0: ஊழியர் அகஸ்டின் ஜெபகுமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாசிக்கலாம் 18வது வசனம், 1வது அதிகாரம் 18வது வசனம்.
2: மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறப்புகளை உடையவராய் இருக்கிறேன்.
1: The key is with me, sir. பக்கத்துல சொல்லுங்க, சாவி ஆண்டவுட்டதா இருக்கு, வேற யார்ட்டும் இல்ல. எதுக்குயா திறக்கல திறக்கலைங்கறியா? அவர் தானே கை வச்சிருக்கிறாரு. அவர் திறந்த பூட்ட மாட்டாராம், பூட்டினா திறக்க விட மாட்டாராம். அந்த மனிதன் இடத்துல கை இருக்குது. அந்த கையில இருக்கிற திறவுகளை பார்த்துட்டீங்கன்னா, அந்த உதாரணத்தை எப்பவும் சொல்றது வழக்கம், இங்கேயும் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி பட்டணத்தில் நான் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர், எங்கள் அப்பா ஒரு டெலிஃபோன்ஸில் பாண்டிச்சேரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். தூத்துக்குடி பட்டணத்துக்கு இப்போ போனீங்கன்னா அது ஒரு லேபர் டவுன். எங்கள் அம்மா சம்பளம் பூரா அவங்க குடும்பத்தாருக்கு உதவுறதுக்கு, எங்கள் அப்பா சம்பளம் எங்கள் குடும்பத்தை. நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க, அந்த நேரத்தில் நாலு பிள்ளைங்க தான், தங்கச்சி பின்னதாலும் பிறந்தா. ஒரு ஆறு லைன் வீடு இருக்கிற அந்த லேன்னு சொல்லுவாங்க, அதில் இருந்த பாஸ்டர் மோகனுக்கு தெரியும். எங்கே போனாலும் ஆறு ஆறு ஏழு எட்டு லைனை கட்டி விட்டு வாடகை விட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் சிவகாசியை சேர்ந்தவங்க தீப்பெட்டி விட்டுருவாங்க, அடுத்த வீட்டில் சிபிஎம் விசுவாசிங்க, அதுக்கடுத்த வீட்டில் நாங்கள், அதுக்கடுத்த வீட்டில் அந்த வீட்டுடைய சொந்தக்கார அம்மா, அது தனியாக இருந்துச்சு. இன்னொரு வீட்டில் இன்னொருத்தர், நாங்கள் நடுவில் குடியிருக்கிற ஆட்கள். என் தங்கச்சி மாதிரிலாம் டீனேஜுக்கு வர்றாங்க, வந்துட்டாங்க. நாங்களும் எங்கள் அம்மாவும், நானும் எங்கள் அம்மாவும் பிள்ளைங்களுமா நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஒரு தடவை பத்து நாளைக்கு லீவுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா. பார்த்தாங்க வீட்டுக்காரி நடவடிக்கை சரியில்லை, யார் யாரோ வராங்க யார் யாரோ போகிறாங்க, அவள் ஒரு வேசியை மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கா. எங்கள் அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரி ஆள், கொஞ்சம் கடமுடா. பக்கத்தில் இருந்த சிபிஎம் பிலிவரை கேட்டாங்க, அவர் ஒரு வாத்தியார். ஐயா நீங்கள் வாத்தியார் இருந்து அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க, வீட்டுக்குள்ளே இங்கே இவன் என்ன அட்டகாசம் பண்ணியிருக்கா, நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னாங்க. அவர் சொன்னார், எனக்கு வாத்தியார் அங்கே தான் வேலை, வீட்டுக்குள்ளே வந்தால் நாம் புலி இல்லை எலி. ஏன்னா அவருக்கு பேரே புலிகேசி. அவர் சொன்னார், எங்கள் அப்பா அம்மா தப்பாக பேர் வச்சிட்டாங்க, நான் வெளியில் தான் புலி, இங்கே கேசி தான். அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்துங்க. அவர் ஒதுங்கிட்டார், சிபிஎம் ஆள் ஒதுங்கிட்டார். இப்போ எங்கள் அப்பா நேராக வந்த வீட்டுக்கார மட்டும் போனாங்க, ஏய் இந்த பாரு ஒழுங்காக இருந்தார், அவள் வீடு நாங்கள் வாடகைக்காரங்க. எங்கள் அப்பா நான் ஒழுங்காக இருந்தார் தெரிதா? அவள் கேட்ட என்னன்னுட்டு, நான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கேன், எவனா ராத்திரி வந்து தட்டுறான், பத்து மணிக்கு வந்து தட்டுறான், ரெண்டு மணிக்கு ஒருத்தன் தாரான், அஞ்சு மணிக்கு ஒருத்தன் வரான், என்னடி நினச்சிக்கிட்டேன். ஒழுங்காக இருந்தார் போட்ட சத்தத்தில் அவள் தன் சொந்த வீட்டை காலி பண்ணி வாடகை வீட்டு போயிட்டான். சில நேரம் அவள் அடிப்பானுக்கு வெளிப்பான் சாதி வண்ணான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அங்கே போனவுடனே எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கரார் பேர் வழியோ நீதி வழியில் நடக்கிறவர்கள். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, வாடகையை வாங்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அவனும் வர்றதில்லை. எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி மணி ஆர்டரில் அனுப்புனாங்க. மணி ஆர்டர் ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம், நாலு மாதம், அஞ்சு மாதம், ஆறு மாதம் அனுப்புனாங்க. அது எங்களுக்கு திரும்ப வந்துடும், அதை எங்கள் அம்மா எழுதி இங்கே அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு என்னைக்கு ஒரு நாள் கேட்டால் கொடுக்கணும் இல்லைன்னு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பணத்தை போட்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள காலி பண்ணி போக சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா சொன்னாங்க, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம், என் மனைவி வேலை பார்க்குற ஸ்கூல் பக்கத்துலேயே வாங்கணும்னு நினைக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த வீடு வாங்கினோன்னு நாங்கள் நேராக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ ரெண்டரை வருஷம், ரெண்டரை வருஷம் வாடகை சேர்ந்துக்கிட்டே வருது. நல்லா கவனிங்க. ரெண்டரை வருஷம் கழித்த உடனே நாங்கள் வீட்டை காலி பண்ணி புது வீடு, நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக அவங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ இந்த ஆள், இந்த அம்மா, எங்கள் அம்மா மேலே கேஸ். எங்கள் அம்மா பேர் ஜாய், எங்கள் அப்பா பேர் டேவிட். கோர்ட்டில் என்ன எழுதிட்டான், ஜாய் டேவிட் எழுதிருக்க போல ஜாய் டவுட் எழுதிட்டான். உங்க வோட்டர் கார்டும் உங்க ஆதார் கார்டும் மிக்ஸ் ஆகாத, வோட்டர் கார்டில் ஒரு பேர் இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். ஜாய் டவுட் எழுதினோட எங்க அம்மா சொல்லாங்க, இது இடம் பேர் இல்லப்பா, நான் வாங்க மாட்டேன், நோட்டீஸ் திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப அனுப்பிச்ச பிறகு மறுபடியும் ஜாய் டேவிட்னு போட்டு வந்துச்சு. இப்போ எங்கள் அப்பா பாண்டிச்சேரியில், எங்கள் அம்மா உடனே கான்ஃபரன்ஸ் கூட்டினாங்க. யார் தெரியுமா? நான் தான் பெரிய ஆள், எனக்கு அடுத்தால அடுத்தது 50 கிராம் கம்மியா, 50 கிராம் கம்மியா, 50 கிராம் கம்மி. எங்கள் வீட்டில் என்னதுனாலும் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள்லாம் கூடி ஜபிக்கிறது சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டது. எங்கள் அம்மா எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எங்கள் அம்மாவுடைய வழக்கம், 1945 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 45வது வருஷத்துலேருந்து அந்த வருஷம் வரைக்கும் ஒரு 3 பைசாவுக்கு என்ன வாங்கினாலும் எழுதி வைப்பாங்க. அது பிறகு துட்டு பாஸ் பார்ட்ஸை பற்றி எண்ணி பார்ப்பாங்க, குறைஞ்சதுன்னா எங்களை தூங்க விட மாட்டாங்க. எங்கே போச்சு? இப்படி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கட்டு உண்டு, எல்லா நோட்டையும் எடுத்தாச்சு. 1945 ரெக்கார்டு எடுத்தாச்சு. இவ்வளோ நிறைய எங்கள் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு கோர்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க, கூட சேர்ந்த டீச்சர்லாம் சொன்னாங்க, ஒரு வக்கீல பிடிச்சிட்டு போங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வெள்ள கோட்டை போட்டு ஆளையும் நம்பினாலும் சரி, கருப்பு கோட்டை போட்டு ஆளும் நம்பவே மாட்டேன். எங்கள் வீட்டுக்கார மிலிட்டரியில் இருந்தாலும் அவரை நான் கோட்டு போட விட்டதில்லை. சரி, அப்போ எங்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா செய்யுது? நான் தான் சொன்னேன், வாண்டு அன்னைக்கு நான் தான் சொன்னேன், அம்மா நீங்களே நேராக போயிருங்க, ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, எல்லா ரெக்கார்டையும் கொண்டு காட்டுங்க, மணி ஆர்டர் ஸ்லிப் வச்சுருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பணம் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் கொண்டு கோட்டாக காட்டிடுங்க, என்ன தீர்ப்பு நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு அடுத்த நாள் பரீட்சை, நான் காலேஜில் படிக்கிறேன், பியூசி படிக்கிறேன். நல்லா கவனி, பியூசியில் படிக்கிறேன்னா காலேஜில் பரீட்சைன்னு போயிட்டேன். அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க யாரை கூப்பிட்டு போகிறதுன்ட்டு. என் 3வது தங்கச்சி தான் சின்னது, எங்கள் அம்மா அவளுக்கு பாதி இவங்க பாதி, தலையில் தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ பெரிய பெரிய பண்டில் தூக்கிட்டு கணக்கு வழக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. போன உடனே எங்கள் கோர்ட்டில் கொண்டு வச்சாச்சு, வக்கீல் கிடையாது எங்களுக்கு. ஜாய் டவுட்டுன்னு நாம் அதில் மாதிரி ஜாய் டேவிட்டுன்ட்டான். கூப்பிட்டான், ஒரு தடவை 2 தடவை போனாங்க, கிளிக்கொண்டாங்க. உன் பேர் என்னம்மா? வக்கீல் கேட்குறாரு எது தரப்பு வழக்கு. உன் பேர் என்னம்மா? ஜாய் டேவிட். சரி, நீங்கள் யாருமா? டீச்சர். நீங்கள் வீடை காலி பண்ணிட்டீங்களாம்மா? அப்பவே காலி பண்ணிட்டேயா? இப்போ கோர்ட்டார் நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏம்மா வீடு காலி பண்ணீங்களா? சாவி கொடுத்தீங்களாம்மா? ஐயா சாவியை கதவுலே விட்டு வந்துடும், அந்த நாட்கள் திறப்பு இவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் ரொம்ப ஸ்டைலாக திறக்கிறீங்க, இல்லைன்னா ரிமோட் வச்சு திறக்கிறீங்க. ஆனால் பெரிய பெரிய திறப்பு, திருநெல்வேலி மாவட்டத்தில் திறவு திறவுன்னு சொல்லுவாங்க, அது திறக்கணும், அதை போட்டு 4 பேர் சேர்ந்து சுற்றுலாந்து திறக்கும். அவ்வளோ பெரிய சாவி. எங்கள் அம்மா கொஞ்சம் எப்பவும் குசும்பு பிடிச்ச ஆள், எண்ணெய் மாதிரியே அங்கிருந்து ஒட்டுனது தானே. எங்க அம்மா, ஐயா கோட்டார் அவர்களே, நீதிபதியே, எனக்கு காக்கா வலிப்பெல்லாம் இல்லை, நான் இரும்பு சாவி எதுக்கியா பிடிக்கிறேன். நாங்க அவர் கேன்சல்னு எழுதிட்டாரு. நல்லா கவனிங்க, நடந்தது என்ன தெரியுமா? இப்ப பணம் எங்ககிட்ட இருக்குது, 30 மாசம் வாடகை. என்ன செய்யணும்னா, நான் காலேஜிலேருந்து வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா தங்கச்ச கூட்டு போய் 2 டோலக்க வாங்கி மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டேன், என்னடா திறவுகோல் யார் கையில் இருக்குங்கிறதாண்டா கொஸ்டின்னு. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, திறவுகோல் ஆண்டவர் கையில் இருக்குமா? எதுக்குமா பயப்படுற? எதுக்குமா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? அவர் தான்ப்பா உனக்கு திறக்கணும், உன் கற்பத்தை திறக்கணுனாலும் அவர் தான் திறக்கணும். ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கு, கர்த்தரவுடைய கற்பத்தை திறந்தார், கதவை திறக்கினாலும் அவர் தான் திறக்கணும். இப்போ கலங்குறீங்களா? என் ஆண்டவர் தான் ஆதி அந்தமும், என் ஆண்டவர் தான் மத்தியிலையும் இருக்கிறாரு, என் ஆண்டவர் தான் கையில் சுமக்கிறாரு, என் ஆண்டவர் தான் திறவுகளையும் உடையவராக இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: கண்டால வச்சு எழுப்புதல் நாயகன் நம்மத்தில் இருக்கான்னு சொல்றவங்க மாத்திரம் ரோங்கி ஒரு அல்லலியா போடுங்க பார்க்கலாம். பாஸ்டர் மோகனுக்கு இந்த கூரை பிஞ்சாலும் கவலை இல்லை, நீங்க போடுற அல்லலியில அவர் மாட்டிடுவாரு. மறுபடியும் போடுங்க பார்க்கலாம், ஒரு அல்லலிய கூரை பிரியிற மாதிரி ஒரு பஞ்சாபி அல்லலியா போடுங்க பார்க்கலாம். நாக்பூரோட நின்று போச்சு. I want to tell you, if you have this picture, John was all alone. Please understand. He could see the future. He could see the everything in detail. எல்லாத்தையும் பார்க்கறான், வருங்காலங்களை பார்க்கறான், நடக்கப்போற யுத்தங்களை பார்க்கறான், பஞ்சங்களை பார்க்கறான், எல்லாத்தையும் பார்க்கறான். ஆனா கடைசியில முடிக்கும் போது மனவாட்டி வாறு மாண்டவர் என்று சொல்லிதான் முடிக்கிறான். It ends with a victorious note. If you read Revelation, it is full of tragedies, chaos. நிறைய குழப்பம், அதை ஊத்துங்கிறார், இதை ஊத்துங்கிறார், அந்த தூதன் சொல்லுங்கிறார், இந்த சூதன் குதிரை வருதுங்கிறது, கழுத வருதுங்கிறது, அறம்ண்டு போயிட்டான். ஆனா கடைசியில் சொல்லும் போது பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குது, அல்லேலூயா, அதுலதான் வெளிப்படுத்த முடியுது. பக்கத்தில் இருக்க மறுபடியும் கையை நல்லா தூக்கத்தாலும் கலைக்கிற மாதிரி கொஞ்சம் ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். 2 மணிக்கு அப்படியே வரும், அல்லேலூயா, நல்லா ஆட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடுகளுக்கு போனாலும் பரலோகத்தை விட்டு இறங்குது பரம எருசலேம். அதுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரரு, அந்த மத்தியில் இருக்கிறது என் ஆண்டவர் தான்.
1: பட் ஈவன் இஃப் யூ ஹேவ் திஸ் பிக்சர் at the back of your mind, உங்க மூளைக்கு பின்னால இந்த படம் இருந்தாலும் எழுப்புதல் ஒரு தனி மனிதன்ல இருந்துதான் தேசத்தை அசைக்கணும்னு நான் நம்புறேன். அதுக்கு காரணம் சொல்ல போறேன். It's not by a bunch of people. We all pray together. I love that. அதை நான் நேசிக்கிறேன், அதை வாஞ்சிக்கிறேன். But the real revival starts with one man. அவன் எப்படி இருக்கணுங்கிறத காட்டி கொடுக்க போறேன். இந்த ஒன் மேன் மூலம் தேசங்கள் அசைறத நான் காட்டி கொடுக்க போறேன். வேதத்தில் இருந்து காட்டி கொடுக்க போறேன். ஏன்னா நான் முதல்ல இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அந்த மனிதனை குறித்து கொஞ்சம் பேச போறேன். திருப்புகள் என்னோடு கூட சேர்ந்து தானியலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் தானியல் சொல்கிற அந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். தானியல் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை சொன்னதில்லை, எழுதி வச்சது. சொல்றது யாருன்னு நான் பின்னாலும் சொன்னேன், சொல்றேன், வாசிக்கலாம். தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம்.
2: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும்,
1: என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும்
2: தானியேலின் தேவனுக்கு முன்பாக,
1: தானியேலின் தேவனுக்கு முன்பாக
2: நடுங்கி பயப்பட வேண்டும்,
1: நடுங்கி பயப்பட வேண்டும்
2: என்றாலே தீர்மானம் பண்ணப்படும்,
1: என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது.
2: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: அவர் ஜீவனுள்ள தேவன்,
2: அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்,
1: அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார்,
2: அவருடைய ராஜ்யம் அழியாது,
1: அவருடைய ராஜ்யம் அழியாது,
2: அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும்.
0: இது யார் சொல்றது, யார் சொல்றது?
2: தரியு ராஜா.
1: Listen, do you want to see the shaking of this land to that extent?
2: என்னவென்றால்
0: இப்படிதான் வரணும்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலுவலிய போடுங்க பாக்கலாம். ராஜா எழுதுனா எல்லாரும் முழங்கால், என நிலவேதம் சொல்கிறது எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும். The ultimate goal for a revival is this. Do not forget this. எல்லா பாசைக்காரன், எல்லா ஜாதியார், எல்லா ஜனங்கள் இதை குறித்து பேசணும்னா கல்யாண்குமார் தான் கூப்பிடணும்.
1: அவர் தான் நேஷன்னா என்ன சொல்லுவாரு, கிங்டம்னா என்ன சொல்லுவாரு, அது பிறகு பீப்புள் குரூப்பும்பாரு. எனக்கு இந்த குரூப் எல்லாம் தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், ரசிக்கப்பட்டவன் ரசிக்கப்படாதவன். இந்த ஜாதியாரெல்லாம் சொல்லுவார் அவரு நேரம் தான், அவர் அவர் நிறைய ஸ்டடி எடுத்து லோடு பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. திடீர்னு நான் ஒரு நாள் சேலைக்கு முந்தானை தைப்பது எப்படின்னு

வியூவர்னு பார்த்தா 4 மில்லியன், 40 லட்சம் பேர் சேலைக்கு முடிப்பு தைக்கிறது பார்க்கறது, 40 லட்சம் பேர் இவர் எடுக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்கறது 4000 பேர். என்ன அநியாயம்ப்பா, என்ன மிஷன்ஸ் எடுக்கிறாராம். யூஸா மிஷினை பார்ப்பான், இந்த மிஷினை பார்க்க மாட்டான். கவனிங்க கவனிங்க, நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேலைக்கு முந்தானி தைக்கிறது எப்படி, முந்தானி கூட இல்லை மடிப்பு தைக்கிறது எப்படின்னா 40 லட்சம் பேர் பார்க்கறான். ஐயா பைபிள் இதை சொல்லுதுன்னு பாக்குறதுக்கு பார்த்தா அது கூட அந்த 4000 பேர் எப்படி பார்த்தாங்களோ தெரியல, பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துருப்பாங்க நம்பர் ஏறிச்சு. நம்ம நினைச்சுக்கிட்டே இத்தனை பேர் வியூ, நோ வியூ. வாட் அ பேத்தட்டிக் கண்ட்ரி வி ஆர் லிவிங் இன். அதனாலதான் ஆட்டோல எழுதி போட்டிருக்கான், முன்னால சாலையை பார்த்து ஓட்டு, சேலையை பார்த்து ஓட்டாதங்கட்டு. நல்ல கவனி, சேலன்னு ஒண்ணு பார்த்துருவான். லிசன் சார், எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதியாரும், என் ஆளுகைக்குட்பட்ட எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. தானியேல் எந்த காலேஜில் போய் லவ் பண்ணி மேரி பண்ணார் விளங்கிட்டு உங்களுக்கு இல்ல? அதனால நான் கிறிஸ்தன். எல்லாரும் இந்த தேவனுக்கு முன்பாக பயங்கிறதோ பயன்படுறதோட நீ கூட நொட்டுங்கன்னுடா, ஏன்னா அவர் ஒருவரே தேவன். கர்த்தர்

ஹல்லேலூயா. சரி, இப்ப எல்லாருக்கும் தெரியும் இந்த தேசம் ஒன்ன பார்த்து என்ன பார்த்து எங்க ஊர்ல உங்க ஊர்ல எல்லா இடத்துலயும் சொல்லணும், இந்த ஆள் தேவன் தான் உண்மையான தேவன், அவரே ஜீவன் உள்ளவர், அவரே ஆளுகிறவர், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். என்ன சொல்லிக் கொடுத்தார்? உம்முடைய ராஜ்யம் சொல்லுங்க. பெந்தகோஸ்த ஆளுங்களுக்கு கர்த்தருடைய ஜெபம் வராது. ஏன்னா சிஎஸ்ஐ சபையில் தான் காலையும் மாலையும் சொல்றது பழக்கம். நம்ம ஆளுங்களுக்கு அல்லேலூயா நல்லா வரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்லாம் வரும். பிரதர் கர்த்தருடைய ஜெபம் சொல்லுங்கடா. பரமண்டலங்களில்

0: அதுக்கு பிறகு உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா கவனிக்க, அதை இவன் சொல்றான், நம்ம சொல்லல, அவர் தான் ராஜ்யம். அவர் பெர்மனன்ட், நிரந்தர முதல்வர் போய் சேர்ந்தாச்சு, நிரந்தரமா. நிரந்தர தலைவர் போக மாட்டாரு, என் ராஜா போகவே மாட்டாரு, என் ஆண்டவர் தான். இத அவன் சொல்லணும், நம்ம இங்க கத்துறது நல்லது, தேவஜன சத்தம் போடுறது நல்லது. யார் சொல்லணும் சொல்லுங்க? மேல இருக்கிற ஆளு. இந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நேசிக்கிற இவர்களின் தேவனே தேவன், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது, அவருடைய ராஜ்யமே நிலைத்து நிற்கும். அவங்க சொல்லணும். நல்லா கவனிங்க, ஐயா கவனிங்க. இந்த தானியேலுடைய நிலைமையையும் அவனை கொண்டு இந்த காரியம் நடைபெற்ற காரியத்தையும் 1வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்துல இருந்து காட்டி கொடுக்க போறேன். தானியேலின் 1வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்துல இருக்க சில வசனங்களை கொண்டு காண்பிட்டு கொடுக்க போறேன். முதல்ல ஒரு வசனங்களை, முதல் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், வாசிக்கலாம். 1வது அதிகாரம், 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே,
0: ராஜகுலத்தார்களிலும்
1: துறை மக்களிலும்
0: யாதொரு மாசும் இல்லாதவர்களும்
1: அழகானவர்களும்
0: சகல ஞானத்திலும் தேறினவர்களும்
1: அறிவில் சிறந்தவர்களும்
0: கல்வியில் நிபுணரும்
1: ராஜாவின் அரண்மனையில்
0: சேவிக்க
1: திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும்.
0: நல்ல கவனிங்க, தானியேலுடைய இன்ட்ரோடக்ஷன் எவ்வளவு குவாலிபிகேஷனோடு இருக்கிறான். இந்த டீனேஜர் தானியேல் பாபிலோனுக்கு புறப்பட்டு வரும்போது சரித்திர ஆசிரியர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், he was just 17, he was a teenager. Please understand, 17 வயசு தானியேலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு மறுபடி வாசிக்க போறோம். வாசிக்க, அவங்க எங்க உள்ளவன்?
1: இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்கள்.
0: He is from a kingly family. அதாவது யூதா கோத்திரத்துல வந்தான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், யூதாவின் ராஜா அன்னைக்கு யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனம்படி யூத குலத்துல இருப்பார். அப்படிங்கிறதுனாலதான் தாவீதும் யூத குலத்திலிருந்து வர்றவதற்கு சவுல தள்ள வேண்டியதாய் போச்சு. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை வச்சு, He is from a tribe of Judah.
1: அறிவில் சிறந்தவர்களும்
0: கல்வியில் நிபுணரும் அப்படின்னா பெருசா போகல, காலேஜும் போகல. இங்க பாபிலோனுக்கு வரும்போது கல்வியில் நிபுணர்னு போட்டிருக்கிறத நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல போய் படிச்சு பாருங்க, அல்லது மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் படிச்சு பாருங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். பீப்புள், தோஸ் ஹூ கேன் கிராஸ் ஈஸிலி, தோஸ் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் தன் எனிபடி எல்ஸ், மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கிராஸ் பண்ணக்கூடியவங்க, மற்றவங்களை காட்டிலும் குயிக்கா கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவர்களும்
1: ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வர.
0: நல்லா கவனிங்க, உங்களுக்கு தானியேல் கதையை அதிக நேரம் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க நான், பட் ஐ அம் கோயிங் டு டேக் யூ இன் எ டிஃபரண்ட் டைரக்ஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ் எ டீனேஜர் தானியேல் என்டர்ட் இன் டு பாபிலோன் ஆஸ் எ நியூ பிராண்ட். அவனுக்கு கல்தேய மொழி தெரியாது, கல்தேய மொழியை கற்றுக் கொடுத்தார்கள், அவன் தேறிட்டான். லாங்குவேஜ் வாஸ் நியூ. ராஜாக்களுடைய அரண்மனையில வேலை செய்து பார்க்கல. ஏன்னா 17 வயசு வரைக்கும் எருசலேமுடைய கண்டிஷனை பழைய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க, டோட்டல் கயாஸ், எல்லாம் குழப்பம். உருப்படியா ஒரு ராஜாவும் கிடையாது. மனாசேலிருந்து நீங்க எசைக்கா விட்டுருங்க, அந்த ரிவைவல் பார்த்தா மனாசே தம் பிள்ளைங்களை தீ கடக்க பண்றாள். ஒரு ரிவைவல் செய்தத அடுத்த ஆள் தக்க வைக்க கூட முடியல. எசேக்கியல் டைம்ல, ராஜா எசேக்கியல் டைம்ல there was a big revival. எசேக்கிய ராஜா நிகுஸ்தானே உடைச்சு போட்டாரு. எனக்கு ஒரு தம்பி எழுதி இருந்தாப்ல, என்ன எழுதி இருந்தான்னா, தாவீது கண்ணு கூட நிகுஸ்தான் தெரியல, மோசே பண்ணது தெரியல, எசேக்கிய கண்ணுக்கு தெரிஞ்ச அவ்வளவு துல்லியமா சுத்தம் பண்ணிருக்கான். ஹலோ, டேவிட், மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஹார்ட், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். அப்பவும் நியூஸ்தான் இருந்தது, என்ன மோசம் பண்ணி வச்சது, அந்த வெங்கல சப்ப அங்கதான் இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியுமா? எசேக்கிய ராஜாக்கு அவ்வளவு பெரிய ரிவைவல். The cleanliness was to the root, to the core. அவ்வளவு கிளீன் பண்ணி இருந்தார். ஹலோ, அப்படி சுத்திகரிச்சு உண்டான ரிவைவல். நல்லா கவனிங்க, அம்பாரமாய் குறித்து வைத்தார்கள் வசனத்தை எடுத்து, மீதம் இருந்தது தசம்பாவை கொடுத்து மீதம் இருந்தது இத்தனை அம்பாரம் சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. Giving, excellent giving, teaching the word of God, excellent during the time of Ezekiel. Revival during the time of Ezekiel was so strong. But Ezekiel-ku neetappatta kaalamaya 15 varshathile inda unga oor paasiyala solradhukku aasa ana venda. Manase raja vaagumbodhu 12 vayasa irundha. Appo the extended period-la piranda inda payan வந்து அவனுக்கு பிள்ளை பிறந்த போது அங்க அஸ்திரோத்துகளுக்கும் பாகாலுகளுக்கும் தன்னுடைய பிள்ளைய தீக்கடக்கப்படுறான். Revival should be sustained. Pray for that. ஏதோ பாஸ் மோகன் நடத்தும் போது, கல்யாண் குமார் நடத்தும் போது, ஜிபிஎஸ் நடத்தும் போது ரிவைவல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் அவர் சொன்னாரு. பேட்ரிக் ஜோஷா போயிட்டாரு, சாம் கமலேஷன் போயிட்டாரு, தியோடர் வில்லியம்ஸ் போயிட்டாரு, ஸ்டான்லி போற மாதிரி இருக்கார், நானும் போற மாதிரி இருக்கேன். நான் போக மாட்டேன். நான் அந்த சால் செட்டெல்லாம் போகுது, நாங்கெல்லாம் போக மாட்டோம், ஒன்று பார்த்துட்டு தான் போறதுன்னு வச்சிருக்கோம். ஹலோ, நல்லா கவனிங்க, மேலே இருந்து அழைப்பு வந்தாலும் வெயிட். வி ஹாவ் டு ஃபினிஷ் அவர் ஜாப். நான் சொல்றதுக்கு வசன ஆதாரம்லாம் இருக்குது. நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், சூரியனை என்ன அடைய போறா, நில்லு. ஏசுவா சொன்னானோ இல்லையா, அந்த காலம் திரும்ப வருமா இல்லையா, காலத்தை நிறுத்தி கொஞ்சம் வச்சுக்கிட வேண்டியது. கிளாக்கை பிடிச்சு ஐயா. லிசன் சார், மகனை தொடல, மனாசே தொடல, அடிச்சு பாபிலோன் கொண்டு போய் முள்ளால கீறின பிறகுதான் புத்தி வருது. தொண்ணூத்தி தோழ்த்தி மறுபடியும் வர்றோம், போய் படிச்சு பாருங்க. அந்த மனாசின் நாட்களுக்கு பிற வந்த உட்படுவா, ஒரு பயில் உட்படல. ஆண்டவர் கத்தி கத்தி பார்த்தாரு. So during the time of Daniel in Jerusalem was a chaotic period. That is why God had to pull them out of Jerusalem. அவர்களை எருசலேம் இருந்து வெளியே கொண்டு ஆகி போச்சு. இழுத்து வரப்பட்ட 150 நாட்கள் டிராவல் அந்த நாட்கள்ல. Babylon to Jerusalem it was 150 days. As a slave. நல்லா கவனிங்க, சரித்திர பின்னணியில பேசுறேன். இப்ப 17 வயசுக்காரன் ராஜா அரண்மனைய ராஜாவே ஒழுங்கா பார்க்கல, அரண்மனையும் ஒழுங்கா பார்க்கல, எப்படி நடக்கணும் தெரியாது. இங்க வந்து எவ்ரிதிங் இன்னும் இன்னைக்கும் போப்ப பார்க்க போகணும்னா பவ்யமா போகணும், ராணிய பார்க்க போகணும்னா பவ்யமா போகணும். போப்பு கிட்ட போய் ஹலோ ஹவாரின்னு சொல்ல முடியாது, அவர் கையை நீட்டுவார், முத்தம் கொடுத்துட்டு வரணும். டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஆளுக்கா தான் சொரிஞ்சுக்கிட்டு நிற்பான். பார்த்தீங்களா அந்த வீடியோ? ஆனால் போப்பாட என்னென்னு போஸ் கொடுக்கணும், தொழில்கிட்டு போப் கை தட்டி விடுறாரு. அதனால் எப்படி நடக்கணும், எங்கே முத்தம் கொடுக்கணும், எப்போ போகணும், எல்லாத்தையும் நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய வேதனை என்ன தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. பைபிள் ஸ்டடியெல்லாம் அட்டன் பண்ணி மூத்தவர்கள் இங்க இருப்பீங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் மேல இருந்து கீழே வரைக்கும் சொல்ற ஆட்கள், நீலக்கலர் என்னது, வெள்ளக்கலர் என்னது, தங்கத்துக்கு என்னது, அதுக்கு என்ன சொல்ற ஆட்கள். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், தானியலுடைய அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சத்தத்தை காணும். வேத பண்டிதர்கள்,
2: யூதனுக்கு அப்பா பேரும் வம்ச வரலாறும் முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் இந்த வேதத்தை அவன் கையில கொடுத்திருக்காரு. இந்த வேதம் ஆதாமில இருந்து இயேசுவர் கரை வரைக்கு வம்சாவளியை சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம். எந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கும் இல்லாது. என் இயேசு தன்னுடைய தாத்தா பேர்ல தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா பேர் சொல்லுவார். கிடையாது. யூதனுக்கு அப்பா பேர் ரொம்ப முக்கியம், அதனாலதான் பிச்சைக்காரன் கூட திதேமியுடைய மகனாய பர்த்திமேய் அடியப்பா சொன்னா கூட அப்பா பேர் அட்டாச் பண்ணியான்னு சொல்லுவான். அது யூதன் எடுக்கிறது பிச்சை எடுக்கானாலும் அப்பா பேர் இல்லாம சொல்ல மாட்டான். தானியல் அப்பா பேர் என்ன சொல்லுங்க? அழிச்சிட்டான் நேபுகாத் நேச்சார், அவங்க மைண்ட்ல இருந்தே அழிச்சிட்டான். லிசன், he was in a cruel situation, he didn't saw a proper king, and where he went with brilliant brain, நல்ல மூளை அறிவு படைச்சமே அழகானமே அப்ப பேரை எடுத்து விட்டான். தமிழ்நாட்டு ஜனமே இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பிள்ளைங்கள்ட்ட பேரை கேட்டா பண்டி தண்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீ வச்ச பேர் பூரா அப்படித்தானே, அது பைபிள் பேரும் கிடையாது தமிழ் பேரும் கிடையாது. தமிழ் பேர் வச்சா கயல் ஒளி மென்மொழி கனிமொழி அப்படி வைப்பீங்க, அதுவும் போயிடும். ஏன்னா நமக்கு இப்ப பண்டி தண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் பைபிள் இருந்து ஒரு பேர் வைனாலும் அது வாய்க்குள் நுழைய மாட்டேங்கிறான், வச்சாலும் அப்சலோம்னு வைக்கிறான். இருக்கிறாங்க என் கூட வேலை செய்யறாங்க மிஷினரியா, அடே அப்சலம் குறிச்சு படிச்சுட்டு வைப்பா. இல்ல மேஷாக்கு வைப்பா, மேஷாக்கு யாரு தெரியுமா? மேஷாக்கு யாரு தெரியுமா? பாபிலோன் தேவதையுடைய ஒரு பேரு. வீட்டில் பிள்ளை மேஷ அழகா இருக்கான், பவிகளா நல்லா கவனிங்க. இங்க அப்பா பேரை எடுத்தது மட்டும் இல்ல, தானியல் தான் அப்பா பேர் தெரியாது சார், அப்பா பேர் தெரியாது மட்டும் இல்ல, இன்னொரு தானியல் உருவாக கூடாதபடிக்கு லிசன், அந்த நாட்கள்ல அரச அரண்மனைகளில் வேலை செய்கிற எல்லாரும் அவர்கள் சந்ததியை பெருக்க கூடாது என்றும் அவர்களுக்குள்ள செக்ஸ் என்கிற காரியமே இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷனுக்குள்ள போவாங்க. அதனாலதான் கந்தாகே என்கிற மந்திரியினுடைய அவனை குறித்து ஈனுக்கு எழுதியிருக்குது, You should not produce one more Daniel. That was Babylon. Sir, listen. அப்பா பேரை அழிச்சுட்டான், கொலம் கோத்திரத்தை அழிச்சுட்டான். அப்பா பேர் மட்டும் இல்ல, உன்னால இன்னொரு மனுஷனை உருவாக்க முடியாது. அன்னகர்களாக்கப்பட்டார்கள், வேதத்தினுடைய வார்த்தையில சொன்ன அன்னகராக்கப்பட்டான். A man who is deprived his family pride, a man who deprived his right, personal rights. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுறான் பாருங்கம்மா. ஒன்னே நீ அப்படி ஆண்டவர் தள்ளலன்னு. Daniel was pushed to a new culture, new language, new name. பேரே மாத்திட்டான். அங்க சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் ஏழாவது வசனம், ஆறு ஏழு வாசிங்க, ஒன்னாவது அதிகாரம்.
1: தானியலுக்கு பெல்தேஷத்சார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்னிகோ என்றும் மறுபேர்,
2: எல்லா பேரையும் மாத்திட்டான். Listen sir, the situation is getting worse. It happened to Daniel. பேரையே மாத்தியாச்சு. அவனுங்க சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா? வாசிங்க ராஜா 26வது வசனம்.
1: ராஜா பெல்தேஷத்சார் என்னும் நாமம் உள்ள தானியேல் நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கலாமா?
2: அது எழுத அதை சொல்லும் போதே அப்படித்தான் சொல்றாரு. அலைஸ், நம்ம ஊர்ல போடுவாங்க கல்யாணம் கடல அலைஸ், அலைஸ் போட்டுதான் எழுதுறாரு. சரி, கிளவியாவது ஒழுங்கா சொல்றால பார்க்கலாம். அஞ்சாவது அதிகாரம், தானியேல் அஞ்சாவது அதிகாரம் 12வது.
1: ராஜாவினால் பெல்தேஷத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறதும்,
2: இது யாரும் சொல்றா தெரியுமா? நேபுகாத்நேச்சாருடைய மனைவி நேபுகாத்நேச்சார் பேரனுக்கு வந்து சொல்றா. அவளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்?
3: ஹலோ,
2: கிளவியும் அந்த பேர் தான் சொல்லுவா. பெல்சாசார், பெல்சாசார், பெல்சாசார், பேரை அழிச்சிட்டான்பா, ஹிஸ்டரியில இருந்து அழிச்சிட்டான்டா. டானியல், யூ ஆர் நாட் நோன் அஸ் டானியல் எனிமோ. ஏன்னா டானியல்ல அந்த ஈயல் சேர்ந்திருக்கு, ஏல் தேவனை சேர்த்த பேரு. டானியல், யோ ஏல் எல்லாம் வர்றதுல அந்த ஏல் சேர்ந்ததுனால ஏல் பெத் ஏல், அது தேவனை குறிக்கிறது. ஏல் அவங்க அப்பா அம்மா பிறக்கும் போது தானியலை பத்தி அவனுக்கு உங்களுக்கு தெரியாது, என் பிள்ளையோட தேவன் இருக்கட்டும்னு தேவன் பேரை சேர்த்து விட்டுருந்தான். இவன் பேரை மாத்திட்டான். நல்ல கவனிங்க, கவனிங்க, பைபிளை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி படிங்க ஐயா. சும்மா என்னத்தையோ தானியல் குழந்தை பிள்ளைங்களுக்கு சொல்லு, தானியால் சுங்க கோவில போட்டாச்சு அவன் வெளியே வந்துட்டான். என்னத்து வந்தான், நீனே வரமாட்டேங்க அம்மா வாயில இருந்து.
4: சார், மை டியர் சிஸ்டர்ஸ், மை டியர் பீப்பிள் ஆஃப் காட், God has written a beautiful and he has given a trust in you. Read that.
2: யார டிவில சொன்னத கேட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்காத, படி, ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய புத்தகத்தை ஆராய்ந்து தேடி வாசி, அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு அறிந்திருக்கிறீர்களே. வாசி, வாசிக்காதனால தான் என்ன சொன்னாலும் நீ என்னத்தாது அல்லேலூயா போட்டு பயங்கர எழுப்புதல் வந்துட்டு. உங்கள் ஊர் பிரசங்கம் செல்லது எனக்கு வரும், நான் கேட்கறது இல்லை, சொன்னா 7 மணி ஆயிரும். நல்ல கவனிங்க, கிளவி கூட சொல்ல மாட்டா. ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, இந்த புஸ்தத்தை எழுதினது யாரு, தானியல். அவன் எழுதும்போதெல்லாம் எப்படி எழுத தெரியுமா, தானியல் ஆகினான், தானியல் ஆகி நான், நீ என்ன பேர் பேசினாலும் நான் தானியல் தேவனோடு சஞ்சரிக்கிறவனே. நீ பேரை மாத்துவடா, நீ பேரை மாத்துவ, எங்க அம்மா அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் சொல்லி ஏழைய சேர்த்து விட்டாங்கடா. என்ன ஒருவரும் பிரிக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது.

நுண்ணீரினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காறுதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமாமே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பாகவே கர்த்தாவே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே. தேங்க்யூ காட், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நிறுத்தி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு நேராக ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். மறைவாக எங்கே ஓடுவேன்? நிறைவான அந்த பிரசனத்திற்கு நேராக ஹலலூயா எங்களை நடத்துவீராக. அந்த கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறோம். எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க சமூகத்திலே சமாதானம் உண்டே, உங்க சமூகத்திலே சுகம் உண்டே, உங்க சமூகத்திலே விடுதலை உண்டே. நம்பிக்கை ஆண்டவரே பிறக்கும் ஒரு இடம் தேவ சமூகம். We look to your name alone, Jesus. We magnify your name. We come in hope.

ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவின் திருப்பாதத்திலே ஹல்லேலூயா. ஓ, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு சுகம் உண்டு. உங்களுடைய சமூகத்திலே நீங்க சொன்னீங்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து Cast all your burden upon him, for he cares for you. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆராய்ந்து அறிகிறவர். Thank you, Lord.

0: कृपा
1: करता विसारितु यंद्रु கனிவோடு நெய்தோ
0: ஒவ்வொருவரும் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் முகத்து நோக்கி பார்த்து கண்ணீரோடு வேதனையோடு வியாகுலத்தோடு நெருக்கத்தில் பாதையில் போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அன்றுவரே அநேகர் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். Let faith and hope arise in your presence, O God, at this moment. In the

எங்களுக்கும் உடைய சத்தியத்திலே நடக்கிற எங்களுக்கு கை உயர்த்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்கிற ஒரு சந்ததியாக நாங்கள் வாழ்வோம். நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ இதா மகிமைப்படும்படியாக நமக்கு அருளி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படி ஹல்லேலூயா. நான் உன்மேல் வைத்திருக்கிற நினைவை

ஆண்டவரே, நாங்கள் நினைச்ச காரியம் எல்லாம் தோற்றுப்போகும். ஆண்டவரே, எங்கள் தீர்மானங்கள், எங்கள் முயற்சிகள், ஹல்லேலூயா, எங்கள் முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது ஆண்டவரே. எவ்ரிதிங், ஹல்லேலூயா, எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இன் ஃப்ளஷ் ஹஸ் ஃபெயில்ட். But Lord, help us, O God. Hallelujah, that we will be led by the Spirit. Avile nadathapadumadhu

மனுஷ கண்களினாலே ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்ததெல்லாம் எதிராளனுடைய கூட்டம் தான். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்த அவன் கண்கள் திறந்த பொழுது ஆவிக்குரிய கண்களினாலே அவனால் பார்க்க முடிந்தது. ஆயிரம் ஆயிரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகளிலே குதிரை வீரர்கள் அக்கினி ரத வீரர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாய் இருப்பதை ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய கண்கள் ஹல்லேலூயா திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குருட்டாட்டம் மறையட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்வீராக. மாம்ச கண்களோடு அல்ல ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு, இந்த பொல்லாத பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயிப்பதற்கு, இந்த பாவத்தை பாவங்களை ஜெயிப்பதற்கு, பொல்லாங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க பலத்தாலே எங்களை இடை கட்டுவீராக. உங்களுடைய ஆவியினாலே எங்களை நடத்துவீராக. எப்படி

life. Hallelujah. Marithu ponavigal uyir pettadu. மறித்தவைகள் உயிர் பெற்றதே. அதே போல இந்த நேரத்தில் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வறண்டு போன நிலைமையில முடிந்தது, இனி எழும்ப முடியாது என்கிறதான நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், எவ்ரி சிச்சுவேஷன் will be revived.

அக்கினி ஊற்றப்படுவதாக அந்த சூழலிலே ஹல்லேலூயா சுட்டரிக்கப்பட வேண்டியவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, வேண்டாதவைகள் எரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா பலிபீடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அந்த பலிபீடத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் வாழ்

Yet we will trust in you. Yet we will put our hope in you. Anal, hallelujah, katapel, hallelujah. Nambikai vaikra manishan bakiyavan nasile swasamulla manidane nambuvadai paarkum. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.

திராட்சை மலம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், தொழுவத்தில் மாடுகள் மந்தையில் மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பேன், கர்த்தருக்குள் களி கூடுவேன். என் ஆத்துமா அவருக்குள் களி கூடும். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, hallelujah. Yet we will rejoice, yet we will put our trust in that living God. Oh, we praise your name, O God.

எங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. உமக்கு மாத்திரமே எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன், ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 16:21-23 நாம் தியானிப்போம். அது முதல் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அன்பாலே, இந்த பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்பதை ஆழ்ந்து பார்த்தோம் என்றால், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று பேதுருவை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பேதுருவை என்னன்னு படிந்து கொள்கிறார்னா, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார். எனக்கு இதில் வந்து பாருங்க, பேதுரு அவரை தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவரே, இது உனக்கு நேரிடக்கூடாது, நீ சாகக்கூடாது, நீ உயிரோடு இருக்கணும், எங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கணும், பாஸாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய நலத்துக்காக தான் அவனை ஆண்டவரை இட்டுட்டு போய் அவர் அட்வைஸ் கொடுக்கறத பார்க்குறோம். நான் இது மாதிரி சாக போகிறப்ப மூன்றாம் நாள் நான் எழுந்திருக்க வேண்டும், எனக்கு சாகு நிச்சயமாக கொலையுண்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பேதுரு வந்து தனியாக அழைச்சிட்டு போய், ஆண்டவர், இதெல்லாம் உனக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று பார்க்குறோம். அப்போ தான் அவர் ஆண்டவர் பேதுரு திரும்பி பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கவில்லை என்று சொல்கிறார். பாருங்க அன்பாவிலே, இந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஆண்டவர் கூட இருந்தாலும் சரிதான், ஆண்டவரோடு இருந்தாலும் சரிதான், ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் கொண்டிருந்தாலும் சரிதான், அடிக்கடி நம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் பேதுரு சிந்தித்தார். அதனால தான் அவனை கடிந்து கொண்டார். இங்கு ஏன் அவர் அப்படி கடிந்து கொண்டார் என்று பார்த்தோம் என்றால், முன்னாடி காரியத்தை நாம் பார்த்தோம், நேற்று தியானித்தோம். என்னன்னா, என்னை யார் என்று சொல்கிறார்கள் ஆண்டவர் கேட்டதுக்கு பேதுரு என்ன சொன்னா, நீயே அதாவது சீமோன் பேதுரு பதிலாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி இருக்கிறாயே, கிறிஸ்து என்று சொன்னான் என்று பார்த்தோம். உன்னுடனே அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாய் சீமோனை பார்த்து, மாம்சம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்துறான்னு பாராட்டுற. இப்படி பாராட்டிட்டு அதே அதிகாரத்தில் பின்னாடி ஒரு கொஞ்சம் நாடிக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. உன்னை என்னை அப்பாலே போ

கிருபை அளிக்கிறார் என்று அவருடைய சுபாவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பெருமை வந்த உடனே பார் என்னை பற்றி சொல்கிறார் பார் ஆண்டவர், நான் தான் சரியாக சொன்னேன், என் மேலே தான் ஆண்டவர் இனிமேல் சபையை என்ன செய்ய போகிறாராம், கட்ட போகிறாராம், என்கிட்ட தான் பரலோகத்தினுடைய திருவுகள் சாவியை தரப்போறாங்க. இந்த மாதிரி ஒரு பெருமை ஒரு வந்துட்டு மற்ற சீசில் முன்னாடி என்ன செஞ்சிருப்பார், நெஞ்சை நிமித்திருப்பார். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா அவருக்குள்ளார பெருமை வந்ததுனால ஆண்டோடைய பிரசன்னம் எட்டக்கு போச்சு, பிசாசு உள்ளே வந்துட்டான். ஆனால்தான் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்ற அளவுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, துணிஞ்சு அவரை கடிந்து கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டார். நீங்க ஒன்றும் சாகக்கூடாது, நீங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஆளாயிட்ட. இப்போதான் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன் பேதுரு சாத்தான ஆயிட்டானா, இல்லை என்பாங்களே. ஆண்டவருடைய கண்ணோட்டமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார். அப்போ நாம் இதை இன்னைக்கு சமுதாயத்தை எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், நமக்கு வேண்டப்பட்டுள்ள மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அல்லது மற்றவர்களால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது மற்றவர்களால் ஒரு இடைஞ்சல் வரும்போது நாம் அவர்களை எப்படியாக பார்க்கிறோம் என்றால், அவர்களை அவர்களாகவே பார்க்கிறோம். அவர்களுக்கு பின்னாக மறைந்து கிடக்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அந்த பிசாசு நம்மளை வீணாக்க நம்முடைய செயல்பாடுகளை தடை செய்ய அவர்களை உபயோகப்படுத்துகிறான் என்றதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இப்படி தான் ஏசாண்டவர் சிலுவையிலே ஏறுவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அன்பான சீஷனுடைய உள்ளார பூந்து சொன்னா கேட்க மாட்டாரா அப்படின்னு தான் பிசாஸ் என்ன செஞ்சா, பேதுருவை ஒரு டூல்ஸாக பயன்படுத்தி ஆண்டவரே இது நடக்கக்கூடாது என்று கரிசனையாக சொல்லும்படியாக செய்தான். ஆனால் ஆண்டவர் பேதுருவை பார்க்கவில்லை, பேதுருக்குள்ளாக மறைந்து கிடக்கிற சாத்தானை பார்த்து தான் அப்பாலை போ சாத்தான் என்றார். இன்னைக்கு நாம் யாரை பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்கிறோமா, அவளுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசை பார்த்து நாம் அவற்றை எதிர்க்கிறோமா? இன்னைக்கு நமக்கு அநேக வேலையிலே நாம் மாமிச சிந்தை உள்ளவர்களாதான் இருக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றவில்தான் சிந்திக்கிற மூஞ்சி தேவனுக்கு ஏற்ற சிந்தனை நமக்குள்ள வரமாட்டோம். உண்மையிலே தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்குள்ள வந்தோம்னா, யார் ஒரு சண்டை போடுறாலும் சரி, நம்மகிட்ட விரோதமாக பகைச்சிக்கிட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து நாம் என்ன செய்வோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இவர்கள் நல்லவர்கள் தான், இவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர் தான், ஆனால் இவர்களை கொண்டே பிசாசு என்ன என்ன செய்கிறான், தடை பண்ணுகிறான், என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தாதபடிக்கு என்னை தடை செய்கிறான் என்று நாம் என்ன செய்வோம், அவங்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஓப்பன் அப்பாலே போ சாத்தானேன்னு பேதுருகிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி மனசுக்குள்ளே அதை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த சாத்தானுடைய கிரியைகளை நாம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்பது தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அடுத்து நாம் என்ன, இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்றவைகளை தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தனைகளை நாம் கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திக்க கூடாது. அப்ப தேவனுக்கு ஏற்ற மாதிரி நாம சிந்திக்கணும்னா, உண்மையில வேத வசனங்களை நாம் ஆழ்ந்து தியானிக்க தியானிக்க, அதை உட்கொள்ள உட்கொள்ள, அதிகமாக சாப்பிட சாப்பிட, அதிகமாக அதை நாம் தியானிக்க தியானிக்க தான் அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தனை நமக்குள்ள வருகிறது. இல்லை என்றால் ஒரு ஆர்டினரி மனுஷனை போல மனுஷனுக்கு ஏற்றவர்களை தான் நாம் சிந்திக்கிறோம் அன்பாங்களே. அதனால தான் சண்டை, சச்சரவு, ஈகோ, பெருமை, பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றது காரணம் என்னன்னா, மனுஷனுக்கு ஏற்றவர்களை நாம் சிந்திக்கிறதா இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடியவர்களாகி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அங்கே பேதுரை எப்படி டீல் பண்ணுறாரோ அதே போல நமக்கு வர இடையூறுகளை, நமக்கு வரக்கூடிய தடைகளை, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் அவங்க செய்யல, அவர்களுக்குள்ள மறைந்து கிடக்கிற பிசாசு செய்து என்று நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டோம் என்றால் பிரச்சனை வராது என்பாங்களே. எனவே ஆண்டவர் எப்படியாக எந்த கண்ணோட்டத்தில் பேதுருவை பார்த்தாரோ அதே கண்ணோட்டத்தில் நாம் மற்றவர்களை பார்த்து நாம் உஷாராகவும் நம்மளுடைய ஸ்பிரிட்டை, நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை ஆண்டவரே நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்பு இவர்களால் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல், அவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே அந்த பிசாசின் சாத்தானுடைய செயல்களை நாங்கள் அறிந்து அதை எதிர்க்க, அதை எதிர்த்து நாங்கள் ஆண்டவரே வெற்றியை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அந்த மனுஷனுக்கு ஏற்றவர்கள் சிந்தனையிலே நாங்கள் சிந்திக்காதபடிக்கு எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனையிலே சிந்திக்க ஆண்டவரே சத்திய வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து உண்மையை உம்முடைய உமக்கு ஏற்றவர்களை நாங்கள் சிந்தித்து உமக்கு ஏற்றவர்களை நடக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இதை கேட்குற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள்

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:16 முதற் பகுதி. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பேசுகிறதை கவனித்து கேட்கிற கர்த்தர் என்ன பேசுகிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார். வார்த்தைகளில் கவனம் மிக மிக தேவையாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 13:13, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உமக்கு விரோதமாய் என்ன பேசினோம் என்கிறீர்கள்? ஆண்டவர் கவனித்து கேட்டு சொல்லுகிறார், நீங்க எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமாய் இருக்கிறது. ஆண்டவர் அவ்வளவு வேதனையோடு சொல்லுகிறார். எது அவருக்கு விரோதமான பேச்சு தெரியுமா? அடுத்த 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 14:15, தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இந்த பேச்சு கர்த்தருக்கு கடினமா இருக்கிறதா? என்ன பேச்சு? நாம கட்டளைகளை கை கொள்ளுகிறோம், நாம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம், நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், அப்படி இருந்த நாம கஷ்டப்படுறோம். ஆனா துன்மார்க்கமாய் துணிந்து நடக்கிறவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, இப்படி நம்ம பேசுறோம் தெரியுமா? இந்த பேச்சு கடினமா இருக்குது. ஆண்டவர் சொல்ற, எனக்கு விரோதமா பேசுறீங்க. இப்படிப்பட்ட பேச்சுகள் நாம் ஏதோ ஒரு வகையில பேசினது உண்டு. இந்த நாளிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருபோதும் இப்படிப்பட்ட பேச்சை பேசாதிருங்கள். ஆமென். சில காரியங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதும், தேவன் யார் என்று கேட்கிறவனுக்கு கிடைப்பதும், இதை வைத்து ஆசீர்வாதத்தை நன்மையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை கணக்கிடவே கூடாது, அளக்கவே கூடாது. தேவன் சரி கட்டுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே அதனுடைய 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அகங்காரிகள் உங்கள் முன்னாக வாழ்ந்திருக்கலாம், செழித்திருக்கலாம், ஆமே பெருகி இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க, தேவனை சேவிக்கிறவனுக்கும் சேவிக்காதவனுக்கும், தேவனை உயர்த்துகிறவனுக்கும் தேவன் யாரென்று கேட்கிறவனுக்கும், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனுக்கும் துணிந்து நடக்கிறவனுக்கும், ஆமேன், வித்தியாசத்தை காண்பிக்கும்படி ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார். அன்று நிச்சயமாய் அதை தேவன் செய்வார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, ஒருபோதும் எதுக்கு நான் ஆண்டவர் ஆராதித்து, எதுக்கு நான் சர்ச்சுக்கு போய், எதுக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்து, இதனால என்ன பிரயோஜனம்? துணிந்து பாவம் செய்யறவன் நல்லா தானே இருக்கிறான். இப்படிப்பட்ட பேச்சு தயவு செய்து பேசாதிருங்கள். இந்த பேச்சு தேவனுக்கு விரோதமான பேச்சு, தேவனால் தாங்கி கொள்ள முடியாத பேச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமான பேச்சு கடினமா இருக்கிறது என்று. கவனித்து கேட்கிற கர்த்தர் காயப்படக்கூடாது. கவனித்து கேட்கிற கர்த்தர் ஆமென் மகிழும்படியா நம்முடைய பேச்சுகள் இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவை, உம்மை காயப்படுத்தும் பேச்சுகளின் எங்கள் வாயில் வராதபடிக்கு கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீர் கவனித்து கேட்கும் போது நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே உங்கள் உள்ள மகிழும்படியாகவே எங்கள் வார்த்தைகள் காணப்படணும்பா. கர்த்தர் கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிக பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. பிரான்ஸ் தேசத்தில் மிகுந்த அதிகாரம் படைத்த பிரபுவாக ஒருவர் உயர்ந்தார். அவர் மிகவும் எளிமையான பின்னணியிலிருந்து உயர்த்தப்பட்டவர். சிறுவனாக இருந்தபோது ஆடு மேய்த்தவர். அவர் பழையதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தனது அரண்மனையில் மேய்ப்பனின் அறை என்று ஒரு அறையை பிரத்யேகமாக வடிவமைத்திருந்தார். அந்த அறையில் மலை, பள்ளத்தாக்கு, நீரோடை போன்றவை செயற்கையாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆட்டு மந்தைகள் அங்கே மேய்வதைப் போலவும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறையில் அவர் சிறுவனாக இருந்தபோது ஆடுமைக்கு பயன்படுத்திய கோலையும் தடியையும், அப்போது அவர் உடுத்தியிருந்த மேய்ப்பனின் ஆடையையும் மறக்காமல் பத்திரமாக அங்கே வைத்திருந்தார். அநேகர் அவரிடம் வந்து, இந்த அறையை நீங்கள் ஏன் இவ்வாறு வடிவமைத்திருக்கிறீர்கள், இதன் ரகசியம் என்ன என்று அவரிடம் கேட்டபோது, அவர், எனக்கு எப்போதாவது என்னுடைய உத்தியோகத்தையும் எனக்கு இருக்கும் அதிகாரத்தையும் வாய்ப்பு வசதிகளையும் குறித்து மனதில் பெருமை வந்துவிட்டால் நான் உடனடியாக என்னுடைய மேய்ப்பனின் அறைக்கு ஓடிப்போய் நான் சிறுவனாக இருந்தபோது நான் போட்டிருந்த உடுப்பையும் நான் பயன்படுத்திய தடியையும் பார்த்துவிட்டு வருவேன். அப்பொழுதே என் மனதில் தோன்றியிருந்த பெருமையெல்லாம் அகன்று போகும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எளிமையானவர்களாக இருந்தபோது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கை தூக்கி விட்டார். நாம் எதையும் இவ்வுலகத்திற்கு கொண்டு வரவில்லை. அவருடைய காருண்யமே நம்மை பெரியவர்களாக்கிற்று, இந்த அளவுக்கு உயர்த்திற்று. தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட போதிலும் தான் சிறுவனாக இருந்தபோது ஆடு மேய்த்த மேய்ப்பனாய் இருந்ததை ஒருபோதும் மறக்கவில்லை. ஆகவே தேவன் தாவீதுக்கு கிருபை அளித்து வர வர விருத்தி அடைய செய்தார். ஆனால் பாபிலோனின் மகாராஜாவாய் இருந்த நேபுகாத்நேச்சாருக்கு தாவீதை போன்ற ஒரு தாழ்மையான இருதயம் இருக்கவில்லை. பாபிலோனை ஒரு வல்லரசு தேசமாக கொண்டு வந்த பின்பு அவன் இருதயம் பெருமை கொள்ள ஆரம்பித்தது. ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருக்கும் போதே தேவன் அவனை அவன் ராஜ்யபாரத்தை விட்டு நீக்கி மாடுகளைப் போல வெளியே புல்லை மேய பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தேவன் இவ்வுலகத்தில் நமக்கு தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்புகளுக்காகவும் சிலாக்கியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனே நம் வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் என்று அவரை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கும் கிருபை அளித்து நம்மையும் மென்மேலும் உயர்த்துவார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் தேவைகளை சந்தித்து விசாரித்து போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் எடுத்த முடிவுகளில், தீர்மானங்களில், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் எப்படியான பதில் வருமோ, காரியங்கள் நன்மையாக நடக்குமோ, தயவுகளும் கதவுகளும் திறக்கப்படுமோ என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய கிருபையை இன்றைக்கு உங்கள் மேல் அளவில்லாமல் பொழிய பண்ணுவேன் என்கிறார். உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில், தேவைகளில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல பதிலை பெற்றுத்தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை 3 வழிகளில் செயல்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக உங்களை கைவிடாது இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தர் எலியாவை நோக்கி, கேரி தாற்றண்டையில் ஒளிந்திரு, அங்கே உனக்கு காகங்களை கொண்டு 2 வேளையும் அப்பமும் இறைச்சியும் போஷிப்பேன் என்று கூறுகிறார். காரணம், அங்கே பெரும் பஞ்சம் நிலவப்போகிறதை கர்த்தர் எலியாவிற்கு முன்னறிவித்து கைவிடாது இருந்து காப்பாற்றும்படியாக போகிற இடமெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற கடினமான சூழ்நிலையாகிய பற்றாக்குறைகள், தேவைகள், விருப்பங்கள், சுகம், எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள், இவற்றிலெல்லாம் உலகம் உங்களுக்கு எதிராக பேசலாம், கைவிட்டு விடலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற கர்த்தர், அவர் உறங்காமலும் தூங்காமலும் இரவும் பகலும் காவல் பண்ணுகிறவர். உங்களை கைவிடாது காத்து வழி நடத்துவார். நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களோடே இருந்து, இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தமாய் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ, நடக்குமோ நடக்காதோ, சுகம் பெறுவேனா இல்லையா என்ற குழப்ப நிலைகளிலெல்லாம் தெளிவான பதிலை தருகிறார். நன்மையான முடிவுகளை சந்திக்கும்படி கைவிடாது இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். 2வதாக உங்களை காப்பாற்றுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் எலியாவிடம், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றும், 13-15 வரை உள்ள வசனங்களில், அங்கே அந்த விதவையின் வீட்டில் உள்ள ஒரு பிடி மாவை கொண்டு சிறிய அடையை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பஞ்சகாலம் முழுவதும் அவர்கள் பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் எலியாவை கொண்டு காப்பாற்றுகிறதை வாசித்தருகிறோம். இன்றைய நாளிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லையே, மனிதர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கி போயிருந்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் உங்களை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றுகிறார். முடிந்து போயிற்று என்று நினைத்திருக்கிற சூழ்நிலைகளில் அவர் சிறிய அடையை கொண்டு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதைப் போல, உங்களின் சிறிதளவு விசுவாசத்தை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு, உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை அற்றுப்போக விடாமல் வர்த்திக்க பண்ணும்படிக்கு பொல்லாத எல்லா சத்துருவின் சதி திட்டங்களிலிருந்து இன்றைக்கு உங்களை காப்பாற்றி ஆசீர்வதிக்கிறார். 3வதாக உங்கள் மேல் கரிசனையாயிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கையில், அங்கே எலியா தன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்காக பயந்து போய் வனாந்தரத்தில் சூறை செடியின் கீழ் சோர்ந்து போய் காணப்படும் போது கர்த்த தூதனை கொண்டு, எலியாவை சோர்வை நீக்கும்படி, ஆத்துமாவிலே பெலன் உண்டாகும்படி போஜனம் கொடுத்து தட்டி எழுப்பி உற்சாகமான வார்த்தைகளை பேசி கர்த்தர் எலியாவிடம் கரிசனையோடு காணப்படுகிறதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையாகிய பயம், வியாதி, மனதளவில் உண்டான காயங்கள், பொல்லாதவர்களின் பேச்சுக்கள் போன்றவற்றால் போதும் ஆண்டவரே என்றும்,
இழப்புகள், நஷ்டங்கள், வெறுமைகள், பற்றாக்குறைகள் போன்றவற்றால் இனி என்னால் போராட முடியாது என்று சோர்ந்து போய் செயலற்றவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கரிசனையோடு விசாரித்து உங்களை ஆறுதல் படுத்தி பலனை சத்துவத்தை கொடுத்து மேற்கொள்ள அதிகாரத்தையும் தந்து இன்னும் நீங்கள் ஓடக்கூடிய தூரம் பெறக்கூடிய ஆசிர்வாதங்கள் காணக்கூடிய நன்மைகள் அதிகமாயிருப்பதால் இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து நன்மைகளை செய்து விடுவித்து நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருந்து உங்களை கைவிடாது காப்பாற்றி கரிசனையோடு விசாரித்து மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருந்து வழி நடத்தி ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட கரிசனை உள்ள தேவனாகிய இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாய் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் வாழ்விலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலைகளிலிருந்து காப்பாற்றி விடுவித்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். கத்தருடைய கரம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான ஜீவ வார்த்தை 1 நாளாகமம் 4:10. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கத்தருடைய கரம். துக்கத்தோடு வாழ்ந்த ஜாபேஸ் என்ற பக்தனுடைய ஜெபமே இது. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று ஊக்கமாக கேளுங்கள். அப்போஸ்தலர் பவுலின் கரத்தை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தது போல கர்த்தர் உங்களுடைய கரத்தை கொண்டும் பலத்த அற்புதங்களை செய்தருளுவார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆகவே கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆம், அவருடைய ஓங்கிய புயமும் உயர்ந்த கரமும் இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது. வனாந்தரங்களில் இஸ்ரவேலரை வழிநடத்தின அவர் தன் கரத்தை ஓங்கி நிற்கும் போது யார் அந்த கரத்தை எதிர்த்து நிற்க முடியும்? அந்த கரம் தேவ பலத்தை கொண்டு வருகிறது, தேவ வல்லமையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கும் போது நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்பது தாவீதின் சாட்சி. நம் எல்லோருடைய காலங்களிலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றன. நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீங்கினின்றும் உங்களை பாதுகாத்தருளும். டிஎல் ஆஸ்பான் என்ற பக்தன் தன் இள வயதிலே மனைவியோடு கூட இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். ஊழியத்திலே படு தோல்வி. இந்துக்கள் முஸ்லிம்கள் வாதத்தையும் தத்துவ ஞானத்தையும் அவரால் மேற்கொள்ளவே முடியவில்லை. அவருடைய குழந்தைகள் நோயினால் வாடினார்கள். மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, துயரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பினார். அங்கு அவர் நீண்ட நாட்கள் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் என்று ஊக்கமாய் மன்றாடினார். அந்த உபவாசத்திற்கு பின்பு கர்த்தருடைய வல்லமை அவரிலே வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் மூலமாய் பலத்த அற்புதங்கள் நடந்தன. பின்பு இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகத்தின் பல தேசங்களுக்கும் சென்று லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். ஒரு சாதாரண போலீஸ்காரரின் பின்பாக முழு போலீஸ் லாகாவுமே அதிகாரங்களும் அரசாங்கமும் நிற்கிறது. அதுபோல தேவகரம் உங்களோடு இருக்கும் போது எல்லா தேவ தூதர்களும் எல்லா ஆவியின் வரங்களும் முழு பரலோகமும் உங்களுடைய பட்சத்திலே நிற்கும். நெகேமியா உற்சாகமாக சொன்னார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று. ஆகவே அவர் செய்தது எல்லாம் வாய்த்தது. ஜெருசலேமில் மதர்களை கட்டி எழுப்பினார். கர்த்தருடைய கை எரியாவின் மேல் இருந்தது. ஆகவே தெய்வீக பலத்தோடு ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ஓடினார். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை கட்டினார். பின்பு மழை பெய்யும்படி வானத்தை திறந்தார். அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தோடு இணைந்திருப்பதாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு ஜனங்களுடைய நோய்களை குணப்படுத்தி அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இவ்வாறு உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களையும் இன்னும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கான தேவ செய்திகளையும் நீங்கள் அனுதினமும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: செய்தி அளிப்பவர் ஊழியர் ஜூப்ளின் ஜோசப்.
1: ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14லிருந்து 20 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14லிருந்து 20 வரைக்கும்.
2: ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான்.
1: எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசியும் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் பலத்து அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதை கொஞ்சம் நம்ம ஆழமா வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டியாக இருந்தவள் இந்த ஆகார், இல்லையா? ஒரு கட்டத்தில் சாராள் சொல்றாங்க, ஆகாரையும் அவளுடைய பிள்ளையையும் தள்ளிவிடும் என்று சொல்லுகிறாங்க. உடனே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் நீ சாராள் சொல்லுகிறபடி செய் அப்படின்னு சொல்றார். அதுக்கு சில காரணங்கள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. ஏன்னா இஸ்மவேலும் ஈசாக்கு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப பரியாசம், ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று சொல்லுகிறது. அந்த பரியாசம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்க இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் வந்து எகிப்திய ஸ்திரீயினுடைய பிள்ளை, இல்லையா? அதாவது ஆகாருடைய பிள்ளை. அவன் எகிப்துல எகிப்து அவர்களுடைய பூர்வீகம் எகிப்து, இல்லையா? இப்ப அவன் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் ஏதோ ஒரு ஒரு பொம்மைய மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை செய்து, அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, ஈசாக்கும் இஸ்மவேலும் விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, ஒரு உருவத்தை செய்து இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான், நான் அந்த உருவத்துக்கு முன்னாடி நான் விழுந்து பணிந்து கொள்றேன் பாரு, அதே மாதிரி நீனு என்ன செய்யினா விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஈசாக்க பணிந்து கொள்ளும்படி சொல்லுகிறான். அது ஈசாக்கானா அப்படி பணிந்து கொள்ள முடியல. உடனே அவன் ஏளனம் பண்றான். இதுதான் அங்க நடந்தது. பிரயாசம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொம்மையை செஞ்சு விளையாடுறது, அதனால உண்டாகிற பரிகாசம் தான் அது. இது இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பரியாசம் பண்ணி நான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இதே வார்த்தை தான் எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆகி வெளியே வரும்போது பொன் கன்றுக்குட்டிய செய்யறாங்க இல்லையா. பொன் கன்றுக்குட்டிய செய்து அதுக்கு முன்னாடி விளையாட எழுந்தார்கள். என்ன செய்தாங்களா, விளையாட எழுந்தார்கள் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா வந்து வந்து விழுந்து பழிந்து சிரிச்சு அந்த மாதிரி செய்யறது இருக்கு பாருங்க. அதே காரியம், அதே வேர்டு, அதே எக்ஸாக்ட்லி அதே ஹீப்ரூ வேர்டு தான் அங்க இஸ்மவேலும் ஈசாக்கும் விளையாண்ட அதே இடத்துல அந்த வார்த்தைக்கும் அதே சேம் வேர்டு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப ரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து நீதான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அதை வச்சு சில களியாட்டுகளையும் சில விளையாட்டுகளையும் அவர்கள் செய்தார்களோ, அதே போலதான் இஸ்மவேல என்ன செய்யறான்னா, ஈசாக்க ஒரு பொம்மையவோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி அவன் என்ன செய்யறான்னா அதை செய்யறான். இப்ப இது தவறு இல்லையா? இது தவறு. கண்டிப்பாய் ஒரு விக்கிரகத்தை உருவத்தை செய்து அதற்கு முன்னாடி விழுந்து பணிந்து விளையாடுவதோ எதுவுமே என்னது, அது கண்டிப்பாக என்னதான், அது தவறு. அதனாலதான் சாராள் பார்த்துட்டு சொல்றாங்க, இது சரியில்லை, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்மவேல் இப்படி இருந்தான்னா என்னுடைய பிள்ளைய ஈசாக்க உருவ வழிபாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுவான் போல தெரியுது, அழைத்துட்டு போயிடுவான் போல தெரியுது, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, இவங்க இந்த ஆகாரையும் பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப ஆகார அனுப்பி விடுறாங்க. ஆகார என்ன செய்யறாங்கன்னா இஸ்மவேல அழைத்து கொண்டு வர்றாங்க. பேர்சபா வனாந்தரத்துல அவங்க அலைந்து திரிகிறாங்க. ஒரு கட்டத்துல துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு, உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, ஆங்கிலத்துல ட்ரீ, ஒரு சின்ன மரத்தின் கீழே கொண்டு போய் அதை விட்டுட்டு தூரத்துல சற்று தூரத்துல போய் நின்று, நான் பிள்ளை சாகிறத என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போய் நின்று அவங்க அழுகிறாங்க. ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டாரோ இல்லையோ, யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார், பிள்ளை இருந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஏன்னா அவன் யாருடைய வித்தாக இருந்தான், ஆபிரகாமுடைய வித்தாக இருந்தபடியினால ஆண்டவர் இஸ்மவேலுடைய சத்தத்தை அவர் கேட்டார் இல்லையா, இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டார். இப்ப ஆண்டவர் உடனே ஆகார்ட்ட பேசுறார், ரொம்ப தெளிவா பேசுறார். பாருங்க, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன பெருசா, உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு நீ நினைக்கிற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத, பிள்ளைய உன் கையில பிடிச்சுக்கிட்டு என்ன செய்ய, நீ போ, நான் இவனை என்ன ஆக்குவேன், நானு பெரிய சாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தால் அவள் எதை கண்டாளாம், ஒரு தண்ணீர் துறவை கண்டு. சொல்லுங்க, தண்ணீர். இப்ப நல்ல கவனி, தண்ணீர் துறவை ஆண்டவர் புதிதாக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லல. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கதான் என்ன செய்யுது, அது இருக்குது. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா கவனிங்க, சூழ்நிலை பாருங்க, ரெண்டு காரியம் அவளுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. ஒண்ணு, பிள்ளை ஒரு பக்கம் செத்து கொண்டிருக்கிறான் தண்ணீர் இல்லாம, இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு அங்கதான் இருக்கு, ஆனா அத அவ கண்களால என்ன செய்ய முடியல. இப்ப கவனிங்க, தண்ணீர் துறவு அங்கேதான் இருக்கிறது, ஆனால் அதை அவள் கண்களாலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் பார்க்க முடியல. நான் வரிசையா சொல்றேன் கவனிங்க. இப்ப பிரச்சனை என்ன, ஒரு பக்கம் புள்ள செத்துட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு இருக்கிறது, ஆனா இவ என்ன செய்யல, அத சத்தமா சொல்லுங்க, நீங்க நல்லா பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ சொல்லுங்க, அதை இவ என்ன செய்யல. அப்ப இல்லாதது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததுதான் பிரச்சனை. சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்ல, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, இல்லைங்கிறது நம்ம பாஷையில சொல்லுங்க, இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததுதான் பிரச்சனை. இல்ல இப்ப உங்களுக்கு சுகம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, அவர் என்ன செஞ்சு வச்சு இருக்கிறார் என்கிறத பார்க்காததான் பிரச்சனை. பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, அவர் உங்களை ஆசீர்வாதத்திற்காக ஏற்கனவே என்ன செய்து வைத்து இருக்கிறார் அதை பார்க்காததுதான் பிரச்சனை. திருப்பி சொல்லுங்க, இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரியா? இப்ப உங்க தொழில லாபம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, உங்க தொழில் ஆசீர்வாதத்திற்காக அவர் ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறார் என்கிறத என்ன செய்யல. இல்ல உங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, உங்கள் வெற்றிக்காக ஏற்கனவே தெய்வம் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பத என்ன செய்யல. இல்ல சரி, ஒரே ஒரு டவு சொல்லிடுவோமா, இது மூணாவது டவு சொல்லுவோமா, கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் பார்க்கல? இருக்கா இல்லையா துறவு சொல்லுங்க. அப்ப ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கலைன்னா 15-16 திரும்ப வாசிங்களே, நிதானமா வாசிங்களே. இந்த வார்த்தை கவனிங்க, ஏன் பார்க்கவில்லை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, ஏன்? இப்ப நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த பார்க்க, அந்த வார்த்தை முக்கியம் பாருங்க, ஏன் பார்க்கவில்லை? நீங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லணும். வாசிங்க 15-16 வாசிங்களே. செடியின் கீழே விட்டு பிள்ளையை சாகிறதை நான் அப்ப ஏன் துறவ பார்க்கலைனா, இவ வேற ஒண்ண பார்த்துட்டு இருக்கா. இவ ஏன் துறவ பார்க்கலைனா, பிரச்சனைக்கு தீர்வை இவ ஏன் பார்க்கலைனா, இவ வேறொரு காரியத்தை, அதாவது எதை, அந்த பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கா. இவ பிரச்சனையவே பார்க்கறதுனால ஏற்கனவே தேவன் அங்க வைத்திருந்த தீர்வை இவளால என்ன செய்ய முடியல. உங்களுக்கு அப்ப ரெண்டு அங்க இருக்கு, பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, தீர்வும் அங்கதான் இருக்கு. பாருங்க, நீங்களே பிரசங்கம் ஆரம்பிச்சீங்க பாருங்க, வெரி குட். பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, அதே இடத்துல தேவன் அதற்கு முன்பாகவே எதையும் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேனே, இந்த ரெண்டு சம்பவத்துல எது முதல்ல நடந்துச்சு? பிள்ளைக்கு தண்ணி தாக எடுத்து அவன் செத்து கொண்டிருக்கிறானே, அது முதல்ல நடந்துச்சா, இல்ல தேவன் ஏற்கனவே அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் நாட்களையே ஒரு ஊற்றை உண்டு பண்ணி வச்சிருக்காரு, அது முதல்ல நடந்துச்சா, எது முதல்ல நடந்துச்சு? உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இனிமே தீர்வு வராது சொல்லுங்க பக்கத்துல, இனிமே தீர்வு வராது, ஏற்கனவே அது வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்களே, அப்ப ஏற்கனவே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஆசீர்வாதமும் அங்கேதான் இருக்கிறது. அட் த சேம் டைம், அதே நேரத்துல அந்த தீர்வு அவ பார்க்காததுனால அங்க என்னவோ வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. இப்ப ஏன் அவளால் அந்த ஊற்ற பார்க்க முடியலன்னா, இவ ஏற்கனவே எதை பார்த்துட்டு இருக்கிறாவ சொல்லுங்க. இவ நல்ல கவனிங்க, ரெண்டு கண் இருக்கு சொல்லுங்க, ரெண்டு கண். என்ன கண்ணு? ஒன்னு ஆவிக்குரிய கண் சொல்லுங்க, என்ன கண்ணு? இன்னொன்னு மனக்கண். இன்னொன்னு என்ன கண்ணு? இவளுடைய மனக்கண்கள் ஏன் துறவ, அந்த மணிக்கணும், இந்த மாம்சக்கண், ஒன்னு ஆவிக்குரிய கண், அதத்தான் மனக்கண்ணு சொல்றோம், இன்னொன்னு மாம்சக்கண் சொல்லுங்க. இன்னொன்னு என்ன கண்ணு? மாம்சக்கண். ஒண்ணு என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்ணு, மனக்கண்ணு. இன்னொன்னு என்ன கண்ணு? இப்ப ஏன் இவளுடைய மாம்ச கண்கள் அந்த துறவ பார்க்க முடியல அப்படின்னா, இவளுடைய மனக்கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்குன்னா, புள்ள எப்படி சாவான், இப்படி கத்துறானே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரத்துல உயிர் பிரியும், பிரிஞ்ச உடனே என்ன செய்யறது, இந்த வனாந்தரத்துல எப்படி அடக்கம் பண்ணலாம், என்னெல்லாம் அவளே சொல்றா பாருங்க. நான் பார்க்க மாட்டேன், எதை, அதத்தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா கூட என்ன சொல்றா, நான் பார்க்கல பிரத, அது இல்ல பிரத, அது இல்ல பிரத, இந்த பிரச்சனை பிரத, அந்த, அதாவது நம்ம பிரச்சனையை பேசலைன்னு சொல்றோம், பிரச்சனையை நினைக்கலைன்னு சொல்றோம், ஆனா அதையே தான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப இவளால ஏன் அந்த தீர்வை பார்க்க முடியல அப்படின்னா, அங்க இவ ஏற்கனவே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ, இஸ்மவேலுடைய மரணத்தை, இன்னும் மரணம் நடக்கல, ஆனா அதை எதுல பார்க்க ஆரம்பிச்சிட்டா, மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, எப்படி சாவான், என்ன நடக்கும், எவ்வளவு நேரத்தில் உயிர் பிரியும், உயிர் பிரிந்த பிறகு என்ன செய்யலாம், எப்படி அடக்கம் பண்றது. சத்ருடைய தந்திரம் தான், எதை பார்க்க வைக்கிறான் பாருங்க. இல்லை சரி, இப்போ அடுத்தது வருவோமா? சரி, நான் வரிசையாக கேள்வி கேட்குறேன், வரிசையாக கேள்வி கேட்குறேன். இப்போ ஆகாருடைய பிரச்சனை என்ன? இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, எது பிரச்சனை கரெக்டாக சொல்லுங்க, எதை பார்க்காதது, இருக்கிறது அப்படி சொல்லுங்க. எதை பார்க்காதது? இருக்கிறத பார்க்காதது பிரச்சனை. சரி, இப்ப தேவன் ஆகாருக்கு புதுசாவா ஒரு ஊற்றை கொடுத்தாரு. ஏற்கனவே அந்த ஊற்றை எப்பவே உண்டு பண்ணி வச்சிருந்தாரு அவரு, இல்ல உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நீங்க தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே செய்யப்பட்டிருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சார், இப்ப கவனி, இப்ப பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? பாகாருக்கு இரு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, ஊற்று இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறத என்ன செய்யல, அவ பார்க்கல. ஏன் இருக்கிறத பார்க்கல? அடுத்த கேள்வி வருது, அவ எதை பார்த்துட்டு இருக்கிறா? பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறா, வேற ஒன்ன பார்த்துட்டு இருக்கா, தேவன் செய்ததை பார்க்காமல். சொல்லுங்க, அவள் பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப சொல்லுங்க, எதை செய்ததை, யார் செய்ததை பார்க்காம, செய்ததை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்கிறா அவ? அதுக்கு காரணம் என்ன? இப்ப அடுத்ததுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் அவ வந்து தேவன் செய்ததை பார்க்காமல், ஏன் அவள் பிரச்சனையை பார்த்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, அது வசனத்திலே இருக்கு பாருங்க, வசனத்திலே இருக்கு பாருங்க. 14 கடைசி வார்த்தை வாசிங்க, கடைசி வாக்கியத்தை மட்டும். 14 கடைசி வாக்கியம் வாசிங்க. பெர்சபாவே வனாந்தரத்திலே என்ன தெரிந்தாளா? இப்ப ஏன் தேவன் செய்து வைத்த தீர்வை பார்க்காமல் அவள் ஏன் பிரச்சனையை பார்த்தான்னா, காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவ எங்க அலைந்து திரிந்து கொண்டே இருந்திருந்திருக்கிறா? அப்ப அந்த வனாந்தரத்துல அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அந்த வனாந்தரத்தையே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அதையே யோசிச்சு யோசிச்சு, அதுல இருக்கிற மணல் பரப்பு, அதுல இருக்கிற வறண்ட வெளி, அதுல இருக்கிற வெயில், அதுல இருக்கிற உஷ்ணம், அதுல இருக்கிற காரியம், அதையே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, தேவன் வைத்திருக்கிறதை பார்க்கிற கண்கள் இல்லாம அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையவே பார்க்க ஆரம்பித்து விட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்களால நாம பார்க்காம நாம ஏன் பிரச்சனையவே பார்க்கிறோம்னா, நாம இந்த பெர்சபா வனாந்தரத்துல அலைந்து திரியறது போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்குள்ள அலைந்து திரிகிறதுனாலதான். தேவையில்லாம உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட உட்கார்ந்து அந்த கதை இந்த கதை அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் ஃபேஸ்புக்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவன் திட்டுறான் இவன் திட்டுறான் இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல தேவையில்லாத அநேகம் காரியங்களுக்குள்ள உள்ளையும் வெளியையும் போய் போய் போய் உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க அலையல, உங்க கால் அங்கதான் இருக்கு, உங்க வீட்டுலதான் இருக்கு. ஆனா இந்த இருக்கு பாருங்க, இந்த இந்த பெட்டி மாதிரி இருக்கு பாருங்க, இது இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு உலகத்தையே அலைய வச்சிரும் பாருங்க. உங்களை எது வரைக்கும் கூட்டிட்டு போகும்? உலகத்தின் கடைசி வரையும் தான் உங்களை கொண்டு போயிரும் பாத்துக்க. அப்ப இதுக்குள்ள நீங்க போய் அவளுடைய பிரச்சனை என்னன்னா, ஏன் பிரதர், என்ன பிரதர், ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல ஊற்று இருக்கு, அங்கதான் இருக்கிறா, அது தூரத்துலலாம் இல்ல, கண்ணு பாக்குற இடத்துலதான் இருக்கிறா, அந்த ஊற்றுக்கிட்டதான் இருக்கிறா, பிள்ளை சாக போறான், எடுத்து தண்ணியை கொடுத்துட வேண்டியதானே, ஏவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருல, ஏன் இவ பாக்கல, ஏன் பாக்கலைனா, வனாந்தரத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு இவளுடைய சிந்தை முழுவதும் எதை மட்டுமே சிந்திக்கிறதாக இருக்கிறது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இல்ல அப்ப கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய கண்கள், இது வந்து உங்களுடைய கண்கள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பார்க்கணும்னா, முதல்ல இந்த உலகத்துக்குள்ள உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க, வாட்ஸ்அப் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அது இது இது இல்லைனா அது அது இல்லைனா இது இது இல்லைனா இது வாட்ஸ்அப்க்கு ஒரு மணி நேரம் இது இல்லைனா ஃபேஸ்புக்கு ஒரு மணி நேரம் அது இல்லைனா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இல்லைனா நியூஸ் யூடியூப் இப்படியே சுத்துது பாருங்க. இந்த அலைந்து திரியறது என்ன செய்ய விடாதுன்னா, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செய்ய விடாது, பார்க்க அவன் நோக்கம் அதுதான். நீங்க சுத்திட்டே இருக்கணும், ஆனா இருக்கிறத பார்க்க கூடாது. நீங்க உலகத்துக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், பிரச்சனைகளுக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், ஆனால் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது. சரி, இப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு வழங்கிருச்சுல, இவ வனாந்தரத்துல அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சதுனுடைய விளைவு, இவ எதை பார்க்க தவறிட்டா, ஊற்ற பார்க்காம எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, தன்னுடைய மகனுடைய மரணம் எப்படி வரப்போகுது, எப்படி சம்பவிக்க போகுது பார்க்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அதை குறித்துதான் இவ கண்ணு பார்க்கல, சொல்லுங்க எது பார்க்கல, திரும்பி உட்கார்ந்துதான் அழுகிறா. ஆனா எதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கிறா, இவ மனக்கண்கள் யாருடைய மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, இல்ல இவ மாம்ச கண்ணு பார்க்கல, திரும்பிதான் உட்கார்ந்து இருக்கிறா, அம்பையிற தூரத்துல போய் ஓன்னு அழுகிறா. இவ கண்ணால மாம்ச கண்ணுல பார்க்கல, ஆனா என்ன கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப சத்துரு என்ன செய்வான்னா, உங்க மனக்கண்கள்ல உங்க மனதுல நெகட்டிவான காரியங்களையே பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்ன செய்வான், உங்களை அதை போன்ற காரியங்களுக்குள்ள உலகத்துக்குள்ள உங்களை அலைந்து திரிய வைக்கணும். உங்க கால்கள் ஒரே இடத்துல இருக்கலாம், நீங்க ஒரே சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்கள் மனதை அவன் என்ன செய்ய வச்சுக்கிட்டே இருப்பான், அலைய வச்சுக்கிட்டே இருப்பான். இல்ல சரி, இதுதான் இப்ப பிரச்சனை. இதுதான் என்னது இப்ப பிரச்சனைன்னு வந்துருச்சா. சரி, இதுக்கு இப்ப தேவன் ஒரு தீர்வை கொடுக்கணும் இல்ல, ஒரு தீர்வை தேவன் உண்டு பண்ணணும் இல்ல. இப்ப பாருங்க, இவ கண்ணு இவ மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டது. அங்க என்னதான் இருக்கு, ஏற்கனவே அங்க என்ன இருக்கிறது, ஊற்று இருக்கு. இப்ப தேவன் என்ன செய்யணும், ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்னு என்ன, இவளுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். சொல்லுங்க, மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணாதான் இவள் இவ கண்ணை திறந்து எதை பார்க்க ஆரம்பிப்பா, ஊற்ற பார்ப்பா இல்லையா. இப்ப அடுத்த கேள்வி வருது, எப்படி பிரதர் இவளுடைய மனக்கண்கள் உலகத்தை பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது, அதை எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி ஸ்டாப் பண்றதுனா, அதை ஸ்டாப் பண்ணுகிற ஒரே ஒரு வல்லமை எது தெரியுமா, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், அத அங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க 16 வசனம் வாசிங்க, பார்க்க மாட்டேன். 17 நினைக்கிறேன், 17 வாசிங்க, சத்தத்தை கேட்டார், ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவள் அவன் சத்தத்தை கேட்டார், எழுந்து பிள்ளைய எடுத்து அவன் அவன் கையில பிடித்து கொண்டு போ, நான் அவனை என்ன ஆக்குவேன், சொல்லுங்க என்ன ஆக்குவேன், திருப்பி சொல்லுங்க என்ன ஆக்குவேன். இவ பார்க்கிறது அவன் சாகிறத, ஆண்டவர் காட்டுவது அவன் பெரிய ஜாதியாவத, இவள் பார்ப்பது அவன் சாகிறத, ஆனா ஆண்டவர் அந்த நினைவுகளுக்குள்ள இடைப்பட்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஸ்டாப் பண்ணு. உன் மனது அவனுடைய மரணத்தை பார்க்க கூடாது, உன்னுடைய மனது அவன் பெரிய ஜாதியாவதை பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், உன்னுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கூடாது, நீ பார்க்க வேண்டியது எதன்னா, அவன் பெரிய ஜாதியாவத. இப்ப வார்த்தை வந்த உடனே இவ அவளுடைய மரணத்தை பார்க்கறத விட்டுட்டு வார்த்தையை நம்பி, சொல்லுங்க எதை நம்பி, வார்த்தையை பார்த்த உடனே, வார்த்தையை கேட்ட உடனே, வார்த்தை அவளுடைய எண்ணங்களை மாற்றுது பாருங்க. அதை மாற்றின உடனே அப்படியே அவ தன்னுடைய எண்ணங்களை திருப்புறா, அப்படியே ஆண்டவரே என் பிள்ளை பெரிய ஜாதி ஆவானா அப்படின்னு அவன் ஜாதி ஆகிறத மனது அப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே மனக்கண்கள் மாறின உடனே மாம்ச கண்களும் திறந்துருது, ஊற்றை பார்த்தா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அது என்ன காட்டுகிறதோ அதை உங்க கண்கள்ல உங்க மனக்கண்கள்ல இமேஜின் பண்ணுங்க, அதை உங்க வாழ்க்கையில மனக்கண்கள்ல விசுவாசிச்சு பாருங்க. பிரதர் அப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அதுக்கு தான் இதை வாசிங்க, அதுக்கு தான் பைபிள் வாசிங்க. இது சொல்லுகிறது உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை, சொல்லுங்க உங்களை.
3: எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்.
1: இந்த தூத்துக்குடியில
3: உங்கள்ட்ட சொல்லுவாங்க, என்ன பிரதர் தூத்துக்குடியில ஒரே கேன்சர் பிரதர், எல்லாருக்கும் வருது பிரதர், வீட்டு வீட்டுக்கு வருது பிரதர். இப்ப நீங்க உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க மைண்டுக்குள்ள அப்படி கொடுப்பான், உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க உறவுகள்ல யாருக்கோ வந்த மாதிரி, வந்தா என்ன செய்யறதுங்கிற மாதிரி, யார கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி, எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற மாதிரி எவ்வளோ செலவு.
1: இது உலகம் காட்டுகிற பிக்சர், சாத்தான் அப்படி காட்டுவான்.
3: ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், உடனே நீங்கள் எதை, இந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே எதை எடுக்கணும்னா, வசனத்தை எடுக்கணும். இது சொல்லுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணுகிறது இல்லை. உடனே நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு உங்கள் குடும்பத்தை பார்க்கணும். இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்று எனக்கு வராது, என் குடும்பத்துக்கு வராது, பிள்ளைகளுக்கு வராது, என் கணவருக்கு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய்.
1: எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே டக்குன்னு ஊற்று திறக்க ஆரம்பிச்சிரு பாருங்க வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு வழங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப வார்த்தைய ஆண்டவர் ரொம்ப தெளிவா இடைபடுறாரு பாருங்க. ஆகாரோட இவ பார்க்க வேண்டியதை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்கா, பார்க்க கூடாதத. இப்ப இதை மாற்றணும்னா எதுதான் மாற்ற முடியும், வார்த்தை சொல்லுங்க, எதுதான் மாற்ற முடியும்? உடனே அவள்கிட்ட போய் ஒரு பிக்சர் கட்டுறாங்க பார், நீ அவன் மரணத்தை பார்க்காதே, நான் அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? அப்ப உலகம் உங்கள்ட்ட சில மரணத்துக்கு எதுவான காரியங்களை காட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த வார்த்தையில தேடுங்க. உங்க கணவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதை அப்படி கற்பனை பண்ணுங்க, அதை பாருங்க, உங்க மனதுல பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஒரு வெள்ளை குதிரை, நல்ல அழகான ஜிஜோண்டிகான், நல்ல 6 அடி 6 அடி உயரத்துல நல்ல குதிரை, வெள்ளை வெள்ளேன்னு தலையில இருந்து வால் வரைக்கும் ஒரு இடத்துல கூட பழுப்பு நிறமோ எதுவும் இல்லை, என்ன குதிரை சத்தமா சொல்லுங்க, ஒரு நல்ல சிங்கம், நல்ல இளம் சிங்கம், பால சிங்கம், நல்ல ஆண் சிங்கம் பார்த்துக்குங்க. அது அப்படி நடந்து வருகிறதே கம்பீரமா, அப்படி கால்களை வைத்து அடி எடுத்து வைக்கிறதே எப்படி இருக்கு, அப்படியே கம்பீரமா அனுசிது நடந்து வருது. வருதா சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், வெள்ளை குதிரையை நினைச்சீங்களா இல்லையா, சிங்கத்தை நினைச்சீங்களா இல்லையா, சொல்லுங்க எப்படி நினைச்சீங்க, மனக்கண்கள்ல, கரெக்ட் சிஸ்டர், மனக்கண்கள்ல வெள்ளை குதிரை அப்படின்னு யோசிச்சீங்க, ரைட். யூத் நல்ல ஒரு பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படி நடந்து வருகிற மாதிரி யோசிச்சீங்கல்ல, மனக்கண்கள்ல தோண்டுச்சு இல்ல, எப்படி தோண்டுச்சு? நான் சொல்ற வரைக்கும் அது உங்க மனதுல என்ன செய்யல, ஆனா என் வார்த்தை உங்களுக்குள்ள அதை உண்டாக்குகிறது, உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே தான் நான் சொல்றேன், இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும். இத வாசிக்க வாசிக்க, இத கேட்க கேட்க, இல்லாதவைகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதுதான், இது அங்க சத்தியமே. இதை நீங்க பிரதர், நான் எதை பிரதர் யோசிக்கிறது, இந்த வார்த்தையில வாசிங்க, இந்த வார்த்தையில நாங்க பிரசங்கம் பண்ணுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேளுங்க, அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் வெள்ளை குதிரைன்னு சொல்ற வரைக்கும், அதை உங்க காதால கேட்கிற வரைக்கும், அதை நீங்க என்னவே செய்யல, யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா வெள்ள குதிரை, நல்ல பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படிங்கிற வார்த்தைய உங்க காதால கேட்ட உடனே, உங்க காதுக்குள்ள இந்த வார்த்தை போன உடனே, உங்க மனக்கண்கள்ல அது உருவாக ஆரம்பிக்கிறது, உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
3: அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு ஆசீர்வாதங்களை யோசிங்க. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டு ஆசீர்வாதங்களை யோசிங்க. உங்க மனக்கண்கள்ல உருவாகும், பிறகு மாம்ச கண்கள்ல வர ஆரம்பிக்கும்.
1: இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்டியானிட்டி. வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு இது வந்து நான் எப்படி உங்களுக்கு வெள்ளை குதிரை, உங்களுக்கு வந்து யூத சிங்கம், நல்ல பால சிங்கம்னு சொல்றனோ, அதே போல சாத்தானோ நெகட்டிவான காரியங்களை, கேன்சரு, சுகரு, பிரஷரு, அது இது, கடனு அப்படின்னு சொல்லி அவனும் நிறைய வார்த்தைகளை உள்ள போடுவான். அதுவும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உங்க மனக்கண்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யணும், சாத்தான் சொல்ற நெகட்டிவான காரியங்களை எல்லாம் இந்த வார்த்தையை வச்சு தடுத்து தடுத்து தடுத்து தடுத்து, இல்ல என் தேவன் என்னை சுகதேகியாக வைத்திருக்கிறா, என்னைய கடன் கொடுக்கிறவனாக வைத்திருக்கிறா, நான் கடன் வாங்குவது இல்ல, கடன் கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. இப்ப நான் வெள்ள குதிரைன்னு சொன்ன உடனே உங்க உங்க மன மனக்கண்கள்ல எது உருவாச்சு சொல்லுங்க, எது தெரிஞ்சிச்சு? அதுக்கு பேர் தான் விசுவாசம். சிம்பிளா சொல்றேன், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் பிரதர் விசுவாசம். நான் சொல்றேன், வெள்ள குதிரைன்னு சொன்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மனதுல எது வந்துருச்சு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யாரும் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல, தேவன் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறார். என்ன அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு பாருங்க, சொல்லுங்க. அந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை உங்ககிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, எனக்கு விசுவாசமே வராது பிரதர். இல்ல பிரதர், அவனவனுக்கு தந்தருளின விசுவாச அளவின்படியே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசத்தை துவக்கினவர் சொல்லுங்க. விசுவாசத்தை நீங்க நினைக்காதீங்க, எனக்கு விசுவாசமே இருக்காது பிரதர். இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு விசுவாச வரம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? அதான் நான் வெள்ள குதிரைன்னு சொன்ன உடனே உங்களால எதை எதை கொண்டு வர முடிகிறது மனதுல? வெள்ள குதிரை கொண்டு வர முடியும். தட் இஸ் வை வெள்ள குதிரை இங்க இருக்கா சொல்லுங்க. வெள்ள குதிரை இருக்கா? இல்லாத ஒண்ணை எப்படி மனக்கண்களை உருவாக்குனீங்க? தட் இஸ் வை ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனது ஆட்டோமேட்டிக்கா எதை உருவாக்குது? வெள்ள குதிரை. அப்படி அப்படி மனக்கண்களை கொண்டு வந்து நிறுத்துது. அதுக்கு பேர் தான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அப்ப இந்த வேதம் சொல்லும் போது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனக்கண்கள்ல உங்களுடைய வாழ்க்கைய நன்மை தொடருவதாய் அப்படி உருவாகுது பாருங்க. அது உருவாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தட் இஸ் வை உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, மனதுல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் இல்லாம இல்ல, எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனி, இப்ப கவனி. அப்ப உங்களுடைய உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த் எப்படி உருவாகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்லி இவன் மரணத்தை பார்க்கறத தடை பண்ணி அந்த அந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து இவன் மரணம் வெளிவரும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்மவேலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜாதி வெளியே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் என்ன காண்பிக்கிறான், இந்த இருக்கிற இஸ்மவேல் இப்படியே மண்ணுக்குள்ள போக போறான்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து பெரிய ஜாதி வெளியே வர போகிறது. இந்த ஏழு போட்டை இப்ப நீங்க அப்படி மனக்கண்கள் அப்படி பாக்குறீங்க இல்லையா, இது விசுவாசம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். என் ஒரு போட்டு ஏழு போட்டா மாறுகிறது, என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் ஏழு தனையாய் ஆகிறது. இதை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, மனதுல பார்க்க பார்க்க பார்க்க, அது நிஜத்துல உருவாக ஆரம்பிக்கும். இதுதாங்க விசுவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி டக்குன்னு வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அவளுடைய பார்வையை மாற்றுகிறார் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்களேன். உங்க பிள்ளைங்கள ஒண்ணுமே படிக்காத பிள்ளைங்க, ஒண்ணுமில்லாத பிள்ளைங்க அப்படியே பார்க்காதீங்க. உங்க பிள்ளைங்க இந்த இதே மாவட்டத்துல உயரிய அதிகாரியா உங்க பிள்ளை வந்து நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இத இப்போ நான் சொன்ன உங்க மனதுல அப்படி வருது இல்ல? இதை இந்த இடத்தோட விட்டுற கூடாது. வீட்டுல போய் யோசிங்க, நாளைக்கு காலையிலயும் அதே யோசிங்க, நாளைக்கு மதியம் யோசிங்க, சாயங்காலம் யோசிங்க, அடுத்த நாள் யோசிங்க, அடுத்த வாரம் யோசிங்க, தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதையே வாயினால பேசுங்க, நாளடைவுல அது உருவாக ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாச வாழ்க்கைன்னு என்னன்னு விளங்குது அவங்களுக்கு? விளங்குறவங்க விளங்குறதுக்காக தான் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கல. சரி, அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்ப கவனி, ஆரம்பத்தில் ஒரு ஒரு ரிவைஸ் வந்துடும் உங்களுக்கு புரியுறதுக்கா. இப்ப ஆகாருடைய பிரச்சனை என்ன? ஊற்று இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத என்ன செய்யல? வெரி குட். ஏன் பார்க்கலன்னா, அவ இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டா? அவ ஒரு பிரச்சனைய, ஒரு மரணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா? இப்ப அதை தட பண்றதுக்கு தேவன் தம்முடைய தூதன் மூலமா எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை சொல்லுங்க. எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை அனுப்புறாரு. இல்ல, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தையை தான் அனுப்புனாரு. இல்ல, உடனே ஒரு தூதன் அனுப்பி போ, மம்பட்டி எடுத்து, கடப்பாறை எடுத்து, ஊட்ட தோண்டு அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? இல்ல, பிரச்சனையை மாற்றுவதற்கு எதை அனுப்பினார் அவரு? வார்த்தையை. வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்மவேலுக்குள்ள இவ மரணத்தை பார்க்கிறா. ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதே இஸ்மவேலுக்குள்ள எதை காண்பிக்கிறது சொல்லுங்க? எதை காண்பிக்கிறது? இவ இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள், அவன் அந்த இஸ்மவேலுக்குள்ள இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள் இப்ப இஸ்மவேலுக்குள்ள இருந்து எதை பார்க்க ஆரம்பிக்கிறா? பெரிய சத்தமா சொல்லுங்க, பெரிய ஜாதிய பார்க்க ஆரம்பிக்கிறா. இல்ல, அப்ப இஸ்மவேலுக்குள்ள பெரிய ஜாதிய பார்த்த உடனே ஊற்றை பார்க்க கண்கள் திறந்துச்சு. எதாவது ராமேன் சொல்ல முடியும்? சரி, இப்ப அடுத்து என்ன செய்யறா? அடுத்து என்ன செய்யறா? நேர துறவண்டை போய் சொல்லுங்க. துறவு அந்த வார்த்தையில ரொம்ப தெளிவாவியா எழுதுறார். 17-18 வசனமா வசிங்க. நீ எழுந்து
4: பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால்
1: பிடித்துக் கொண்டு போ,
4: அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
1: அடுத்த வசனம்,
4: தேவன் அவளுடைய கண்களை திறந்தார்.
1: அவங்க வாசிக்கட்டும் சிஸ்டர். தேவன்
4: அவளுடைய,
1: மைக்ல வாசிக்க வேண்டாம், அவங்க வாசிங்க, நீ வாசிங்க சிஸ்டர், நல்லா சேர்ந்து வாசிங்க. தேவன்
5: அவளுடைய
1: கண்களை
5: திறந்தார்.
1: அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு சொல்லுங்க, தண்ணீர் துறவை கண்டு போய். அந்த வார்த்தை கவனிங்க, கண்டு போய். ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், வாக். அந்த துறவை நோக்கி நடந்தா சொல்லுங்க, துறவை நோக்கி
5: நடந்தா.
1: இல்ல, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சாத்தா உங்களுடைய மைண்ட்ல நிறைய மரண காரியங்களை காட்டிக்கொண்டே இருப்பான். நீங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா எதை பார்க்கணும், எதை கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கணும், எதை படிக்கணும்? பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? எதை படிக்கணும்? வார்த்தையை. எதை கேட்கணும்? இத போகிற போக்கில் செய்யணும்னு நினைக்க கூடாது. எப்படி போகிற போக்குல வார்த்தையை படிச்சுட்டு போயிருவோம், போகிற போக்குல வார்த்தையை கேட்டுட்டு போயிருவோம் அப்படி நினைக்காதீங்க. எப்பயாவது டிராவல்ல போகும்போது அப்படியே கேட்டுட்டு போ அப்படின்னு, அது அது கேட்கறது தப்பு கிடையாது, ஆனா கூட நேரம் எடுத்து செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் போய் உட்கார்ந்து வார்த்தை என் தொழிலை பற்றி என்ன சொல்லுது, போய் உட்கார்ந்து பாருங்க. போகிற போக்கில் செய்யாதீங்க, சின்சியரா செய்யுங்க, கேர் எடுத்து செய்யுங்க. போய் உட்காருங்க, ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் உட்காருங்க. வார்த்தை என்ன சொல்லுது, என் சிந்தனைகள்ல எதை நான் பார்க்கணும், வார்த்தை எதை காட்டுது, என்ன ஆசீர்வாதங்களை எனக்கு காட்டுது, தயவு செய்து போய் உட்காருங்க. நிறைய பேர் இந்த இந்த நாட்கள் என்ன ஆகி போச்சுன்னா, பிஸி ஷெட்யூல் என்ன ஆகி போச்சுன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பிரதர் நான் அப்படியே பிரசன்னத்திலேயே இருக்கிறேன் பிரதர், அப்படியே பிரதர் பிரசன்னத்திலேயே தான் பிரதர் ஆண்டவரோடு இருக்கிறேன் பிரதர். பிரதர் இந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம், தயவு செய்து போய் ஒரு செய்தி கேட்கணுமா, உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேளுங்க, தயவு செய்து உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. நான் கேட்கிறேன், 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களால கொடுக்க முடியாதா? ஒரு மணி நேரம் உங்களால கொடுக்க முடியாதா? நீங்க சத்துரு என்ன தந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னா, நீ என்ன வார்த்தை தானே போகிற போக்குல கேட்டுக்க, அது என்ன ஆயிருனா காதோட போயிருது, மறக்க வச்சிருமா. அதை உட்கார்ந்து சின்சியரா கேளுங்க, வேர்ட் போய் வேடா கேளுங்க, வேர்ட் போய் வேடா வாசிங்க, அப்பதான் உங்களுடைய ஆவியின் மனக்கண்களுக்குள்ள அது உள்ள போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகிற போக்குல செய்யாதீங்க, சமூகத்துக்கு போய் செய்யுங்க. இந்த வேர்டு கவனிங்க, அவள் இதெல்லாம் ஆவியன் எவ்வளவு எழுதுறாரு பாருங்க, அவள் போய் சொல்லுங்க, அவள் போய், அவ போனா அந்த ஊற்று கிட்ட போறா, அத போல போங்க சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் அமருங்க. நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க, போனை ஒரு நாள் அமர்த்தி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு. சரியா, போனை ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாருங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு மிச்சம் கிடைக்குதுன்னு. சரி, அப்ப அவள் போய் வாசிங்க, அவள் போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள்.
4: தேவன்
1: பிள்ளையோட
4: இருந்தா அவன் வளர்ந்து.
1: இப்ப கவனிங்க, இவ போய் துருத்திய நிரப்புறா. சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? சத்தமா சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? அதையே தான் உங்களுக்கு சொல்றேன், போங்க சமூகத்துல அமருங்க, உங்க இருதயங்கிற துருத்தியை நிரப்ப ஆரம்பிங்க. நல்ல தாட்ஸ் எல்லாம் உள்ள வாங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியிலே விஸ்தாரமான இடங்களை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று யாவருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த இந்த வசனம் சொல்லுகிற எண்ணங்களால நினைவுகளால உங்களை நிரப்பிக் கொள்ளுங்க, உங்களை நிரப்பிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நிரப்பிக்கொண்டு, எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நிரப்பிக்கொண்டு அடுத்து என்ன செய்யறா? அந்த நிரப்புன தண்ணீரை தன் மகனுக்கு என்ன செய்ய கொடுத்தாளா?
4: குடிக்க கொடுத்தா.
1: சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய கொடுத்தா? குடிக்க கொடுத்தா. இல்ல, குடிக்கணும்னா ஒரு ஒரு ஒரு ஒரு தண்ணீர் உள்ள போகணும் அப்படின்னா எந்த உறுப்பு வழியா தான் உள்ள போகுது? காது வழியா, கண்ணு வழியா, மூக்கு வழியா, எது வழியா உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க, எது வழியா உள்ள போகும்? நான் சொல்றேன், அப்பமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி எது வழியா தான் உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, நான் உணவை எது வழியா தான் சாப்பிட முடியும்? நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் ஊற்று இஸ்மவேலுக்கு வெளியே இருந்து உள்ள போச்சு, புதிய ஏற்பாட்டில் ஊற்ற தேவன் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. அவனுக்கு ஜீவன், அவனுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீர் வெளியே இருந்து உள்ள போச்சு, ஆனால் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் கேக்குறேன், அந்த ஜீவன் தருகிற தண்ணீரை எதை பயன்படுத்தி அவன் பருகுனா சொல்லுங்க. அதே தான் சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை, நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்ற உங்க வாயினால நீங்க பருக முடியும். உங்க வாயில வசனத்தை பேச பேச பேச, உங்க வாயினால வசனத்தை அறிக்கை செய்ய செய்ய செய்ய, அந்நிய பாஷையில பேச பேச பேச ஜீவ தண்ணீரை பருகுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் திருப்பி இதை ஒரே ஒரு காரியத்தை கேட்க, ஊற்று பழைய ஏற்பாட்டில் இஸ்மவேலுக்கு எங்க இருந்துச்சு? வெளியே. சொல்லுங்க, இஸ்மவேலுக்கு. அதே நேரம் ஊற்ற புதிய ஏற்பாட்டில் நமக்கு எங்கேயே வச்சுட்டாரு? உள்ளே வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியா? என்னை விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, அப்ப ஊற்ற வெளியே வைக்கல, ஆண்டவர் ஊற்ற எங்க வச்சிருக்கிறார்? நமக்கு உள்ளே வச்சிட்டார். சரி, ஊற்று தண்ணீரை எப்படி பிரதர் பருகிறது? இஸ்மவேல் எந்த எதை பயன்படுத்தி பருகுனா? வாயை பயன்படுத்தி. அப்ப நீங்களும் நானும் ஊற்று தண்ணீரை எதை பயன்படுத்தி தான் பருக முடியும்? வாயை பயன்படுத்தி. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்ப வசனத்தை நீங்க பேச பேச பேச பேச உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டுட்டே இருக்கும். அந்நிய பாஷையில பேச பேச உங்க வாய் ஜீவ தண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அப்படிதானே வேதம் சொல்லுது. நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. இல்ல, நீதிமொழிகள் 10:11 இல்ல, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. ERV பைபிள் இருக்கும். நீ நல்லவர்கள் சொல்லுகிற சொற்கள் அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, அப்ப உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை வார்த்தையை கொண்டு அமைங்க. வார்த்தையில என்ன இருக்கோ அதை கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க. அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அதையே கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணிட்டே இருங்க. உங்க மனக்கண்கள் அது வரணும். அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா ஊற்றுகளும் உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர்? அப்படித்தானே வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இருக்கிறான். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இல்லையா? அப்ப உங்க மைண்ட்ல இந்த வார்த்தையை வைத்த எண்ணங்களை கற்பனை செய்யும். அதை மனக்கண்ணில் பாருங்க, வாயினால பேசுங்க, ஊற்று திறக்க ஆரம்பிக்க.

பாடும்போது எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக, எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபஷகாதரம், ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலன் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடைகட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபல சகதரபா முன்னேறு அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபல சகதர ரிகபகதரதர. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவன் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரிமாமா இயேசுவே.

ஹல்லேலூயா, ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே, என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லு.

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லாம் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேரு இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

0: நானே.
1: சொல்லு இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே மேலானது.
0: ஆமென். எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையிலே அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

கதராதரா மகிம். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹலை

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல கிடந்தோம், அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகாஷகதரா, யோர்தான் உன்னை கண்டு நடுங்குமே அன்றி நீ யோர்தானை கண்டு நடுங்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா, முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொற்று போக மாட்டாய், உருகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: கல்லூரி படிப்பை முடித்த பின்னரும் அந்த வாலிபனுக்கு வாழ்க்கையில் எந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. எத்தனையோ பேர் கல்லூரி படிப்பை முடித்துச் சென்றாலும் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று குழம்பிக் கொண்டிருந்தான். அங்கே வந்த பெரியவர் ஒருவர் அவனை பார்த்து ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவன் அருகில் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அவனுடைய பேச்சை கேட்டு அவர் அவனை விசாரிக்க ஆரம்பித்ததால் அவரோடு மனம் திறந்து பேசத் தொடங்கினான். ஐயா, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு காரணம் கடவுள்தானே? கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவர் எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று புலம்பினான். அவனுடைய மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தின. அப்பொழுது அவர் அவனை பார்த்து, தம்பி, நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கடவுளை பார்ப்பார்கள், நீயும் அந்த கடவுளை உணர முடியும்.

மருத்துவமனைக்குச் சென்றான். அவன் பையில் இருந்த அவனுடைய முகவரியை பார்த்து பெற்றோரையும் அழைத்தான். ஏற்ற நேரத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த அந்த இளைஞனை பாராட்டி, கடவுளைப் போல நீ வந்து என் பையனை காப்பாற்றிவிட்டாயே என்று குடும்பத்தின் அங்கத்தினர்கள் புகழ்ந்தார்கள். அதுவரை உணராத ஒரு மகிழ்ச்சியை அவன் அன்று உணர்ந்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தான். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதும் தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்வதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பொருள். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கடைசியாக யாருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். இன்று யாருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் கவனித்து பாருங்கள். உண்மை அன்போடு செயல்படுங்கள், மன அமைதி பெறுங்கள். என்ன பெறுவோமா?

ஒன்று ராஜாக்கள் 6 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களும் அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும் நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும் மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இடுப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போற வாசப்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவை முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுக்களை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டி வைத்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனான ஐய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேல் கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினார். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாயிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினார். சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாய் இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினார். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினார். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் ஒலிவ மரங்களால் 2 கேரிவின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேரிவினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேரிவினின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாயிருந்தது. மற்ற கேரிவீனும் 10 முழமாயிருந்தது. 2 கேரிவீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேரிவீன் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேரிவீனும் அப்படியே இருந்தது. அந்த கேரிவீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரிவீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததனால் ஒரு கேரிவீன் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரிவின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாக இருந்தது.
அந்த கேருபீன்களை பொன்தகட்டால் மூடினார். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்து தலைவசையையும் பொன் தகட்டால் மூடினார். சன்னி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிய மரங்களால் இரட்டை கதவுளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்திலொரு பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன்பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கு ஒலிவமர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் நாலத்தொரு பங்காய் இருந்தது. அதில் இரண்டு கதவுகளும் தேவதாரி பறைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பறைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பறைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் வளர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது. ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பாஸ்டர் அற்புதமூர்த்தி, சகோதரி குளோரி அவருடைய சாட்சியை கேட்போம்.
2: வணக்கம் பிரதர். அற்புதமூர்த்தி, குளோரி, ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: என்னுடைய பேக்ரவுண்ட் பண்ண ஹிந்து பேக்ரவுண்ட் மேடம். இந்து, பூர்வீக இந்து மார்க்கத்தை சேர்ந்து வந்தேன். தாத்தா காலத்திலேருந்து, அப்பா காலத்திலேருந்து, என்னுடைய தலைமுறையிலையும் என்னுடைய குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் இந்து மார்க்கத்தில் இருந்தேன்.
2: ஓகே,
3: அதுக்கப்புறமா
2: எப்படி அந்த மாறுதல் வந்தது?
3: மாறுதல் வந்ததுன்னா, இப்போது இயேசுனாலே எனக்கு பிடிக்காது.
2: சின்னதில்
3: எனக்கு வந்தது, எனக்கு அகெயின்ஸ்ட், டெட் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி.
2: என்ன அந்த பிடிக்காமல் போகுது?
3: என்னன்னா, இப்போ அந்த கத்துறது, அதுக்கப்புறமா
2: அவரை பத்தி சொல்றது,
3: இயேசு நல்லவர், அப்போ நாங்க கும்பிடுறதுலாம் தெய்வம் கிடையாதா? சோ அப்ப இயேசு மாத்திரம்தான் தெய்வமா?
2: ஓகே.
3: சோ அதுக்குள்ள வந்து எனக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு நான் ஒரு பயங்கரமான ஒரு விநாயகர் பக்தர் நான். சோ அப்படி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து அவரு ஒரு தனிப்பட்ட தெய்வத்தை வணங்குவார். சோளிங்கருக்கு போவாங்க, எங்க அம்மா அவங்க ஒரு தனிப்பட்ட தெய்வம். சோ ஃபேமிலியில இது மாதிரி ஒரு ஒரு பார்ட்டா டிவைட்
2: பண்ணியிருந்தேன்.
3: பட் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்தது.
2: என்ன பண்ணுச்சு?
3: மரணத்துக்கு ஏதுவான ஒரு கட்டு இருந்தது
2: சின்ன வயசுலயே.
3: இது இப்ப லேட்டஸ்ட் எனக்கு
2: நினைவு இல்ல, அது இப்ப இப்ப பின்னாடி பேசுவோம். நீங்க முன்னாடி எப்படி ஆண்டவர் அப்படி வந்து வெறுத்த ஆண்டவரை நீங்க எப்படி வந்து நேசிக்கிறதுன்றது சின்ன விஷயம் இல்ல இல்லையா? சோ அதற்கு ஒரு மாறுதல் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும், அதை நம்ம பேசுவோம்.
3: சரிங்க மேடம். இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல அப்படியே வந்து வாழ்ந்து இருந்தோம். பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இயேசு பத்தி கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து.
2: இல்லை, அது என்ன சம்பவம் அதுதான்.
3: அதை இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் சரீர பலவீனம், அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டர் விடுதலை கொடுத்தார். ஸோ அப்பா பிலீவ் பண்ணேன். ஸோ இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: உங்கள் தங்கை திருமணம்?
3: தங்கைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்ப்பாங்க, ரெண்டு மூணு மாப்பிள்ள பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க.
2: சரி,
3: இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது.
2: ஓகே.
3: சோ ஒரு முறை என்னோட அக்கா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க.
2: ஓஹோ, அவங்க எப்படி உங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்து?
3: அவங்க எங்களுடைய முதல் அக்கா. சோ அவங்க திருமணமாகி பூந்தமல்ல இருக்காங்க. சோ அங்க இருக்கும்போது அவருடைய கணவனாருக்கு ஒரு முறை வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
2: அவங்க முதல்ல வந்துட்டாங்க. அக்கா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா அப்பெல்லாம் சின்ன வயசுல
3: இயேசு பத்தி சொல்லுவாங்க, ஆண்டரை ஏத்துக்கு அப்படின்னா? நான் சொல்ல, தயவுசெய்து நீ போயிடுமா வீட்டுக்கு வரதுன்னா, தம்பின்ற முறையில் வந்து பாத்துட்டு போங்க, இந்த இயேசு அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க.
2: சரி, அந்த வைராக்கியம் எப்படி உடைஞ்சது?
3: ஒரு நாள் என்னுடைய சரீர பலவீனம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டருடைய வார்த்தை எனக்குள்ள வந்தது. ஆண்டர் சில வார்த்தைகள் என்னோட பேசினேன். அன்னைக்கு நான் டெடிகேட் பண்ணேன்.
2: தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாத இருந்தது ஒரு பெரிய காரணம்.
3: பெரிய வீட்டுல ரொம்ப எல்லாம் வருத்தப்பட்டோம். வயசு ஆகி கொண்டு போகுது, எல்லா பெண் பிள்ளைங்களும் திருமணம் ஆகுது, உன்ன என் தங்கச்சிக்கு மட்டும் திருமணம் ஆகலையே.
2: அது என்ன அவ்வளவு தடைகள் வந்துட்டேதான்?
3: திருமணம் வந்து மாப்பிள்ள பாப்பாங்க, பட் என்ன சரின்னு சொல்லுவாங்க, போய் ஃபீட்பேக் சொல்றேன்னு வாங்க, பட் சொல்ல மாட்டாங்க.
2: ஓஹோ,
3: அதனால ரொம்ப பிரச்சனை. ஒரு முறை அக்கா சொன்னாங்க, ஒருவேளை சர்ச்சைக்கு கூட்டின்னு போங்க, அங்க வந்து போயிட்டு வந்தா நடக்கும் அப்படின்னு. சோ அங்க கூட்டின்னு போகும்போது திருமணத்துக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சில காரியங்களை ஊழியக்காரி மூலமா ஜபம் பண்ணி விடுதலை கொடுத்த உடனே, அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அலைன்ஸ் கிடைச்சி இன்னைக்கு அந்த அம்மா அவருடைய கணவனை ரைஸ் வேலை செய்யறாங்க, நல்ல சொந்த வீடு, நல்ல ரெண்டு
2: பிள்ளைங்களும் திருமணம் நடந்தது. சோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்ததா?
3: சோ இவங்களுக்கு எல்லாம் செய்யற ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? சுய வாழ்க்கையில் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய சூழ்நிலையில ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சோ அந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள்.
2: ஓகே, நீங்க ஒப்பு கொடுத்த உடனே பிரச்சனைகள் வீட்டுல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா?
3: எல்லாம் பிரச்சனை.
2: அப்பா அம்மா சும்மா விட்டுருக்க மாட்டாங்கல்ல?
3: பத்தி அப்பா கேட்டாங்க, என்ன எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு பிடிச்சது, நான் சிறுவனாலே நான் இதுல இருந்தேன், பட் இது வரைக்கும் என்னத்தை கண்டோம்? ஒரு சமாதானம் இல்லை. சோ பணம் இருக்கு, நிம்மதியா சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, நினைச்ச காரியம் நடக்கல. சோ இதுல போய் பாக்குறேன், ஒரு வித்தியாசம் இருக்கட்டும், எனக்குள்ள சில பழக்க வழக்கங்கள், சோ அதெல்லாம் மாற்ற.
2: என்ன பழக்க வழக்கம்?
3: ட்ரிங்க் பண்ணுவேன் நான்.
2: அந்த சின்ன
3: வயசுல கண்டிப்பா இது இஃப்ட 26 இயர் வரைக்கும் ஒரு பயங்கர ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பேன்.
2: சின்ன வயசுலயே ஆரம்பிச்சு
3: சின்ன பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் நான்.
2: எதுக்கு அப்படி ஒரு பழக்கம்?
3: ஃப்ரெண்ட் சர்க்கிள் அது மாதிரி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ல.
2: சோ அது மாதிரி வயலுக்கு சின்ன வயசுல போயிட்டீங்களா?
3: நான் பிளஸ் 2 முடிச்ச உடனே நான் போயிட்டேன்.
2: நான் ஓகே கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சதுக்கு வயலுக்கு போய் சின்ன வயசுலயே சம்பாதிக்கவே.
3: ஆமா
2: இந்த ஒரு பழக்கம்
3: நண்பர்கள் கூட கூட ஃப்ரெண்ட் சர்க்கிள் செல்லாம் பார்த்தா ரோட்ல கிறிஸ்டின்ஸ் போறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணு ஒயிட் சாரி கட்டிட்டு போவாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவோம்.
2: சோ
3: கிறிஸ்டின் டோட்டல் பிடிக்காது
2: பிடிக்காது பிளஸ் இந்த மாதிரி பழக்க வழக்கம் வேற.
3: ஆமா ஸோ பட் இதெல்லாம் வந்து எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வம் சொல்லி அந்த வழியில் எதுவும் சொல்லலை. எனக்கு
2: சொல்லலை
3: எடுத்து சொல்லலை.
2: அதான் கடவுள் வந்து சொல்லணும்னு நம்ம வச்சுல நம்ம இது கெட்ட பழக்க வழக்கம் உடம்புக்கு கெடுதல் பெரியவங்க சொல்லுவாங்க தான். ஆனால் அந்த உணர்த்துதல் இல்லை
3: இல்லை அதுதான் இது பாவம் தெரியாது
2: தெரியலை உணர்த்துதல்
3: இல்லை.
2: ஸோ அப்பா அம்மா கண்டிச்சிருப்பாங்க இல்லை
3: கண்டிச்சாங்க பட் அவங்களுக்கு தெரியாது மேலே மாடி மேலே போய் படுத்துப்பேன்.
2: அது அப்படி 2 மணிக்கு பையன் வரான் வேலை முடிச்சுட்டு வரல
3: தனியாக மேலே ஃபோன் பண்ணியா அப்போ ஃபோன் அந்த அளவுக்கு 98ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது.
2: ஸோ அதுவே வாழ்க்கையாக இருந்தது.
3: ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வீட்டில் படுத்துப்போம்
2: ஜே ஜோ ஜோ ஜோ.
3: ஸோ அப்படி ஓகே லைஃப் தள்ளிடும்
2: ஒரு நிம்மதி இருக்காது தான் இல்லையே. எந்த ஒரு இதுக்கும் நம்ம அடிமையானாலே அது பழக்க வழக்கமோ அது ஏதோ எதுக்க வேண்டாத விஷயத்துக்கு அடிமையாயிட்டாலே நிம்மதி போயிடும். ஸோ அது ஒரு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தோன்னே அந்த பழக்கம் எப்படி போச்சு? முக்கியமாக எனக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறது அந்த ஏரியா தான். நிறைய குடும்பங்கள் இல்லையா ஆண்டவர்கிட்ட வரும்போது அது விடுபட்டு போகுது. ஸோ எப்படி அந்த பழக்கம் போச்சு?
3: ஆண்டவருக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஸோ அப்போது எல்லாரையும் தேவன் மாற்றுறாரு.
2: ஸோ
3: என்னையும் கட்டாயம் ஆண்டவர் மாற்றுவார்
2: ஓ
3: அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நீங்கள் உண்மையுள்ள தெய்வனா எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை
2: முதல்ல இது போகணும்
3: எடுத்துருங்க. ஸோ நான் மாறணும்னு சொன்னால் எனக்குள்ளே குணம் மாற பண்ணணும். ஸோ நீங்கள் மாட்டேன் அப்போ என்னை பார்க்குறவங்களாம் சொல்லணும் மூர்த்தி இப்படி இருந்தான் இப்போ மாறி இருக்கிறான். ஸோ அப்போ மெயின்
2: அற்புதமாக மாறி இருக்கிறார் அற்புத மூர்த்தியாக மாறிட்டார்.
3: அதில் ஜனங்க அதை கண்டு பிலீவ் பண்ணி ஸோ என்னமே அனைகர் உங்கள் கூட வரணும் இயேசு உண்மையான தேவன். அப்போ வந்து சடனாக என்ன அறியாமலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
2: ஓகே
3: சோ நண்பர்கள்லாம் கேட்டாங்க எப்படி உன்னால முடிஞ்சது அப்படின்னாங்க. நீ இயேசு கிட்ட வந்து பாரு நிச்சயமா அந்த ஆண்டவர் மாற்றுவார் அவரால் மாற்ற முடியும்.
2: இந்த ஒரு குடிச்சுதான் ஆகணும்
3: அப்படி
2: 7 மணி அதனாலே மடி அடிக்க வர மாதிரி இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல
3: இல்ல அதெல்லாம் இல்ல. அதுக்கு பைபிள் ரீட் பண்ண
2: அந்த வார்த்தைகள் அவருடைய சமாதானமும் அந்த இடத்தை
3: ஃபில் பண்ணிச்சு.
2: ஓகே ஓகே அதனால ஸோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க.
3: ஒப்பு கொடுத்தேன்.
2: ஓகே வீட்டில் திட்டு அடி எந்த அளவுக்கு கிடைச்சது? திட்டு அடிக்க முடியாது வளர்ந்த பையன்.
3: ஆமாம் ஒரு முறை அப்பா அடிக்க வந்துட்டு
2: ஓஹோ
3: ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துருந்து ஒரு முறை கையை பிடிச்சிட்டேன் நான் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டேன் என்ன அடிக்கூடாது.
2: ஓகே
3: திருப்பி அப்புறமா நான் இது பண்ணேன் தப்பாயிட்டாங்க அதுலேருந்து நான் அடிக்க மாட்டேன்.
2: அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது?
3: ஆண்டவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ் சைடு ரொம்ப இது பண்ணாங்க. அப்பா அம்மா வந்து அவங்களும் கன்வெர்ட்டட் அவங்க வந்து அதுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணல. என்ன சொல்லிட்டுனா இப்போ தனியாக நான் வீட்டில் நான் தான் கம்பல் பண்ணுவேன். ஸோ எவ்ரி ஃப்ரைடேனா 15 முழம் பூ வாங்கி பூஜை பண்ணணும் அம்மா கம்பல்
2: அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்றும் எதிர்ப்பு சொல்லலை?
3: எதிர்ப்பு எதுவும் சொல்லலை. நல்ல வேலையில என் பிள்ளை போகிறான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கெட்டு போயிருந்தேன்.
2: அதுதான்
3: ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தான் குடிச்சின்னு இருந்தான். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வழியில் போகிறாங்க. ஸோ அதனால் அவன் வழி நல்லா இருக்கட்டும் இது நல்ல தெய்வம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க.
2: அந்த மாறுதல் அந்த பழக்க வழக்கத்துலேயும் பேச்சிலையும் நடக்கையிலையும் மாறுதல் வரும்போது தான் ஆண்டவருக்கே அந்த ஒரு இது வரும் இல்லையா அவர் மேலே ஒரு அன்பு மரியாதையும் அவங்களுக்கு வரும். ஸோ அப்பா அம்மா பார்த்ததெல்லாம் நல்லதான். அக்காவுக்கு கணவரை வந்து மீட்டு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். திருமணமாகாத தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. உங்களுடைய பழக்கம் முக்கியமா இது பெரிய
3: பிரச்சனை குறித்து ரொம்ப பயப்படுவாங்க வீட்ல. நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் எப்ப புள்ள வருவானா
2: எவ்வளவு பெரிய கவலமா அது. அந்த வயசுலயே பழக ஆரம்பிச்சா என்ன ஆறுது? ஸோ அந்த பழக்க வழக்கம்லாம் போயிடுச்சுனா அப்பா அம்மா சொன்ன சொல்லியிருக்க மாட்டாங்க.
3: நான் இதில் போனதை விட அவங்க நான் மாறுந்த ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம்.
2: ஓகே அதற்கு பிறகு அப்பா அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்களா?
3: இல்லை குடும்பமாக இப்போ என் குடும்பத்தில் 8 பேர் மேடம்.
2: ஓகே
3: அப்பா அம்மா என் கூட பிறந்த 2 அண்ணன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நான் ஒன்று எல்லாமே பாண்டர்குள்ள இருக்கு ஃபுல் கன்வெர்ட்டட் எல்லாம்.
2: ஓகே ஸோ இதற்கு நடுவில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா? கல்யாணம் பண்ணுற வயசு வந்திருக்கும்
3: வந்திருக்கும்.
2: ஸோ க்ளோரி கிட்ட பேசுவோம்.
3: ரைட் மேடம்.
2: என்ன க்ளோரி? க்ளோரி எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம்?
4: பூந்தமல்லி பிறந்து வளர்ந்தேன்.
2: பூந்தமல்லி தான். ஓகே ஸோ அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா
4: இருக்காங்க
2: இல்லை? என்ன நம்பிக்கையா உங்களுக்கு?
4: அவங்களும் விக்கிறக்கத்தை தான் வணங்கி இருந்தாங்க.
2: ஹிந்து குடும்பம்
4: குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கு இது மாதிரி பலவீனமானது
2: என்ன ஆச்சு?
4: அவங்க நல்லா தான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க.
2: யாரு? உங்க
4: அப்பா வேலைக்கு ஒர்க் பண்ண போனாங்க. அப்போ போறப்போ சில பலவீனங்கள் சரியத்துல திடீர்னு ஏற்பட்டது.
2: என்ன வந்துச்சு?
4: மாதிரி அலர்ஜி ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜியான மாதிரி ஆயிடுச்சு.
2: ஓகே
4: என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா டாக்டர் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கயோ கூட்டு போனோம். எல்லாம் சாமி ஆடுறதுக்கு மந்திரவாதி இடத்துக்கு எங்கெங்கயோ கூட்டு போனோம். எங்கேயுமே அவருக்கு சரியா வர மாதிரி எதுவுமே தெரியல. கடைசியா ஒரு அங்கிள் பஸ்ல பாத்துட்டு சொன்னாங்க, இங்க சர்ச் இருக்கு, இந்த சர்ச்சுக்கு வாங்க, அங்க வந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு விடுதலை தருவார், எங்க போய் உங்களுக்கு சுகமாகலையே, யா எந்த டாக்டருமே எந்த மந்திரவாதியும் எந்த விக்கிரகத்துல இருக்கிறவங்க எதுவுமே வந்து இது இந்த வியாதி இது போலன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இங்க சர்ச் இருக்கு, இங்க வாங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கத்தாயம் கியூர் ஆகும், சுகம் கொடுக்க ஆண்டரோல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த வார்த்தையை நம்பி அந்த வாரமே நாங்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனாங்க.
2: சரி,
4: சர்ச்சுக்கு போனதுல இருந்து அந்த ஒரு வித்தியாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த வித்தியாசம் பரவாயில்ல, இவ்வளவு நாளா இல்லாத ஒரு வித்தியாசம், சபைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு வித்தியாசம் நம்ம சரீரத்துல எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்லும் போது, இனிமே நம்ம இந்த சர்ச்சுக்கே போலாம், வேற எங்க போக வேணாம் அப்படின்னு முழுமையா குடும்பம் ஒப்பு கொடுத்து, எங்க ஃபேமிலியில எல்லாமே இந்து பெரிய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது போல அவங்கள ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவும் அம்மாவும் தான். இப்போ அவங்களே ஃபர்ஸ்ட் போனதுனால எல்லாரும் வந்து எங்களெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்கே போறீங்களா, சில எதிர்ப்புகள்லாம் சொன்னா
2: இருக்கும், இயற்கையா இருக்கும், அவங்களுக்கு புரியாது இல்லையா. எடுத்து பிள்ளைங்க நீங்க எத்தனை பேரு?
4: நாங்க நாலு பேரு. அவங்களுக்கு நாலு பேரும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் விட்டுட்டு இங்கே போறீங்களே போகாதீங்க அப்படின்னு சில காரியங்களை சொன்னாங்க. இல்லை, எங்களுக்கு சுகம் கொடுத்த தெய்வத்துக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு எல்லாரையும் வெறுத்துக்கினு தான் சர்ச்சைக்கு குடும்பத்தோட நாங்கள் வரைக்கும் போனோம். அப்போ கூட கஷ்டம்தான், பாட்டி தாத்தா ஆயாலனா எங்களுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணணுமே, சில காரியங்களாம் செய்ய வேண்டியது இருக்குங்களே, இப்போ நீங்கள் போறீங்களே, இல்லை இல்லை நீங்கள் வேணாம், எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு சுகத்தை கொடுத்து எனக்கு விடுதலை நிம்மதியை கொடுத்ததான அந்த தெய்வம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சர்ச்சிலேருந்து தொடர்ந்து போனாங்க. அப்பா அம்மா போனதுனால நாங்களும் தொடர்ந்து எல்லாமே கூட போனோம். இப்போ எங்கள் அப்பா சர்ச்சு உள்ள போனாங்களோ அதுலேருந்து இனி நாள் வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை இல்லாமல் கத்தருடைய கிருபையினால சுகமாக இருக்குது. அநேகருக்கு சாட்சி சொல்ல முடியாது கூட கத்தர்
2: வச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் கல்யாண சமயத்தில் மூர்த்தியும் ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, க்ளோரியும் வந்தாச்சு. இது என்ன அரேஞ்ச் மேரேஜா இல்லைனா உறவு முறை திருமணமா?
3: அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து சொந்தம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு படிச்ச பொண்ணா சாப்பிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டில் எனக்கு மதுரையில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவங்க நல்ல வெல் செட்டில்டு.
2: ஓகே,
3: அவங்க ஓகே மாப்பிள்ள பிடிச்சி போச்சு, அப்போ நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன்.
2: போட்டாங்க
3: மாப்பிள வீட்டோட வந்துடணும்.
2: ஆண்டவருக்கு
3: அப்ப நம்ம வீட்டு மேல மந்த்லி ஒரு கூட்டம் நடத்திருந்தோம் பிரேயர் மீட்டிங். சோ நான் வீட்டோட மாப்பிள்ள போயிட்டேன்னா இங்க இந்த கூட்டம் யார்
2: நடத்துறது?
3: என் தேவனை விடிய அவங்க முக்கியமா? சோ அந்த வைராக்கியம் இல்லாம அப்படின்னா நான் எனக்கு வேண்டாது.
2: ஓகே, சோ
3: அப்படின்னு விட்டுட்டாரு. விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட மேரேஜுக்கு மேடம் சொன்னபடி ப்ரே பண்ணியிருந்தேன். அப்ப இந்த அம்மா பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு.
2: என்னோட
3: பைக்ல இந்த அம்மா உட்காந்துன்னு
2: வராங்க. சின்னதுல பாத்திருப்பீங்களா? சின்ன
3: பிள்ளைங்க இந்த அம்மா தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், கட்டிக்க போறேன்.
2: அப்படி ஒரு நினைப்பு இல்லையா?
3: எதுவும் கிடையாது.
2: மாமா பையன், அத்தை பையன்.
3: ஆனா வீட்டுல அவங்க சைடு மாமா சைடு நம்ம அக்கா தங்கச்சி பையனு கொடுக்கணும். அம்மா சைடு நம்ம அண்ணன்
2: வீட்டு
3: பொண்ணு வீட்டுல சொன்னேன், சிஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சாங்க, அடுத்த மேரேஜ் நான் தான் பண்ணிக்க வேண்டியிருந்தது. நான் சொன்ன அம்மா கிட்ட இது மாரி இந்த அம்மா பேர் வந்து அப்போ கோமதி,
2: கோமதி
3: க்ளோரியன்னு. அப்புறமா நீ வந்து மாமா பொண்ணு போய் பாருங்க நீங்க, இல்லடா வேண்டாம்னு சொல்லியிருந்தே இப்போ போய் பாருங்க. இல்லைம்மா எனக்கு ஆண்டர் இதை தான் சொப்பனத்தில் வெளிப்படுத்திருக்கேன். ஸோ பைக்கில் வர மாதிரி கை போட்டு சொல்கிறாங்க, அங்கிள் வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மதருக்கும் வெளிப்படுத்திருக்கிற ஆண்டவர், அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டருக்கும். ஸோ அவங்க எல்லாம் மூணு பேர்கிட்ட கன்ஃபார்ம் ஆகிடு, ரெண்டு பேர்கிட்ட கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ சரி ப்ரொசீட் பண்ணுங்க அந்த முறையில். அதுக்கப்புறம் மாமா கிட்ட பார்த்து பேசி முறைப்படி கிறிஸ்துவ திருமணம் முறைப்படி நடந்தது.
2: ஸோ இவருக்கு வெளிப்படுத்திட்டாரு க்ளோரி. உங்களுக்கு எதுவும் ஆண்டவர் வெளிப்படுத்தலையா? உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அத்தை பையன் தானே? அத்தை பையன்
4: இவரு கட்டிக்கணும்னா யோசிக்கவே இல்லை.
2: சரி,
4: வீட்டுல எல்லாம் அப்பா அம்மாவோட ஆசை என்னன்னாக்கா தங்கச்சி பையனுக்கே கொடுக்கணும், வீட்டுக்கு யார் வந்து பொண்ணு கேட்டாலும் வந்து என் தங்கச்சி பேர் கொடுக்க போறேன்னு
5: சொல்லுவாங்க.
4: அவங்களோட இது அது போல இருந்தது. ஆனா வந்து என்னோட எண்ணெல்லாம் வந்து இப்படி கட்டணும்னா இல்லை. அப்புறமா இல்லையுமே ஊழியத்துல போய் கலந்ததுனால ஒவ்வொரு ஊழியமா தொடர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியம் மற்ற சபையில சில காரியங்களை பொறுப்பெடுத்து செஞ்சதுனால எனக்கு டோட்டலி என்னோட சிந்தை எப்படி ஆச்சுன்னா கத்தருக்காக தான் நம்ம வாழணும். வாலிப வயசுல எல்லாத்தையும் வெறுத்துட்டு கத்தருக்காக ஏதாவது சாதிக்கணும் வாழணும். எங்க போனாலும் எந்த பக்கத்துல போனாலும் ப்ராப்ளம் எல்லாமே இதுவா தான் இருக்குது. சரி இது எதுக்கு இந்த உலக வாழ்க்கை எதுவுமே வேண்டாம் நீ ஒன்று வாழ்ந்தா கத்தருக்காக வாழணும் கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்குமே அது போல வாழணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் எனக்கு
5: ஒரு மனநிலை
4: அப்படியே இருந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னு வீட்டில் அப்பான சொன்னாங்க வயசாயிடுச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாது எங்களுக்கு எங்களை நாங்கள் இருக்கிறச்சே உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு அப்பா அம்மா ஸ்டெப் எடுத்து அவங்களே வந்து பொண்ணு கேட்ட உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.
5: தெரிஞ்சவர் தான் பழக்கமானவர் அவரும் ஆண்டவரோட இருக்கிறாரு.
4: அப்படி அத்தை பையன்றதை விட அவங்க அதுக்கு முன்னாடி பாஸ்ட் சொன்னாங்க வாலி பிள்ளைங்களாம் வந்து நல்லா ஜோம் பண்ணணும் நீங்க எதிர்காலத்துக்காக நீங்க வந்து சில காரியங்களை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க கர்த்தர் அதன்படி உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் பாஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ அதனால வரைக்கும் அந்த அளவுக்கு தான் மேரேஜா பண்ணிக்கின்னு போனோம் அப்படிலாம் எண்ணல கருத்துக்காக வாழணும் அப்படின்னு எண்ணதுன்னு. சரி அப்புறம் ஒரு முறை ஒரு பாஸ்டிங் வந்து ஜோம் பண்ணும் போது இப்போ எழுதி வச்சுட்டு அப்பா அம்மா விரும்புகிற மாதிரி இருக்கக்கூடாது நான் விரும்புகிற மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு வரவங்க உங்க சித்தம்னு சொல்ல நான்வரே உங்க சித்தம் யாரை வச்சிருக்கீங்களோ எப்படியா போட்டு வந்தாலும் தேவ சித்தம்னு சொன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஒப்பு கொடுத்துட்டேன். ஒரு சில காரியங்களும் எழுதி வச்சிருந்தேன் எதிர்காலத்துல கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அதே மாதிரியே பார்த்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் சொன்னாங்கன்னா அத்தை மாமா தான் மறுபடி வந்து பொண்ணு கேட்டு பார்க்கும் போது எப்படி பார்த்தாங்கனாக்கா இதுமாதிரி நாங்கள் ஜோபம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் அவருக்கு பாஸ்டர்கிட்ட ஜோபம் பண்ணும்போது தேவ சித்தம் போன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்த உடனே அத்தை மாமா அத்தை பையன்றதை விட தேவ சித்தம்னு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் என்னோட எய்ம்ல என்னன்னாக்கா தேவ சித்தம்னு எது சொல்றாங்களோ அதுதான் நடத்திக்கணும்.
5: ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு நடப்பது வந்து நிச்சயமா சுகலனாகி க்ளோரி. ஒன்றும் ரொம்ப தூரத்துல இருந்து வரல பூந்தவல்லியில இருந்து இங்க வில்லிவாக்க வந்திருக்காங்க அவ்வளவுதான் இல்லையா. அதுவும் இல்லாம புதிய ஒரு புதுசான ஒரு குடும்பம் கூட கிடையாது பழக்கமான நம்ம அத்தை மாமா குடும்பம் தான். ஓகே திருமணத்திற்கு பிறகு வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்ப
3: நீங்க? ஆமா மேடம் 2006 எங்களுடைய திருமணம் நடந்தது ஜனவரி 20
5: சரி
3: திருமணம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வேலை தான் செஞ்சிருந்தேன்.
5: ஓகே
3: வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம மந்த்லி மந்த்லி இந்த ப்ரேயர் மீட்டிங் வீட்டு மேலே நடத்தியிருந்தேன்.
5: ஓகே
3: ஆண்டுக்குள்ள திருமணம் 2006 பார்த்தீங்கன்னா திருமணமாகி இந்த மாதிரி கன்சீவ் ஆனாங்க
5: முதல் குழந்தைய.
3: முதல் குழந்தை
5: ஓகே
3: அது பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஒரு 6 பேபி ஆபாஷன் ஆகிடுச்சு.
5: ஓஹோ என்ன பர்டிகுலர் காரணமா?
3: அது பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்கு திரும்ப அப்படியே வேலைக்கு போறதும் அன்றைய இந்த மந்த்லி இந்த ஊழியம் செய்யறது தேவன் அப்படியே தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து.
5: எப்ப இந்த முடிவு அதாவது ஆண்டவருக்காக வேலையை கூட நம்ம விட்டுட்டு முழு நேர ஊழியமா செய்யணும் அப்படிங்கறது ஒரு பெரிய டிசிஷன் லைஃப்ல அது ஒரு பெரிய முடிவு தானே அது எப்படி எடுத்தீங்க?
3: 2003 மேடம்.
5: சரி
3: எனக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தது. 2003 வேகத்துக்கு போடல தலையே செதறி இருக்கணும் பட் எனக்கு நல்ல என் பின்னாடி என்னுடைய இந்த அம்மாவுடைய தம்பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ எனக்கு இந்த அம்மா மேரேஜ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது மேரேஜ் ஆகல. ஸோ அப்போ இந்த 2000 எடுத்துமே பைக் பின்னாடி இடிக்கும் அந்த லாரி பின்னாடி இடிக்கும் போது வண்டி சவுண்டு கேட்டது
5: அவ்வளோதான்.
3: சரி எனக்கு என்னுடைய லெவல் என்ன தெரியுது
5: அவ்வளோதான்
3: பின்னாடி உள்ள போய் இப்படி
5: போயிடுச்சு
3: வரைக்கும் பைக்கோட ஃப்ரண்ட் ஃபுல்லாக பேக்கில் உள்ள போயிடுச்சு இப்படி.
5: ஸோ
3: நான் மட்டும் இந்த பேக்கில் லாரி பின்னாடி இப்படி மோதிட்ட உடனே கரெக்டாக கீழே விழுந்தேன். எனக்கு நல்லா தெரியும் ஹெல்மெட்டும் போடல தலை அவ்வளோதான் எழுந்த உடனே தலை மேலே கை வச்சு பார்த்தேன் தலை ஒன்றும் பிரச்சனை
5: தலை முழுசாக இருக்கு
3: இருக்கு
5: தம்பிக்கு
3: தம்பி பின்னாடி இருக்கு அவர் கீழே விழுந்து எழுந்துட்டார் அவரும் இல்லை. அதுக்கப்புறமா காதில் பார்த்தேன் காதில் பிளட் வருது
5: ரத்தம் வருதா
3: சோதரன். அடுத்தது மூக்கை பார்த்தேன் மூக்கு அது மெயின் எதுவும் இல்லைன்னு, பட் இங்கே மட்டும் அது கட் ஆகிட்டு இருந்து
5: வெளிக்காயம்
3: வெளி இதாக ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த பேக்ல இப்படி இடிக்கோ இது ஃபுல்லா ஓப்பன் ஆயிட்டு
5: கை கால் உடைஞ்சு ஃபிராக்சர் ஒன்றும் இல்லை,
3: கல்லாடி அது அதெல்லாம் ஃபிராக்சர் எதுவும் கிடையாது, தேய்ச்சிக்கிச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறமா எழுந்துட்டு அந்த டைம்ல ஆண்டர் ஒரு பெரிய ஒரு கிருபை, அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்கன்னு, அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு நியூஸ் தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு பைக்கில் அங்கேயே விட்டுட்டு நானும் என்னுடைய மச்சானும் வண்டியை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி நேரம் நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த மேடம் கிட்ட நல்ல பழக்கம் அவங்க சொல்லிட்டு இதே மாதிரி மேடம் பைக் நான் தான் பின்னாடி எடுத்து இது பண்ணிட்டேன், ஸோ ட்ரீட்மெண்ட்டிங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா பைக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் கண்டி இல்லைனா என் கூட இயேசுன்ற அந்த ஆண்டவர் என் கூட இல்லைன்னா கண்டிப்பா நான் மரிச்சிருக்கேன் நினைக்கிறேன்.
5: பெரிய அதிசயம் இல்லமா,
3: 60 கிலோமீட்டர் ஸ்பீடு பேக்ல எடுத்துமே ஹெல்மெட்டே இல்ல, தலை செதறி இருக்கு,
5: நல்ல அடிபட்ட அவ்வளவுதானே.
3: என் தம்பி சொல்லிட்டாராம், மாமா இறந்துட்டாரு, அவன் முடிவு பண்ணிட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடு அது நல்ல சிக்னல் பார்த்தேன்னு மாமா இறந்துட்டாருன்னு நினைச்சு அப்புறம் சொல்லியிருக்கா அவருக்கு ஒரு வாரம் ஜோரம். பட் மறுநாளே நான் ஆண்டவர் கிருபைனால தேவ கிருபைனால அந்த ஸ்விட்சிங்லாம் போட்டு சபையில் போய் சாட்சி சொன்னேன், ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஆனால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நான் எதனா செய்யணும்
5: அன்னைக்கு
3: டெடிகேட் பண்ணேன்.
5: ஸோ அன்னைக்கே முடிவு பண்ணது. கல்யாணம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் எப்போ அது அந்த
3: கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7 மந்த் இருக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்துட்ட உடனே, கல்யாணம் ஒரு 7 மாதம் கழிச்சு இந்த பாப்பா இதுவாகிட்ட உடனே ஆண்டவர் என்ன ஊழியத்து கழிச்சார், சபையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார், உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ என்னுடைய வேலையை செய்யணும். சென்னா என்ன பண்ண, இப்போதான் திருமணம் ஆகியிருக்கு, கமிட்மெண்ட்லாம் இருக்குது, இருக்கிற அந்த மேனேஜர் போஸ்டிங் வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய சம்பளம் வாங்குறோம், எங்கே இந்த வேலையை செய்ய போனோம், இன்னைக்கு ஊழியெல்லாம் நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நான் வந்து செவி கொடுக்கல.
5: ஓகே, குளோரி கிட்ட சொன்னீங்களா, பகிர்ந்துக்கிட்டீங்களா?
3: அப்போ சொன்ன நம்ப, ஆனால் இருக்கிற சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் செகண்ட் டைம் ஒரு முறை ஆண்டு சொன்னேன், இப்போ உன் வேலையை விட்டுட்டு வா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஐயோ இதெல்லாம் சூழ்நிலை தான் நான் பார்த்தேன், ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்ன, ஸோ அதை தான் பட் எனக்கு அது அப்போ தெரில. ஆனால் தேர்டு ஒரு டைம் ஆண்டு ஒரு என்னுடைய சரீர பலவீனம் அப்போ சிக்கன் குனியா ஃபீவர்,
5: ஐயோ திரும்பமா எல்லாருக்கும் வந்தது,
3: எல்லாருக்கும்
5: ரொம்ப கஷ்டம்,
3: பயங்கர முடியல அந்த டைமில். நான் அப்போ தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு, சிக்கன் குனியா ஃபீவர் என் கூட ஆண்டர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எல்லாருக்கிட்டையும் ஆஃபீஸில் எல்லாம் சார் லீவ் நாங்கள் எடுத்துங்க எனக்கு ஒன்றே வரேன், பட் எனக்குன்னு பார்த்து அந்த ஃபீவர் வந்துடுச்சு, படுத்துன்னு இருக்க முடியல. அப்போ தான் அவர் எஃபெக்ட் என்னன்னு தெரியுது, பட் எல்லாரும் சொல்லுவாங்க கேட்டுருக்கிறேன், நான் அனுபவிக்கும் போது அந்த இது எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அப்போ ஆண்டருடைய வார்த்தை வருது, இப்போ என்ன சொல்கிற மகனே என் வேலையை செய்யறியா அப்படின்னு,
5: செய்யறியா இல்லையா பிடிச்சி
3: அப்போ புரிஞ்சிட்டேன், இது வந்து தானாக வந்து இது கிடையாது. ஸோ தேவன் நினைக்கிறேன். அப்போ நேராக என்ன பண்ணேன், மறுநாள் காலையில் லெட்டர் எழுதி நேராக சார்கிட்ட கொடுத்துட்டு நேராக நான்
5: ரிசைன்
3: பண்ணுறேன்.
5: அது ஒரு பெரிய டெசிஷன் இல்லை, ஆண்டருடைய துணை இல்லாமல் உண்மையிலேயே அவர் குரல் நம்மளை கூப்பிடாம அந்த தைரியமோ அந்த முடிவோ எடுக்க முடியாது.
3: டூ டைம்ஸ் தேர்ட் டைம் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக
5: எடுத்து,
3: இப்போ என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் ஆண்டர் சரண்டர், இதுக்கு மேலே என்னால் முடியாது, அதனால சொல்லி நேராக லெட்டர் எடுத்தேன், ஒயிட் பேப்பர் எடுத்தேன், எழுதி சார்கிட்ட கொடுத்தேன், பட் அவங்க அக்செப்ட் பண்ணல. சார் இதுமாதிரி நான் மினிஸ்ட்ரி போகிறேன், அவங்க திட்டு நான் பைத்தக்காரனா, நீ இப்போதான் மேரேஜ் ஆகிருக்குது, மினிஸ்ட்ரின்னு போகிறேன், நியூ கப்பிள்ஸ் வர நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படி இல்லை சார், என் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறாரு, பட் அவங்க சேட்டு அவங்க வந்து ஹிந்துஸ், அவங்களுக்கு
5: புரியாது, வெளியில் யாருக்குமே புரியாது, யாருக்கிட்ட சொன்னாலும் புரியாது, ஒரு சராசரி கிறிஸ்தவங்க கிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு,
3: அவங்க என்னன்னா எனக்கு இது மாதிரி ஒரு ஒர்க் பர்சன் நம்மளை விட்டு போயிட்டா.
5: நம்ம பேசிட்டு இருக்க எல்லா விஷயமே ஒரு சராசரியான கிறிஸ்தவர்களுக்கு கூட சரியான புரிஞ்சுக்க வேண்டிய மெத்தடில் புரியுமான யோசனையோடைய தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து மற்ற மதத்தாரும் உலகப்படி பார்க்குறவங்களுக்கு புரியவே புரியாது அது.
3: ஸோ அவங்க என்ன பண்ணா ஐடியட் தான் சொன்னாங்க, சார் நான் சொன்னில்ல சார் என்னுடைய ஆண்டவர் வந்து எப்போ உண்மையை சொன்னா சொல்லுவார், நல்லது செய்வார், நான் போகிறேன் சார், அப்போ கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் என்ன துணிகரமாக இருக்கிற பெண்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாத அப் டு டேட் முடிச்சு கொடுத்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளால் ஒர்க் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது, ஸோ நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு நேராக வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு 21 days ஃபாஸ்டிங் இருந்தோம் ரெண்டு பேரும்.
5: ஆண்டவர்
3: இயேசு 45:13 வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் பேசினார், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம்
2: செவைப்படுத்துவேன்,
3: என் ஜன நகரத்தை கட்டி கிரயமில்லாமல் பருதாமல் இல்லாமல் விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அப்போ ஆண்டவர் நீதியின்படி நம்மளை

0: அதுக்கப்புறமா என்னுடைய சபை வீட்டு டாக்குமெண்ட் வச்சு அதுக்கப்புறமா சர்ச்சு கட்டிட்டு ஒரு பக்கம் இந்த வேலை. தேர்ட் இந்த அம்மா அப்போ ஒரு கன்சீவ் வந்தாங்க.
1: அதுதான் இரண்டாவது முறை உங்களுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா? இரண்டாவது குழந்தை. அது என்ன குழந்தை?
0: பெண் குழந்தை.
1: பெண் குழந்தை. பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு?
0: பாப்பா பார்த்தீங்கன்னா மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இதுவாயிட்ட உடனே டாக்டர் சொன்னாங்க திருப்பி இந்த அம்மா வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டம், அப்படி கன்சீவ் ஆனால் கூட பேபி வந்து பிறக்காது, அப்படி பிறந்தா கூட கன்சீவ் ஆனால் கூட செகண்ட் மந்த்தை வந்து
1: என்ன அவ்வளோ பிரச்சனை, அதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியலையா?
0: அதை அவங்க பண்ண அதை அந்த நியூட்ரிஷன் சொன்னால் ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்களால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலாக சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அவங்க டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க செகண்ட் மந்த் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்.
1: சரி,
0: ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்படி அந்த நியூட்ரஸ் ஓப்பன் இல்லைன்னா ஸ்டிச்சிங் தேவைப்படும், ஓப்பன் இல்லைனா தேவைப்படாது, ஓப்பன் தான் கண்டிப்பாக போடணும். செகண்ட் மந்த் ஸ்கேன் எடுத்தாங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சொன்னாங்க 650 grams தான் அதில் கேபபிள் பண்ண முடியும்,
1: குழந்தை வளர வளர அதெல்லாம்
0: தாங்க முடியாது அப்படின்னு. பட் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் உமால முடியாது என்ன அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண 6 months ஆச்சு. அப்போ நார்மல். அதுக்கப்புறம் 9 months வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா டாக்டருங்களும் ஆச்சரியப்பட்டாங்க,
1: நார்மலா
0: 4 kgs நார்மல் டெலிவரி.
1: அது சராசரிக்கும் மேல
0: மேல டாக்டர்
1: வீக் யூட்ரஸ் அதை தாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். எல்லாம்
0: ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல பெண் குழந்தை, நல்ல சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு பெரியதான் எழுந்தது கரெக்டாக திரும்ப கொடுத்தமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டாக்டருங்களே கேட்டாங்க இது என்ன உங்க குழந்தைங்களா, அவ்வளோ ஃபேரா நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல எடையோட கத்தர் கொடுத்தார். ஸோ பிள்ளை நல்லா தான் இருந்தது. ஸோ தேர்ட் மந்த் பிள்ளைக்கு என்ன பண்ணா அந்த ஊசி போட்டாங்க, தடுப்பூசி போடும்போது. அப்போ பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னா ஃபீவர் விடவே இல்லை,
1: தடுப்பூசி போட்டதில்லை.
0: தடுப்பூசி போட்டதில்லை. தேர்ட் மந்த் தடுப்பூசி போட்டது பாப்பாவுக்கு ஃபீவர் விடல. ஸோ அவங்க வந்து வேற டாக்டர் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கு பாப்பாவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு, பாடி ஃபுல்லாக சளியாக இருக்கு,
1: இம்யூனிட்டி
0: அப்ப கூட விசுவாசம் ஆண்டவர நீங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணும் போது கூட. அதுக்கப்புறம் 14 days பாப்பாக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் பார்த்துனாங்க, அட்மிட் பண்ணி
1: 3 months குழந்தை.
0: 3 months குழந்தையில பாப்பா அந்த டாக்டர் சொல்லிட்டாரு என்கிட்ட ஒன்றையும் கிடையாதுங்க, அவர் ஒரு பிராமண டாக்டர், நீங்க தயவுசெய்து ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் பாப்பா நீங்க வச்சுக்கணும்.
1: ஐயோ, அந்த மூச்சோட சிரமமா இருக்குமா?
0: முடியல அப்படின்னாரு. ஸோ 14th day வந்து செக் பண்றாரு. அப்ப சொல்றாரு பாப்பாக்கு பாத்தீங்கன்னா 86 தான் இருக்குது பல்ஸ், டவுட்டுங்க நீங்க வீட்டுக்கு எடுத்து விடுங்க அப்படின்ட்டு. நைட்டு உட்காந்து ரெண்டு பேரும் ஜாம் பண்ணும். மறுநாள் வந்து அந்த டாக்டர் செக் பண்றாரு, அப்ப பாத்தீங்கன்னா 98 இருக்குது. அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. பாப்பா வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து, பட் சளி அது சரியாவல. பாப்பாக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா
1: இருக்கு, பிறவியிலேயே வர்றதாமா?
0: ஆமா, பாப்பா ரிலேட்டிவ் மேரேஜ் நாங்க, ரிலேட்டிவ்
1: எல்லாருக்கும் அப்படி ஆகும் சொல்ல முடியாது, ஆகலாம், அதுதான் காரணமா சொன்னாங்க.
0: டாக்டர் அத சொன்னாங்க ரிலேட்டிவ், பட் நம்ம ஆண்டவர் அதோட பெரியவர், அவரால முடியாது என்ன இருக்குது.
1: சோ அது எவ்வளவு நாள் அந்த மாதிரி கஷ்டம்
0: பாப்பா பாத்தீங்கன்னா 2.5 years வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ரெகுலர் ட்ரீட்மென்ட்ல தான்
1: உடம்பு சரியில்லாம
0: இருந்தது. தேர்ட் மந்த்ல இருந்து
1: என்ன நடந்தது அந்த மாதிரி எல்லாம் பேச்சு நடந்து,
0: நல்ல பேச்சு பேச சொல்லி தான் கூப்பிடும்,
1: நல்ல பேசும்.
0: ஆமா,
1: என்ன பேர் பாப்பாக்கு?
0: கிரேசி.
1: ஒரு
0: விசுவாசி வந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணோம், நல்லா ஆக்டிவா தான் பாப்பா இருந்தது. 2.5 years திடீர்னு ஒரு முறை சண்டே என்ன பண்ணுச்சுன்னா பாப்பா ஒரு வாமிட்டிங் எடுத்தது. ஒரு நாள் பாப்பா சண்டே டைம்ல ஈவினிங்ல ஒரு முறை வாமிட் எடுத்துட்டு பாப்பா என்ன ஆச்சுன்னா அப்படியே தலையெல்லாம் தொங்க போட்டுச்சு. சரி, அதுக்கப்புறமா பேபி ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு பாப்பா ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பா இறந்துச்சு.
1: ஒன்றும் அந்த ட்ரீட்மெண்ட்ல காரணம் வந்து
0: பாப்பா பிரெயின் வந்து பிளீட் ஆயிடுச்சு, பிளட் வாமிட் பண்ணதுல பிரெயின்ல ஃபுல்லா பிளட் பிளீட் ஆயிட்டு கோமா ஸ்டேஜில் போயிட்டு பாப்பா ஒன்றும் பண்ண முடியல.
1: இது பெரிய துக்கம் இல்ல, முதல் குழந்தை ஆண்டவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்க முடியாது. ஆனா முதல் குழந்தையும் அப்படி ஆகி ஒரு வீக் யூட்ரஸ் வேற நார்மலா இருந்தாலும் நம்ம அது

0: சரி, சித்தம் 4 கிலோ இருந்த குழந்தைய தாங்கி பிறந்தது நார்மல் ஹெல்த்தி பேபியா இருந்தா ஒண்ணுமே இல்லை.
1: அது என்ன அவ்வளோ பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு அவ்வளோ ஒரு மெச்சூர்ட் பண்ணுவார். எந்த ஒரு காயில சர்வீஸ் பண்ணும்போது ப்ரைஸ் பண்ணுவா, ஹலேலூயா பண்ணுவா, பாட்டு பாடுவா, எது ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் கத்துப்பா. ஸோ இந்த பலவீனத்தை கூட நாங்கள் பார்க்கல பாப்பா. பட் ஆண்டவர் எப்படியும் நல்ல ஒரு மிராக்கிள்
0: செய்வார் நினைக்கிறோம். சில சமயம் நம்ம நினைப்பதும் ஆண்டவர் நினைப்பதும் வேறையா இருக்கு. ஆனால் கஷ்டம்தான் இல்லையா? உண்மையிலேயே
1: ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவும் ஊழியத்துக்கு அப்போ தான் வந்தேன். ஸோ 2007 வந்து ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே இன்னும் ரொம்ப ஜனங்கள் ஒரு மாதிரி
0: பிரச்சனை உடல் ரீதியாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை நிரூபிச்சிட்டார். அதையும் மீறி அவங்களால வந்து ஒரு குழந்தையை சுமந்து பெற முடியும் அப்படின்னு அவர் காண்பிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா?
1: அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஸோ அந்த ஃபீலிங்கில் சாப்பிட்றது கிடையாது, ஒரே கவலை. ஏன்னா எப்போ பாப்பா கூட பேர் சொல்லி கூப்பிடும், நான் பைக் சவுண்டு கேட்டாலோ இல்லை நான் வந்தாலும் அப்பான்னு. ஸோ அந்த நினைவுகள் அப்படியே நினச்சி அப்படியே படுத்துக்கு சாப்பிடாத தூங்காத அப்படியே இருக்கோ. என் சரீரம் பாதிக்கப்பட்டது, உடம்பு சரியில்லாதாச்சு. சரி நான் அப்படியே உடம்பு தானே சரியில்லை, கேஷுவலாக இருந்தேன். அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணாங்க, டைஃபாய்டு இருக்குன்னா.
0: ஐயோ
1: டைஃபாய்டு ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டிஸ் கொண்டு போயிடுச்சு.
0: ஐயோ
1: அதுக்கப்புறமா வைரல் ஃபீவர்.
0: ஐயோ அதான் ஒன்று மாற்றி ஒன்று காம்ப்ளிகேஷன்.
1: டோட்டலாக மூணு அப்படியே இதுவாகிடுவோன்னே டோட்டல் ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிட்டேன் அப்படியே ஃபுல்ல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து செக் பண்ணாங்க டாக்டர். அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த வைரல் ஃபீவர் வந்து 40 தான் இருக்கணும், ஆனால் இவரோட பாடியில் பார்த்தீங்கன்னா 1160 இருக்குது.
0: அது நம்ம அவ்வளோ கவுண்ட் வித்தியாசம், அது என்ன மெடிக்கல் இதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் 40 இருக்க வேண்டியது அந்த 1160
1: வைரல் ஹெவியாக அவர் தாக்கி இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இவர் எப்படி மீண்டு வருவார் எங்களால் சொல்ல முடியல, ரொம்ப பாடி ஃபுல்லாக வைரல் எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த அம்மா இப்போ டாக்டர் சொன்னோடய ரிப்போர்ட் பண்ண அழுதாங்க.
0: க்ளோரி அது என்னம்மா அந்த நேரத்தில் வேதனையாக தான் இருக்கும், அதை நான் கேட்க வரல. ஆனால் எப்படி அதை தாங்கினீங்க?
2: ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பாப்பா இழந்துட்டு ஒரு கவலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் யாருமே இல்லை, ஒன்று ஒன்று எங்ககிட்ட இருந்தது, பைபிள் இருந்தது. எங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட கைப்பிடிச்சி ஜோமனும் ஒவ்வொரு நாளும். நைட்டெல்லாம் ஒரு நைட்டு கூட அங்கே 8 நாள் 10 நாளுக்கு இருந்தாங்க, ஒரு நைட்டும் தூங்காமல் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் ஜோமனும். இங்கேருந்து நாங்கள் நல்லா ஜீவனோடு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம், சான்ஸ் கிடையாதுமா. நாங்கள் எப்படி இல்லை வேற எங்கேயாச்சும் கூட்டு போய் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா, இங்கே இல்லைம்மா, நீ எங்கே போனாலும் பார்க்க முடியாது, சிவியர்லி ப்ராப்ளமாக இருக்குது, சொல்ல முடியாது. கலங்கின டாக்டர் பார்த்து ரெண்டு கை எடுத்துச்சு. நான் அவங்களாட கேட்டு அழுது ஜோமான, இந்த மாதிரி இருக்காங்களே எப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும் போது எந்த எங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அந்த கண்டிஷன் அவர் இருக்கிறதுனால எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் வந்தது, நாங்கள் ஜோமானோம், எப்படியாவது சுகந்திரனை எசப்பா அவங்க நம்பி வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், எங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் தான் எங்களோட வாழ்க்கைக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கைவிட்டுட்டாங்க. ஒரு கண்டிஷன் பார்க்கும்போது பாடி ரொம்ப இதுவாக இருக்குது, எல்லாமே இழந்து நிற்கிறோமே, எப்படி தான் எங்கள் வாழ்க்கை நம்பி வந்த மாதிரி சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்தது. அது வந்த பிறகு டாக்டர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கின்னு, பரவாயில்லம்மா இதில் வந்து என்னால் நல்லா இருக்க ஒன்றும் இல்லை, 2 நாள் வச்சுருந்து நாங்கள் வீட்டுக்கு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
0: சொன்னாங்க. அந்த ஒரு மோசமான முடிவு அந்த ரிப்போர்ட்டில் வர
1: டாக்டர் அதுவும் அந்த ரிப்போர்ட் பார்த்து சொல்ல முடியும் எப்படின்னா இவருக்கு அந்த வைரல் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர்கிட்ட எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, ஸோ அங்கேயே செக் பண்ணாங்க. அதை பார்த்ததில் ஓகே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவருக்கு இது பண்ணலாம், அதுவும் கிட்ட 2 இயர்ஸ் ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. 2 இயர்ஸ் ஆகும் என்ன பார்த்தீங்கன்னா 3 டைஃபாய்ட் க்யூர் பண்ணணும், அதுக்கப்புறமா ஜாயிண்டிஸ் க்யூர் பண்ணணும், அதுக்கப்புறமா வைரல் ஃபீவரை க்யூர் பண்ணணும். ஸோ ஒன்று தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ எதனா ஒன்று பண்ண முடியும்னாங்க. பட் அதுக்கப்புறமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு முறை 8th day வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாரி கூப்பிட்டாங்க, செக் பண்ணாரு. அப்போ அந்த வைரல் ஃபீவர் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கை எப்படி நீட்ட சொல்லுவாங்க, இப்படி நீட்ட சொல்லியிருக்கிறாரு. நீட்டும் போது இப்படி ஷேக் ஆகுமா,
0: ஓ அந்த அந்த வியாதியினால நோயினால
1: என்னுடைய மனைவியும் பார்த்தாரு. பார்த்துட்டு மனைவி பார்த்து கேட்டாரு, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு. இவங்க சொன்னாங்க, ஆமா நான். அப்ப நீங்க என்ன, கிறிஸ்டின் தான் சார், இல்ல மூர்த்தி இருக்கேன், நமக்குள்ள ஒரு விசுவாசம், டாக்டர் விட நம்ம பரம டாக்டர் இருக்கிறாரு, விசுவாசமா வந்துட்டோம். அவர் 2 இயர்ஸ் டைம் கொடுத்தாரு, பட் 2 மந்த்லயே ஆண்டவர் அற்புதமா சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோம். நல்ல ஒரு பிளட் ரிப்போர்ட் லேட்டஸ்டா செக் பண்ணோம், எல்லாமே நார்மலா இருக்குது, எல்லாமே
0: ஆண்டவர் கைவிட மாட்டாருன்னா. ஓகே, ஸோ இனி அடுத்த குழந்தை பிறக்கலாம் இல்லையா, அவங்க உடல்நிலை
1: இருக்கு மேடம். ஒரு நாள் அதான் இந்த ஃபீலிங்ல நான் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, பேசியிருக்கிறாரு. அப்ப நான் சரண்டர், ஏன்னா உண்மையான ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசிவர் ஐயா. அப்ப நான் மோகன் சார் கிட்ட சொன்னேன், உண்மைதான் ஐயா, நேற்று இரவு கூட பாப்பா என் மார் மேல படுத்து நிற்கிற மாதிரி நினைவுகள் வந்தது. அதனால ரொம்ப அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, இல்ல ஐயாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா உற்சாகமா இருக்கணும், நீங்க ஆண்டவர் நிச்சயமா செய்வார்னு. சரிங்க ஐயா, கட்டாயம் நான் இருக்கிறேன். அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ப்ரேயர் லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரால் முடிய என்னுடைய வேதனை அறிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அது ஒரு பெரிய ஒரு தெய்வ மனுஷன் மூலமா ஆண்டர் வந்து உறுதிப்படுத்துறதுனா நிச்சயமா கத்தனுக்கு செய்வாரு. ஸோ அப்படி அதுல இருந்து ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறமா இப்ப லேட்டஸ்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ எல்லாமே நார்மலா இருக்குது, நிச்சயமா இந்த விஷயம் அதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம் கூட எனக்கு இன்னும் ஒரு படி அதிகமா இருக்கு.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். ஸோ இப்ப ஆண்டருடைய ஊழியம் அப்படின்றதுல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எதிர்காலத்துல எதுவும் கனவுகள் இருக்கா, விஷன், ஒரு லட்சியமா குறிக்கோள் மாதிரி இருக்கு?
1: இந்த ஜீவன் இருக்கிறதுக்குள்ளே அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுத்து ஆண்டவருக்காக இது பண்ணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆண்டவருக்கு இப்போ ஜனங்கள் கடைசி காலமா இருக்கு, தையாதான் சொல்லுவாரு, அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. ஸோ அதுக்குள்ள எவ்வளவு ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் ஆதாயம் பண்ண முடியுமோ அதுக்குள்ள ஆதாயம் பண்ணுவோம். இப்ப தெருமக்கள் ஒரு ஒரு படியா நெக்ஸ்ட் இப்ப வெளியே பிளான் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 150 பேர் இந்த வருஷம் டார்கெட் நம்ம வந்து ஆத்துமா ஆதாயம் பண்ணும். ஸோ ஒரு 50 வாலிபர்கள், 100 சில்ட்ரன்ஸ்
0: தெரிஞ்சவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அதே நல்ல ஒரு குழந்தைய வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நானும் மனசார உங்களை வந்து வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ நிச்சயம் அவர் செய்வார் இல்லையா, அவருக்காக உங்களுடைய வேலையை, உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க அர்ப்பணிச்சிருக்கும் போது அவர் இதை செய்யாம இருப்பாரா?
1: செய்யாம இருப்பாரா?
0: கட்டாயமா செய்வார், சொன்னவர்
1: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவர். ஸோ அதனால நிச்சயம் செய்வார். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சகரியா 4:7. 1953 முதன்முறையாக ஹிலாரியும் டென்சிங்கும் வெற்றிகரமாக இமயமலையில் ஏறி சிகரத்தை அடைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு மிலோரியும் அவருடைய நண்பர்களும் இமயமலை சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று மலையேறினர். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் இருவரும் பணியில் புதையுண்டு மறித்து போனார்கள். அவர்கள் விடாமுயற்சி செய்தும் பல பயிற்சிகள் மேற்கொண்டும் தியாகங்கள் பல செய்தும் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தும் அது முடியாமல் போனது. அவர்களோடு மலையேறும்படி சென்று தோல்வியடைந்து மீண்டும் லண்டன் திரும்பிய ஒரு குழுவினர் வகுப்பறை ஒன்றில் விரிவுரையாற்றினர். விரிவுரையாற்றியவர் தனக்கு பின்னால் எவரெஸ்ட் சிகரத்தின் மிகப்பெரிய படம் ஒன்றை தொங்கவிட்டிருந்தார். அவர் தன்னுடைய உரையை முடிக்கும் தருவாயில் பின்னாக திரும்பி எவரெஸ்ட் சிகரத்தை காட்டி இவ்விதமாக கூறினார். உன்னை வென்றுவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை வென்றுவிட்டாய். நாங்கள் மீண்டும் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை முறியடித்தாய். இருப்பினும் நாங்கள் உன்னை ஒரு நாள் தோற்கடிப்போம். காரணம், உன்னால் இதற்கு மேல் வளர முடியாது, ஆனால் நாங்கள் வளர முடியும் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே நமக்கு மலை போல தெரியும் எந்த பிரச்சனைகளையும் தேவன் நம் காலின் கீழ்தான் வைத்துள்ளார். அந்த பிரச்சனைகள் எப்போதுமே நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். அவைகளின் மீது தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஒரு காலத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது கடினமாக இருந்தது. ஆனால் 1953 பின்பு மக்கள் அதில் ஏறி உயர்ந்த சிகரத்தை தொட ஆரம்பித்து விட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மலையாய் தெரியும் பிரச்சனைகளை தேவன் பதராய் மாற்றுவார். ஆகவே நாம் லக்கை நோக்கி நம்பிக்கையோட தொடர வேண்டும். செர்பாபேல் பாபிலோனிலிருந்து அநேக யூதர்களோடு முதன்முறையாக எருசலேமுக்கு திரும்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடவும் அதை கட்டவும் தேவன் செர்பாபேலை தமது ஆவியால் நிரப்பி அவரை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தினார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செர்பாபேலின் முன்பு நீ சமபூமியாவாய் என்று கூறி தேவன் செர்பாபேலை உற்சாகப்படுத்தினார். அதை போலவே தேவாலயம் கட்டும் பணியில் பல பிரச்சனைகள் செர்பாபேலுக்கு வந்தது. ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் பதராய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து மலை போல இருக்கிறது என்று மலைத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தமது ஆவியினால் உங்களை நிரப்பும் போது அவை உங்களுக்கு முன்பாக பதராக மாறிப்போகும். மேற்கொள்ள முடியாத பாவ அடிமைத்தனங்கள், வியாதிகள், பெரிய நஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இவைகளினால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையால் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள உண்டாக்கப்பட்டவர்கள்.

0: சொல்லுமா? இந்த தானியலுக்குள்ள இருந்த சில காரியங்களை கொஞ்சம் வேகமா காட்டிடுறேன். முதல் அதிகாரத்துல நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படல் ஆகாது என்று தன்னுடைய இருதயத்திலே நினைத்து. சொல்லுங்க,
1: தீர்மானம்
0: என்ன சொன்ன?
1: தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: நல்ல கவனிங்க, இங்க ஒரு காரியத்தை காட்டி கொடுத்துட்டு ஓடிடுறேன். பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம்.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றார். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல்
0: பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பரிசுத்தத்துக்கு நிலைச்சு நின்னா இன்னும் மூணு பேரையாவது பாதிக்கும்.
1: ஆமென்.
0: ஹலோ, அப்பீல் பண்ண போறான், எங்களுக்கு வெறும் பருப்பு சாப்பாடு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்ல போறான். யாரெல்லாம் போறா கூட? அனனியா, மீஷாவே,
1: அசரியா.
0: அசரியா இவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். டேய், வந்திருக்கிற நாடு வேறதான், பாஷை வேறதான், என்னதான் இருந்தாலும் நம்ம தேவன் சொல்லியிருக்கபடி இதனால நம்ம தீட்டுப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க தேசத்தை தீட்டாக்குனது தான். அதனால நம்ம அனன்யா என்ன கேட்குறியா? நல்லா கேட்குது. மிஷாவேல் உன்னை கேட்குதா? நீர் முன்னால அதுக்கு முன்னால் நிற்கிறியா? அசரியா, டேய் ராஜா குட்டி சொல்கிறான், ராஜா எங்க அவனை அடிச்சு கூடானா? நம்மளால அவன் அடி வாங்கணுமா? வாங்கட்டுமே, மெலிஞ்சாதானே, பருப்பு சின்ன நல்லா இருப்பியா?
1: ஆமே,
0: உபவாசம் இருந்து சாக மாட்டேயா? நம்ம ஆளுங்க உபவாசம் இருக்க முடியாது பிரதர், சுகர் இருக்கு பிரதர், உன் சுகரை கொண்டு அடுப்பில் போடு. நிறைய பேர் இப்போ உபவாசத்தில் இந்த சாசு போகாமல் இருக்கிற காரணம் சுகர் இருக்கு பிரதர். அதனால எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட கவுண்டர் போட்டால் சுகர் இருக்கிறவனுக்கு ஒரு கவுண்டர் போட வேண்டியிருக்கு. மற்றாலாம் உபவாசம், அவன் சுகர் இருக்கிறான் லைனில் என்ன சுகர் பிரதர். ஹலோ, பக்கத்தில் சொல்லுங்க, உபவாசம் இருந்தால் சாக மாட்டேன், அப்படி செத்து போனாலும் டைரக்ட் ஃப்ளைட் டு ஹெவன். சுகர் பிரதர் செத்து போவான்னு சொல்கிறேன், உபவாசம் இருந்து செத்து போய் என்ன கஷ்டம்? அங்கே தான் நல்லா புதிய மண்ணை வச்சுருக்கிறார். எதுக்கு போட்டுட்டு பழைய ரொட்டியை தின்னுக்கிட்டு இருக்கேன்? நல்ல கவனிங்க. சரி, ஒருத்தன் பரிசுத்தமாக இருந்தால் கூட இருக்கிறவனும் பரிசுத்தமாக நடந்துன்னு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் போனாங்க. கொழு கொழுன் இருந்தான். ஒன், ஹிஸ் கன்விக்ஷன் ஆன் ஹோலினஸ், அதை நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நான் பேச போகலை. வை டேனியல்ஸ் காட் இஸ் காட்னு தரியஸ் ராஜா சொன்னாரு. டேனியலின் தேவனே தேவன் என்று ஏன் அறிக்கையிட்டார்? எலியா மாதிரி அக்னி இறக்கல. ஓகே, நமக்கு ஆசையாக தான் இருக்கு எல்லாரும் அக்கினி இறக்கணும், மெட்ராஸை பத்தி எரியட்டுமேன்ட்டு ஆசையாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம யோவான் யாக்கோபு ஆளுக்கள் தானே, ஒன்று புரிய அக்குனியை உறவழிக்கணுமா? டேய், பிசாசை விரட்ட முடியல, நீ அக்கினி இறக்க போறியா? ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவங்களால் பிசாசு விரட்ட முடியல, நீர் விரட்டும் ஆண்டவர்னு வந்து நிற்கிறான். நிற்கிறானா இல்லை? அதே அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் இதில் தான் வந்து சொல்கிறான், மேலே இருந்து அக்கினி இறக்க முடியும், எங்களுக்கு கட்டளை இடுவீராக. நீ நல்ல நாள்லையே மற்றவனுக்கு உதவ மாட்டேன், எரிக்கிறதுக்கு நான் உனக்கு கிருபை தரணுமா? சிலருக்கு புடிக்கிறதுக்கு கிருபை வேணும். நல்ல கவனிங்க, அவனுடைய பரிசுத்தத்தில் நிலைச்சு நிக்கிறது மாத்திரம் மற்றவர்களையும் பாதிக்கிற அளவுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டாவது அதிகாரம் மூணாவது எல்லாம் தெரியும். இப்ப ரெண்டாவது குணத்தை சொல்றேன். அவனுக்கு கவச்சஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பொருள் ஆசை இல்லை. பாஸ் மோகன் நடத்தினாங்க, எவ்வளவு பொருள் மேல ஆசை எனக்கு இல்ல, வேற ஒரு ஆசை இல்ல. இயேசு ராஜா மனைவி கச்சல் சொல்றா, அவரா உனக்கு சோறு போடுறா, நான் தான் மோங்கி போடுறேன். நீ என்கிட்ட ஆசையா இல்லைன்னு இவங்கிட்ட அயவாட்ட ஆசையா வச்சிருக்க. இவர் ஆராதனையில காலையில் எந்திரிச்சு பாடுறாராம். லெசன்ஸ் தானியலை காட்டி கொடுக்குறேன், திருப்புங்க அஞ்சாவது அதிகாரம், அஞ்சாவது அதிகாரம், அஞ்சாவது அதிகாரத்துல பதினாறாவது சொன்னோம். பெல்சாசார் என்னும் நேபுகாத்நேச்சாருடைய பேரை குடிச்சு வெறிச்சு தேவ பாத்திரங்கள்ல பானம் பண்ணி வைப்பாட்டிகளோடு கூட சேர்ந்து குடிச்சு கும்மாளம் போட்டுக்கும் போது ஆண்டவர் எழுதிட்டாரு, தனே தனே மெக்கே உபார்சின், நிறைக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், அகன்று போவான்னு சொல்ற எழுத வாசிக்கிறதுல கால் கையெல்லாம் நடுங்குது. ஆளை கூப்பிடுன்னு சொல்லியாச்சு, பாட்டியம்மா வந்து சொல்லிட்டு தானியல் என்கிற ஒரு ஆள் இருக்கான்னுட்டு வந்து சொல்லியாச்சு. இப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க,
1: பொருளை வெளிப்படுத்தும்,
0: பொருளை வெளிப்படுத்தவும்,
1: கருகலானவைகளை தெளிவி,
0: கருகலானை தெளிவிக்கவும்,
1: உன்னாலே கூடும் என்று,
0: உன்னால் கூடும் என்று,
1: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்,
0: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்,
1: இப்போதும்,
0: இப்பொழுதும்
1: நீ இந்த எழுத்தை வாசிக்கவும்,
0: இந்த எழுத்தை வாசிக்கவும்,
1: இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும்,
0: கூடுமானால்
1: நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாக
0: ஆசர் வருது தானியேலுக்கு. நல்லா கவனிங்க, மறக்கப்பட்டு போன தானியேல், அந்த பாட்டியமாவும் சொல்லுது சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவனாய தானியேல், இவனும் சொல்றான் சிறைப்பிடிக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் தான்ப்பா, உங்க தாத்தாவுக்கு இவன் தான் பிரைம் மினிஸ்டர், இவன் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தான், இவன் தான் அவன சென்ஸ் கொள்ளவன் தான், இந்த தானியேல சிறைப்பிடிக்கப்பட்ட பேரை மாத்த மாட்டான் போட்டும். நல்லா கவனிங்க, இப்ப அங்க தமிழ்ல ரத்தாம்பரம்னு போட்டிருக்கனால நமக்கு விளங்குறது இல்ல, பொன்னாடை, கோ பேக் அண்ட் ரீட். அந்த நாட்கள்ல கலர் ரெட்டு கலர்ல சால் மாத்துவாங்க, நம்ம என்ன கலர்ல போடுறோம், ஹலோ பெந்தேகோஸ்து உலகத்தையும் பிடிச்ச ஆற்று பொன்னாடை வரவேற்பு நம்ம கொடுக்குறோமா. நான் ஏன் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பீகார்ல என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், நான் போற இடத்துல எனக்கு பொன்னாடை போத்துனா நீ என்ன கழுதான்னு சொல்ற, ஏன்னா சீசர்கள் கழுதைக்கு மாத்தி விட்டான் நம்பர் ஒன். நல்ல கவனிங்க, நான் எப்பவும் ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன் சென்னையில், அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க,
1: பொய்யா,
0: பொண்ணு இல்லை ஆடையும் இல்லை, அதில் பொண்ணு இருக்கா இல்லை, பேரிச்சம்பளை விற்கிறவங்கிட்ட கொண்டு போட்டு பாருங்க நான் சொல்லுவான், ஒன்று பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டான்ப்பா, ஆடையும் இல்லை போத்திக்கலாம், யாராவது போத்தின பொன்னாடையில் சூட் போட்டுங்க வந்து நிற்கிறாரா த்ரீ பீஸ்,
1: ஹலோ
0: அதை போட்டு நம்மளும் பொன்னாடை போர்த்து வரவேற்கிறோம், எப்பா புல்பிட்டில் நின்று கொஞ்சம் பொய்யா சொல்லுங்கப்பா, இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவாங்க, என் பிரசங்கத்தை டிவியில் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க, யாருக்கு எங்கே இடிக்குதோ தெரியாது. என்ன சொல்கிறான் அதுக்கு தானியலுடைய பதிலை பாருங்க, 17,
1: அப்பொழுது தானியல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து,
0: எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பபிலோன் கிங்டம் நாட் ஹேவிங் எ ப்ராப்பர் சால், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இப்ப மேல போத்திக்கிட்டு அந்த அடையாளப்படுத்துகிற ரத்தம்ர இல்ல, ஹி வாஸ் எ சிம்பிள் மேன் நவ், அதனாலதான் பொன்னால அலங்கரிச்சிடறான், உனக்கு பொன்னாட மாத்திரம் சொல்றான், அவர் சொல்றா டே போடா, பொன் பொருள் வேண்டாம்,

0: நம்ம எழுதினாங்க, பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண்ணாசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். ஏன்னா பரலோக பரதேசி புவி யாத்திரை, இது புவியில யாத்திரை தான், இதுல யாத்திரை தான், இதுல யாத்திரை தான். நல்லா கவனிங்க, தானியல் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், சாரி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இல்ல, சீஃப் பிரைம் மினிஸ்டர் டியூரிங் த டைம் ஆஃப் நேபுகாத்நேசார். இப்போ I don't want to identify myself with a kingly Saul. That's a real meaning. He was called to the court. Royal court to kooparanga. Joseph kuda savaram panni kondu vandanru. Chattai maathiruva. Danielukku royal court la thanna marandu pona edathile your father gave, your grandfather gave nu sollittu vandirukkanum. This was Padmasri, Padma Bhushan given by the earlier prime minister nu sollirukkanum. He said, யாருக்கா குடுடா, குப்பையில் போட்டா. நான் ஒரு இன்சிடென்ட் என் ஜனங்களுக்கு சொல்லி சொல்லி நான் உற்சாகப்படுத்துறது. சித்து கிரிக்கெட் டீம் கேப்டன், பஞ்சாப்ல இருந்து விளையாடுறதுக்கு கல்கட்டா போன போது மதர் டெரசா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. மதர் டெரசா பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு சொன்னாரு. மதர் டெரசா இந்த மேட்ச்ல வின் பண்ணி விட்டேன்னா மதர் டெரசா கொண்டு நான் ஹோல் மணி ஐ வில் கிவ்னு வின் பண்ணிட்டாரு. அவர் சொன்னது டிவி இன்டர்வியூ பார்த்துருக்கேன். உடனே மதரை பார்க்க போயாச்சு. மதர்ல அங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் கிடையாது. நான் போயிருக்கேன், ஒரு செக்யூரிட்டி கார்டு அங்கே ஒன்றும் கிடையாது. நீங்கள் திறந்த வாசல் மாதிரி போகலாம். அங்கே போனால் ஆஃபீஸில் போய் கேட்குறேன், சின்ன ஒரு ஆஃபீஸ் கேட்குறாங்க, மதரை பார்க்கணும். நான் சித்து அப்படியா, மதர் வார்டில் இருக்காங்க. எந்த வார்டில் இருக்காங்க? த டையிங் பீப்புள் வார்டு. டையிங் பீப்புள்னு ஒரு வார்டா? ஆமாம், சாகுத்துக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு 100 வார்டு அதில் இருக்காங்க. நான் சித்து வந்திருக்கேன், எனக்கு அவசரமாக அடுத்த இவங்க அப்பாயின்மெண்ட் போகணும் சொல்லுங்க. மதர் அப்படிலாம் வரமாட்டாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். வேறு வழி இல்லாமல் டையிங் பீப்புள் வார்டுக்கு போனால் இவனுக்கு குடலாம் புரட்டுது, நத்தம் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான், சதை அழுகி வழியுது. மதர் டெரசா ஒரு ஆளை தோல் பட்டையில் போட்டு அவனுக்கு லாஸ்ட் பிரீத் போகிறதுக்காக தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டு பண்ண நான் சொன்னாங்க, போனா மதர்கிட்ட போய் பேசுங்க, அவங்க இங்கே வந்து வரமாட்டாங்க, நீ போங்க. மெல்ல மூக்கை பிடிச்சிக்கிட்டு தாங்கிக்கிட்டு பக்கத்தில் போய், மதர் ஐ எம் சித்து, ஐ கம் டு கிவ் எ பிக் மணி, பெரிய மணி வந்திருக்கேன் உங்கள் சேவையை பாராட்டி. மதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? த ரியல் வேர்ல்டு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க சொன்னதை சொல்கிறேன், நான் கல்கட்டாவில் அதே ஹோமில் போய் பார்த்ததுனால சொல்கிறேன். மதர் செட் தெர் இஸ் அ டஸ்ட்பின், த்ரோ இட் தேர். அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க மதர், என்ன சொல்றீங்க சித்து? லிசன், இஃப் யூ வாண்ட் டு ரியலி ஷோ யுவர் லவ், சிட் வித் மீ ஃபார் 2 டேஸ், சர்வ் தீஸ் பீப்புள், தட் இஸ் மச் மோர் தன் யுவர் மணி. மிஷினரி ஊழியத்துக்கு பணத்தை அள்ளி போட்டாச்சு, மிஷினரி ஊழியத்தில் இன்வால்வ் ஆறன்னு நினைக்காத. கோன் சாயில் யுவர் ஹேண்ட்ஸ். இவரை சொல்லுங்க, கூட்டு போயிடுவார் அடுத்த ட்ரெயினில். டிவிலையும் போட்டு கத்தோ கத்துறேன்னு ஒருத்தன் ட்ரெயின் நிரம்ப மாட்டேங்க. சார் கம் அண்ட் சாயில் யுவர் ஹேண்ட். எங்களுக்கு கம்ப்யூட்டர் தானே தெரியும், அது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம். வா, நான் உனக்கு அங்கே கம்ப்யூட்டர் வில்லேஜில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கம் வித் அஸ், சாயில் யுவர் ஹேண்ட்ஸ். வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் அஸ் அ பர்சன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் மணி, அஸ் அ பர்சன் இன் த டையிங் இந்தியா. ரோமன் கத்தலிக்ஸ் நம்ம ரொம்ப தாழ்வாக சில நேரங்களில் பேசிடுவோம், அது எங்களுக்கு பெந்தேகோஸ் ஆளுங்களுக்கு வந்த கைவந்த கலை. ஆனால் அந்த மதரை மாதிரி என்னால் செய்ய முடியாதுயா, உண்மையை சொல்கிறேன். ஐ கனாட் கீப் அ டையிங் மேன் ஆன் மை ஷோல்டர் விஸ் திங்கிங். இறைச்சி அழுகி வழுகிற அந்த ஃப்ளஷ் அழுகி வழுகிறவனுக்கு தடை கொடுத்துக்கிட்டு கடைசி நேரத்தில் இருக்க முடியாது. ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கிளீன் மை வைஃப் டுடே. Many times she is so unable to rise up. I find it difficult. The one who gave me 4 children, precious children, the one who suffered with me without food, the one who never expected me when the baby was dying, I was not there. She buried on her own. And the wife ki innaki unmai solren, sometime because of her age, because of her sickness, sometime her urine will be on the floor. I find it difficult to clean that. That is Jabakumar, missionary leader. What missionary leader? He may say, here is a godly man, no godly man. Your wife urine panitana clean panna mudiyalaya. Listen! Here is a mother, unmarried, but keeping a dead man on his body. She was not giving first preference to money. She was given first preference to involvement. Daniel சொல்றான், குப்பையில போடு, வேற யாருக்கா கொடு, நான் சொல்ல வேண்டிய சொல்ல வந்திருக்கேன். ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தத்திற்கு மேன்மை போராட்டி பொருளாசை விரித்து அழகா பாஸ்டர் மோகன் இந்த பிரேயர் ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தத்துக்கு மேன்மை போராட்டி பொருளாசையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுத்து இந்த தேர்ட் திங் காட்டி கொடுக்குறேன். அங்க ஒரு தானியல பாக்குறீங்க, நல்லா கவனிங்க. Turn with me to 6th chapter. உங்க எல்லாருக்கும் தெரியும், when Darius became the king, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். What was the age of Daniel at this moment? பிரதர் ஒரு கணக்கு சொல்றாங்க, 95. பெர்சியா ராஜாவாகிய கோரேசு வந்த முதலாவது வருஷத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டான். 17 டானியல் உள்ள வந்தான். எரேமியா சொல்லியிருந்தான் 70. 17, 70, 87. பெர்சியா ராஜா கொஞ்ச நாள் தான், 5, 92. அதனால தான் பெர்சியா ராஜா எருசலேமுக்கு போகக்கூடியவங்கெல்லாம் போகலான்னு சொல்லும் போது 150 இந்த வயசான தானியல் போக முடியாதனால இங்கே தங்கிட்டான். He stayed back because he couldn't go. Scholar says he gave everything for the job. ஐசாய் போச்சு, போக முடியாது. ராஜாவே சொல்லியிருக்கான், சைரஸ் ராஜாவே சொல்லியிருக்கான், போறவன் போகாதவன் கொடுத்துரு. Daniel gave everything, whatever he had. இப்போ மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் at the age of 87 plus or 90, 92 or 95, 92 என்னுடைய கால்குலேஷன், 92 he became a prime minister again. And he was given extra responsibility. வாசிக்கலாம் 6வது அதிகாரம் 2வது வசனம்.
1: ராஜாவுக்கு
0: 3வது வசனம், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு
1: அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டு இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான்.
0: தாத்தாயாச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, ஆனாலும்
1: இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும்
0: தேசாதிபதிகளுக்கும்
1: மேம்பட்டவனாயிருந்தான்.
0: தானியேலுக்குள்
1: சேஷித்த ஆவி இருந்தமையால்
0: அவனை ராஜ்யம் முழுவதுக்கும்
1: அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான்.
0: Given more responsibility when Darius. அதுக்கு முந்தின ராஜாக்கள் கவனிக்கல, ஆனா இவன் கண்டுபிடிச்சிட்டான். ராஜாவும் ஒத்துக்கிட்டான். இவன் திரிஞ்சு போற சட்டத்தை கையெழுத்திடப்பட்டதை கண்டும் There comes the commitment. He was having a conviction. He was not having covetousness. Now the commitment comes. Commitment with whom? பகுதலங்க பைச்சிருங்க. யாருக்கு கடமைப்பட்டுள்ளீர்கள்? கேளுங்க கேளுங்க, யாருக்கு கடமைப்பட்டுள்ளீங்க? யாரோ பின்னால சொல்றாங்க, சம்பந்திக்கு. என் மகளுக்கு இது கொடுக்கணும்னு சொன்ன கொடுக்கல, அவளை போட்டு பாடுபடுத்துறாங்க. எப்படியாவது என்ன வித்தாவது கொடுத்துருவேன். பெந்தகோஸ்த உலகத்தில் நடக்கிறதும் சொல்றேன். My commitment to God will never change, even if I get more responsibility. Pastor Mohan, World Assemblies of God ku chairman anabudu aandavara sothurithen, because we are from same place. Koopura dooratilukku village la pirandhavanga, oru varsham enak pindi dhaan pirandara, adanalum mattum illa, ena pusathila oru padatha potu potturanga ivanga la andha edathil nu vandirukanga nittu. But I pray for him, Lord. He is eligible to do that, but you give more grace because he has been given a tremendous responsibility. When the church is shaking sometimes, trouble everywhere, let him get extraordinary wisdom above, from above, to solve the problems among the workers of God. Nations, not only in Tamil Nadu. I prayed sincerely. Our Pajamane, Peruma Barada Chola, it was my prayer. Nalla Gavani. Anna, Moon Veli, Tam and Daniel, Jebiker, get timer in the day. பக்கத்தில் இருக்கவங்க கையை பார்த்து மறுபடியும் தூக்கம் வர்ற நேரம் மூணு கொஞ்சம் குலுக்கி ரொம்ப பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால சொல்லுங்க சொல்லுங்க வேலை ரொம்ப ஆயிட்டதுனால நான் கட்டடிக்கிறது ஆல் நைட் ப்ரேயர் மட்டும்தான். என்ன ஒன்றரை மணி நேரம் ஆராதனை வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் எதுக்கு பாஸ்டர் நீட்டுறாரு? அகசிஞ்ச பக்குமார கூட்டு வந்துட்டாரு. இந்த மனுஷன் போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்கான். எந்திரிச்சு போனா பாஸ்டர் ஒருபடியா பாப்பாரு. நம்ம பாஸ்டர் வேற இந்த கூட்டத்துக்கு வந்து உட்காந்துட்டாரு. நீ முறுமுறுத்துக்கிட்டு எனக்கு கேக்குது. லிசன் சார், எனக்கு என்ன வந்தாலும் சரி, எத்தனை பொறுப்பு கொடுத்தாலும், ஹி வாஸ் எ டாப் மோஸ்ட் மேன் ஆஃப் தி ஆல் தி சேஜ் அட் 92. முழங்கால் படிட்டு முழங்கால்

0: நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் முஸ்லீம்கள் 5 நேரம் தொழுகை நடத்துகிறார்கள். யூதர்கள் எத்தனை நேரம் தொழுகை நடத்த வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது வாசிக்கலாம். சங்கீதம் 119:164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம்
1: ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்.
0: எத்தனை தடவை? That is Jewish order. Arabic order is 5 times. Jewish order. அப்ப தானியலுக்கு இதெல்லாம் தெரியும்ல, சங்கீத புஸ்தகம் தான் அப்ப எழுதப்பட்டிருல்ல, அவனுக்கு தான் ஜூயிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. சின்ன வயசுலே தான் யூதர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஏன் ஏன் 3 நேரம் திருப்புங்க? இப்போ 55வது சங்கீதம் Psalm 55. I'll show 2 verses so that you can understand me very clearly. 17வது வசனம் அந்தி சந்தி
1: மத்தியான
0: வேளைகளிலும்
1: நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்.
0: இங்க சங்கீதக்காரன் தாவீது தான் பாடினா, இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கான் அந்தி சந்தி மத்தியான வேளை. ஏன் 7 நேரம் நிட்டு 119வது சங்கீதத்தில் சொல்லியிருக்க, இங்க தாவீது 3 நேரம் சொல்றான். ஏன்? காரணம் தெரியுமா? The condition of day, it was like that. Daniel was remembering that condition. உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இப்ப வாசிக்கலாம் 5வது வசனம் 6வது வசனம் 55:6 அடிப்படையான என் தாயே, என்ன நேரிட்டாலும் சரி என் கண்கள் பரலோகத்தையே பார்க்கும். ஏனென்றால் நம்ம அடிக்கடி பாடுவோம், ஒரு பலத்து கை வைத்து பாடலாமா,

0: பரலோக தரிசனத்தை பார்த்தவங்க தூங்கி வழிய மாட்டாங்கன்னு பாஸ்டர் சொன்னாங்க. என் ஏக்கமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் எண்ணமெல்லாம் இன்றைக்கு காண்மே. ஒன்று அவர் வரணும், இல்லை நான் போகணும், ரெண்டில் ஒன்று தான். இன்னைக்கு அந்த ஏக்கம், இந்த உலகத்தின் மேலே இருக்கிற பிடிப்பு, இழுப்பு, ஏக்கம், மயக்கம், நதிங் நதிங், என்னை இழுத்து வைக்கவே முடியாது. என் கண்கள் எனக்கு மட்டும் புராசிரதுன்னா பறந்து போயிருப்பேன். இந்த சங்கீதத்தை தானியல் வாசித்ததுனால தான் அட்லீஸ்ட் மூணு நேரம். பிரைம் மினிஸ்டர், டாப் பிரைம் மினிஸ்டர், சீஃப் பிரைம் மினிஸ்டர், கீழே இருக்கலாம் அசிஸ்டன்ட் தான். சட்டம் எழுதப்பட்டிருந்தது அறிந்தது, நான் இதெல்லாம் தெரிஞ்சது. ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி, நோ காம்ப்ரமைஸ் ஈவன் இன் தட். என் தலை போகும், போயிட்டு போகுது. சிங்கக்கொகை ஆயத்தமாக இருக்கு, போகட்டும். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தை மதிப்பேன். அவர் நாமத்தை முற்றிலும் நம்பினதா? அவங்க கேட்ட கேள்வியை நான் இப்போ மாறேன். ஏன் தெரியுமா? ஜன்னலை திறந்து வச்சு தைரியமாக மூணு நேரம் அது எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கையெழுத்திட்டிருக்கப்படுகிறதை அறிந்தும், மேதிய சாம்ராஜ்யத்தின் சட்டம் மாற்றப்படக்கூடாது என்று அறிந்தும், ராஜாவே கதறினாலும் வரக்கூடாது என்று தெரிஞ்சாலும் அறிந்தும், நான் என் போஷரையும் மாற்ற மாட்டேன், என் பொசிஷனையும் மாற்ற மாட்டேன், என்னுடைய பிளேஸையும் மாற்ற மாட்டேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பங்கர் இருக்கிறதே இருக்குது, கீழே போய் ஜோமனோ ஆண்டோடு தானே ஜோமன போகிறோம். அதே மேற்கு திசையை பார்த்தா ஜோமனை போகிறோம், எருசலேமை பார்த்தா ஜோமனை போகிறோம், பங்கரில் போனோம். ஐ வில் நாட் சேஞ்ச் மை பொசிஷன், ஐ வில் நாட் சேஞ்ச் மை பிளேஸ், ஐ வில் நாட் சேஞ்ச் த டைமிங், த பீரியட். எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஐ வில் கோ, every 6 hours I'll go, every 6 hours I'll go, whatever may be the my, let my job, let my file wait. ஏனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிராப்ளமே ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி பார்க்கணும். You may be a businessman, you may be a pastor, you may be a teacher, listen sir, you may be anything. What is the priority sir? What is the priority? பாதர் எழுதினாரு, எஸ்தர்களே ராத்திரியை பகலாக்குங்கள்ட்டு. நம்ம நைட் டியூட்டி செய்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா பகலில் மூன் லைட் சர்வீஸ் பண்ணலாம்ல. இன்ஃபோசிஸ்லேயும் வேலை செய்வேன், சைனா கம்பெனிக்கும் வேலை செய்வேன், 300 பேருக்கு சீட்டை கிழிச்சுட்டான். ஏன்னா நான் மூன் லைட் சர்வீஸ் வீட்டில் இருந்துட்டு அவனுக்கும் செய்வேன், இவனுக்கு செய்வேன், அவனுக்கு செய்வேன், இவனுக்கு செய்வேன். ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் ஒருவனை அசட்டை பண்ணி இன்ஃபோசிஸுக்கு தெரியும் பிரதர், விப்ரோவுக்கு தெரியும். 300 பேர் சீட்டை கழிச்சுட்டான், டாப் பீப்புள். அவன் சொன்ன காரணம், இவன் என்ன செய்யறானா, கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இந்த டேட்டாவெல்லாம் எதிரிக்கு கொடுக்குறானா, நம்ம ஆளுங்க இங்கே வேலை செஞ்சுட்டு சாத்தானுக்கு டிப்ஸ் கொடுக்குறான். ஹலோ, மூன் லைட் சர்வீஸ், சீக்கிரமாக சம்பாதிச்சா ஓஎம்ஆரில் 4 வீடு வாங்கிடலாம். சாகும்போது 4 வீட்டில் தான் பரப்பணி. ஏன்ப்பா இப்படி நாயா பேயா அடையணும்? பிரைம் மினிஸ்டர் டாப் ப்ரவோஸ்ட் போஸ்ட்னாலும் வயசு 90 தாண்டினாலும் படிக்கிட்டு முழங்கால் படிக்கிட்டு இருக்கு, நேர் முழங்கால் என்னென்னு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சு. இந்த இடத்துலலாம் ஜோமன்னான்னு எப்படி இயேசுவை குறித்து தெரியுமோ அதே மாதிரி இவரையும் குறித்து தெரியும். இயேசு குறித்து ஜோமன்னாலும் பிடிக்க போனானுங்க, இவரையும் பிடிக்கிறதுக்கு அது இயேசு குறிக்க மாதிரியே அதே நேரத்தில் முழங்கால் போடுவான். பில்லி கிரஹாம் கதை உங்களுக்கு தெரியுமோ? பில்லி கிரஹாம் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எட்வின் ஓர் என்று சென்னையை அந்த நாட்களில் விசிட் பண்ணின ஒரு பிரீச்சர், ஹி ப்ராட் ரிவைவல் டு த பைபிள் கிளப் ஆஃப் மெட்ராஸ். அவர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டை காட்ட போகும்போது, நல்லா கேளுங்க யங் பீப்புள் லிசன், 60% அபோ பிலோ 35 சொன்னார் கல்யாண், லிசன். எட்வின் ஓர் காலேஜ் ப்ரொஃபஸர், ஜான் வெஸ்லிங்கிற பயங்கரமான தேவ மனிதனுடைய வீட்டை காட்டுறதுக்கு போகும்போது, தே வென்ட் இன் டு த கிச்சன் அண்ட் பெட்ரூம். அப்போ பில்லி கிராம் வாஸ் அ ஸ்டூடெண்ட், அவரும் போயிருந்தார்.
1: எல்லாரும் முடிச்சிட்டு பஸ் ஏறினா ஆளை காணும் பில்லிகிரகம். பில்லிகிரகம் பில்லிகிரகம் பில்லிகிரகம் பில்லிகிரகம் பில்லி பில்லி பில்லி வேர் ஆர் யூ எடின்னு ஓரதான் போறாரு. என்ன ப்ரொஃபசர் Amen. Who wrote some beautiful books on prayer. He came and set the prayer fire here in India. Go and ask the old, old people, those who are I don't remember the exact name. You must ask Pastor Dhananthan, he was part of it that time. Nalla kavari. Biligaram engana. John Wesley de padukka pakkathula. Ninnu. Adhula hole ulundirundha and the carpet la. அந்த மனுஷங்க முழங்கால நின்று நின்று ஹோல் விழுந்திருந்தது கார்பெட்டில், அதிலே முழங்கால குத்தி பில்லி கிராம் செய்த ஒரு ஜபம், God, Lord, do it again. The powerful anointing fell on him. And he was the evangelist who brought many, many millions to the Lord. Shall we give a clap unto the Lord for the dedication of that man? Today God is calling you. Will you say, do it again? Do it again, Lord. I am willing to pay any price, even my life. I will commit until I see this nation's shit. Daniel thinga kovaila kondu poda poranga. Eppadi irundhirukum? Keetha vaakkiyangal, vaathiyangal, mela daalangal. பெண்கள் மசாஜ் பண்ற மசாஜ் பண்ற படுக்கையில் இருக்கிற தரிவுக்கு தூக்கம் வரல. தானியல் பெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பில்லரே லயன்தான். நல்லா காலுங்க பக்கத்தில் இருக்கவன்ட்ட, தலைவனை இருக்கிறவன் தூங்கல சொல்லுங்க. பின்னால தலையனை இருக்கவன் தூங்கல, தலையனை இல்லாதவன் சிங்கத்தையே தலையனை ஆக்கி கொள்ளுவான். கரங்களை வைத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா உயிரை பற்றி கவலை இல்லை. கீழே போகும்போது எப்படி இருந்திருக்கும் தானியலுக்கு? கீழே நான் சிங்கம் நிற்கினேங்கிறேன், நான் தான் தலையை வைக்க வர்றேனடா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிடுறீங்க? பசியோட தான் இருந்துச்சு, அழகாக தூங்கலாம் அழகாக. ராஜா காலையில் தூங்க முடியும், எந்திரிக்க முடியும். தானியலு ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறியாப்பா, ராஜா வாழ. தானியல் தேவனே மெய்யான தேவன், ஜீவிக்கிறவர், சதா காலம் ஆட்சி செய்யறோம்னு சொன்னான். இன்னைக்கு பரிசுத்துக்கு மேன்மை பாராட்டி, பொருளாசை சாராம, எதுக்கும் காம்ப்ரமைஸ் வராம, ஆண்டவர் இந்த தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்த அந்த தேவ மனிதர்கள் செய்த காரியத்தை மறுபடியும் செய்கிறதுக்கு என் உயிரையும் பணம் வைக்கிற ரெடிங்கிற மாட்டோம். அப்படி எழுந்து நிற்கலாம், யாரும் கண்ண மூட வேண்டாம். சிங்கத்துக்கு பயப்படாதுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு இதுக்கு பயப்படணும். Do not stand because of emotions. No. If you say மரணமே நேரிட்டாலும், பாஸ்டர் கல்யாணலா சொன்னார், மரணமே நேரிட்டாலும் I will not leave my customs. I will not leave my commitment. I will not leave my influencing others. I will not leave whatever call I have. பிள்ளை இருக்காது பரவாயில்ல. தானியல இன்னொரு உனக்கு பிள்ளை கூட பிறக்க முடியாது, கல்யாணம் இருக்காடா போட்டும்பா. தானியல உன்னோட சந்ததி முடிஞ்சு போகட்டும், எனக்கு என் ஜனங்கள் மேல என் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். எருசலேமை சத்துரு அண்டு கொண்டிருந்ததெல்லாம் போதும், என் ஆண்டவர் என் தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும். என் தேச எல்ல எங்கும் அப்பானி ஆள வேண்டும். இஃப் யூ கேன் நீல் டவுன், முழங்கால் பட முடியும்னா முழங்கால் போட்டு சொல், படிக்கலாமா இந்த பாடலை? பாடலாமா? இருதயத்தினால

உம்மை போல யாரும் இல்லையே இவ்வுலகில், உம்மை போல யாரும் இல்லையே. உண்மையில சொல்லுங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவரை போல இந்த உலக

அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லறைக்குள் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு

மகத்துவத்தை கர்த்தர் விளங்கப்படுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜீவனாக பலனாக தேவன் இருக்கிறார் என்கிற நிலைகள் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அமே நமக்கு கொண்டு வருகிறதே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அவர்தான். ஆண்டுடைய ஜனத்திற்கு எல்லாமே அவர்தான். எதையோ ஒன்றை நான் சார்ந்திருக்க விரும்பவில்லை. நான் சார்ந்திருக்கிற எல்லாரும் என்னை துரத்தலாம், என்னை வெறுக்கலாம். ஆனால் நீர் ஒருபோது என்னை வெறுக்கிற தெய்வம் அல்ல, என்னை அணைக்கிற தெய்வம்.

எத்தனை பேர் இந்த நாளிலே என் வாழ்க்கையில எல்லாமே இயேசுதான். அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவர் நம்மோடு இருக்கிறாரா? ஆண்டவரே, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம்.

ஏன் தெரியுமா? இயேசு எனக்கு போதுன்னு சொல்றோம். அவர் தான் எனக்காக ஜீவனை தந்தவர். அவர் தான் என்னை மீட்டெடுத்தவர். பாவிகளுக்காக மரித்தவர் அவர் மட்டும்தான். நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர் அவர் மட்டும்தான். அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். மனிதர்கள் கைவிட்டாலும், உலகமே எனக்கு எதிராக நின்றாலும், இந்த இயேசு எனக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவரபடினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறாரே.

எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அவர் நமக்கு போதுமானவர். எத்தனை முறை மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பி நின்றாலும், ஹல்லேலூயா, என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? எனக்காக ஜீவனையே கொடுத்த என் ஆண்டவர் என் பக்கத்தில், வலது பக்கத்தில் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். சொல்ல முடியுமா, என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம்.

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், இயேசு எனக்கு போதும், அவர் என் வாழ்க்கையில எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் ஒருபோதும் நான் மறக்கவே முடியாது. எனக்கு பாராட்டின அன்பை நான் மறக்கவே முடியாது. எனக்கு செய்த உதவியை நான் மறக்கவே முடியாது.

இது மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா எபெனேசர் என்று பெயர் வைத்தார். உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவரை போல உதவி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் மணி நேரங்களிலும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள்.

செய்கிறவராக, உதவி செய்கிறவராக இருந்து நடத்தினார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் செய்தெல்லாம் நன்மைகளை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: கல்லூரி படிப்பை முடித்த பின்னரும் அந்த வாலிபனுக்கு வாழ்க்கையில் எந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். திடீர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. எத்தனையோ பேர் கல்லூரி படிப்பை முடித்துச் சென்றாலும் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று குழம்பிக் கொண்டிருந்தான். அங்கே வந்த பெரியவர் ஒருவர் அவனை பார்த்து ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவன் அருகில் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அவனுடைய பேச்சை கேட்டு அவர் அவனை விசாரிக்க ஆரம்பித்ததால் அவரோடு மனம் திறந்து பேசத் தொடங்கினான். ஐயா, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு காரணம் கடவுள்தானே? கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவர் எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று புலம்பினான். அவனுடைய மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தின. அப்பொழுது அவர் அவனை பார்த்து, தம்பி, நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கடவுளை பார்ப்பார்கள், நீயும் அந்த கடவுளை உணர முடியும் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகள் ஓரளவு அவனுக்கு திருப்தி கொடுத்தன. மாலையில் மீண்டும் அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் வேகமாய் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபன் ஒருவன் மொபைல் போனை பார்த்து கொண்டே வாகனத்தை ஓட்டிய காரணத்தால் அருகில் இருந்த மின்சார கம்பத்தில் மோதி கீழே விழுந்தான். இதை கவனித்த அந்த வாலிபன் ஓடிச் சென்று பக்கத்து கடையிலே ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு சுய நினைவில்லாமல் கிடந்த அவனுடைய முகத்திலே தெளித்து அவனுக்கு முதல் உதவி செய்ய முயற்சி செய்தான். இவனுடைய முதல் உதவியில் பயனில்லை என்பதை கண்டவுடன் 108 எண்ணுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து அந்த வாலிபனோடு கூட மருத்துவமனைக்கு சென்றான். அவன் பையில் இருந்த அவனுடைய முகவரியை பார்த்து பெற்றோரையும் அழைத்தான். ஏற்ற நேரத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த அந்த இளைஞனை பாராட்டி, கடவுளைப் போல நீ வந்து என் பையனை காப்பாற்றிவிட்டாயே என்று குடும்பத்தின் அங்கத்தினர்கள் புகழ்ந்தார்கள். அதுவரை உணராத ஒரு மகிழ்ச்சியை அவன் அன்று உணர்ந்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தான். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதும் தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்வதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பொருள். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கடைசியாக யாருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். இன்று யாருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் கவனித்து பாருங்கள். உண்மை அன்போடு செயல்படுங்கள், மன அமைதி பெறுங்கள். என்ன பெறுவோமா?

கொலோசேயர் 2 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுவதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாயிருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரணமாயிருக்கிற எப்பாப்பிராவிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவர் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள்ளே நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துட்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதிகாரங்களுக்கும்
தலைமுறை தலைமுறைகளுக்கு மரபாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவவசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

அதிசீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மேளம் கொட்டலாம், த பெஸ்ட் இஸ் யட் டு பி. வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 11:9. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமை உள்ளவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். இன்றைய மனன வசனம் வாசித்த பகுதியிலே 9 ஏசாயா 11:9, தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண் உலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். The earth shall be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. ஒலிவமலையில் இயேசுவின் சீடர் அவரிடம், உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று கேட்டனர். முடிவுக்கால அடையாளங்கள் பலவற்றை வரிசைப்படுத்திய பின்னர் ஆண்டவர், உலகெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந்நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும் என்று முடித்தார். இதை மத்தேயு 14:14 பார்க்கிறோம். தனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் உண்டு என்று அறிந்துள்ள பிசாசு எப்பொழுதையும் விட இப்பொழுது அதிக சினத்தோடு இருக்கிறானாம். வெளிப்படுத்தல் 12:12 அப்படி வாசிக்கிறோம். ஆத்தும் ஆதாயகர் மற்றும் சுவிசேஷகருக்கு எதிராக செயல்பட பிசாசானவன் நரகின் சக்திகள் யாவற்றையும் கிளப்பி விடுகிறான், கிளறி விடுகிறான். மிஷினரிகளை துன்புறுத்தும்படி அதிகாரிகளை ஏவி விடுகிறான். துன்புறுத்தல் என்பொழுது எப்பொழுதுமே இருந்துதான் வந்திருக்கிறது, ஆனாலும் முடிவு காலத்தை நெருங்க நெருங்க அது அதிகரிக்கும் என்று இயேசு மத்தேயு 24:9-10 சொன்னார். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தை நிமித்த நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஸ்மிர்னா என்ற ஊரிலும் பிலதெல்பியா என்ற ஊரிலும் இருந்த சபைகளுக்கு கிறிஸ்து அருளிய வாக்குகளை மிஷினரி சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் யாவரும் உரிமை பாராட்டலாம். அவை யாவை தெரியுமா? உனக்கு வரவிருக்கும் துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ எவரும் பூட்ட முடியாத கதவை உனக்கு முன்னே நான் திறந்து வைத்திருக்கிறேன், இதோ விரைவில் வருகிறேன். வெளிப்படுத்தல் 2, வெளிப்படுத்தல் 3 ஐய அத்தியாயங்களிலே இதை வாசித்து பாருங்கள். மிஷினரி பணியிலே உலகமெங்கும் ஓர் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த 20 நூற்றாண்டுகளிலும் இவ்வளவு திருச்சபை வளர்கிறது போல் வேறு எப்பொழுதும்
திருச்சபை அவ்வளவு வேகமாக வளர்ந்ததில்லை. கதிர்கள் இன்னும் அறுத்து முடிக்கப்படாததால் வயலின் சொந்தக்காரர் மாலை 5 மணிக்கு கூட அறுவடையாளர்களை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மத்திய 20-ஆம் அத்தியாயத்தில் உள்ள ஓமை, திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக 6 மணிக்கு காலையிலே போய் வேலைக்காரரை அமர்த்தினார். மறுபடியும் 9 மணிக்கு போய் அங்கே நிற்கிறவர்களை வேலைக்கு அமர்த்தினார். மதியம் 12 மணிக்கும் போய் அமர்த்தினார். பிற்பகல் 3 மணிக்கும் போய் வேலையாட்களை சேர்த்தார். பிறகு கடைசியாக 5 மணிக்கு போகிறார். 6 மணிக்கு பொதுவாக வேலை முடிந்துவிடும், 5 மணிக்கு போகிறார். நீங்கள் ஏன் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை ஒருவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை, வாருங்கள், எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த கடைசி மணி நேரத்தில் கூட அவர் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு போகிறார். அதுதான் இன்றைய நிலைமை. நாம் இப்பொழுது நிற்பது, நாம் இப்பொழுது இருப்பது அந்த 5 மணி, 1 மணி நேரம் தான் ஒரு வேலை நமக்கு வேலை செய்ய வாய்ப்பு இருக்கலாம். பெந்தேகோஸ்தையை நாம் முன்மாரிக்கு ஒப்பிட்டால், கிறிஸ்துவின் வருகைக்கு முன் எல்லா வயல்களிலும் நல்ல விளைச்சல் உண்டாகும்படி நமக்கு பெய்யப்போகும் மழையை பின்மாறி எண்ணலாம். எனவேதான் சகரியா தீர்க்கன் சொன்னான் 10-ஆம் அத்தியாயம் 1-ஆம் வசனத்திலே, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் மின்னல்களை கட்டளையிட்டு அவரவருக்கு பயிருண்டாக சகல வயல் நிலையங்களிலும் அவர் மழையை கட்டளையிடுவார் என்று அவர் முன்னுரைத்தார். இந்த கடைசி மணி நேரத்தில் தூயாவியானவர் தமது வல்லமையை மிக அசாதாரணமாய் நாம் விசுவாசித்தால் வெளிக்காட்ட ஆவலாயிருக்கிறார். கிறிஸ்துவின் 2வது வருகையே பவுலின் வாழ்க்கையில் நற்செய்தி பணிக்கு மிக முக்கியமான உந்து விசையாயிருந்தது. ஆண்டவரது வரவை விரும்பியதால் ஆத்மாக்களின் ரட்சிப்பை பவுல் வாஞ்சித்தார். தமது குமாரன் தீமோத்தேயுவும் இதே ஆவியை பற்றிக்கொள்ள அவர் ஆசித்தார். கிறிஸ்துவின் பேராணையை தீமோத்தேயுவுக்கு நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி 2வது வருகையை சுட்டி காட்டினார். அதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ, 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய 13வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கொள்ளும்படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியுப்பலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன சொல்ல வேண்டும்? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த கிறிஸ்துவின் 2வது வருகையை அவர் முன்வைக்கிறார். மட்டுமல்ல, 2வது நிருபத்தினுடைய 4வது அத்தியாயம் 1-2 வசனங்களில், நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாய தீர்க்கப் போகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. மகா பெரிய உபத்திரவம் இன்னும் திருச்சபைக்கு வரவில்லை எனினும் உலக நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் இன்னல்களும் ஏற்கனவே ஏராளம். இனிவரும் காலம் பிரியமானவர்களை இருட்டாயிருக்கிறது. தலைவர்கள் தடுமாறுகிறார்கள். தங்களது தலையை நம்பிக்கையோடு உயர்த்தி நிற்க திருச்சபைக்கு ஒன்றுமே நியாயமான காரணம் இருக்கிறது. தங்கள் கடந்த கால மேன்மைகளை குறித்தே நாடுகள் வெறுமனே பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றன. திருச்சபையோ தனது எதிர்கால மகிமையை குறித்து எதிர்பார்ப்போடு மேளம் கொட்டலாம். The best is yet to be. தந்தை பெர்க்மன் சையா அவர்கள் அருமையான ஒரு பாடல் பாடினார்கள். அதில் ஒரு கவியை நான் பாடுகிறேன்.

மேளம் கொட்டுவோம். ஏனென்றால் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். த பெஸ்ட் இஸ் யட் டு பி. எங்கள் மகாபிரிய தேவனே, எங்கள் இருதயங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஊக்குவிக்க வார்த்தைகளுக்காக ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய திருவாக்குகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கால் மிதிக்கும் இடமெல்லாம் தருவேன் என்று சொன்னீர். மட்டுமல்ல, சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் மண்ணுலகம் முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க போகிற ஒரு நாளை கர்த்தாவே கற்பனை செய்து நாங்கள் கழிகூர்ந்து உமக்கு நாங்கள் கைதட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் கர்த்தாவே, சீக்கிரமாய் வரட்டும். அது வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் உற்சாகமான ஆவியினாலே தாங்கப்பட்டு தீவிரமாய் இன்னும் வேகமாய் நற்செய்தியை கர்த்தாவே நானா திசைகளிலும் சென்று அறிவிக்க எங்கள் கால்களுக்கு நீர் விரைவை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது ஊழியத்திலே சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே மேலானது இனிதான் வரவிருக்கிறது. இதிலும் பெரிதானவர்களை அவர்கள் காணப்போகிறார்கள். கர்த்தாவே உற்சாகமாய் வீறு கொண்டு எழுந்து பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசித்து அவர்களை மண்டையிலே கர்த்தாவே கூட்டம் கூட்டமாக ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக சேர்க்க நீர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உமிழ் துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், கும்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

சொல்லுங்களே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். சுவாமி, பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுபையன் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம். சுவாமி, எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you Father, thank you Lord, thank you Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சகரியா 4:7. 1953 முதன்முறையாக ஹிலாரியும் டென்சிங்கும் வெற்றிகரமாக இமயமலையில் ஏறி சிகரத்தை அடைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு மிலோரியும் அவருடைய நண்பர்களும் இமயமலை சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று மலையேறினர். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் இருவரும் பணியில் புதையுண்டு மறித்து போனார்கள். அவர்கள் விடாமுயற்சி செய்தும் பல பயிற்சிகள் மேற்கொண்டும் தியாகங்கள் பல செய்தும் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தும் அது முடியாமல் போனது. அவர்களோடு மலையேறும்படி சென்று தோல்வியடைந்து மீண்டும் லண்டன் திரும்பிய ஒரு குழுவினர் வகுப்பறை ஒன்றில் விரிவுரையாற்றினர். விரிவுரையாற்றியவர் தனக்கு பின்னால் எவரெஸ்ட் சிகரத்தின் மிகப்பெரிய படம் ஒன்றை தொங்கவிட்டிருந்தார். அவர் தன்னுடைய உரையை முடிக்கும் தருவாயில் பின்னாக திரும்பி எவரெஸ்ட் சிகரத்தை காட்டி இவ்விதமாக கூறினார். உன்னை வென்றுவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை வென்றுவிட்டாய். நாங்கள் மீண்டும் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை முறியடித்தாய். இருப்பினும் நாங்கள் உன்னை ஒரு நாள் தோற்கடிப்போம். காரணம், உன்னால் இதற்கு மேல் வளர முடியாது, ஆனால் நாங்கள் வளர முடியும் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே நமக்கு மலை போல தெரியும் எந்த பிரச்சனைகளையும் தேவன் நம் காலின் கீழ்தான் வைத்துள்ளார். அந்த பிரச்சனைகள் எப்போதுமே நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். அவைகளின் மீது தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஒரு காலத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது கடினமாக இருந்தது. ஆனால் 1953 பின்பு மக்கள் அதில் ஏறி உயர்ந்த சிகரத்தை தொட ஆரம்பித்து விட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மலையாய் தெரியும் பிரச்சனைகளை தேவன் பதராய் மாற்றுவார். ஆகவே நாம் லக்கை நோக்கி நம்பிக்கையோட தொடர வேண்டும். செருபாபேல் பாபிலோனிலிருந்து அநேக யூதர்களோடு முதன்முறையாக எருசலேமுக்கு திரும்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடவும் அதை கட்டவும் தேவன் செருபாபேலை தமது ஆவியால் நிரப்பி அவரை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தினார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்! செருபாபேலின் முன்பு நீ சமபூமியாவாய் என்று கூறி தேவன் செருபாபேலை உற்சாகப்படுத்தினார். அதை போலவே தேவாலயம் கட்டும் பணியில் பல பிரச்சனைகள் செருபாபேலுக்கு வந்தது. ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் பதராய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து மலை போல இருக்கிறது என்று மலைத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தமது ஆவியினால் உங்களை நிரப்பும் போது அவை உங்களுக்கு முன்பாக பதராக மாறிப்போகும். மேற்கொள்ள முடியாத பாவ அடிமைத்தனங்கள், வியாதிகள், பெரிய நஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இவைகளினால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையால் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள உண்டாக்கப்பட்டவர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்றால இன்றைய நாள் தியானத்துக்கு நாம் வேத பகுதி மத்தேயு 16:24-28 நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவினால் மகிமை புரிந்தனவராய் தம்முடைய துதலோடு வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வரும் வரை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பாலே இந்த காரியத்தில் ஒரு கணக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கணக்கு அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை என்னத்தை கொடுப்பான் என்று ஒரு கேள்வியை கேட்கிறான். அன்பாலே அவனுக்கு லாபம் என்ன? அப்ப தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றும் இல்லை. அப்ப உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே இல்லை என்று சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் எப்படியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தும்படியாக பின்பற்றுகிறோமா, அதை லாபமாய் மாற்றும்படியாக பின்பற்றுகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அவரை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து என்று சொல்கிறார். அந்த வெறுப்பு நம்ம மேல ஒரு வெறுப்பு, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். அந்த சுயம் நமக்கு சாக வேண்டும். சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். தன் சிலுவை, அதுதான் நம்ம வெறுக்கிறது தான் நம்மளுடைய சிலுவையே. சுயத்தை வெறுக்கிறது தான் சிலுவையே. அன்பாவில் இன்றைக்கு இதை நாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்து வரும். அடிக்கடி இந்த வசனத்தை, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று. அந்த ஜீவனை எப்படி நஷ்டப்படுத்துகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் வந்து தன்னை அர்ப்பணித்து, தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஊழியக்காரியாக மாறினார்கள். அவர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் ஆண்டவருக்கென்று பணி செய்து தன்னை அர்ப்பணித்து டெடிக்கேட்டா அநேக ஆத்மாக்களை ரட்சிப்புகளாக கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு வயதான பிறகு ஒரு காலகட்டத்திலே அவர்கள் மரித்தார்கள். ஹெட் குவார்டர்ஸ் தலைமை ஸ்தாபனத்திலிருந்து அவரை ஆந்திராவில், இது நடந்த ஒரு சம்பவம், ஆந்திராவிலே அவர் மரித்த பிறகு தலைமை ஸ்தாபனத்திலிருந்து, அதாவது அவருடைய சார்ந்த தலைமை ஸ்தாபனத்திலிருந்து அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு ஊழியக்காரர் போகிறாங்க. அவங்க அடக்கம் ஆகாதனே அவங்க பாடிக்கிட்ட நின்று ஜெபம் பண்ணி இந்த மாதிரி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசி இந்த மாதிரி ஊழியம் பண்ணாங்க, அநேக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் ஆதாயம் பண்ணார்கள், அநேகர் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து இடத்திலே வந்தார்கள் என்று சொல்லி அவருடைய டெஸ்டிமனி சாட்சியெல்லாம் சொல்லி இன்றைக்கு ஆண்டரோடு அவர்கள் இளைப்பாறி கொண்டிருப்பார்கள். அவருடைய அடக்க ஆராதனை நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஜபம் பண்ணி முடிக்கிறான். முடிச்ச உடனே ஒரு குரல் கேட்குது அந்த கூட்டத்திலிருந்து, அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுகிறது, ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண்ணு. திரும்பி பார்த்தால் அந்த பொண்ணு அழுகுது. என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் செத்து போன அந்த ரூத்து வந்திருக்கிறேன். அவங்க பேரு ரூத்து. நான் தான் செத்து போன அந்த ரூத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. என்னம்மா நீ இந்நேரம் ஆண்டுடைய மடியில இருப்ப, அவரோட இருப்பேன்னு நாங்க நினைச்சிங்க இருக்கிறோம், நீ என்ன இந்த பொண்ணோடு மேல ஏறிக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு. ஓ நழுவுதான், ஆமாண்ணே நான் செத்து போனேன், என்ன தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போகும்போது ஆண்டவர், நீ இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை, நீ உன்னுடைய சாகும் பொழுது நீ உன் சகோதரனோடு கசப்போடு செத்து விட்டாய், எனவே கசப்பு உள்ளவர்களுக்கு இங்கே பரலோகத்தில் இடம் இல்லை, நீ கீழே போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னு. அப்போ தான் இங்கே வந்து நான் விசுவாச கூட்டத்தோடு கூட்டமாய் அலைந்து கொண்டு இந்த பொண்ணுக்குள்ளே வந்து பொழுது அழுகிறேன் என்று சொல்லி அவள் சொன்னதை அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் டெஸ்டிமனியாய் சொன்னது உண்டு. அதன் பிறகு நான் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த ரூத்தை நான் அப்புறப்படுத்தி அதை ஓட்டுவதற்கு நான் பாடுபட்டு ஜபிச்சுட்டு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அம்மா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாங்க, அநேகர் ஆதாயப்படுத்தினாங்க, கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள், திருமணமே பண்ணி கொள்ளாமல் தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே அந்த கசப்புக்கும் வெறுப்புக்கும் இடம் கொடுத்து அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய சகோதரனை மன்னிக்க முடியவில்லை, தன்னுடைய சகோதரன் மேலே இருக்கிற அந்த கசப்பு வெறுப்பை அவங்களால் என்ன செய்ய முடியல, எடுத்து போட முடியவில்லை. அதை அவர்கள் மெயின்டைன் பண்ணி அப்படியே இறந்ததுனால அவர்கள் பரலோகத்தில் பங்கு உள்ளவர்களாய் மாற முடியாமல் தங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினார்கள் என்று தான் இது இந்த சம்பவத்தை படிக்கும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அப்போ நம்ம எப்படி தன்னுடைய நம்முடைய ஜீவனை நாம் நஷ்டப்படுத்துகிறோம் என்றால், இன்றைக்கி இதே தான் கசப்பு வெறுப்பு பொருளாசை காமம் இச்சை பல காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஈடுபட்டு அதை அப்படியே நாம் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், என்ன ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்பால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு மன்னிக்க முடியாத இருதயம், நேசிக்க முடியாத இருதயம். ஆண்டவர் அதனால சொல்கிறாரு, நீ காண்கிற சகோதரனை நீ அன்பு செலுத்தினா காணாத என்னை எப்படி நீ அன்பு செலுத்துவா என்று சொல்கிறார். எல்லாமே அன்பின் பேசிக்கல் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தான் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்றார். தன்னுடைய சுயம் இருந்ததுனால அங்கே என்ன வருது, அங்கே பிரஸ்டீஜ் வருது. ஐயோ என்ன போய் இப்படி கேட்டார், நான் அவர் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பெருமை, அந்த வெறுப்பு, அந்த சலிப்பு, கோபம், இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுனால வைராக்கியம், மன்னிக்க முடியாத இருதயம், இதெல்லாம் தான் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற ஒரு காரியம் என்று நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு மனுஷன் தன் ஜீவனுக்காக ஈராக என்னத்தை கொடுப்பான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஒரு ரெண்டு கேள்வி அங்கே வைக்கிறார். கொஞ்சம் நம்ம ஆழமாக

கட்டாயம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் அன்பானே. இதை கேட்கிற நாம் உண்மையிலே நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை லாபமாக மாற்றிக்கொள்வோம். நஷ்டப்படுத்துகிற ஒரு காரியமும் நம்மகிட்ட வர வேண்டாம். அந்த சுயமான காரியங்கள், வெறுப்பான காரியங்கள், கசப்பான காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், இப்படி பல லிஸ்ட்ல இருக்கிற அந்த காரியம் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதாக இருக்கிறது. அது வேண்டாம். வாழ்கிற வரையிலும் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கென்று மகிமையாய் வாழ்வோம், சந்தோஷமாய் வாழ்வோம், சமாதானமாய் வாழ்வோம், அனைவரையும் மன்னித்து குழந்தையை போல வாழ்வோம் அன்பானிலே. அதுதான் அன்று சொல்றாரு அன்றவர், அந்த பரலோக ராஜ்யத்தை யாரெல்லாம் அடைய முடியும் என்பதை நான் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொன்னேன். நீங்க நிச்சயம் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களோட ஆண்டவர் பேசுவார். இதை கேட்கிற நீங்கள் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து ஆண்டவரோடு கூட வருகையில போக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கட்டாயம் ஆண்டவர் நம்மை உதவி செய்வார், நமக்கு அறம் பிடித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் என்னோடு எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த ஆண்டவரே, எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்துகிற காரியம் என்னிடத்திலிருந்தும் எங்களிடத்திலிருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சொல்லிருந்து எடுத்து போடும்படி ஆட்சேபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த சுயம் எங்களை விட்டு எடுத்து போடட்டும். நாங்கள் சுயத்தை வெறுத்து எங்கள் சிலுவையை சுமந்து உண்மை பின்பற்றக்கூடியவர்களாய், உண்மை கிறிஸ்தவர்களாய், உண்மையாய் பின்பற்றக்கூடியவர்களாய், உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களாய், நீ நடந்த பாதையின்படி நடக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை விசேஷி தாவினாலே நிரப்புங்க. எங்களுடைய சுயம், எங்களுடைய ஆண்டவரே ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம். எங்களுடைய வைராக்கியம், எங்களுடைய கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத இருதயம் எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் என்னையும் எங்களையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையான அன்பு இன்னதென்பதை காண்பிக்கிற அற்புதமான வார்த்தை. இங்கே அன்பை குறித்து 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். 1, இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தம்மை அவர் கொடுத்திருக்கிறார். உண்மையான அன்பு என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுப்பதல்ல, தம்மிடத்தில் உள்ளவைகளை கொடுப்பது. நம் தேவன் நம்மிடத்தில் வந்து நேசிக்கிறேன் சொல்லிவிட்டு நம்மிடத்தில் உள்ளவைகளை அவர் எடுக்கவில்லை. மாறாக அன்பை அவர் எப்படி காண்பித்தார் தெரியுமா? தம்மையே கொடுத்து காண்பித்தார். உலக சிநேகம் என்பது நம்மிடத்தில் உள்ளவைகளை எடுக்க பார்க்கும். பரலோக சிநேகம், உன்னத சிநேகம், அது கொடுக்கிற சிநேகம், அது கொடுத்த நேசம். அன்பு இன்னதென்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? தம்மையே கொடுத்து காண்பித்தார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி. நம்மை கழுவி என்று சொல்லும்போது நமக்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார், நம்மிடத்திலே வந்திருக்கிறார். நாம் இருந்த இடத்திலே நம்மிடத்திலே வந்து நம்மை கண்டு நம்மை தூக்கி எடுத்து நம்மை சுத்திகரித்தார். எப்படி சுத்திகரித்தார்? தம்முடைய இரத்தத்தினாலே. அப்படி என்றால் இங்கே ஒரு காரியத்தை காண முடியும், என்ன தெரியுமா? உண்மையான அன்பு என்பது ஆமென் தன்னை மறைப்பதல்ல, தன்னை வெளிப்படுத்துவது. தேவன் நம்முடைய கஷ்டத்திலே தம்மை மறைக்கவில்லை, தம்மை வெளிப்படுத்தினார். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது, நெருக்கத்தில் இருக்கும்போது நேசிக்கிறோன்னு சொல்கிறவங்க கிட்ட ஃபோன் பண்ணால் பல நேரத்தில் அங்கிருந்து வருகிற பதில் நாட் ரீச்சபிள் தான் வரும். கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தான் உண்மையிலே நம்மை நேசிக்கிறவர்கள் யார் என்பதை காண முடியும். பெரும்பாலும் உலக அன்பு தங்களை அந்த நேரத்தில் மறைத்து கொள்ள தான் பார்ப்பார்கள். ஆனால் தேவன் தம்மை மறைத்து கொள்ளவில்லை, தம்மை வெளிப்படுத்தினார், தம்மை நமக்கு காண்பித்தார். உனக்கு நான் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன், உனக்கு என்ன செய்யணும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். தேவன் தம்மை காண்பித்தார். சீஷர்கள் யோவான் 21 மீன் பிடிக்க போய் ஒன்றுமே பிடிக்கவில்லை. அப்பொழுது இயேசு கரையிலே வந்து நின்று தம்மை காண்பித்தார். காரணம், அவர்களுடைய நிலைமை அறிந்து, அவங்க கஷ்டத்தை அறிந்து, அவங்க பசியை அறிந்து அவர் தம்மை மறைத்து கொள்ளவில்லை. இவர்கள் பார்த்தால் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று சொல்லி தம்மை மறைத்து கொள்ளவில்லை. நாம் ஒருவருக்கு நம்மை மறைக்கிறோம் என்றால் உண்மையிலே நாம் அவர்களை நேசிக்கவில்லை. இயேசு தம்மை மறைக்கவில்லை, காண்பித்தார். உண்மையான அன்பு என்பது எடுப்பதல்ல, கொடுப்பது. ஆமென். தன்னை மறைப்பதல்ல, காண்பிப்பது. அது மாத்திரமல்ல, இங்கே அவர் என்ன செய்கிறார்? நேசித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினார். அப்படி என்றால் உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? ஏமாற்றுவதல்ல, மாற்றுவது. செய்வேன் செய்வேன் செய்வேன் என்று சொல்லி ஏமாற்றவில்லை, செய்து காண்பித்தார். அடிமைகளாய், பாவிகளாய், சத்துருக்களாய் இருந்த நம்மை பிள்ளைகளாய் மாற்றினார். பரிசுத்தவான்களாய் மாற்றினார். நீதிமான்களாய் மாற்றினார். ராஜாக்களாய் மாற்றினார். ஆசாரியர்களாய் மாற்றினார். உண்மையான அன்பு ஒருவனை மாற்றும். உண்மையான அன்பு ஒருவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கும். அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான அன்பை காண்பித்தது நிமித்தம் இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து ஆராதனை செய்கிற ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்யும் ராஜாக்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட மெய்யான அன்பை காண்பித்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உங்க அன்பினால் மட்டுமே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, மெய்யான அன்பு இன்னதென்பதை உம்மிடத்திலே கண்டோம்.
எத்தனையோ பேர் நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் நேசத்தை காண்பிக்க முயற்சித்தும் உங்கள் அன்புக்கு ஈடாகும் ஆண்டவரே. தே

உங்க அன்பு பெரியதப்பா, தாழ்த்துகிறோம். இந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று இன்னும் அறிந்து கொள்ள கிருபிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். கத்தருடைய கரம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான ஜீவ வார்த்தை 1 நாளாகமம் 4:10. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கத்தருடைய கரம்

வாழ்ந்து வாழ்ந்த ஜாபேஸ் என்ற பக்தனுடைய ஜெபமே இது. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை நோக்கி, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று ஊக்கமாக கேளுங்கள். அப்போஸ்தலர் பவுலின் கரத்தை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தது போல கர்த்தர் உங்களுடைய கரத்தை கொண்டும் பலத்த அற்புதங்களை செய்தருளுவார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆகவே கர்த்தருடைய கரத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஆம், அவருடைய ஓங்கிய புயமும் உயர்ந்த கரமும் இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டது. வனாந்தரங்களில் இஸ்ரவேலரை வழிநடத்தின அவர் தன் கரத்தை ஓங்கி நிற்கும் போது யார் அந்த கரத்தை எதிர்த்து நிற்க முடியும்? அந்த கரம் தேவ பலத்தை கொண்டு வருகிறது, தேவ வல்லமையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கும் போது நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்பது தாவீதின் சாட்சி. நம் எல்லோருடைய காலங்களிலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கின்றன. நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீங்கினின்றும் உங்களை பாதுகாத்தல்லும். டிஎல் ஆஸ்பான் என்ற பக்தன் தன் இளவயதிலே மனைவியோடு கூட இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். ஊழியத்திலே படு தோல்வி. இந்துக்கள் முஸ்லிம்கள் வாதத்தையும் தத்துவ ஞானத்தையும் அவரால் மேற்கொள்ளவே முடியவில்லை. அவருடைய குழந்தைகள் நோயினால் வாடினார்கள். மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, துயரத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பினார். அங்கு அவர் நீண்ட நாட்கள் உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கட்டும் என்று ஊக்கமாய் மன்றாடினார். அந்த உபவாசத்திற்கு பின்பு கர்த்தருடைய வல்லமை அவரிலே வெளிப்பட ஆரம்பித்தது. அவர் மூலமாய் பலத்த அற்புதங்கள் நடந்தன. பின்பு இந்தியாவிலே மட்டுமல்ல, உலகத்தின் பல தேசங்களுக்கும் சென்று லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். ஒரு சாதாரண போலீஸ்காரரின் பின்பாக முழு போலீஸ் லாகாவுமே அதிகாரங்களும் அரசாங்கமும் நிற்கிறது. அதுபோல தேவகரம் உங்களோடு இருக்கும் போது எல்லா தேவ தூதர்களும் எல்லா ஆவியின் வரங்களும் முழு பரலோகமும் உங்களுடைய பட்சத்திலே நிற்கும். நெகேமியா உற்சாகமாக சொன்னார், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று. ஆகவே அவர் செய்தது எல்லாம் வாய்த்தது. ஜெருசலேமில் மதில்களை கட்டி எழுப்பினார். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. ஆகவே தெய்வீக பலத்தோடு ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக ஓடினார். மழை பெய்யாதபடிக்கு வானத்தை கட்டினார். பின்பு மழை பெய்யும்படி வானத்தை திறந்தார். அக்கினியை வானத்திலிருந்து இறக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உங்களுடைய கரத்தோடு இணைந்திருப்பதாக. அப்பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு ஜனங்களுடைய நோய்களை குணப்படுத்தி அற்புதங்களை செய்வார். ஆமென். உங்களுடைய நினைவுக்காக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. இவ்வாறு உங்கள் மனதுக்கு இனிய பாடல்களையும் இன்னும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கான தேவ செய்திகளையும் நீங்கள் அனுதினமும் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு ஞானமுள்ள தாய் தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதத்தை வாசிக்கிறேன். அன்புள்ள மகளே, வாழ்க்கைய பற்றியும் அன்ப பற்றியும் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு தாயாகிய எனக்கு கடமை இருக்குது. அதனாலதான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுறேன். இந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. நம்மளை சுற்றியுள்ள ஒவ்வொரு இயற்கை காட்சியையும் அதனுடைய அழகையும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ரசி. அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இதை படைச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லு. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச நன்மைகளுக்காகவும் தினமும் நன்றி சொல்லு. முதல்ல ஒன்ன நேசிக்க கத்துக்கோ. உன்னுடைய திறமைகளை கண்டுபிடிச்சு ஓம் மேல நம்பிக்கை வை. பிறர் அன்பு செலுத்துறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு எளிதான காரியம் இல்லை. அன்பு செலுத்த நீ அதிக முயற்சி எடுக்கணும். பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் மேல புரிதல் வேணும். உனக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட பேசும்போது திறந்த மனசோட, உண்மையோட, பரிவோட, கரிசனையோட பேசு. நல்ல ஆரோக்கியமான உறவுக்கு அடித்தளமே நம்பிக்கையும் மரியாதையும் தான். அதனால எப்பொழுதும் அடுத்தவங்கள அன்போடும் கருணையோடும் நடத்து. வாழ்க்கையிலையும் அன்பு செலுத்துறதுலையும் ரிஸ்க் எடுக்க பயப்படாத. உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. உன்னதமான குறிக்கோளை வச்சுக்கோ. உன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்காத. தோல்விகளை கண்டு பயந்துராத. வளர்ச்சியையும் ஞானத்தையும் அடைய செய்யும் படிக்கட்டு தான் தோல்வி. தோல்விகளை வாய்ப்புகளா பயன்படுத்திக்கோ. வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா? உன் குடும்பத்தாரோடும் உன்னை நேசிக்கிறவங்களோடும் நீ செலவழிக்கும் நேரம்தான். இதுக்கு முன்னுரிமை கொடு. பாராட்டுக்களையும் மன்னிப்பையும் அன்பையும் வாரி வாரி வழங்கு. அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்மா எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஆதரவா இருப்பேன். வழிகாட்டுவேன். நிபந்தனை இல்லாம நேசிப்பேன். நீ எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இப்படிக்கு அன்புள்ள அம்மா. ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்தா, ஒவ்வொரு பிள்ளையும் இதன்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் மகனே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3
2: Proverbs chapter 3.
1: இன்றைக்கு நாம் வாசிக்கலாம் 21 வசனத்தையும் 22 வசனத்தையும் வாசிக்கலாம்.
2: Let us read verses 21 and 22.
1: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
1: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும்.
2: So they will be life to your soul and grace to your neck.
1: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும்.
2: They will be life to your soul and grace to your neck.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு

0: மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் பல வாரங்களாக பல நாட்களாக தொடர்ந்து ஞானத்தின் மேன்மையை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: By the grace of God, for past few days we are meditating about the greatness of God's wisdom.
0: எப்படி அது பொன் வெள்ளி முத்துக்களோடு கூட ஒப்பிடவே முடியாது.
1: How it is incomparable to gold, silver and rubies.
0: அதை தேடுகிறவர்களுக்கு அது இரண்டு கை நிறைய கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்.
1: The blessings that it gives out of both the hands to the one who seeks it.
0: அதை தேடுகிறவர்களை அது இன்பமான பாதைகளை நடத்துகிறது.
1: It leads him that seeks it into the paths of pleasant ways.
0: அதை நாடுகிறவர்களை சமாதானத்தின் பாதைகளிலே கொண்டு செல்கிறது.
1: It also leads people who seek wisdom in the path of peace.
0: அதை விரும்புகிறவர்களுக்கு அது ஜீவ விருட்சம் போல இருக்கிறது.
1: And whoever desires it, it is like a tree of life for them.
0: எப்படி அந்த தேவ ஞானம் தேவனுடைய சிருஷ்டிப்பிலே வெளிப்படுகிறது.
1: How God's wisdom is revealed in God's creation.
0: மனிதனுடைய ஞானத்திற்கும் அல்லது உலக ஞானத்திற்கும் தேவனுடைய ஞானத்திற்கும் உள்ள பாகுபாடு என்ன?
1: What is the difference between world's wisdom and God's wisdom?
0: கடைசியாக நான் பேசும்பொழுது ஒரு நல்ல ஆலோசகனை எவ்விதமாய் இனங்கண்டு கொள்வது என்பதற்கான ஏழு அடையாளங்களை உங்களோடு பேசினேன்.
1: And at last when I spoke about seven subtle signs of godly counselors.
0: தொடர்ந்து இந்த நீதிமொழிகள்ல இந்த ஞானி ஞானத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறார்.
1: So this wise man is again continuing to speak about this wisdom in this Proverbs.
0: இந்த ஞானத்தை உன் கண்களை விட்டே நீ விலக்கிறாதேன்னு சொல்றார்.
1: He says do not depart this wisdom from your eyes.
0: எதற்காக இப்படி சொல்லுகிறார்?
1: Why does he so say so?
0: 22ஆம் வசனத்தில் அவர் அதற்கான காரணத்தை சொல்லுகிறார்.
1: He gives a reason in verse 22.
0: அவைகள் அதாவது ஞானமும் நல் ஆலோசனையும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும் என்று சொல்லுகிறது.
1: He says, so they, that is wisdom and counseling, they will be life to your soul and grace to your neck.
0: அது உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும்.
1: That will be a life to your soul.
0: நம்முடைய ஆத்துமாவினுடைய நிலைமையை குறித்து நாம் வந்து ரொம்ப எச்சரிப்புள்ளவர்களாகவும் கவனமுள்ளவர்களாகவும் இருக்கணும்.
1: We should be very careful and concerned about the state of our soul.
0: நம்முடைய சரீரத்தினுடைய நன்மைகளை மாத்திரம் நாம் தேடுவது தேவனுக்கு பிரியமல்ல.
1: It is not pleasing to God if we only seek after the good of our body.
0: தேவனை தேடுகிறது கூட நம்முடைய சரீர நன்மைகளுக்காக மாத்திரம் தேடக்கூடாது.
1: Even when we seek God, we should not seek God only for our physical needs.
0: நீங்கள் பிலிப்பியர் 3 அதிகாரம் 17 18 19 வசனங்களை வாசி
1: அநேகர்
0: வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய்
1: இருக்கிறார்கள்.
0: 19ஆம் வசனத்துல சொல்லுவாரு,
1: verse 19 he says,
0: அவங்க எப்படி கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறாங்க என்று சொன்னால்,
1: how are the enemies of the cross of Christ,
0: அவர்களுடைய தேவன் வந்து அவர்களுக்கு வயிறுதான்.
1: Their god is their belly.
0: அவர்கள் பூமி கடுத்த வைகளையே தேடுகிறார்கள்.
1: They mind earthly things.
0: அவர்களுடைய சரீரத்திற்கு கடுத்தவைகள்,
1: the things that of their body.
0: அவர்களுடைய பிழைப்பு கடுத்தவைகள்,
1: the things of their provisions.
0: அவர்களுடைய வயிற்று கடுத்தவைகள்,
1: the things for their belly.
0: இதுதான் அவங்களுக்கு சிந்தனை, இதுதான் அவங்களுக்கு கவலை.
1: That is their intention, that is their much worried
0: about. இதற்கு மிஞ்சி அவங்க யோசிக்கிறதே இல்ல.
1: They don't think anything beyond this.
0: அவங்க எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதுதான் அவங்களுக்கு கவலையா. சம்பாதிக்கிறதுக்காக இல்ல.
1: So when he says seek wisdom and obtain wisdom, it is not just to gain the worldly things and riches.
0: Of course ஞானம் வந்து நாம வந்து தேடும்போது நாம கேளாத ஐஸ்வர்யம் எல்லாம் பின்னால வரும்ன்றதுல சந்தேகம் இல்ல.
1: Of course there is no doubt if you seek wisdom it will also bring down all of the blessings which we don't ask for.
0: அதற்காக நாம ஞானத்தை தேடுறது காரணமே இந்த பொருளுக்காக கிடையாது.
1: So therefore it doesn't mean that we should seek wisdom only for all these riches.
0: நீங்க சொல்றாரு இந்த ஞானத்தை வந்து உன் கண்ணை விட்டு விலக்கிராத.
1: He says do not depart this wisdom from your eyes.
0: ஏனென்றா இந்த ஞானம் என்ன செய்கிறதுனா உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும்.
1: It's because this wisdom will be life to your soul.
0: பாருங்க மனிதனுடைய வாழ்க்கை என்பது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says the life of a man is divided into three parts.
0: நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும்போது
1: If you read 1 Thessalonians 5 verse 23
0: அங்கே அவர் சொல்லுவார் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
1: And the very God of peace sanctify you wholly.
0: அவர் சொல்லுவார் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: And I pray God your whole spirit soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ.
0: அப்போ மனிதனுடைய வாழ்க்கை என்பது மூன்று பகுதிகள் உடையது.
1: So the life of a man has three distinct parts.
0: அதுல இந்த ஞானம் எதற்கு பிரயோஜனமா மாறுதுன்னு சொன்னா அது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் தருகிறது.
1: And in that this wisdom becomes is a benefit to our soul as it gives life to our soul.
0: அதாவது மூப்பனாகிய காயுவுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் வந்து மூன்றாம் நிருபத்தை கடிதமா எழுதும்போது
1: when apostle john writes his third epistle as a letter to his elder gaius
0: 3 யோவான் 2 வசனத்தை பாருங்க
1: 3 john verse 2
0: அங்கே அவர் சொல்லுவார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்.
1: He says beloved in regard to all things I pray that you prosper and be in health even as your soul prospers.
0: நம்முடைய வாழ்க்கையில ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கு.
1: So we have spirit soul and body in our life.
0: அவர் சொல்கிறாரு ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அப்படிதான் மற்றவைகள் எல்லாம் வாழணும் நான் விரும்புறேன்ற.
1: He says I desire that all your things should prosper as your soul prospers.
0: அப்போ ஆத்துமாவின் வாழ்வு ஆத்துமாவின் சுகம் ஆத்துமாவின் ஜீவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: Therefore prosperity of your soul or life of your soul is very very important.
0: இன்னைக்கு நிறைய பேர் ஆத்துமாவினுடைய நிலை ஆத்துமாவினுடைய என்ன நிலையில இருக்கின்றத அநேகர் கண்டுகொள்றது இல்லை.
1: Today many people don't even consider the state of their soul.
0: அவங்களுக்கு வயிறு நிரம்பினா போதும்.
1: For them if their belly is full that is enough.
0: அவங்களுக்கு பணம் வந்தா போதும்.
1: If they get riches that is enough.
0: அவங்களுக்கு வந்து ஐஸ்வரியம் கிடைச்சா போதும்.
1: If they have wealth that is enough.
0: இந்த உலக வாழ்விலே குறைவற்றவர்களாய் வாழ்ந்து விட்டா போதும்ன்ற ஒரு நிலைக்கு இருக்காங்க.
1: They are in a state where if they don't lack anything in this worldly riches that is enough for them.
0: பாருங்க அதனால தான் யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிரு.
1: That's why this apostle John says you have to prosper and be in health even as your soul prospers.
0: அதாவது இன்னொரு விதமா இதை சொன்னால்
1: in other words we can say
0: நீ எல்லாத்திலயும் வாழ்ந்து ஆத்துமாவல மட்டும் வாழலனா அதுல என்னப்பா பிரயோஜனம்.
1: If you prosper in everything and if your soul doesn't prosper what is the use?
0: பாருங்க இந்த பிரச்சனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்தது.
1: This problem prevailed in the life of Israelites.
0: நீங்கள் சங்கீதம் 106 சங்கீதம் 13 முதல் 15 வசனங்களை பாருங்களேன்.
1: If you read Psalm 106 verses 13 to 15
0: வேதம் சொல்லுகிறது ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள்.
1: They soon forgot his works. They did not wait for his counsel, but lusted exceedingly in the wilderness and tested God in the desert.
0: அப்போ தேவனை பரீட்சை பார்த்து என்ன பரீட்சை பார்த்தாங்கன்னு சொன்னா எங்களுக்கு மாமிசம் வேணும்.
1: So what did they test? They tested to get flesh for meat in the
0: Naanga vandu Egyptla saapta meenaiyum naanga vellai poondugalaiyum kommatti kaigalaiyum naanga la ninaivu koorrom.
1: They said we remember all the fishes, the onion, the garlic and the cucumber that we ate in Egypt.
0: Naanga vandu inda ulagathila vandu naanga anubavikkanum.
1: We want to enjoy in this world.
0: பாருங்க ஆண்டவர் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்து தம்முடைய சமூகத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து அக்கினி ஸ்தம்பத்துல மேக ஸ்தம்பத்துல அற்புதமா நடத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல.
1: The Lord gave his commandments, the Lord gave his guidance, the Lord actually guiding them with the pillar of cloud and pillar of fire. This they did not consider to be great.
0: இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாம ஆகாரம் தான் பெருசு.
1: They did not consider all those things to be great, but they found food to be great.
0: தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் சீக்கிரத்துல மறந்துட்டாங்க.
1: They forgot all the wonders and the miracles that the Lord performed.
0: தேவன் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய இரட்சிப்பை அவங்க பெரிய பொருட்டாக எண்ணல.
1: They did not consider even the great salvation which the Lord has given them as a great thing.
0: அவங்களுக்கு திருப்தி எங்கனா வயிறுல தான் திருப்தி.
1: Their satisfaction was only in their belly.
0: ஆகவே எங்களுக்கு இந்த அற்பமான உணவு வேணாம். இந்த மன்னா வேணாம். எங்களுக்கு கறி கொடுங்க.
1: Therefore we don't want this despised food manna. We want meat.
0: ஆண்டவர் என்ன செய்தார்னா கீழ்காற்றை அடிக்க பண்ணி மொத்தமா காடைகளை கொண்டு வந்து கொட்டிட்டாரு.
1: So the Lord sent a wind and made the quail to come and fall on the ground. அவங்க
0: வாயால சாப்பிட்டு மூக்கால வர்ற வரைக்கும் ஆண்டர் கொடுத்துட்டாரு.
1: The Lord gave them that they may eat through their mouth and come out of their nose.
0: வேதம் என்ன சொல்லுகிறது?
1: What does the Bible say?
0: நீங்கள் 106 சங்கீதம் 15 வசனம் இப்ப வாசித்து பாருங்க.
1: If you read 106 Psalm verse 15.
0: அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்.
1: And he gave them their request.
0: அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார்.
1: But send leanness into their soul.
0: எப்படி?
1: How is it?
0: சரீரம் நல்ல கொழுத்துருச்சு.
1: They physically their body is prosper.
0: சரீரம் வந்து திருப்தி ஆயிடுச்சு.
1: Now their body is fully satisfied.
0: ஆனால் எதுல இளைப்பு?
1: But where is the leanness?
0: எதுல பலவீனம்?
1: Where is the weakness?
0: ஆத்துமாவுல பலவீனம்.
1: It is weakness in their soul.
0: முடிவு என்ன?
1: What is the end?
0: சரீரம் நல்ல சுகமா இருந்துச்சு.
1: Their body was very prosper.
0: ஆனால் ஆத்துமாவோ பலவீனப்பட்டிருந்துச்சு.
1: But the soul is weak now.
0: அதுல விளைவு என்னன்னா என்னதான் சரீரம் பலமுள்ளதாய் திடமுள்ளதாய் இருந்தாலும் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியல.
1: So as a result, no matter how much they were prosper, how much they were strong physically, they were not able to inherit the promise.
0: அவங்களால வாக்கு தத்த பூமிக்கு நடக்கக்கூடிய பலன் கால்ல இருந்துச்சு.
1: They had the strength to walk towards the land of promised land.
0: ஆனா ஆத்துமாவில இளைப்பு இருந்ததுனால வழியிலேயே மாண்டு போனார்கள்.
1: But since they were weak in their soul, they died on the way.
0: அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தினுடைய வலிமை, சரீரத்தினுடைய வளத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமாவின் வளம், ஆத்துமாவின் ஜீவனை குறித்து நாம் அதிக எச்சரிப்புள்ளவங்களா இருக்கணும்.
1: My dear ones, in a spiritual life, we should be much concerned about the prosperity and wellness of our soul rather than the prosperity of our body.
0: அதைதான் ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 15 வசனத்துல சொல்லுவார்.
1: That's what the Lord says in Luke chapter 12 verse 15.
0: ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.
1: He says for one's life does not consist in the abundance of the things he possesses.
0: தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு.
1: In Tamil it is very beautiful.
0: ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.
1: So no matter how much riches he may have in abundance, that is not the life of a person.
0: அது ஜீவன் அல்ல.
1: That is not the life of a person.
0: ஆமா, நம்ம வாழ்க்கையில வந்து ஆத்துமாவுக்கு ஜீவனை வந்து ஐஸ்வர்யம் கொடுக்கவே முடியாது.
1: So even in our life, these riches cannot give life to our soul.
0: ஆத்துமாவுக்கு ஜீவன் வந்து ஞானம் கொடுக்கிறது.
1: Only wisdom gives life to our soul.
0: இதை விளக்குறதுக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஒரு ஓமானம் சொல்றார் பாருங்க.
1: To explain this, the Lord continues to say a parable.
0: ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைகிறது.
1: The ground of a certain rich man yielded plentifully.
0: இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும்.
1: We know this incident very well.
0: அப்போ ஒரு நாள் உட்கார்ந்து அவன் யோசிக்கிறான்.
1: One day he was thinking about it.
0: நான் என்ன செய்வேன்?
1: What shall I do?
0: என்னுடைய தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருக்கே.
1: Since I don't have any room to store my crops.
0: ஆகவே நான் என்ன செய்வேன்னா என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன்.
1: Therefore I will do this. I will pull down my barns and build greater.
0: எனக்கு விளைந்த தானியத்தை எல்லாம் நான் வந்து அதுல சேர்த்து வைப்பேன்.
1: And there I will store all my crops and my goods.
0: பின்பு அவன் ஆத்துமாவை பார்த்து சொல்றான்.
1: Then he says to his soul,
0: ஆத்துமாவே உனக்கு நிறைய சாப்பிடுறதுக்கு தானியம் வச்சிருக்கேன்.
1: See soul, I have made many goods laid up for you for many years.
0: அதனால நீ நல்ல புசித்து குடித்து நல்ல சந்தோஷமா இருன்னு ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுறான்.
1: Therefore he said unto the soul, you eat, drink and be merry.
0: அப்போ தேவன் அவனை பார்த்து சொல்றாரு.
1: But God said unto him,
0: அட மதி கெட்டவனே,
1: you fool,
0: ஞானமற்றவனே,
1: you fool,
0: ஆத்துமாவை வந்து தானியத்தை வச்சு நிரப்ப முடியுமா?
1: So can you fill your soul with the grains?
0: இந்த உலக பொருள் தான் உனக்கு ஜீவனா?
1: So is this the things of this world your life?
0: நீ எதைதான் நீ சேர்த்து வைத்தாலும் இன்றைக்கு ராத்திரி நீ மரித்து போனா அது எதுக்குப்பா உதவும்?
1: No matter whatever you may store up, but if you died this night, what will that be useful to you?
0: அது உனக்கு ஏதாவது பிரயோஜனத்தை கொடுக்குமா?
1: Will that be useful to anyway?
0: அப்போ பொருட்களை ஏராளமா சேர்த்தவன் வந்து ஆத்துமாவுக்கு எந்த பயனையும் கொடுக்க முடியாது அப்படின்றத அங்க சொல்லுது.
1: So it says that a person who stores up lots of goods cannot give any benefit to his soul.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம கவனம் உள்ளவர்களா இருக்கணும்.
1: We should be very careful about our soul.
0: எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்?
1: Why do we come to church?
0: எதுக்கு நாம தேவனை தேடுறோம்?
1: Why do we seek God?
0: எதுக்காக நாம ஜெபிக்கிறோம்?
1: Why do we pray?
0: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவனின் லக்கு என்ன?
1: What is the aim of a spiritual life?
0: வெறும் சரீரத்திற்கு அடுத்தவைகளை தேடி அதுல மேன்மை அடைந்து திருப்தி அடைந்து போறது கிடையாது.
1: Not to seek things of our body and be satisfied in that alone.
0: நான் சொல்லுவேன், உங்க ஆத்துமாவுக்கு நீங்க இளைப்பாறுதல பெறணும், உங்க ஆத்துமாவுல பலன் பெறணும், உங்க ஆத்துமாவுல வந்து நீங்க புஷ்டியா இருக்கணும்.
1: I tell you, you have to receive your rest into your soul. You have to receive the strength of your soul and be prosperous in it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு,
1: That's why the Lord says.
0: லூக்கா 12 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது,
1: Luke chapter 12 verses 4 and 5,
0: அவர் சொல்லுகிறார், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள்.
1: He said, do not be afraid of those who kill the body and after that have no more than they can do.
0: அவர் சொல்லுகிறார், நீங்க இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: But I will show you whom you should fear.
0: கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: Fear him who after he has killed has power to cast into hell. Yes, I say to you, fear him.
0: அதாவது உங்க சரீரத்தை நாசமாக்குறவங்கள பார்த்து பயப்படாதீங்க.
1: So he says, do not be afraid of the person who kills your body.
0: உங்கள் ஆத்துமாவை நரகத்துக்கு தள்ள வல்லவரை பார்த்து பயப்படுங்க.
1: But be afraid of the one who can cast your soul into hell.
0: எதை குறித்து ரொம்ப கவலைப்படுங்க?
1: What you should worry about?
0: உங்க ஆத்துமாவின் நிலை.
1: About your soul.
0: உங்க ஆத்துமாவின் சுகம்.
1: About the prosperity of your soul.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: இந்த ஆத்துமாவுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா,
1: So the most important thing that is needed for our soul is wisdom.
0: நீங்கள் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 2 வசனம் வாசித்தால்,
1: If you read Proverbs 19:2,
0: அதுல முதல் பகுதி சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
1: The first part says, it is not good for a soul to be without knowledge.
0: ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல.
1: It is not good for a soul to be without knowledge.
0: நீதிமொழிகள் 15:32 வருவீர்களானால்,
1: If you read Proverbs 15:32,
0: புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான்னு போடுறது.
1: It says, He who disdains instruction despises his own soul.
0: அதே வேளையில நீதிமொழிகள் 19:8 வாசித்தீங்கனா,
1: If you read Proverbs 19:8,
0: ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான்.
1: It says, he who gets wisdom loves his own soul.
0: புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான்.
1: He who disdains instruction despises his soul.
0: ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை
1: He who gets wisdom loves his own soul.
0: அதனால தான் நீதிமொழிகள் 3:22 ஞானி சொல்றாரு,
1: That's why the wise man says in Proverbs 3:22,
0: இந்த ஞானமும் நல் ஆலோசனை, மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனை தரும்.
1: The sound wisdom and good counsel, they will be life to your soul.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: நாம எதை தேடுறோம் இன்றைக்கு?
1: What are we seeking today?
0: எதன் மேல நம்ம வாஞ்சியா இருக்கிறோம்?
1: And what do we desire today?
0: எதை நம்முடைய வாழ்க்கையில பெற்று சம்பாதிக்க வேண்டும் என்று நாம ஆசைப்படுறோம்?
1: What do we desire to obtain and gain in our life?
0: எதை சேர்க்கணும்னு நினைக்கிறோம்?
1: What do we want to store up in our life?
0: சொல்லுவேன், ஆண்டவரே, உம்முடைய ஞானமே எனக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கட்டும்.
1: I tell you, Lord, let your wisdom be my treasure, Lord.
0: ஆண்டவரே, வெள்ளியும் பொன்னும் முத்துக்களும் அல்ல,
1: Lord, not gold, silver and rubies, Lord.
0: அதனோடு நிகரில்லாமல் பிரகாசிக்கிற உம்முடைய ஞானம் எனக்கு பொக்கிஷமா இருக்கட்டும்.
1: Lord, let your wisdom, which is incomparable and very precious than that, be my treasure, Lord.
0: இயேசுவே அந்த ஞானம்.
1: Jesus is that wisdom.
0: ஆண்டவரே, அந்த ஞானத்தினால் என்னை நிரப்பு நமக்கு கேட்கணும்.
1: And we should ask, Lord, fill me with that wisdom, Lord.
0: எல்லாவற்றை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிச்சிரு.
1: So let me gain wisdom above all.
0: ஏனென்றால் அந்த ஞானம் தான் ஆத்துமாவை போஷிக்கிறது.
1: Because only that wisdom will feed our soul.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, இந்த ஞானம் வந்து ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை நிரப்புமானால்,
1: If this wisdom fills the soul of a person,
0: நான் நிச்சயமா நம்புறேன் அவனுடைய ஆத்துமாவை பிரயோஜனமானவைகளுக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக, நிரந்தர ஆசீர்வாதங்களுக்கு நேராக இந்த ஞானம் அவன் ஆத்துமாவை வழி நடத்தும்.
1: So this wisdom will guide his soul towards great blessing, perpetual blessing and eternal blessings.
0: நீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடுவீங்களானா அது கண்களோட முடிஞ்சு போயிடும்.
1: So if you seek the worldly blessings, that will end with your eyes.
0: அது தற்காலிகமான காரியங்களோட முடிஞ்சு போயிடும்.
1: That will stop with temporary things.
0: அதனாலதான் பிசாசுனுடைய எல்லா சோதனைகளும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இம்மைக்குரியவைகளை கொடுத்துட்டு நித்தியத்தை பறிச்சிரும்.
1: That's why the blessings and the temptations of the Satan will be that he will give the things of the present and he will take away things of the eternity.
0: ஏவாள் இடத்துல அதுதான் செய்றான்.
1: That is what he did to Eve.
0: இந்த கனியை சாப்பிடுங்க.
1: You eat that fruit.
0: அது இச்சிக்கத்தக்கதா இருக்குல்ல.
1: It is very enticing, right?
0: அது விரும்பத்தக்கதாக இருக்குல்ல.
1: It is very pleasant and attractive.
0: புத்திய தெளிவிக்கிறது மாதிரி இருக்குல்ல.
1: It will give you understanding.
0: அதை சாப்பிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருங்க.
1: So you eat it and be happy today.
0: இன்றைக்கு திருப்தி அடைங்க.
1: You be satisfied today.
0: ஆனா எதைதான் சொன்னானே தவிர எதை சொல்லலனா, நீ இதை சாப்பிட்டால் நீ மரித்து போவாய், நீ நித்திய வாழ்வை இழந்து போவாய் என்ற அந்த உண்மையை அவன் வெளிப்படுத்தல.
1: He told only this, but he did not reveal the truth that the day you eat it, you will die.
0: பாருங்க, அதேதான் இயேசுவிடத்தில் பிசாசானவன் சோதித்தான்.
1: So that is what the Satan also tempted Jesus.
0: வேதம் சொல்கிறது, ஒரு இமை பொழுதுல பூமியை அதனுடைய அத்தனை மகிமைகளை அவன் காண்பித்தான்.
1: The Bible says he showed all the glory and riches of this world in a moment.
0: சொல்லுகிறான், ஒரு நிமிஷம் வணங்கிருங்க.
1: So you just bow before me at 1 minute.
0: தனையும் நான் கொடுத்து
1: I will give you everything.
0: இப்படி தான் பிசாசு பேசுவான்.
1: That is how Satan will speak.
0: அவன் எப்பவுமே நம்முடைய சரீரத்தினுடைய இமோஷன், சரீரத்தினுடைய ஆசைகள், அதை வந்து தூண்டுவான். Desires of the body தூண்டுவான்.
1: He will always trigger the desires of our body.
0: இதனை பெற்றுக்கொண்டா அவ்வளவுதான், நீ மேன்மை அடைஞ்சிருவ.
1: If you receive this, you will become great.
0: எட்டாத உயரத்துக்கு நீ போயிருவ.
1: You will reach higher levels.
0: உன் வாழ்க்கையில பெரிய இன்பங்களை அனுபவிச்சிருவ.
1: You will enjoy great many pleasures of your life.
0: என்ன
1: செய்யும்,
0: வைக்கும்.
1: And that wisdom makes your soul to live.
0: அந்த ஆத்துமாவை ஜீவனுக்கு நேரா நடத்தும்.
1: That wisdom will guide your life towards
0: life. நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த போது,
1: when he was meditating about
0: ஒருவனுக்கு ஞானம் இருக்குமானால் எப்படி அவன் தன்னுடைய ஆத்துமாவு கடுத்த காரியங்கள்ல அவன் கவனம் செலுத்துவான் என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார்.
1: The Lord made me to realize things about how if a person has a wisdom, so how he will be concerned about his soul.
0: அதாவது ஒருவனுக்கு ஞானம் மற்றவன் என்ன செய்வானா, சரீரத்துக்கு அடுத்தவைகளை பற்றி ரொம்ப கவலைப்படுவான்.
1: A person who is devoid of wisdom will be much worried about the things of his body.
0: ஆனால் ஞானம் உள்ளவன் தன்னுடைய ஆத்துமாவின் நிலையை குறித்து எப்பவுமே கவனமா இருப்பான்.
1: But a wise man will be much concerned and worried about his soul.
0: அதனால அந்த ஞானம் வந்து ஆத்துமாவுக்கு அடுத்த காரியங்கள்ல அவனை வழிநடத்தும்.
1: Therefore this wisdom will guide him towards things of his soul.
0: மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்.
1: I want to share three things with you.
0: உண்மையாக ஞானம் உள்ளவன் எப்படி தன்னுடைய ஆத்துமாவை குறித்த பராமரிப்பில கவனமா இருப்பான்.
1: So how a wise man will be much concerned about maintaining his soul.
0: 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம்.
1: 1 Peter 2:11.
0: 1 பேதுரு 2:11.
1: 1 Peter 2:11.
0: பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள்.
1: Beloved, I beg you as sojourners and pilgrims, abstain from fleshly lust which war against the soul.
0: முதலாவது எழுதி கொள்ளுங்க.
1: First, write down.
0: ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா, அவன் தன் ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவான்.
1: So a wise man will guide his soul towards holiness.
0: ஞானம் அதை தான் செய்யும்.
1: Wisdom will do the same.
0: ஞானம் எப்பொழுதுமே ஒருவனுடைய ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும்.
1: Wisdom guides your soul towards holiness.
0: இங்கே பேதுரு சொல்லுகிறாரு,
1: Here Peter says,
0: நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க.
1: He says abstain from fleshly lust which war against the soul.
0: அப்போ இந்த ஆத்துமாவை கெடுக்கிறது, அதை அழிக்கிறது வந்து மாம்ச இச்சை.
1: So therefore this fleshly lust is the one which actually perishes and destroys our soul.
0: ஒரு ஞானம் உள்ளவன் என்ன செய்வானா, தன்னுடைய ஆத்துமாவை இச்சைகளுக்கு நேரா இல்ல பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவான்.
1: But a wise man will guide his soul towards holiness and not towards lust.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த இச்சைகள் ஒருவனை தேவனை விட்டு விலக்கிடும்.
1: Because you know very well that this lust will instain a person from God.
0: அது ஒருவனுடைய ஆத்துமாவை நாசமாக்கிடும்.
1: That will destroy the soul of a person.
0: ஒருவனுடைய ஆத்துமாவை கறைபடுத்தும்.
1: That will defile the soul of a person.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவனாக மாற்றிடும்.
1: That will make him unworthy to stand before the Lord.
0: ஆகவே இந்த ஞானம் என்ன பண்ணும்னா, நீ மாம்ச இச்சைகளுக்கு நேரா போகாத, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நேரா நீ போ.
1: Therefore this wisdom will guide him to go towards holiness and not towards the lust.
0: கர்த்தர் பரிசுத்த,
1: God is holy.
0: அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் பரிசுத்தமானவர்கள்.
1: And all who serve the Lord are holy people.
0: அவர் பரிசுத்தர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர்.
1: The Lord dwells among the holy saints.
0: அவர் பரிசுத்தவான்களின் நடுவே எழுந்தருளுகிறவர்.
1: The Lord rises among the saints.
0: அதனால் ஆத்துமாவட்ட என்ன அது போதிச்சிட்டே இருக்கும்னா, இந்த மாம்ச இச்சைகளுக்கு நீ வந்து விலகி இருப்பா, இதுக்கு போய் நீ தீனி போடாத, இதை போய் ஆசைப்படாத.
1: So the wisdom will be guiding and speaking with the soul, don't give way for this lust, don't give room for this lust, stay away, abstain from it.
0: இந்த மாம்சம் கொண்டு வர்ற ஆசைகள் இச்சைகளை பற்றி இந்த ஆத்துமா வந்து கண்டுகொள்ளாம இருக்க பண்றது என்னன்னா, ஒரு தேவ ஞானம்.
1: So it is God's wisdom that will help and guide the soul to not consider the fleshly lust.
0: இந்த ஞானம் தான் மோசேக்கு இருந்தது.
1: So Moses also had this wisdom.
0: எகிப்தினுடைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான் என்று போட்டிருக்கு.
1: We read that he actually hated the pleasures of Egypt.
0: நீங்கள் யோசேப்பை பார்ப்பீர்களானால்,
1: when he read about Joseph,
0: அவனுக்கு தெரிந்தது என்னுடைய ஆத்துமா வந்து பரிசுத்தமா இருக்கணும்.
1: He thought that his soul should be very holy.
0: அவனை தேடி வந்து இந்த உலகத்தின் இச்சைகள் வந்தாலும்,
1: even the worldly lust came seeking him,
0: avan solugiran devanukku virodhamaga naan indha paavathai eppadi seiven.
1: He said, how can I sin against God?
0: Na indha ichchai neraivetri aathumavan alichukolla virumbala.
1: I don't want to destroy my soul by fulfilling this lust.
0: Adai vendam endru veruthutan.
1: And he said no to that.
0: Ena avanukku theriyum indha maamsa ichchai enna seigiradhuna enudaiya aathumavukku virodhamaga por seidhu.
1: Because you know very well that this fleshly lust is waging a war against my soul.
0: Indha aathumava alikkiradhu காகது வேலை செய்து,
1: it is actually fighting to destroy my soul.
0: அவன் வேண்டாம் என்று சொன்னான்.
1: He said no to that.
0: இது வேண்டாம்.
1: I don't want it.
0: பிரியமானவர்களே, ஞானம் எதற்கு தேவை?
1: My dear ones, why do we need wisdom?
0: அந்த ஞானம் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த தேவை.
1: We need wisdom to guide your soul towards holiness.
0: நாம் எல்லாவற்றை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்போமானால்,
1: if we gain wisdom above all,
0: நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்கிறதுக்கு இந்த ஞானம் நமக்கு உதவும்.
1: This wisdom will help us to save our soul from destruction.
0: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே தான் யாக்கோபின் நிருபத்தில் 5 அதிகாரம் 19 20 வாசிப்பீர்களானால்,
1: That's why if read James chapter 5 verses 19 and 20.
0: சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.
1: Brethren, if anyone among you wanders from the truth and someone turns him back, let him know that he who turns a sinner from the error of his way will save a soul from death and cover a multitude of sins.
0: புத்திமான்கள் யார் என்றா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவங்க.
1: So wise people are the people who gain souls.
0: Amen.
1: Amen.
0: புத்திமான்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறாங்க.
1: Wise men are the one who gain souls.
0: ஆனா எப்படி அவங்க ஆதாயப்படுத்துறாங்க அப்படினு கேட்டா,
1: but how do they gain souls?
0: ஒரு மனுஷன் மார்க்கத்தை விட்டு தேவ வழியை விட்டு திரும்பி பாவத்திற்காக அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது,
1: when a person turn away from the way of truth and from God and commits his life towards sin,
0: சத்தியத்தை விட்டு விலகினவனை ஒருவன் வந்து அதிலிருந்து தப்பி போக அவன் வழி நடத்தும் போது என்ன செய்யறான்னா, அவன் ஆத்துமாவை மரணத்தினின்று தப்புவிக்கிறான்.
1: So when a person helps a person to turn away from the sinful way, it means that he is actually helping him to save his soul from death.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஞானம் வந்து எடுத்து விடவே கூடாது, ஏனென்றால் அது ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிக்காது.
1: So this wisdom should not be taken away from our life because that is the one that saves our soul from death.
0: அப்போ ஞானம் எதற்கு தேவை? ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிக்கும் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்த தேவை.
1: So we need this wisdom that will save our soul from death and take us towards holiness.
0: அதனாலதான் ஞானி சொல்றாரு, அந்த ஞானம் உன் ஆத்மாவுக்கு ஜீவன்.
1: That is why this wise man says that wisdom is a life to your soul.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது ஒரு காரியத்தை கவனிக்கலாம்.
1: Let us see the second one.
0: இந்த ஞானம் செய்யற வேலை என்ன?
1: What does the wisdom do?
0: பாருங்க, ஆத்மாவை எப்படி ஜீவன் கொடுக்கிறது என்று சொன்னால்,
1: So how does it give life to your soul?
0: நீங்கள் சங்கீதம் 42 சங்கீதத்துக்கு வாங்க.
1: If you come to Psalm 42.
0: சங்கீதம் 42.
1: Psalm 42.
0: அதிலே அவர் சொல்வார், பாருங்க 11 வசனம் பாருங்க.
1: Verse 11.
0: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
1: He says, Why art thou cast down, O my soul, and why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance and my God.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இங்க ஒரு நிலைமை இருக்கு பாருங்க.
1: Here there is a situation.
0: ஆத்துமா என்ன செய்தனா கலங்குது.
1: The soul is totally troubled.
0: ஆத்துமா வந்து பலவீனப்படுது.
1: The soul is totally weak now.
0: அது வந்து ஒரு விதமான ஏக்கத்திற்குள்ள போயிடுச்சு.
1: It has gone to a kind of earning.
0: அது விதவிதமா அலசடி படுகிறது.
1: It is totally troubled and cast down.
0: அது ஏன் சொன்னா, இந்த உலகத்தினால் வருகிற போராட்டங்கள்ல, இந்த உலகத்தினால் வருகிற கலக்கங்கள்னால அது ரொம்ப துவண்டு போது.
1: It's because it is totally fainted and tired because of the troubles and the persecutions of this world.
0: பாருங்க, ஒரு ஆத்துமா வந்து பலவீனப்படுமானா ஒரு மனுஷனுக்கு அது ஜீவனாக இருக்காது.
1: So if your soul is weak, it cannot give life to your life.
0: ஒரு இருதயம் துக்கத்தினால் நிரம்புமானா அது ஒரு மனுஷனுக்கு உற்சாகத்தை கொடுக்காது.
1: If your heart is filled with sorrow, it cannot give an encouragement to you.
0: எத்தனை பேர் துக்கத்திலே மரித்து போனவங்க இருக்காங்க தெரியுமா?
1: There are many people who died because of the sorrow.
0: எத்தனையோ பேர் கவலைப்பட்டே மரித்து போனவங்க இருக்காங்க தெரியுமா?
1: There are people who died because of worrying.
0: கண்ணீர் வடிச்சு துக்கத்திலேயே செத்தவங்க இருக்காங்க.
1: There are people who continually shed tears and died in sorrow.
0: இப்போ அவர் கேக்குறாரு தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து.
1: Now we ask the soul.
0: ஆத்துமாவே, நீ ஏன்பா கலங்குற?
1: My soul, why are you so troubled?
0: நீ ஏன் தியங்குகிறாய்?
1: Why are you disquieted?
0: நீ தேவனை நோக்கி காத்திருப்பா.
1: You look unto the Lord and wait on him.
0: அப்பனா அர்த்தம் என்ன தெரியுமா?
1: So what does it mean?
0: ஒருவனுக்குள்ளே ஞானம் வெளிப்படுமானால்,
1: If the wisdom is revealed in a person,
0: அவனுடைய ஆத்துமாவை அவன் கவலையிலிருந்து விலக்கி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க அவனுக்கு அது நடத்துகிறது.
1: So that wisdom will guide his soul towards happiness and remove sorrow from his life.
0: அப்ப இரண்டாவது காரியம், ஆத்துமாவுக்கு ஏன் இந்த ஞானம் தேவை என்றால்,
1: The second reason why our soul needs wisdom,
0: இந்த ஆத்துமாவை மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்தி துக்கத்திலிருந்து விலக்குறதுக்கு ஞானம் தேவை.
1: So to it actually is required to take our soul towards happiness and remove sorrow from our life.
0: என்ன அருமையான ஒரு கேள்வி பாருங்க.
1: What a beautiful question it is.
0: உண்மையாவே ஒரு ஞானமுள்ள கேள்வி.
1: It is really a wise question.
0: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்?
1: Why are you so cast down, my soul?
0: ஏன் உனக்குள் தியங்குகிறாய்?
1: Why are you so disquieted within you?
0: உனக்கு ஒரு தேவன் இல்லையா?
1: Don't you have a God for you?
0: நீ தேவனை நோக்கி காத்திருப்பா.
1: You hope in the Lord.
0: அவர் உன்னை ரட்சிப்பா.
1: He will save you.
0: அவர் நிச்சயமாய் உனக்கு ஜீவன் தருவார்.
1: Surely he will give you life.
0: அப்ப அந்த ஞானம் தான் ஒரு மனுஷனை கவலையிலிருந்து விலக்குது.
1: So it is wisdom that actually takes away person from
0: அவனை துக்கத்திலிருந்து மீட்கிறது.
1: It is the one who it actually saves him from
0: அவனுடைய ஆத்துமாவை மகிழ செய்கிறது.
1: It makes his soul to rejoice and be happy.
0: அநேக வேளையில உலக மக்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்துல கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அவர்களை அப்படியே அமிழ்த்தி விடுது.
1: Many times the worldly people when they start worrying about certain thing that actually drown him into that.
0: ஆனால் கர்த்தருடைய ஞானம் ஒருவனுக்குள்ள இருக்குமானால்,
1: But if a person has God's wisdom in him,
0: அந்த ஞானம் சொல்லும்,
1: That wisdom will say,
0: எதுக்குப்பா கலங்குற?
1: Why are you worried?
0: எதுக்கு பயப்படுற?
1: Why are you afraid?
0: எதுக்காக நீ கவலைப்படுற?
1: Why do you worry about it?
0: உன்னை பராமரிக்கிற ஒரு தகப்பன் இல்லையா?
1: Don't you have a father to take care of you?
0: அவர் அறியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது.
1: Not even a hair from your head will fall down without his
0: knowledge. அதனால எதுக்கு இந்த present problem
1: பயப்படுறாங்க?
0: நீ சுமக்க கூடாத ஒரு பாரத்தை உனக்கு கொடுத்துருவாரா?
1: Will he give you a burden that you cannot carry?
0: நீ தப்பி செல்ல வழி உண்டாக்காம கர்த்தர் உனக்கு ஒரு இடுக்கண்ணல உனக்கு கொண்டு போவாரா?
1: Can God take you to affliction without giving you a place for escape?
0: உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாம உன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருவாரா?
1: Will God end your life without fulfilling the purpose for which he called you?
0: நீ ஏன்ப்பா கவலைப்படுற?
1: Why are you worried about it?
0: பாருங்க, இந்த தேவ ஞானம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய லைஃப்ல இருந்ததனால தான் எத்தனையோ போராட்டங்களை அவன் தைரியமா சந்தித்தான்.
1: Since this God's wisdom was present in the life of apostle was he was able to boldly face all kind of struggles.
0: நான் அடிக்கடி நினைவு கூர்ந்து என்னை தைரியப்படுத்துவதற்கு நான் வேதத்தில் உள்ள வசனம் வந்து அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24.
1: So Acts chapter 20 verse 22 to 24 is the verse very often which I read and actually encourages me.
0: அங்கே அவர் சொல்வாரு, நான் போகிற இடம், 22 வசனம், இப்ப நான் எங்கெல்லாம் போகிறேனோ நான் வந்து ஆவியில கட்டுண்டவனாய் நான் போகிறேன், எனக்கு நேரிடும் காரியங்கள் எனக்கு முழுசா தெரியல.
1: Here he says, behold I go bound in the spirit unto Jerusalem not knowing things that shall befall me there.
0: ஆனா எனக்கு ஒன்று தெரியுது, 23 வசனத்துல
1: verse 23 it says,
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் என்னை பார்த்து தெரிவித்து கொண்டே இருக்கிறார்.
1: It says that the Holy Ghost witnesses in every city saying that bonds and afflictions abide me.
0: இது சும்மா ஏதோ பூச்சாண்டி காட்டுற வேலை இல்ல.
1: This is not just to scare him.
0: இது ஏதோ விளையாட்டுக்கு சொல்றது இல்ல.
1: This is not something said for a funny.
0: சும்மா ஒரு ஆளை மிரட்டுறதுக்கு இல்ல.
1: Just not to threaten a person.
0: பொய்யான ஒரு பயமுறுத்தல்லாம் கிடையாது.
1: It is not a false fear.
0: யார் சொல்றானா? பரிசுத்த ஆவியானவரே சொல்றாரு.
1: It is Holy Ghost which says this.
0: கட்டுகள், உபத்திரவம், காவல் உனக்கு இருக்கு.
1: You have bonds, prisons and afflictions.
0: ஆனா 24 வசனம் பாருங்க.
1: But verse 24.
0: ஆயினும் இவைகள் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன்.
1: But none of these things move me.
0: எதை பத்தி கவலைப்பட மாட்டேன்?
1: What do I don't worry about?
0: கட்டுகள், உபத்திரவங்கள் தான் வரப்போது.
1: I know
0: அத பத்தி எனக்கு கவலையே இல்ல.
1: I know I'm going to encounter bonds and affliction but I'm not worry about it.
0: என் பிராணனையும் அல்லது என்னுடைய உயிரை கூட நான் வந்து அருமையாக எண்ணல.
1: Neither count I my life dear unto myself.
0: எனக்கு என்ன ஞானம் இருக்குனா எனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்தார்.
1: So what wisdom I have is that the Lord has given me a race.
0: எனக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார்.
1: The Lord has given me a ministry.
0: என்னால ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும்.
1: So I have to finish my race with joy and the ministry which I have received from the Lord.
0: பாருங்க, உலக மனுஷன் யாருமே இப்படி வாழவே முடியாது.
1: So a worldly person cannot live in this way.
0: இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல வாழவே முடியாது.
1: They cannot live in such kind of joy.
0: கட்டுகள், உபத்திரவங்கள் வந்தாலும்
1: Though he encountered bonds and affliction, he boldly encounters
0: them. தன்னுடைய ஆத்துமாவை கலங்கவே விடல.
1: He never let his soul worry.
0: சந்தோஷத்தோட என் ஓட்டத்தை முடிப்பேன்.
1: I will finish my race with joy.
0: எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு தேவ ஞானம் இருக்குன்னு அப்படிதான் அவன் செய்வான்.
1: So if a person has God's wisdom, he will do the same.
0: எதை பற்றி அவன் கவலைப்படவே மாட்டான்.
1: He will not worry about anything.
0: என்ன போராட்டம் வந்தாலும்
1: no matter whatever struggle might be.
0: கர்த்தர் இருக்கிறார்.
1: The Lord is there.
0: கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
1: The Lord will take care.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு முறை ஒரு தேவ மனுஷனை சுவிசேஷம் அறிவித்ததற்காக ஒரு குறிப்பிட்ட நாடு வந்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தது.
1: So once a country actually sentenced a death sentence to a preacher for preaching the gospel.
0: அவரை ஏற்கனவே சிறையில் அடைத்து வைத்திருந்தார்.
1: They already imprisoned him.
0: அடுத்த நாள் காலையில தலையை துண்ட வெட்ட போறாங்க.
1: The next day they gonna behead him.
0: அப்போ இவர் அந்த முந்தின நாள் அவருக்கு அந்த தீர்ப்பு வந்த உடனே
1: So once he got the judgment the previous day
0: inda ooliyanudaiya sagodaran romba varthapattana
1: the brother of that pastor he was much worried about it
0: ayyo enudaiya sagodaran epdi kolla porangale
1: see they gonna kill my brother
0: apdin solittu avan enna seidhan thanakku therinda ellarayum avan vande thodarbu kondu uyar matta varaikkum poittu engudaiya sagodaran naalikku marikka poradanaala avan inda raathri evlo manas sangadapaduvan.
1: So therefore he called and he contacted all the top people and he told see my brother is going to die tomorrow so I know how much he will be worrying about it.
0: அதனால இன்னைக்கு அதான் இன்னைக்கு இரவு தான் உலகத்துல கழிக்கிற கடைசி இரவு.
1: So therefore this night is the last night that he going to spend in this world.
0: அதனால என் சகோதரனோட இந்த ராத்திரி நான் வந்து சிறைச்சாலையில அவனோடு கூட இருக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி உயர் அதிகாரிகளை கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டான்.
1: So he got a permission from the higher officials that he may stay with his brother this one night being the last night of his brother
0: and ege ratri avanude arekku ponan
1: so that night he went to his room
0: appa sonana unakka na special permission vaangi indige ratri na unnoda thanga poren
1: so he said I've received a special permission that I may stay with you this night
0: appa nanan kedana enna kaaranam abindha
1: so he said illa brother ask what is the reason
0: illa nee evvalavu poraattathula irupaenu enakku theriyum
1: see I know how much you will be struggling within you
0: unakku marana dandana koduttaanga
1: they have given a death sentence to you
0: நீ அதனால எவ்வளவு மன கஷ்டப்படுவ சரி நீ மன கஷ்டத்துல நீ தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னோட நானும் கூட இருக்கலாம் நான் வந்திருக்கேன்னு
1: சொன்னான் So he said I know how much you will be struggling and suffering within you so therefore I came that I may accompany you
0: இத சொன்ன உடனே ஒரு புன்முறுவல் பூத்தான அந்த ஆள்
1: So once he said that preacher gave us a small smile
0: அந்த தேவ மனுஷன் சொன்னாரா ஏப்பா வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போய் நீ தூங்கு
1: So that man of God said you go home and sleep
0: yanakla yaar support panna vendidilla
1: I don't want anybody's support
0: unak onnu solren
1: I tell you one thing
0: vaal naatkalle nimmadiya thoonga pora iravu indha iravu dhaan
1: So this night is the only night I'm going to sleep peacefully in my lifetime
0: yen theriyuma
1: you know why
0: indha poraattamana ulagathilirundhu na pirinju en devanodu na nithyama vaalradhukku aandranukku oru vidudhila koduthirukkaru adanal na nimmadiya thoonga poraen
1: It's because the Lord has given a deliverance for me to be separated from this struggle from world and I'm going to be with the Lord for eternal
0: indha parama gnanam oruvanukulle irukkumanal avan vanta aathumava kalanga vidave maatan
1: if a person has this heavenly wisdom in him he will never let his soul be worried about it
0: enna vandhalum na dhairiyama irpen
1: no matter whatever may come I will be bold
0: enna nadandhalum na kalangave maatan
1: I will not worry or be troubled whatever may come in
0: ulagathil irukkiravanai paarkilum enakkulle irukkiravar periyavar
1: the one who is in me is greater than the one who is in this world
0: adha avar solraren aathumave nee yen pa kalangra
1: that's why he said why are you cast down
0: why
1: are you disquieted my soul
0: devanai nokki ka
1: Hope on the Lord.
0: உன் ரட்சிப்பு அவர்தான்.
1: He is your salvation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அன்னைக்கு தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில போட போறேன்னு சொன்னாலும் அவன் கலங்கவே இல்ல.
1: So that day when they told they going to cast Daniel into lions and he was not worried about it.
0: அவன் எப்பொழுது செய்யறது போல ஜன்னல திறந்து வச்சிட்டு எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு
1: இருந்தான். And as per his routine he was praying keeping his windows open.
0: நமக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தா நம்ம ஜன்னல திறப்போம்.
1: So if we receive such a message we will open our windows.
0: ஜன்னலையும் திறக்க மாட்டோம் கதவையும் திறக்க மாட்டோம்.
1: We will not open our windows nor our doors
0: jaumum panamaatom
1: we will not even pray
0: daniel adala kalangave illa
1: but daniel was not worried about it
0: en devan en singathin vaayigalukku ella enna thappu vikka vallava
1: my lord is able to deliver me from the mouth of the lions
0: hallelujah
1: hallelujah
0: shadrach meshach abednego paarenga
1: consider shadrach meshach abednego
0: anga theliva solranga
1: he says very clearly there
0: indha silaiya vanangalana agni soolaila potruvom
1: if you don't bow before this image you will be cast into fiery furnace
0: oru murai vanangala
1: So one time you did not worship.
0: ரெண்டாவது முறை சொல்றாங்க 7 மடங்கு சூடாக்குறோம்.
1: Second time they told we have heated that furnace 7 times.
0: உங்களுக்காகவே திரும்ப நாத சுரம் கீத வாத்திய எல்லாம் வாசிக்க போறோம்.
1: We going to blow all the musical instruments just for your sake.
0: இந்த முறை வணங்கி இருக்கறத தப்பிக்க முடியாது.
1: This time you just bowed otherwise you cannot escape.
0: என்ன கூலா ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க.
1: See how coolly they answered.
0: இந்த தேவனங்களை தப்புவிக்க வல்லவர்.
1: This Lord is able to deliver us.
0: அவர் தப்புவியாமல் போனால் கூட இந்த சிலையை மட்டும் வணங்க மாட்டோம்.
1: Even if he is not able to deliver us we will not worship this
0: அப்போ நமக்கு ஒரு அந்த ஆத்துமாவுல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் இருந்திருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம அவ்வளோ சர்வசாதாரணமா ஃபேஸ் பண்ணி
1: how much boldness they should have in their soul that they can face this problem very coolly
0: இந்த மாதிரி ஒரு தெய்வீக ஞானத்தை அல்லது தெய்வீக பிரசன்னத்தை தெய்வீக ஆளுகையை நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்றத ஞானம் தான் கொடுக்குது
1: so only wisdom gives that we have such a kind of a divine ruling or divine power
0: இந்த உலகத்துல ஒருவனும் என்ன எதுவும் செய்ய முடியாது
1: no man can do anything in this world
0: இயேசு சொன்னாரு பாத்தீங்களா பிலாத்துக்கு முன்னால
1: as jesus said unto pilate
0: அவன் சொல்றான் உம்மை சிலுவையில் அறையவும் உம்மை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உமக்கு தெரியாதா
1: he said don't you know that I have the authority to release you and also crucify you on cross
0: ரொம்ப கூலா இயேசு சொல்றாரு
1: jesus said coolly
0: பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது
1: unless authority is given from heaven you cannot do anything
0: அவனே அரண்டு போயிட்டான்
1: he was really astonished
0: அவன் நினைச்சதெல்லாம் தனக்கு மேல நீரோ இருக்கிறாரு தனக்கு முன்னால மேல வந்து ராயன் இருக்கிறாரு அவன் நினைச்சிட்டு இருந்தான்
1: you thought there is nero and caesar above him
0: ஆனா ஆண்டவர் சொல்றாரு சீசருக்கு மேல ஒருத்தர் இருக்கார்பா
1: but the lord says there is one above caesar
0: அவர் உத்தரவு கொடுக்காம நீ என் மேல கை வைக்க முடியாது
1: unless he permits you you cannot lay your hand upon me
0: என்ன சொல்ல அந்த நிமிஷத்துல இருந்து அவரை விடுதலை பண்ணணும்னு ஆசைப்பட்டானா.
1: So the Bible says from that moment he want to release Jesus.
0: ஞானம் என்ன சொல்லும் தெரியுமா?
1: What will wisdom say?
0: ஆத்துமாவே,
1: oh my soul,
0: ஏன் கலங்கற?
1: Why are you cast down?
0: ஏன் திகைக்கற?
1: Why are you afraid?
0: உனக்கு ஒரு தேவன் உண்டுன்னு தெரியாதா உனக்கு?
1: Don't you know that you have a God?
0: அவரை நோக்கி காத்துரு.
1: You hope on that Lord.
0: அவரே உன் இரட்சிப்பு.
1: He is your salvation.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஞானம் எதுக்கு ஆத்துமாவின் ஜீவனா இருக்குனா அதுதான் ஆத்துமாவை மகிழ்ச்சிக்கு நேரா வழி நடத்துது.
1: So why wisdom is a life to our soul? It's because it is the one which guides our soul towards happiness.
0: அதை ஆத்துமாவை கவலை கொள்ள விடாமல் தடுக்குது.
1: It will not let your soul worry or be troubled.
0: கடைசியா இந்த ஞானம் ஏன் ஒருவனுக்கு ஜீவனாக இருக்கு தெரியுமா?
1: So why is the soul of wisdom life to your soul?
0: எபிரேயர் 6 அதிகாரம் 17 ல இருந்து 19 பாருங்க.
1: Hebrews 6 verse 17 to 19.
0: 18 ல இருந்து 19 வாசிக்கலாம்.
1: Verses 18 and 19.
0: நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்.
1: That by two immutable things in which it is impossible for God to lie, we might have strong consolation who have who have fled for refuge to lay hold of the hope set before us.
0: 19th வசனம்.
1: Verse 19.
0: அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது.
1: This hope we have as an anchor of the soul, both sure and steadfast, and which enters the presence behind the veil.
0: ரொம்ப அழகா இருக்கு.
1: It is very beautiful.
0: அந்த நம்பிக்கை என்னவா இருக்குன்னா நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரமா இருக்கு.
1: This hope is an anchor of our soul.
0: ஆத்துமாவுக்கு நங்கூரம்.
1: It is an anchor of our soul.
0: பாருங்க, ஒரு கப்பல் வந்து சுகமா இருக்கணும், அது பாதுகாப்பா இருக்கணும், அது தொடர்ந்து பயணிக்கணும்னா நங்கூரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: See, if a ship ought to continuously travel or if ought to be protective and safe, an anchor is very important.
0: நங்கூரம் மாத்திரம் இல்லனா அந்த கப்பல் வந்து கடல்ல தொலைந்து கூட போலாம்.
1: So if there is no anchor, that ship can be get lost in the sea.
0: அது வந்து எங்கேயும் காணாம போயிரலாம்.
1: It can be missed or it can be lost.
0: இன்னொரு விதமா சொன்னா இல்லாமலே போயிரலாம்.
1: In other words, it can become not existent.
0: அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட அதற்கு ஒரு நங்கூரம் இருக்கணும்.
1: So therefore even our life should have an anchor.
0: அது வந்து அப்பதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவனோடு பிரயாணம் பண்ணும்.
1: Only then our life will proceed with life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஆத்துமாவுக்கு ஜீவனை தரது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை.
1: So it is only hope that gives hope towards his soul.
0: தேவனுடைய ஞானம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா இந்த நம்பிக்கைக்கு நேரா நம்மளை நடத்துது.
1: So only the wisdom of God will guide our soul towards hope.
0: இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா?
1: What does the worldly wisdom say?
0: ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ ஒரு வெற்றியோ வச்சுட்டு அது மேல நம்பிக்கை வைக்க பண்ணுது.
1: So it will make us to keep our hope upon something, some product or some riches and some success.
0: ஆனா இது பாருங்க எல்லாமே மறைந்து போகிறது.
1: But here everything vanishes.
0: அதனாலதான் நம்ம சங்கீதங்கள்ல தொடர்ந்து வாசித்துட்டே இருக்கலாம்.
1: That's why we can read in Psalm.
0: நீங்க பிரபுக்களை நம்புவது விருதா?
1: So it is vain to trust in
0: குதிரைகளை நம்புவது விருதா?
1: It is always vain to trust in chariots.
0: ரதங்களை நம்புவது விருதா?
1: It is vain to trust in horses.
0: செல்வத்தை நம்புவது விருதா?
1: It is vain to trust in
0: wealth. பொன்னின் மேல் நம்பிக்கை வைப்பது விருதா?
1: It is vain to trust your gold.
0: இந்த உலகத்துல எதன் மேல நம்பிக்கை வச்சாலும் அது ஒரு நாள் முறிஞ்சு போயிடும்.
1: So no matter on whatever you may have trust, that will actually get waste.
0: மனுஷனை நம்புவது விருதா?
1: It is vain to trust man.
0: யாரையும் எதையும் நம்ம நம்பவே முடியாது.
1: We cannot trust or we cannot trust any man or anything.
0: உலக ஞானம் என்ன பண்ணுனா நீ அத நம்பு, இவங்கள நம்பு, அவங்கள நம்பு, இத நம்புன்னு சொல்லி நம்மள தூண்டிட்டே இருக்கும்.
1: But this worldly wisdom will provoke us to believe, trust this man, have hope on this, have hope on that.
0: ஆனா தேவனுடைய ஞானம் ஒன்னு இருக்கு.
1: But there is something called God's wisdom.
0: அந்த ஞானம் என்ன பண்ணுனா நம்மள இரண்டு முக்கியமான காரியங்களை நம்ப வைக்கும்.
1: So that God's wisdom will make us to believe two immutable things.
0: அப்படிதான் அங்க போட்டுருக்கு பாருங்க, 18 வசனம் பாருங்க.
1: Verse 18 says that
0: இரண்டு மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன்னு போட்டுருக்கு.
1: That by two immutable things in which it is impossible for God to lie.
0: அந்த நம்பிக்கை எதன் மேல பற்றி கொண்டோனா இரண்டு மாறாத மாறாத விஷயங்கள்.
1: We should lay our hope upon two immutable things.
0: இரண்டு மாறாத விஷயங்கள் என்ன?
1: What are those two immutable things?
0: எது இரண்டு மாறாத விஷயம்?
1: What are those two things?
0: கொஞ்சம் முன்னால வந்து நீங்க படிக்கணும்.
1: You have to read
0: 13 வசனத்திலிருந்து படித்தீங்கன்னா.
1: If you read from verse 13.
0: எனக்கு நேர இல்லாதனால விளக்கல நான் ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்றேன்.
1: No, I don't have time to explain, just tell the words alone.
0: நீங்கள் வேண்டுமானா 13 17 வரைக்கும் வாசிங்க, அப்புறமா 18 வரைக்கும் வாசிங்க.
1: You can read from 13 to 18 later.
0: அங்க ரெண்டு மாறாத விஷயங்கள் இருக்கு.
1: There are two important immutable things.
0: முதலாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்.
1: First, the promise that the Lord has given to Abraham.
0: என்ன வாக்குத்தத்தம்?
1: What is that promise?
0: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்.
1: Surely blessing I will bless you.
0: உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
1: And multiplying I will multiply you.
0: இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம்.
1: This is the promise given by God.
0: வேதம் சொல்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது.
1: So the Bible says the promises of God will never change.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் மாறாத முதலாவது காரியம்.
1: That is the first immutable thing.
0: இரண்டாவது மாறாத காரியம் என்ன?
1: What is the second immutable thing?
0: நீங்க தொடர்ந்து அதை வாசிப்பீர்களானால்
1: If you continue to read
0: 16th வசனத்துல
1: In verse 16
0: அவர் வந்து ஆணையை குறித்து பேசுறார்.
1: He speaks about oath.
0: அதாவது ஒருவன் வந்து தன்னிலும் மேலான ஒருவனை வைத்து தான் ஆணையிடுவான்.
1: So a person will swear by the one who is greater than him.
0: ஆனால் தேவனோ தன்னிலும் மேலான யாரும் இல்லாததுனால தன்னுடைய நாமத்தின் மேலே அவர் ஆணையிட்டுக் கொண்டார்.
1: But since God did not have anyone greater than him, he swore on himself.
0: அப்போ ரெண்டு காரியத்தை சொல்றாரு.
1: He says two things here.
0: ஒன்னு வாக்குத்தத்தம்.
1: First is a promise.
0: இன்னொன்று தேவனுடைய ஆணை.
1: Second is God's oath.
0: அப்போ இந்த ரெண்டையும் என்ன சொல்றாருன்னா மாறாதவைகள்.
1: He says both are immutable.
0: இந்த ரெண்டு தான் நமக்கு என்னன்னு சொன்னா நம்ம நம்பிக்கையை பற்றி கொள்ளக்கூடிய இரண்டு விசேஷமான மாறாத காரியம்.
1: So he says these are the two immutable special things which we can lay our hope upon.
0: இப்ப சொல்றாரு இந்த ரெண்டையும் நீங்க பற்றி கொள்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை பற்றி கொள்ளுவீர்களானால் உங்கள் ஆத்மாவுக்கு நங்கூர மாதிரி அது இருக்கும்.
1: So he says if you hold on to these two immutable things that becomes an anchor to your soul.
0: மற்றவர்களை போல அழுது
1: புலம்பாதீங்க.
0: இந்த தேவ ஞானம் இல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குன்னு தெரியாது.
1: Have this God's wisdom that they don't know that there is an eternal life after this worldly life.
0: சகலவற்றையும் தேவன் பார்த்து கொள்வாரன்ற ஞானம் உங்களுக்கு கிடையாது.
1: They don't have a wisdom that God will take care of everything.
0: அவங்க நம்பிக்கையற்றவர்களா இந்த உலகத்துல வாழ்றாங்க.
1: They live as hopeless in this world.
0: ஆனா நாம அப்படி இல்ல.
1: But we are not so.
0: நமக்கு ஒரு ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: There is a wisdom that is revealed to us.
0: அந்த ஞானம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
1: What does the wisdom say?
0: ஓ, என்னுடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆணையும் என் வாழ்க்கையின் நங்கூரமா இருக்கு.
1: The promises of God and the oath of God are anchor to my soul.
0: என்ன மாறினாலும் அவர் வார்த்தை மாறாது.
1: No matter whatever may change, his word will never change.
0: அவர் சொன்னதை ஒரு நாளும் அவர் மாற்றவே மாட்டார்.
1: He will never change what he has uttered.
0: அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல.
1: He is not a man to lie.
0: மனம் மாற மனுபுத்திரன் அல்ல.
1: He is not a mankind to change his mind.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதை நங்கூரமா பிடிச்சுக்கிறேன்.
1: I will hold on to him as an anchor.
0: பாருங்க, இதை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையை நங்கூரமாய் வைப்பானால் இந்த ஞானம் அவனுக்கு ஜீவனா மாறிடும்.
1: If a person have this hope as an anchor in his life, then this wisdom becomes a life to
0: him. அதனால தான் இந்த ஆபிரகாம் வந்து வல்லவனாக மாறினார்.
1: That's why this Abraham became great.
0: அவன் செழிக்கிறவனாய் மாறினார்.
1: He became prosperous.
0: அவனுடைய வாழ்க்கை வந்து ஜீவன் பெருகினதை நீங்க பார்க்கலாம்.
1: We can see that the life increased in his life.
0: அவனுடைய வாழ்க்கையில பலவீனத்தில் அவன் பலன் கொண்டான்.
1: He received strength in his weakness.
0: இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா உனக்கு ஒரு ஞானம் இருந்தது.
1: It's because he had a wisdom in him.
0: நான் நம்புகிறவர் இன்னாரென்று அறிகிறேன்.
1: I know the one whom I trust.
0: எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்.
1: The one who has promised me is faithful.
0: அவர் அதை நிறைவேற்ற
1: He is able to fulfill it.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: நமக்கு தேவ ஞானம் தேவை.
1: We need God's wisdom.
0: அந்த தேவ ஞானம் நமக்கு ஜீவனாய் இருக்கும்.
1: This God's wisdom is life to our soul.
0: அந்த ஜீவன் எப்படி வெளிப்படுகிறது?
1: How is that life revealed?
0: அந்த ஞானம் எப்படி நமக்கு உதவி செய்து ஜீவன் தருகிறது?
1: How does that wisdom help and guide us and give us life?
0: தேவனுடைய ஞானம் மூன்று காரியங்களுக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது.
1: God's wisdom guides and leads us towards three things.
0: முதலாவது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நேராக தேவ ஞானம் நம்மை வழிநடத்துகிறது.
1: First, God's wisdom guides our soul towards holiness.
0: இரண்டாவது தேவ ஞானம் தேவனுடைய சந்தோஷத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது.
1: Second, God's wisdom guides our soul towards happiness.
0: மூன்றாவது, இந்த தேவ ஞானம் நம்முடைய ஆத்துமாவை தேவன் மேல் உள்ள நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறது.
1: God's wisdom guides our soul towards hope on God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு வேணும்.
1: Lord, I need this wisdom.
0: இந்த ஞானத்தினால் என் ஆத்துமாவுக்கு ஜீவனை கண்டடைய கிருபை தா.
1: Lord, give me grace to find life to my soul through this wisdom.
0: ஜெபமணோமா.
1: Shall we pray?
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Loving God, we praise you, Lord.
0: ஆண்டவரே, இந்த உலக ஞானம் அல்ல, உம்முடைய ஞானம் எங்களுக்கு தேவை.
1: Lord, we need your wisdom, not this wisdom of the world.
0: உம்முடைய ஞானம் எங்கள் ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது ஆண்டவரே.
1: Lord, your wisdom gives life to our soul, Lord.
0: ஆண்டவரே, அது எங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிறது.
1: Lord, that guides us towards holiness.
0: ஆண்டவரே, அந்த ஞானம் எங்களை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க செய்கிறது.
1: Lord, that wisdom makes us to rejoice in the Lord.
0: ஆண்டவரே, அந்த ஞானம் உம்மையே எங்கள் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது.
1: Lord, that wisdom may help us to have you as our hope, Lord.
0: இனி ஆண்டவரே, நாங்கள் தேட பண்ணுகிற அந்த பரிசுத்தம், ஆண்டவரே தேட பண்ணுகிற அந்த மகிழ்ச்சி, தேட பண்ணுகிற அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில ஜீவனாய் மாற கிருபை தார்.
1: Lord, give us grace that this holiness, this happiness and hope that we seek become life to our soul, Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name, Lord.
0: தொடர்ந்து எங்களோடு இடைபடும்.
1: Continue to minister with us.
0: தேவ ஞானத்தினால் நிறைந்த எங்கள் ஜீவனை பெருக பண்ணும்.
1: Fill us with your God's wisdom and Lord, increase our life.
0: ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கிருபை தார்.
1: Give us grace, Lord, to be prosperous in everything as our soul prospers.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
1: Glorify your name.
0: இயேசு நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நீதிமொழிகள் 24:11. கோரி டென்பூம் எழுதிய பிரசித்தி பெற்ற த ஹைடிங் பிளேஸ் என்ற புத்தகத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதியுள்ளார். கோரியின் தாத்தா 1844 ஆம்ஸ்டர்டாமில் யூதர்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படி ஒரு வாராந்திர ஜபக்கூட்டத்தை ஆரம்பித்தார். 1944 கோரி டென்பூமின் குடும்பம் வதைக்கூடத்திற்கு அனுப்பப்படும் வரை இந்த ஜபக்கூட்டம் தடைபடாமல் நடந்தது. கோரியின் குடும்பத்தார் யூதர்கள் நாசி கட்சிக்காரர்களின் கைக்கு தப்பித்து ஓட உதவி செய்ததால் தான் அவர்கள் வதைக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அந்த புத்தகத்தில் கோரி தன்னுடைய தகப்பன் காஸ்பர் டென்பூமை பற்றி எழுதியுள்ளார். வதைக்கூடத்தில் இருந்த யூதர்கள் அனைவரும் ஸ்டார் ஆஃப் டேவிட் என்ற ஒரு அடையாளத்தை அணிய வற்புறுத்தப்பட்டனர். கோரியின் தகப்பன் தானாகவே வரிசையில் நின்று அந்த அடையாளத்தை சந்தோஷத்தோடு வாங்கி அணிந்து கொண்டார். அவர் கஷ்டப்படுகிற மற்ற யூதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவே தானாகவே மனமுவந்து அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் என்ற அடையாளத்தை அணிந்து கொண்டார். ஏனெனில் அவர்களுக்காகவே அந்த குடும்பம் பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அந்த அடையாளம் ஒரு அவமானத்தின் சின்னமாக நாசி கட்சிக்காரர்களால் கருதப்பட்டது. அந்த அடையாளத்தை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு உபத்திரவப்படுகிற யூதர்களோடு தானும் உபத்திரவத்தை அனுபவிக்க தன்னை அர்ப்பணித்தார். யூதர்கள் விடுவிக்கப்படும்படி அந்த குடும்பத்தார் அரும்பாடுபட்டனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே மோசேயும் தான் அரமனையில் வாழ்ந்தாலும் தான் இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே மனப்பூர்வமாய் தெரிந்து கொண்டார். தான் ஒரு ராஜகுமாரனைப் போல பார்வோன் அரமனையில் வாழ்ந்தாலும் அவர் அதை விரும்பாமல் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தன்னை இஸ்ரவேலரோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அவர்களை விடுதலையாக்கி கானான் தேசத்திற்குள் நடத்தி செல்ல தேவன் அவரை அழைத்த போது தன்னை அர்ப்பணித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவ பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்கள் விடுதலையை விரும்புவதும் நமது கடமை. அவர்கள் விடுவிக்கப்படும் வரை அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், அதற்குரிய பிரதிபலனை தருவார், அவர்களையும் விடுதலையாக்குவார்.

உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை போதுமானவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. நீ நடத்தின வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் காரணியத்தினாலும் நீர் எங்களை மூடி கொள்ளுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் நல்லவர். நாங்களா

இயேசுவின் நாமம் பாவத்தை போக்குகிற நாமம், சாபத்தை போக்குகிற நாமம். அவருடைய நாமத்தினால் அன்றி விடுதலை இல்லை. குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் ஒழிய வேறு விடுதலை நமக்கு இல்லை. அவரே வழியும், அவரே சத்தியமும், அவருடைய ஜீவனும் ஆகியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமான்களாய் கொண்டு வந்திருக்கிறார். பாவியான நம்மை பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாட போகிறோம்.

இருக்கிறோம். ஒரு காலத்தில் பாவிகளாய் இருந்தோம், கிறிஸ்து நமக்காய் மரித்தார், நம்மை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே அதுதான், என் பாவங்களை போக்குவதற்காக, என் சாபங்களை நீக்குவதற்காக என் தேவன் சிலுவையை சுமந்து அந்த ரட்சிப்பை நமக்காய் மீட்டெடுத்து கொடுத்தார். ஹல்லேலூயா.

ஒன்று ராஜாக்கள் 6 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 சீப் மாதமாய 2 அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 நீளமும் 20 அகலமும் 30 உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செவித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களும் அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 அகலமும் நடுவே இருக்கிறது 6 அகலமும் 3 இருக்கிறது 7 அகலமாய் இருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டு சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆயா அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இடுப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போற வாசப்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3 அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவை முடித்தான். அவன் 5 உயரமான சுற்றுக்கட்டுக்களை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டி வைத்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரன் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேல் கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாயிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. கர்த்தருடைய உடன்பிடிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினார். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 நீளமும் 20 அகலமும் 20 உயரமுமாய் இருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினார். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினார். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கு பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினார். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீர் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் ஒலிவ மரங்களால் 2 கேரிவின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 உயரமாயிருந்தது. கேரிவினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 கேரிவினின் மற்ற செட்டை 5 இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 மற்ற கேரிவீனும் 10 இருந்தது. 2 கேரிபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஒரு கேரிபின் 10 உயரமாயிருந்தது. மற்ற கேரிவினும் அப்படியே இருந்தது. அந்த கேரிபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரிபின்களின் செட்டைகள் விரிந்திருந்ததனால் ஒரு கேரிவின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரிவின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாக இருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது.
அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினார். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறமுமாய் இருக்கிற ஆலயத்து தலைவசையையும் பொன் தகட்டால் மூடினார். சன்னி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்திலொரு பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கு ஒலிவமர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் நாலத்தொரு பங்காய் இருந்தது. அதில் இரண்டு கதவுகளும் தேவதாரி பறைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பறைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பறைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற நாளாயும் நீண்ட நாள் ஜபங்களுக்கு பதில் தருகிற நாளாயும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகர் இப்படியாக நினைத்து கொண்டிருக்கலாம், என் நிலையை யார் அறிவார், நான் கடந்து போகிற கண்ணீரின் பாதைகள் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், என் நீண்ட நாள் ஜபங்கள் எதுவும் கேட்கப்படவில்லையே என்று சுகத்திற்காக பலத்திற்காக வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக இப்படி அநேக காரியங்களை விண்ணப்பித்து காத்து இருப்பீர்கள். என் மேல் அன்பு செலுத்தவோ என்னை நினைக்கவோ விசாரிக்கவோ யாருமில்லையே என்று கூட வேதனையோடு இருதய பாரத்தோடு விடாய்த்து போய் அழுவதற்கு பலனில்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன் என்று. அவர் நம்மை நினைக்கிறதற்கும் நம்மை விசாரிக்கிறதற்கும் நாம் எம்மாத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரித்து உங்கள் பேரில் நினைவாயிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாய் தப்பி பிழைக்கும்படி நினைவு கூர்ந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7-8 அதிகாரங்களை நாம் வாசிக்கையில், அங்கே நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்றும், அதில் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் பேழைக்குள் நோவாவையும் அவனுடனே அவன் குடும்பத்தையும் சகல காட்டு நாட்டு மிருகங்கள் பறவைகளையும் பத்திரப்படுத்தி பாதுகாத்து நினைத்தருளினார் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் வெள்ளம் போல் சத்துரு பல வகையில் உங்களை நெருக்கி பற்றாக்குறைகள், வறட்சி, பணியிடங்களில், திருமண காரியங்களில், குழந்தைக்காக பிரயாணங்களில் தடைகளையும், முன்னேறி செல்ல விடாமலும் சோர்வையும் பலவீனத்தையும் கொடுக்கிற சத்துருவின் சதிகளை இன்றைக்கு பேழையாகிய இயேசு உங்களை பத்திரப்படுத்தி சத்துருவின் சதிகளில் சிக்குண்டு போகாமல் பாதுகாத்து நினைவு கூர்ந்து நன்மையானவற்றை பெற்றுக்கொள்ளும்படி நல்ல பதில்களை கேட்கும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக தாகத்தோடு வந்தவளை நினைவு கூர்ந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால் அவள் அநேக வருடங்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். ஆனால் தெய்வ சமூகத்தில் தன் வேதனைகளை மனக்காயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி அவள் தவறாமல் சென்று வந்தாள். கர்த்தர் அன்னாளின் தாகத்தையும் விசுவாசத்தையும் விடாமல் போராடி ஜெபித்ததையும் நினைவு கூர்ந்தார். தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடும் வேதனைகளோடும் வெளியில் சொல்ல முடியாத மனக்காயங்களோடும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதே என்றும், வியாதியில் சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனங்களில் விடுதலை இல்லையே என்று துக்கத்தோடு அன்னாளை போல் விடாது போராடி ஜெபித்து வருகிற உங்களை இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூர்ந்து எல்லாவற்றிலும் விடுதலையும் சுகமும் நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். 3வதாய் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டவனை நினைவு கூர்ந்தார். லூக்காவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை குறித்து பார்ப்போமானால் அவன் இயேசுவை குறித்து நற்சாட்சி கூறுகிறான், இயேசுவோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. இயேசு மீண்டும் உயிரோடு வருவார் என்ற வெளிப்பாட்டை உடையவனாய் இயேசுவே மீட்பர், இரட்சகர், அவராலன்றி மீட்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை என்பதையெல்லாம் அறிந்தவனாய் தன் ஒரே ஒரு வார்த்தையில் கூறுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்று. அப்படியே இயேசுவும் நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கள்ளனை நினைவு கூர்ந்ததை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகர் செய்யாத குற்றத்திற்காக அநேகரால் தூஷிக்கப்பட்டு மனமுடைந்தும் நன்மை செய்கிற நமக்கு தீமையே வருகிறதே என்றும் கலங்கியும் மனதில் உண்டான வலி, வேதனைகள், காயங்களுடன் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி கண்ணீருடன் எப்பொழுது விடியும் என் உபத்திரவங்கள் என்று காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமல் உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார்.
நலதம் என்னும் தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றி கணம் பண்ணின ஸ்திரீயை போல் துதியாகிய நலதத்தை என்னாலும் செலுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவையே நோக்கி பார்க்கிற உங்களை கத்த நினைவு கூர்ந்து எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் உங்களை விசாரிக்க விடுவிக்க அன்பு செலுத்த யாருமில்லையே என்று கண்ணீரோடு இருக்கிறவர்களே, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். அவரே தஞ்சம், கோட்டை, ஆபத்தில் அரணாயிருப்பதோடு மாத்திரமல்ல உங்களை நினைவுகூர்ந்து ஆசீர்வதிக்கிறவராகவும் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமா இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 118:6 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வார். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் அருகில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்வோம். நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவர் பரமேறி போகிற போது கலங்கினார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் நினைத்த போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை தைரியப்படுத்துகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை இன்னைக்கு நம்முடைய நாவில் இருந்து புறப்படட்டும். தாவீது அடிக்கடி தன்னுடைய சங்கீதங்களிலே மிக தெளிவாய் சொல்வார். 139 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வு. அவருடைய அனுபவங்கள், தாவீதினுடைய அனுபவங்கள் இந்த வசனங்களில் இருக்கிறது. என் ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கும் ஒரு கரத்தை என்னில் வைக்கிறேன். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இல்லை. அவர் முன்பும் பின்பும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் கலங்க வேண்டாம். ஒருவேளை நாம் நம்முடைய நினைவுகளில் வருகிறது என்ன, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தார், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த கலக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்படியானால் உலகத்திலே

பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எந்த சூழ்நிலை கண்டும், எந்த மனுஷனை கண்டும், எந்த பிசாசின் கிரியைகளை கண்டும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ஊழியத்தின் நிமித்தமாய் ஒரு தூர கிராமத்திற்கு, பட்டணத்திலிருந்து தூரமான ஒரு கிராமத்திற்கு கடந்து போய் ஊழியம் முடித்தார்கள். அவர்கள் திரும்பி வருகிற வழியிலே அவர்களுக்கு அவர்கள் வரவேண்டிய அந்த பேருந்து நின்றுவிட்டது, வரவில்லை. இந்த சகோதரி கலங்கினார்கள், நடந்தே வந்தார்கள், வழி தெரியவில்லை. அப்பொழுது ஒரு உணர்வு வந்தது, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் ஏன் பயப்பட வேண்டும். அப்பொழுது அந்த சகோதரி அந்த விசுவாசத்தோடு கூட அப்படி நடந்தே அந்த பட்டணத்திற்கு வந்தார்கள். அடுத்த நாளிலே அவர்களை சந்தித்த சிலர் சொன்ன சாட்சி தான் மிக முக்கியமானது. அம்மா, நேற்று நிரவு நீங்கள் தனியாய் நடந்து வந்தீர்கள், ஆனால் உங்கள் கூடவே ஒருவர் மிக அழகாய் நடந்து வந்தாரே, உங்களை பாதுகாப்போடு கூட அழைத்து கொண்டு வந்தாரே, அவர் யார், அவருடைய முகமெல்லாம் பிரகாசமா இருந்தது, அவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த சகோதரிக்குள் உணர்வு வந்தது, என்னோடு கூட நடந்து வந்தது என் இயேசு, என்னோடு கூட அந்த இருட்டான பாதையிலே நடந்து வந்தது என் ஆண்டவராகிய இயேசு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இதை அறிக்கை செய்வோம். இந்த நாளிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை நீங்கள் பயப்படுவீர்களானால், ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு பயப்படுவீர்களானால், மோசே மறைத்து போன பிற்பாடு யோசுவாவை பார்த்து, யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதை நிரூபித்து காண்பித்தார். அதனால் தான் யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பரிசுத்தவான்களை தைரியப்படுத்தின இயேசு இன்றைக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். யார் எங்களுக்கு எதிராக இருக்க முடியும், எந்த சூழ்நிலை, எந்த பிசாசு எதிராக இருக்க முடியும். நீர் ஒருவர் எங்கள் கூட இருந்தாலே அதுவே போதும். நீர் இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்க முடியும், எங்களோடு கூட இருக்கிறீர். இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, ஆமென்.

0: செய்தி அளிப்பவர் ஊழியர் ஜூப்ளின் ஜோசப்.
1: ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 20 வரைக்கும். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 14 20 வரைக்கும்.
2: ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான்.
1: எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து ஆசையும் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவன் ஆனான். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அதை கொஞ்சம் நம்ம ஆழமா வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டியாக இருந்தவள் இந்த ஆகார், இல்லையா? ஒரு கட்டத்தில் சாராள் சொல்றாங்க, ஆகாரையும் அவளுடைய பிள்ளையையும் தள்ளிவிடும் என்று சொல்லுகிறாங்க. உடனே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் நீ சாராள் சொல்லுகிறபடி செய் அப்படின்னு சொல்றார். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஏன்னா இஸ்மவேலும் ஈசாக்கு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஈசாக்கை இஸ்மவேல் பரியாசம் பண்ணினான் என்று சொல்லுகிறது. அந்த பரியாசம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, ஈசாக்க இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் வந்து எகிப்திய ஸ்திரீயினுடைய பிள்ளை, இல்லையா? அதாவது ஆகாருடைய பிள்ளை. அவன் அவனுடைய பூர்வீகம் எகிப்து, இல்லையா? இப்ப அவன் என்ன செய்ய சொல்றான்னா, இஸ்மவேல் ஏதோ ஒரு ஒரு பொம்மைய மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை செய்து, அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க, ஈசாக்கு இஸ்மவேல விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னா, ஒரு உருவத்தை செய்து இஸ்மவேல் என்ன செய்ய சொல்றான், நான் அந்த உருவத்துக்கு முன்னாடி நான் விழுந்து பணிந்து கொள்றேன் பாரு, அதே மாதிரி நீனு என்ன செய்யினா விழுந்து பணிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஈசாக்க பணிந்து கொள்ளும்படி சொல்லுகிறான். அது ஈசாக்கானா அப்படி பணிந்து கொள்ள முடியல. உடனே அவன் ஏளனம் பண்றான். இதுதான் அங்க நடந்தது. பிரயாசம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொம்மையை செஞ்சு விளையாடுறது, அதனால உண்டாகிற பரிகாசம் தான் அது. இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பரியாசம் பண்ணி நான்

இடத்துல அந்த வார்த்தைக்கும் அதே சேம் வேர்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்ப ரபிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு பொன் கன்று குட்டியை செய்து இஸ்ரவேலர்கள் அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து நீதான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி அதை வச்சு சில களியாட்டுகளையும் சில விளையாட்டுகளையும் அவர்கள் செய்தார்களோ, அதே போலதான் இஸ்மவேலும் என்ன செய்யறான்னா, ஈசாக்க ஒரு பொம்மையவோ ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதுக்கு முன்னாடி தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படி அவன் என்ன செய்யறான்னா அதை செய்யறான். இப்ப இது தவறு இல்லையா, இது தவறு. கண்டிப்பாய் ஒரு விக்கிரகத்தை உருவத்தை செய்து அதற்கு முன்னாடி விழுந்து பணிந்து விளையாடுவதோ எதுவுமே என்னது, அது கண்டிப்பாக என்னதான், அது தவறு. அதனாலதான் சாராள் பார்த்துட்டு சொல்றாங்க, இது சரியில்லை, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், இஸ்மவேல் இப்படி இருந்தான்னா என்னுடைய பிள்ளைய ஈசாக்க உருவ வழிபாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுவான் போல தெரியுது, அழைத்துட்டு போயிடுவான் போல தெரியுது, அதனால நீ என்ன செய்யக்கூடாது, இவங்க இந்த ஆகாரையும் பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப ஆகார அனுப்பி விடுறாங்க. ஆகார என்ன செய்யறாங்கன்னா, இஸ்மவேல அழைத்து கொண்டு வர்றாங்க. பேர்சபா வனாந்தரத்துல அவங்க அலைந்து திரிகிறாங்க. ஒரு கட்டத்துல துருத்தியில இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிட்டு, உடனே அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைய கொண்டு போய் ஒரு செடியின் கீழே விட்டுட்டு, ஆங்கிலத்துல ட்ரீ, ஒரு சின்ன மரத்தின் கீழே கொண்டு போய் அதை விட்டுட்டு தூரத்துல சற்று தூரத்துல போய் நின்று, நான் பிள்ளை சாகிறத என்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல போய் நின்று அவங்க அழுகிறாங்க. ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டாரோ இல்லையோ, யாருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டா, பிள்ளை இருந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். ஏன்னா அவன் யாருடைய வித்தாக இருந்தான், ஆபிரகாமுடைய வித்தாக இருந்தபடியினால ஆண்டவர் இஸ்மவேலுடைய சத்தத்தை அவர் கேட்டார் இல்லையா, இஸ்மவேலுடைய சத்தத்தை கேட்டார். இப்ப ஆண்டவர் உடனே ஆகார்ட்ட பேசுறார், ரொம்ப தெளிவா பேசுறாரு. பாருங்க, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன பெருசா, உனக்கு என்ன நடந்துருச்சுன்னு நீ நினைக்கிற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத, பிள்ளைய உன் கையில பிடிச்சுக்கிட்டு என்ன செய்ய, நீ போ, நான் இவனை என்ன ஆக்குவேன், நானு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தால் அவள் எதை கண்டாளா, ஒரு தண்ணீர் துறவை கண்டு. சொல்லுங்க, தண்ணீர். இப்ப நல்ல கவனி, தண்ணீர் துறவை ஆண்டவர் புதிதாக ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லல. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கேதான் என்ன செய்யுது, அது இருக்குது. தண்ணீர் துறவு ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா கவனிங்க, சூழ்நிலையை பாருங்க. ரெண்டு காரியம் அவளுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. ஒன்னு, பிள்ளை ஒரு பக்கம் செத்து கொண்டிருக்கிறான் தண்ணீர் இல்லாம, இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு அங்கதான் இருக்கு. ஆனா அதை அவ கண்களால என்ன செய்ய முடியல. இப்ப கவனிங்க, தண்ணீர் துறவு அங்கேதான் இருக்கிறது, ஆனால் அதை அவள் கண்களாலே என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல, ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் பார்க்க முடியல. நான் வரிசையா சொல்றேன், இப்ப பிரச்சனை என்ன, ஒரு பக்கம் புள்ள செத்துட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் தண்ணீர் துறவு இருக்கிறது, ஆனா இவ என்ன செய்யல. அத சத்தமா சொல்லுங்க, நீங்க நல்லா பேசுங்க, ஃபீல் ஃப்ரீ சொல்லுங்க. அதை இவ என்ன செய்யல. அப்ப இல்லாதது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததுதான் பிரச்சனை. சொல்லுங்க, இல்லாதது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, இல்லைங்கிறது நம்ம பாஷையில சொல்லுங்க, இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததுதான் பிரச்சனை இல்ல. இப்ப உங்களுக்கு சுகம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, அவர் என்ன செஞ்சு வச்சு இருக்கிறார் என்கிறத பார்க்காததான் பிரச்சனை. பணம் இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, அவர் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஏற்கனவே என்ன செய்து வைத்து இருக்கிறார் அதை பார்க்காததுதான் பிரச்சனை. திருப்பி சொல்லுங்க, இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரியா, இப்ப உங்க தொழில லாபம் இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, உங்க தொழில் ஆசீர்வாதத்திற்காக அவர் ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறார் என்கிறத என்ன செய்யல. இல்ல உங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல,
உங்கள் வெற்றிக்காக

0: ஏற்கனவே தெய்வம் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்யல இல்ல. சரி, ஒரே ஒரு டவு சொல்லிடுவோமா, இது மூணாவது டவு சொல்லுவோமா, கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்கிறது பிரச்சனையே இல்லை, இருக்கிறத பார்க்காததான் பிரச்சனை. சரி, இப்ப அடுத்த கேள்வி, ஏன் பிரதர் பார்க்கல, இருக்கா இல்லையா துறவு சொல்லுங்க. அப்ப ஏன் பார்க்கல, ஏன் பார்க்கலனா 15-16 திரும்ப வாசிங்களே, நிதானமா வாசிங்களே, இந்த வார்த்தை கவனிங்க, ஏன் பார்க்கவில்லை சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, ஏன். இப்ப நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லணும், அந்த பார்க்க அந்த வார்த்தை முக்கியம் பாருங்க, ஏன் பார்க்கவில்லை, நீங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்லணும், வாசிங்க 15-16 வாசிங்களே. துருத்தியில் இருந்த தண்ணீர் நிறுத்தி வாசிங்க, செலவழிந்த பின்பு பிள்ளையை செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் அப்ப ஏன் துறவ பார்க்கலைனா, இவ வேற ஒன்ன பார்த்துட்டு இருக்கா. இவ ஏன் துறவ பார்க்கலைனா, பிரச்சனைக்கு தீர்வை இவ ஏன் பார்க்கலைனா, இவ வேறொரு காரியத்தை, அதாவது எதை, அந்த பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கா. இவ பிரச்சனையவே பார்க்கறதுனால ஏற்கனவே தேவன் அங்க வைத்திருந்த தீர்வை இவளால என்ன செய்ய முடியல. உங்களுக்கு அப்ப ரெண்டு அங்க இருக்கு, பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, தீர்வும் அங்கதான் இருக்கு. பாருங்க, நீங்களே பிரசங்கம் ஆரம்பிச்சீங்க பாருங்க, வெரி குட். பிரச்சனையும் அங்கதான் இருக்கு, அதே இடத்துல தேவன் அதற்கு முன்பாகவே எதையும் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்திருக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேனே, இந்த ரெண்டு சம்பவத்துல எது முதல்ல நடந்துச்சு? பிள்ளைக்கு தண்ணி தாக எடுத்து அவன் செத்து கொண்டிருக்கிறானே, அது முதல்ல நடந்துச்சா, இல்ல தேவன் ஏற்கனவே அந்த இடத்துல சிருஷ்டிப்பின் நாட்களையே ஒரு ஊற்ற உண்டு பண்ணி வச்சிருக்காரு, அது முதல்ல நடந்துச்சா, எது முதல்ல நடந்துச்சு? உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். இனிமே தீர்வு வராது சொல்லுங்க பக்கத்துல, இனிமே தீர்வு வராது, ஏற்கனவே அது வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். இப்ப நல்லா கவனிங்களே, அப்ப ஏற்கனவே தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஆசீர்வாதமும் அங்கேதான் இருக்கிறது. At the same time, அதே நேரத்துல அந்த தீர்வை அவ பார்க்காததுனால அங்க என்னவோ வந்திருக்கிறது, ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. இப்ப ஏன் அவளால அந்த ஊற்றை பார்க்க முடியலன்னா, இவ ஏற்கனவே எதை பார்த்துட்டு இருக்கிறாவ சொல்லுங்க. இவ நல்ல கவனிங்க, ரெண்டு கண்ணு இருக்கு சொல்லுங்க, ரெண்டு கண்ணு. என்ன கண்ணு? ஒன்னு ஆவிக்குரிய கண் சொல்லுங்க, என்ன கண்ணு? இன்னொன்னு மனக்கண், இன்னொன்னு என்ன கண்ணு? இவளுடைய மனக்கண்கள் ஏன் துறவ அந்த மணிக்கணும், இந்த மாம்சக்கண், ஒன்னு ஆவிக்குரிய கண், அதான் மனக்கண்ணு சொல்றோம், இன்னொன்னு மாம்சக்கண் சொல்லுங்க, இன்னொன்னு என்ன கண்ணு? மாம்சக்கண். ஒன்னு என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்ணு, மனக்கண்ணு, இன்னொன்னு என்ன கண்ணு? இப்ப ஏன் இவளுடைய மாம்ச கண்கள் அந்த துறவ பார்க்க முடியல அப்படின்னா, இவளுடைய மனக்கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்குன்னா, புள்ள எப்படி சாவா, இப்படி கத்துறானே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரத்துல உயிர் பிரியும், பிரிஞ்ச உடனே என்ன செய்யறது, இந்த வனாந்தரத்துல எப்படி அடக்கம் பண்ணலாம், என்னெல்லாம் அவளே சொல்றா பாருங்க. நான் பார்க்க மாட்டேன், எதை அதத்தான் பார்த்துட்டு இருக்கிறா. ஆனா கூட என்ன சொல்றா, நான் பார்க்கல பிரதர், அது இல்ல பிரதர், அது இல்ல பிரதர், இந்த பிரச்சனை பிரதர், அந்த, அதாவது நம்ம பிரச்சனையை பேசலைன்னு சொல்றோம், பிரச்சனையை நினைக்கலைன்னு சொல்றோம், ஆனா அதையேத்தான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப இவளால ஏன் அந்த தீர்வை பார்க்க முடியல அப்படின்னா, அங்க இவ ஏற்கனவே எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ, இஸ்மவேலுடைய மரணத்தை, இன்னும் மரணம் நடக்கல, ஆனா அதை எதுல பார்க்க ஆரம்பிச்சிட்டா, மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பிச்சிட்டா, எப்படி சாவான், என்ன நடக்கும், எவ்வளவு நேரத்தில் உயிர் பிரியும், உயிர் பிரிந்த பிறகு என்ன செய்யலாம், எப்படி அடக்கம் பண்றது. சத்ருடைய தந்திரம் தான், எதை பார்க்க வைக்கிறான் பாருங்க. சரி, இப்ப அடுத்தது வருவோமா? சரி, வரிசையா கேள்வி கேட்கிறேன், வரிசையா கேள்வி கேட்கிறேன். இப்ப ஆகாருடைய பிரச்சனை என்ன? இல்லைங்கிறது பிரச்சனை இல்ல. எது பிரச்சனை? கரெக்டா சொல்லுங்க. எதை பார்க்காதது? இருக்கிறது. அப்படி சொல்லுங்க. எதை பார்க்காதது? இருக்கிறத பார்க்காதது பிரச்சனை. சரி, இப்ப தேவன் ஆகாருக்கு புதுசாக ஒரு ஊற்றை கொடுத்தாரு. ஏற்கனவே அந்த ஊற்றை எப்பவே உண்டு பண்ணி வச்சிருந்தாரு அவரு, இல்ல உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நீங்க தாயின் கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறதற்கு முன்பாகவே செய்யப்பட்டிருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனி, இப்ப பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சு போச்சா? பாகாருக்கு இரு இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, ஊற்று இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறத என்ன செய்யல அவ பார்க்கல. ஏன் இருக்கிறத பார்க்கல? அடுத்த கேள்வி வருது. அவ எதை பார்த்துட்டு இருக்கா? பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கா, வேற ஒன்ன பார்த்துட்டு இருக்கா? தேவன் செய்ததை பார்க்காமல் சொல்லுங்க, அவள் பிரச்சனையை பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப சொல்லுங்க, எதை செய்தத, யார் செய்ததை பார்க்காம, செய்ததை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்கா அவ? அதுக்கு காரணம் என்ன? இப்ப அடுத்ததுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன் அவ வந்து தேவன் செய்ததை பார்க்காமல் ஏன் அவள் பிரச்சனையை பார்த்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, அது வசனத்திலே இருக்கு பாருங்க, வசனத்திலே இருக்கு பாருங்க. 14 கடைசி வார்த்தையை வாசிங்க, கடைசி வாக்கியத்தை மட்டும். 14 கடைசி வாக்கியம் வாசிங்க. பேர்சபாவே வனாந்தரத்திலே என்ன தெரிந்தாளா? இப்ப ஏன் தேவன் செய்து வைத்த தீர்வை பார்க்காமல் அவள் ஏன் பிரச்சனையை பார்த்தான்னா, காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவ எங்க அலைந்து திரிந்து கொண்டே இருந்திருந்திருக்கிறா? அப்ப அந்த வனாந்தரத்துல அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அந்த வனாந்தரத்தையே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அதையே யோசிச்சு யோசிச்சு, அதுல இருக்கிற மணல் பரப்பு, அதுல இருக்கிற வறண்ட வெளி, அதுல இருக்கிற வெயில், அதுல இருக்கிற உஷ்ணம், அதுல இருக்கிற காரியம், அதையே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, தேவன் வைத்திருக்கிறதை பார்க்கிற கண்கள் இல்லாம அந்த வனாந்தரத்தின் சூழ்நிலையவே பார்க்க ஆரம்பித்து விட்டு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நம்முடைய கண்களால நாம பார்க்காம நாம ஏன் பிரச்சனையவே பார்க்கிறோம்னா, நாம இந்த பேர்சபா வனாந்தரத்துல அலைந்து திரியறது போல இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்குள்ள அலைந்து திரிகிறதுனாலதான். தேவையில்லாம உட்கார்ந்து நண்பர்கள்ட்ட உட்கார்ந்து அந்த கதை இந்த கதை அந்த நெகட்டிவ் இந்த நெகட்டிவ் ஃபேஸ்புக்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவன் திட்டுறான் இவன் திட்டுறான் இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை ட்விட்டர்ல வாட்ஸ்அப்ல தேவையில்லாத அநேகம் காரியங்களுக்குள்ள உள்ளையும் வெளியையும் போய் போய் போய் உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க அலையல, உங்க கால் அங்கதான் இருக்கு, உங்க வீட்டுலதான் இருக்கு. ஆனா இந்த இருக்கு பாருங்க, இந்த இந்த பெட்டி மாதிரி இருக்கு பாருங்க, இது இருக்கு பாருங்க, இது உங்களுக்கு உலகத்தையே அலைய வச்சிரும் பாருங்க. உங்களை எது வரைக்கும் கூட்டிட்டு போகும்? உலகத்தின் கடைசி வரையும் உங்களை கொண்டு போயிரும் பாத்துக்கு. அப்ப இதுக்குள்ள நீங்க போய் அவளுடைய பிரச்சனை என்னன்னா, ஏன் பிரதர், என்ன பிரதர், ஒரு சிம்பிளா யோசிச்சு பாரு, ஒரு இடத்துல ஊற்று இருக்கு அங்கதான் இருக்கிறா, அது தூரத்துலலாம் இல்ல, கண்ணு பாக்குற இடத்துலதான் இருக்கிறா, அந்த ஊற்றுக்கிட்டதான் இருக்கிறா, பிள்ளை சாக போறான், எடுத்து தண்ணியை கொடுத்துட வேண்டியதானே, ஏவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காருல, ஏன் இவ பாக்கல, ஏன் பாக்கலைனா, வனாந்தரத்துல சுத்தி சுத்தி அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு இவளுடைய சிந்தை முழுவதும் எதை மட்டுமே சிந்திக்கிறதாக இருக்கிறது, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை இல்ல. அப்ப கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய கண்கள், இது வந்து உங்களுடைய கண்கள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை பார்க்கணும்னா, முதல்ல இந்த உலகத்துக்குள்ள உங்க மைண்ட் அலைந்து திரியுது பாருங்க, வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அது இது இது இல்லைனா அது அது இல்லைனா இது இது இல்லைனா இது வாட்ஸ்அப்புக்கு ஒரு மணி நேரம் இது இல்லைனா ஃபேஸ்புக்கு ஒரு மணி நேரம் அது இல்லைனா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் இல்லைனா நியூஸ் யூடியூப் இப்படியே சுத்துது பாருங்க. இந்த அலைந்து திரியறது என்ன செய்ய விடாதுன்னா, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செய்ய விடாது, பார்க்க விடாது. அவன் நோக்கம் அதுதான், நீங்க சுத்திக்கிட்டே இருக்கணும். இருக்கணும், ஆனா இருக்கிறத பார்க்க கூடாது. நீங்க உலகத்துக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், பிரச்சனைகளுக்குள்ள சுத்திட்டே இருக்கணும், ஆனால் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது. சார், இப்ப இந்த சூழ்நிலை உங்களுக்கு வழங்கிருச்சுல. இவ வனாந்தரத்துல அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சதுனுடைய விளைவு, இவ எதை பார்க்க தவறிட்டா, ஊற்ற பார்க்காம எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா, தன்னுடைய மகனுடைய மரணம் எப்படி வரப்போகுது, எப்படி சம்பவிக்க போகுது பார்க்க மாட்டேன்னு சொல்றா. ஆனா அதை குறித்துதான் இவ கண்ணு பார்க்கல. சொல்லுங்க, எது பார்க்கல? திரும்பி உட்கார்ந்துதான் அழுகிறா, ஆனா எதை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கிறா? இவ மனக்கண்கள் யாருடைய மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறது? இல்ல, இவ மாம்ச கண்ணு பார்க்கல, திரும்பிதான் உட்கார்ந்து இருக்கிறா. 50 தூரத்துல போய் ஓன்னு அழுகிறா. இவ கண்ணால மாம்ச கண்ணுல பார்க்கல, ஆனா என்ன கண்ணுல பார்த்துக்கிட்டு இருக்கிறா? அப்ப சத்துரு என்ன செய்வான்னா, உங்க மனக்கண்கள்ல உங்க மனதுல நெகட்டிவான காரியங்களையே பார்க்க வச்சுட்டே இருப்பான். அதுக்கு என்ன செய்வான்? உங்களை அதை போன்ற காரியங்களுக்குள்ள உலகத்துக்குள்ள உங்களை அலைந்து திரிய வைக்கணும். உங்க கால்கள் ஒரே இடத்துல இருக்கலாம், நீங்க ஒரே சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா உங்கள் மனதை அவன் என்ன செய்ய வச்சுட்டே இருப்பான்? அலைய வச்சுட்டே இருப்பான். இல்ல சரி, இதுதான் இப்ப பிரச்சனை. இதுதான் என்னது இப்ப பிரச்சனைன்னு வந்துருச்சா? சரி, இதுக்கு இப்ப தேவன் ஒரு தீர்வை கொடுக்கணும் இல்ல, ஒரு தீர்வை தேவன் உண்டு பண்ணணும் இல்ல. இப்ப பாருங்க, இவ கண்ணு இவ மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டது. அங்க என்னதான் இருக்கு? ஏற்கனவே அங்க என்ன இருக்கிறது? ஊற்று இருக்கு. இப்ப தேவன் என்ன செய்யணும்? ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்னு என்ன? இவளுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். சொல்லுங்க, மரணத்தை பார்க்கறத என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணாதான் இவ கண்ணை திறந்து எதை பார்க்க ஆரம்பிப்பா? ஊற்ற பாப்பா இல்லையா? இப்ப அடுத்த கேள்வி வருது, எப்படி பிரதர் இவளுடைய மனக்கண்கள் உலகத்தை பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறது, அதை எப்படி ஸ்டாப் பண்றது? எப்படி ஸ்டாப் பண்றதுனா, அதை ஸ்டாப் பண்ணுகிற ஒரே ஒரு வல்லமை எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை அங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க 16 வசனம் வாசிங்க. பார்க்க மாட்டேன், 17 நினைக்கிறேன், 17 வாசிங்க. சத்தத்தை கேட்டார், ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், எழுந்து பிள்ளைய எடுத்து அவனை அவன் கையில பிடித்து கொண்டு போ, நான் அவனை என்ன ஆக்குவேன்? சொல்லுங்க, என்ன ஆக்குவேன்? திருப்பி சொல்லுங்க, என்ன ஆக்குவேன்? இவ பார்க்கிறது அவன் சாகிறத, ஆண்டவர் காட்டுவது அவன் பெரிய ஜாதியாவத. இவள் பார்ப்பது அவன் சாகிறத, ஆனா ஆண்டவர் அந்த நினைவுகளுக்குள்ள இடைப்பட்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஸ்டாப் பண்ணு. உன் மனது அவனுடைய மரணத்தை பார்க்க கூடாது, உன்னுடைய மனது அவன் பெரிய ஜாதியாவதை பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உன்னுடைய மனக்கண்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க கூடாது. நீ பார்க்க வேண்டியது எதன்னா, அவன் பெரிய ஜாதியாவத. இப்ப வார்த்தை வந்த உடனே இவ அவளுடைய மரணத்தை பார்க்கறத விட்டுட்டு வார்த்தையை நம்பி, சொல்லுங்க, எதை நம்பி? வார்த்தையை பார்த்த உடனே, வார்த்தையை கேட்ட உடனே, வார்த்தை அவளுடைய எண்ணங்களை மாற்றுது பாருங்க. அதை மாற்றின உடனே அப்படியே அவ தன்னுடைய எண்ணங்களை திருப்புறா. அப்படியே ஆண்டவரே, என் பிள்ளை பெரிய ஜாதி ஆவானா அப்படின்னு அவன் ஜாதி ஆகிறத மனது அப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே மனக்கண்கள் மாறின உடனே மாம்ச கண்களும் திறந்துருது, ஊற்றை பார்த்தா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு அது என்ன காட்டுகிறதோ அதை உங்க கண்கள்ல உங்க மனக்கண்கள்ல இமேஜின் பண்ணுங்க. அதை உங்க வாழ்க்கையில மனக்கண்கள்ல விசுவாசிச்சு பாருங்க. பிரதர், அப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? அதுக்குதான் இதை வாசிங்க, அதுக்குதான் பைபிள் வாசிங்க.
1: இது சொல்லுகிறது, உங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை, சொல்லுங்க உங்களை.
0: எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
1: இந்த தூத்துக்குடியில உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்ன பிரதர் தூத்துக்குடியில ஒரே கேன்சர் பிரதர், எல்லாருக்கும் வருது பிரதர், வீட்டு வீட்டுக்கு வருது பிரதர். இப்ப நீங்க உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, உங்க மைண்டுக்குள்ள அப்படி கொடுப்பான், உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க உறவுகள்ல யாருக்கோ வந்த மாதிரி, வந்தா என்ன செய்யறதுங்கிற மாதிரி, யார கான்டாக்ட் பண்ணலாங்கிற மாதிரி, எங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற மாதிரி எவ்வளோ செலவு.
0: இது உலகம் காட்டுகிற பிக்சர், சாத்தான் அப்படி காட்டுவான்.
1: ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், உடனே நீங்கள் எதை, இந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே எதை எடுக்கணும்னா, வசனத்தை எடுக்கணும். இது சொல்லுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணுகிறது இல்லை. உடனே நீங்கள் இந்த வார்த்தையை வச்சு உங்கள் குடும்பத்தை பார்க்கணும். இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகள்ல ஒன்னு எனக்கு வராது, என் குடும்பத்துக்கு வராது, பிள்ளைகளுக்கு வராது, என் கணவருக்கு வராது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய்.
0: எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே டக்குன்னு ஊற்று திறக்க ஆரம்பிச்சிரு பாருங்க வாழ்க்கை. இப்ப உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
1: அப்ப வார்த்தைய ஆண்டவர் ரொம்ப தெளிவா இடைபடுறாரு பாருங்க. ஆகாரோட இவ பார்க்க வேண்டியதை பார்க்காம எதை பார்த்துட்டு இருக்கா, பார்க்க கூடாதத. இப்ப இதை மாற்றணும்னா எதுதான் மாற்ற முடியும்? வார்த்தை சொல்லுங்க, எதுதான் மாற்ற முடியும்?
0: உடனே அவள்கிட்ட போய் ஒரு பிக்சர் கட்டுறாங்க பார், நீ அவன் மரணத்தை பார்க்காதே, நான் அவனை பெரிய ஜாதியாக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரியா, அப்ப உலகம் உங்கள்கிட்ட சில மரணத்துக்கு எதுவான காரியங்களை காட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா நீங்க இந்த வார்த்தையில தேடுங்க, உங்க கணவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதை அப்படியே கற்பனை பண்ணுங்க, அதை பாருங்க, உங்க மனதுல பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா,
1: ஒரு வெள்ளை குதிரை, நல்ல அழகான ஜிஜோண்டிகான், நல்ல 6 அடி 6 அடி உயரத்துல நல்ல குதிரை, வெள்ளை வெள்ளேன்னு தலையில இருந்து வாள் வரைக்கும் ஒரு இடத்துல கூட பழுப்பு நிறமோ எதுவும் இல்லை, என்ன குதிரை சத்தமா சொல்லுங்க, ஒரு நல்ல சிங்கம், நல்ல இளம் சிங்கம், பால சிங்கம், நல்ல ஆண் சிங்கம் பார்த்துக்குங்க, அது அப்படி நடந்து வருகிறதே கம்பீரமா, அப்படி கால்களை வைத்து அடி எடுத்து வைக்கிறதே எப்படி இருக்கு, அப்படியே கம்பீரமான செய்து நடந்து வருது. வருதா சொல்லுங்க?
0: இப்ப நான் கேக்குறேன், வெள்ளை குதிரையை நினைச்சீங்களா இல்லையா, சிங்கத்தை நினைச்சீங்களா இல்லையா, சொல்லுங்க எப்படி நினைச்சீங்க? மனக்கண்கள்ல, கரெக்ட் சிஸ்டர், மனக்கண்கள்ல வெள்ளை குதிரை அப்படின்னு யோசிச்சீங்க, ரைட். யூத், நல்ல ஒரு பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படி நடந்து வருகிற மாதிரி யோசிச்சீங்கல்ல, மனக்கண்கள்ல தோண்டுச்சு இல்ல, எப்படி தோண்டுச்சு? நான் சொல்ற வரைக்கும் அது உங்க மனதுல என்ன செய்யல, ஆனா என் வார்த்தை உங்களுக்குள்ள அதை உண்டாக்குகிறது, உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே தான் நான் சொல்றேன், இந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும். இத வாசிக்க வாசிக்க, இத கேட்க கேட்க, இல்லாதவைகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது அங்க சத்தியமே.
1: இத நீங்க பிரதர், நான் எதை பிரதர் யோசிக்கிறது, இந்த வார்த்தையில வாசிங்க, இந்த வார்த்தையில நாங்க பிரசங்கம் பண்ணுகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேளுங்க, அது உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்?
0: இப்ப நான் வெள்ள குதிரைன்னு சொல்ற வரைக்கும், அதை உங்க காதால கேட்கிற வரைக்கும், அதை நீங்க என்னவே செய்யல,
2: யோசிக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா வெள்ள குதிரை, நல்ல பால சிங்கம், இளம் சிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை உங்க காதால கேட்ட உடனே, உங்க காதுக்குள்ள இந்த வார்த்தை போன உடனே உங்க மனக்கண்கள்ல அது உருவாக ஆரம்பிக்கிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு வாசிச்சு ஆசீர்வாதங்களை யோசிங்க. இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டு ஆசீர்வாதங்களை யோசிங்க. உங்க மனக்கண்கள்ல உருவாகும், பிறகு மாம்ச கண்கள்ல வர ஆரம்பிக்கும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்டியானிட்டி. வார்த்தையை வாசிச்சு வாசிச்சு இது வந்து நான் எப்படி உங்களுக்கு வெள்ள குதிரை, உங்களுக்கு வந்து யூத சிங்கம், நல்ல பால சிங்கம்னு சொல்றனோ, அதே போல சாத்தானோ நெகட்டிவான காரியங்களை, கேன்சரு, சுகரு, ப்ரெஷரு, அது இது, கடனு அப்படின்னு சொல்லி அவனும் நிறைய வார்த்தைகளை உள்ள போடுவான். அதுவும் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்க மனக்கண்கள்ல உருவாக ஆரம்பிக்கும். நீங்க என்ன செய்யணும்? சாத்தான் சொல்ற நெகட்டிவான காரியங்களை எல்லாம் இந்த வார்த்தையை வச்சு தடுத்து தடுத்து தடுத்து தடுத்து, இல்ல, என் தேவன் என்னை சுகதேகியாக வைத்திருக்கிறா, என்னை கடன் கொடுக்கிறவனாக வைத்திருக்கிறா, நான் கடன் வாங்குவது இல்ல, கடன் கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. இப்ப நான் வெள்ள குதிரைன்னு சொன்ன உடனே உங்க மனக்கண்கள் எது உருவாச்சு சொல்லுங்க, எது தெரிஞ்சிச்சு? அதுக்கு பேர் தான் விசுவாசம். சிம்பிளா சொல்றேன், அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் பிரதர் விசுவாசம். நான் சொல்றேன், வெள்ள குதிரைன்னு சொன்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மனதுல எது வந்துருச்சு சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யாரும் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல. தேவன் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறார். என்ன அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு பாருங்க, சொல்லுங்க. அந்த அந்த விசுவாசத்தின் வல்லமை உங்ககிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, எனக்கு விசுவாசமே வராது பிரதர். இல்ல பிரதர், அவனவனுக்கு தந்தருளின விசுவாச அளவின்படியே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசத்தை துவக்கினவர் சொல்லுங்க. விசுவாசத்தை நீங்க நினைக்காதீங்க, எனக்கு விசுவாசமே இருக்காது பிரதர். இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, உங்களுக்கு விசுவாச வரம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எப்படி சொல்றீங்க? அதான் நாம் வெள்ள குதிரைன்னு சொன்னவனே உங்களால எதை எதை கொண்டு வர முடிகிறது மனதுல? வெள்ள குதிரை கொண்டு வர முடியும். தட் இஸ் ஃபை. வெள்ள குதிரை இங்க இருக்கா சொல்லுங்க? வெள்ள குதிரை இருக்கா? இல்லாத ஒன்னை எப்படி மனக்கண்களை உருவாக்குனீங்க? தட் இஸ் ஃபை. ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனது ஆட்டோமேட்டிக்கா எதை உருவாக்குது? வெள்ள குதிரை. அப்படி அப்படி மனக்கண்களை கொண்டு வந்து நிறுத்துது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அப்ப இந்த வேதம் சொல்லும் போது, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனக்கண்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை நன்மை தொடருவதா அப்படி உருவாகுது பாருங்க. அது உருவாகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தட் இஸ் ஃபை. உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, மனதுல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு விசுவாசம் இல்லாம இல்ல, எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கவனி, இப்ப கவனி. அப்ப உங்களுடைய உங்களுக்குள்ள இந்த ஃபெய்த் எப்படி உருவாகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்லி இவன் மரணத்தை பார்க்கறத தடை பண்ணி அந்த அந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து இவ மரணம் வெளிவரும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்மவேலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜாதி வெளியே வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் என்ன காண்பிக்கிறான்? இந்த இருக்கிற இஸ்மவேல் இப்படியே மண்ணுக்குள்ள போக போறான்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த இஸ்மவேலுக்குள்ள இருந்து பெரிய ஜாதி வெளியே வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், உங்க போட்டு இல்லாம போக போகுதுன்னு சாத்தான் சொல்றான். நான் சொல்றேன், உங்க ஒரு போட்டு ஏழு போட்டா மாற போகுது. எத்தனை பேர் இப்ப இப்ப ஏழு போட்டை பாருங்க, மனக்கண்களை பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாச அளவின்படி ஒரு ஆமேன்னு சொல்லுவார்களா? இந்த ஏழு போட்டை இப்ப நீங்க அப்படி மனக்கண்கள் அப்படி பாக்குறீங்க இல்லையா, இது விசுவாசம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணும். ஏன் ஒரு போட்டு ஏழு போட்டா மாறுகிறது, என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் ஏழு தனையாய் ஆகிறது. இதை நீங்க பார்க்க பார்க்க பார்க்க, மனதுல பார்க்க பார்க்க பார்க்க, அது நிஜத்துல உருவாக ஆரம்பிக்கும். இதுதாங்க விசுவாசம். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. இல்லை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி டக்குன்னு வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அவளுடைய பார்வையை மாற்றுகிறார் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்களேன். உங்க பிள்ளைங்கள ஒண்ணுமே படிக்காத பிள்ளைங்க, ஒண்ணுமில்லாத பிள்ளைங்க அப்படியே பார்க்காதீங்க. உங்க பிள்ளைங்க இந்த இதே மாவட்டத்தில் உயரிய அதிகாரியா உங்க பிள்ளை வந்து நிற்பாங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இதை இப்போ இப்போ நான் சொன்னவங்கன்னா உங்க மனதில் அப்படி வருது இல்லை. இதை இந்த இடத்தோட விட்டுறக்கூடாது. வீட்டில் போய் யோசிங்க, நாளைக்கு காலையிலையும் அதையே யோசிங்க, நாளைக்கு மதியம் யோசிங்க, சாயங்காலம் யோசிங்க, அடுத்த நாள் யோசிங்க, அடுத்த வாரம் யோசிங்க, தொடர்ந்து யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதையே வாயினால பேசுங்க, நாளடைவில் அது உருவாக ஆரம்பித்து விடும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாச வாழ்க்கைன்னு என்னன்னு விளங்குது அவங்களுக்கு. விளங்குறவங்க விளங்குறதுக்காக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல. சரி அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? இப்போ கவனி, ஆரம்பத்தில் அது ஒரு ஒரு ரிவைஸ் வந்துடும். ஆ உங்களுக்கு புரியுறதுக்கா? இப்போ ஆகாருடைய பிரச்சனை என்ன? ஊற்று இல்லாதது பிரச்சனை இல்லை, இருக்கிறத என்ன
3: செய்யலை?
2: வெரி குட். ஏன் பார்க்கலன்னா அவ இருக்கிற ஆசீர்வாதத்தை விட்டுட்டு எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா? அவ ஒரு பிரச்சனைய, ஒரு மரணத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா? இப்ப அதை தடை பண்றதுக்கு தேவன் தம்முடைய தூதன் மூலமா எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை சொல்லுங்க. எதை அனுப்புகிறாரு? வார்த்தையை அனுப்புறாரு. இல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தையை தான் அனுப்புனாரு. இல்ல உடனே ஒரு தூதன் அனுப்பி போ, மம்பட்டி எடுத்து, கடப்பறை எடுத்து, ஊட்ட தோண்டு அப்படிலாம் ஏதாவது சொன்னாரா? இல்ல, பிரச்சனையை மாற்றுவதற்கு எதை அனுப்பினார் அவரு? வார்த்தையை. வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்மவேலுக்குள்ள இவ மரணத்தை பார்க்கிறா. ஆனா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதே இஸ்மவேலுக்குள்ள எதை காண்பிக்கிறது சொல்லுங்க? எதை காண்பிக்கிறது? இவ இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள், அவன் அந்த இஸ்மவேலுக்குள்ள இதுவரைக்கும் மரணத்தை பார்த்தவள் இப்ப இஸ்மவேலுக்குள்ள இருந்து எதை பார்க்க ஆரம்பிக்கிறா? பெரிய சத்தமா சொல்லுங்க, பெரிய ஜாதிய பார்க்க ஆரம்பிக்கிறா. இல்ல அப்ப இஸ்மவேலுக்குள்ள பெரிய ஜாதிய பார்த்த உடனே ஊற்றை பார்க்க கண்கள் திறந்துருச்சு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி இப்ப அடுத்து என்ன செய்யறா? அடுத்து என்ன செய்யறா? நேர துறவண்டை போய் சொல்லுங்க. துறவு அந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா ஆவியான எழுதுறாரு. 17-18 வசனமா வாசிங்க. நீ எழுந்து
4: பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால்
2: பிடித்துக் கொண்டு போ,
4: அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
2: அடுத்த வசனம்,
4: தேவன் அவளுடைய கண்களை திறந்தார்.
2: அவங்க வாசிக்கிட்ட சிஸ்டர், தேவன்
4: அவளுடைய,
2: இருங்க மைக்ல வாசிக்க வேண்டாம், அவங்க வாசிங்க, நீ வாசிங்க சிஸ்டர், நல்லா சேர்ந்து வாசிங்க. தேவன்
3: அவளுடைய
2: கண்களை
3: திறந்தார்.
2: அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு சொல்லுங்க, தண்ணீர் துறவை கண்டு போய். அந்த வார்த்தை கவனிங்க, கண்டு போய். ஆங்கிலத்தில் கரெக்டா இருக்கும், வாக். அந்த துறவை நோக்கி நடந்தா சொல்லுங்க, துறவை நோக்கி
3: நடந்தா.
2: இல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சாத்தான் உங்களுடைய மைண்ட்ல நிறைய மரண காரியங்களை காட்டிக்கொண்டே இருப்பான். நீங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா எதை பார்க்கணும், எதை கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கணும், எதை படிக்கணும்? பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? எதை படிக்கணும்? வார்த்தையை. எதை கேட்கணும்? இத போகிற போக்கில் செய்யணும்னு நினைக்க கூடாது. எப்படி போகிற போக்குல வார்த்தையை படிச்சுட்டு போயிருவோம், போகிற போக்குல வார்த்தையை கேட்டுட்டு போயிருவோம் அப்படி நினைக்காதீங்க. எப்பயாவது டிராவல்ல போகும்போது அப்படியே கேட்டுட்டு போ அப்படின்னு, அது கேட்கறது தப்பு கிடையாது, ஆனா கூட நேரம் எடுத்து செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் போய் உட்கார்ந்து
0: வார்த்தை என் தொழிலை பற்றி என்ன சொல்லுது? போய் உட்கார்ந்து பாருங்க, போகிற போக்கில் செய்யாதீங்க, சின்சியரா செய்யுங்க, கேர் எடுத்து செய்யுங்க, போய் உட்காருங்க, ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் உட்காருங்க. வார்த்தை என்ன சொல்லுது? என் சிந்தனைகள்ல எதை நான் பார்க்கணும்? வார்த்தை எதை காட்டுது? என்ன ஆசீர்வாதங்களை எனக்கு காட்டுது? தயவு செய்து போய் உட்காருங்க. நிறைய பேர் இந்த இந்த நாட்கள் என்ன ஆகி போச்சுன்னா, பிஸி ஷெட்யூல் என்ன ஆகி போச்சுன்னா, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பிரதர் நான் அப்படியே பிரசன்னத்திலே இருக்கிறேன், பிரதர் அப்படியே பிரதர் பிரசன்னத்திலே தான் பிரதர் ஆண்டவரோடு இருக்கிறேன் பிரதர் பிரதர் இந்த கதையெல்லாம் சொல்ல வேணாம். தயவு செய்து போய் ஒரு செய்தி கேட்கணுமா, உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேளுங்க. தயவு செய்து உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. நான் கேட்கிறேன், 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்களால் கொடுக்க முடியாதா? ஒரு மணி நேரம் உங்களால் கொடுக்க முடியாதா? நீங்க சத்துரு என்ன தந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னா, நீ என்ன வார்த்தை தானே போகிற போக்குல கேட்டுக்க, அது என்ன ஆயிருன்னா காதோட போயிருது, மறக்க வச்சிருவான். அதை உட்கார்ந்து சின்சியரா கேளுங்க, வேர்ட் போய் வேடா கேளுங்க, வேர்ட் போய் வேடா வாசிங்க. அப்பதான் உங்களுடைய ஆவியின் மனக்கண்களுக்குள்ள அது உள்ள போகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போகிற போக்கில் செய்யாதீங்க, சமூகத்துக்கு போய் செய்யுங்க. இந்த வேர்டு கவனிங்க. அவள் இதெல்லாம் அவையில் எவ்வளோ எழுதுறாரு பாருங்க. அவள் போய் சொல்லுங்க, அவள் போய், அவள் போனா அந்த ஊற்றுக்கிட்ட போறா. அதை போல போங்க, சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் அமருங்க. நேரம் இல்லைன்னா சொல்லாதீங்க, ஃபோனை ஒரு நாள் அமர்த்தி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு. சரியா? போனை ஒரு நாள் சுவிச் ஆஃப் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்கு மிச்சம் கிடைக்குதுன்னு. சரி, அப்ப அவள் போய் வாசிங்க, அவள் போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோட இருந்தா
4: அவன் வளர்ந்து.
0: இப்ப கவனிங்க, இவ போய் துருத்திய நிரப்புறா. சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? சத்தமா சொல்லுங்க, போய் எதை நிரப்புறா? அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், போங்க சமூகத்தில் அமருங்க, உங்க இருதயங்கிற துருத்தியை நிரப்ப ஆரம்பிங்க. நல்ல தாட்ஸ் எல்லாம் உள்ள வாங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? காத்திற்கு விஸ்தாரமான இடங்களை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரிக்கப்பட்டது போல எனக்கும் இந்த பூமியிலே விஸ்தாரமான இடங்களை கொடுக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருந்த ரகசியத்தின் ஐக்கியம் இன்னதென்று யாவருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த இந்த வசனம் சொல்லுகிற எண்ணங்களால நினைவுகளால உங்களை நிரப்பி கொள்ளுங்க, உங்களை நிரப்பிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நிரப்பிக்கொண்டு, எனக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நிரப்பிக்கொண்டு அடுத்து என்ன செய்யறா? அந்த நிரப்புன தண்ணீரை தன் மகனுக்கு என்ன செய்ய கொடுத்தாளா?
4: குடிக்க கொடுத்தா.
0: சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய கொடுத்தா? குடிக்க கொடுத்தா. இல்ல, குடிக்கணும்னா ஒரு ஒரு ஒரு தண்ணீர் உள்ள போகணும் அப்படின்னா எந்த உறுப்பு வழியா தான் உள்ள போகுது? காது வழியா, கண்ணு வழியா, மூக்கு வழியா, எது வழியா உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க, எது வழியா உள்ள போகும்? நான் சொல்றேன், அப்பமா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, எது வழியா தான் உள்ள போகும்? சத்தமா சொல்லுங்க. அப்ப இந்த சரீரம் நல்லா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கணும்னா, நான் உணவை எது வழியா தான் சாப்பிட முடியும்? நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் ஊற்று இஸ்மவேலுக்கு வெளியே இருந்து உள்ள போச்சு, புதிய ஏற்பாட்டில் ஊற்ற தேவன் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. அவனுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீர் வெளியிருந்து உள்ள போச்சு, ஆனால் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் கேக்குறேன், அந்த ஜீவன் தருகிற தண்ணீரை எதை பயன்படுத்தி அவன் பருகுனா சொல்லுங்க? அதேதான் சொல்றேன், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தண்ணீரை, நித்திய ஜீவ காலமாய் உங்களுக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்ற உங்க வாயினால நீங்க பருக முடியும். உங்க வாயில வசனத்தை பேச பேச பேச, உங்க வாயினால வசனத்தை அறிக்கை செய்ய செய்ய செய்ய, அந்நிய பாஷையில பேச பேச பேச, ஜீவ தண்ணீரை பருகுவீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்ப நான் திருப்பி இதை ஒரே ஒரு காரியத்தை கேட்க, ஊற்று பழைய ஏற்பாட்டுல இஸ்மவேலுக்கு எங்க இருந்துச்சு? வெளியே சொல்லுங்க, இஸ்மவேலுக்கு. அதே நேரம் ஊற்ற புதிய ஏற்பாட்டுல நமக்கு எங்கேயே வச்சுட்டாரு? உள்ளே வச்சுட்டாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியா? என்னை விசுவாசிக்கிறோட உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, அப்ப ஊற்ற வெளியே வைக்கல, ஆண்டவர் ஊற்ற எங்க வச்சிருக்கிறார்? நமக்கு உள்ளே வச்சுட்டார். சரி, ஊற்று தண்ணீரை எப்படி பிரதர் பருகிறது? இஸ்மவேல் எந்த எந்த எதை பயன்படுத்தி பருகுனா? வாயை பயன்படுத்தி. அப்ப நீங்களும் நானும் ஊற்று தண்ணீரை எதை பயன்படுத்தி தான் பருக முடியும்? வாயை பயன்படுத்தி. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப வசனத்தை நீங்க பேச பேச பேச பேச உங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டுட்டே இருக்கும். அந்நிய பாஷையில பேச பேச உங்க வாய் ஜீவ தண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்படித்தானே வேதம் சொல்லுது, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. இல்ல, நீதிமொழிகள் 10:11 இல்ல, நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று. ERV பைபிள் இருக்கும். நீ நல்லவர்கள் சொல்லுகிற சொற்கள் அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, அப்ப உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் நினைவுகளை வார்த்தையை கொண்டு அமைங்க. வார்த்தையில என்ன இருக்கோ அதை கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி அதை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, அதையே கற்பனை பண்ணுங்க, இமேஜின் பண்ணிட்டே இருங்க. உங்க மனக்கண்கள் அது வரணும். அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா ஊற்றுகளும் உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? அப்படித்தானே வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அந்த மனுஷனும் அப்படியே இருக்கிறான். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இல்லையா. அப்ப உங்க மைண்ட்ல இந்த வார்த்தையை வைத்த எண்ணங்களை கற்பனை செய்யுங்க, அதை மனக்கண்ணில் பாருங்க, வாயினால பேசுங்க, ஊற்று திறக்க ஆரம்பிக்கும்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: கல்லூரி படிப்பை முடித்த பின்னரும் அந்த வாலிபனுக்கு வாழ்க்கையில் எந்த நோக்கமும் அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்து வந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. எத்தனையோ பேர் கல்லூரி படிப்பை முடித்துச் சென்றாலும் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று குழம்பிக் கொண்டிருந்தான். அங்கே வந்த பெரியவர் ஒருவர் அவனை பார்த்து ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவன் அருகில் போய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அவனுடைய பேச்சை கேட்டு அவர் அவனை விசாரிக்க ஆரம்பித்ததால் அவரோடு மனம் திறந்து பேசத் தொடங்கினான். ஐயா, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு காரணம் கடவுள்தானே? கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், அவர் எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும் என்று புலம்பினான். அவனுடைய மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தின. அப்பொழுது அவர் அவனை பார்த்து, தம்பி, நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கடவுளை பார்ப்பார்கள், நீயும் அந்த கடவுளை உணர முடியும் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகள் ஓரளவு அவனுக்கு திருப்தி கொடுத்தன. மாலையில் மீண்டும் அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வழியில் வேகமாய் மோட்டார் சைக்கிளில் வந்த வாலிபன் ஒருவன் மொபைல் போனை பார்த்து கொண்டே வாகனத்தை ஓட்டிய காரணத்தால் அருகில் இருந்த மின்சார கம்பத்தில் மோதி கீழே விழுந்தான். இதை கவனித்த அந்த வாலிபன் ஓடிச் சென்று பக்கத்து கடையிலே ஒரு தண்ணீர் பாட்டிலை வாங்கிக் கொண்டு சுய நினைவில்லாமல் கிடந்த அவனுடைய முகத்திலே தெளித்து அவனுக்கு முதல் உதவி செய்ய முயற்சி செய்தான். இவனுடைய முதல் உதவியில் பயனில்லை என்பதை கண்டவுடன் 108 எண்ணுக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்து அந்த வாலிபனோடு கூட மருத்துவமனைக்குச் சென்றான். அவன் பையில் இருந்த அவனுடைய முகவரியை பார்த்து பெற்றோரையும் அழைத்தான். ஏற்ற நேரத்தில் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த அந்த இளைஞனை பாராட்டி, கடவுளைப் போல நீ வந்து என் பையனை காப்பாற்றிவிட்டாயே என்று குடும்பத்தின் அங்கத்தினர்கள் புகழ்ந்தார்கள். அதுவரை உணராத ஒரு மகிழ்ச்சியை அவன் அன்று உணர்ந்தான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வீட்டிற்கு வந்தான். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதும் தேவையுள்ளவர்களுக்கு நன்மை செய்வதுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று பொருள். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சி இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் கடைசியாக யாருக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். இன்று யாருக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் கவனித்து பாருங்கள். உண்மை அன்போடு செயல்படுங்கள், மன அமைதி பெறுங்கள். என்ன பெறுவோமா?

எல்லா சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபாஷாகாதாரா, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலன் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கோள், பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். Rabala shaka daraba, ri ba ba ba ba ba ba ba daraba, hamtera ga shaga daria dara, ri khadara, ri mashya dara. Ni sene pol pinvang kiravan alle, ni Davide pol munir kiravan. Karna naamam darikha patr kirade, naamam darikha patr kirade, naamam darikha patr kirade. Munnere, munnere, abane mer khola vidaade, abne naamathi naale chhempittu kol. Shaka daraba. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ராகாபாலா சாகாதரா ரிகாபகதராதரா. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கத்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமத்தை சொல்ல சொல்ல விடுகிறது. அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா ஆமென். 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே. என்னால் கிரகிக்க முடியாதது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள், எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்று என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்று என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்று இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யார் என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க காரணம்

0: 나비
1: 솔로 예수배
0: 예수배 나마메 멜라나데
1: 아멘. 엘라버트카고 நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பத்தி நீங்க சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா.

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார்னு விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகர பலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன உயர்ந்த அடைக்கலத்திலே. யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு? யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று? இல்லை, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை. உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது. கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. ஜெயம் தருகிற தேவன் மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர். அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்வோம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். உன்னை கண்டு நடுக்குமே என்று நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொற்று போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

கொலோசேயர் 2 அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுவதாவது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாயிருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரணமாயிருக்கிற எப்பாப்பிராவிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலுள்ளவைகளும் பூலோகத்திலுள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துட்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதிகாலங்களுக்கும்
தலைமுறை தலைமுறைகளுக்கு மரபாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துறதுக்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட

மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். சகரியா 4:7. 1953 முதன்முறையாக ஹிலாரியும் டென்சிங்கும் வெற்றிகரமாக இமயமலையில் ஏறி சிகரத்தை அடைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு மிலோரியும் அவருடைய நண்பர்களும் இமயமலை சிகரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று மலையேறினர். ஆனால் அவர்கள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் இருவரும் பணியில் புதையுண்டு மறித்து போனார்கள். அவர்கள் விடாமுயற்சி செய்தும் பல பயிற்சிகள் மேற்கொண்டும் தியாகங்கள் பல செய்தும் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணித்தும் அது முடியாமல் போனது. அவர்களோடு மலையேறும்படி சென்று தோல்வியடைந்து மீண்டும் லண்டன் திரும்பிய ஒரு குழுவினர் வகுப்பறை ஒன்றில் விரிவுரையாற்றினர். விரிவுரையாற்றியவர் தனக்கு பின்னால் எவரெஸ்ட் சிகரத்தின் மிகப்பெரிய படம் ஒன்றை தொங்கவிட்டிருந்தார். அவர் தன்னுடைய உரையை முடிக்கும் தருவாயில் பின்னாக திரும்பி எவரெஸ்ட் சிகரத்தை காட்டி இவ்விதமாக கூறினார். உன்னை வென்றுவிட வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை வென்றுவிட்டாய். நாங்கள் மீண்டும் முயற்சித்தோம், ஆனால் நீ எங்களை முறியடித்தாய். இருப்பினும் நாங்கள் உன்னை ஒரு நாள் தோற்கடிப்போம். காரணம், உன்னால் இதற்கு மேல் வளர முடியாது, ஆனால் நாங்கள் வளர முடியும் என்று கூறி தன் உரையை நிறைவு செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே நமக்கு மலை போல தெரியும் எந்த பிரச்சனைகளையும் தேவன் நம் காலின் கீழ் தான் வைத்துள்ளார். அந்த பிரச்சனைகள் எப்போதுமே நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். அவைகளின் மீது தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஒரு காலத்தில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது கடினமாக இருந்தது. ஆனால் 1953 பின்பு மக்கள் அதில் ஏறி உயர்ந்த சிகரத்தை தொட ஆரம்பித்து விட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு மலையாய் தெரியும் பிரச்சனைகளை தேவன் பதராய் மாற்றுவார். ஆகவே நாம் லக்கை நோக்கி நம்பிக்கையோட தொடர வேண்டும். செர்பாபேல் பாபிலோனிலிருந்து அநேக யூதர்களோடு முதன்முறையாக எருசலேமுக்கு திரும்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். தீக்கிரையாக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடவும் அதை கட்டவும் தேவன் செர்பாபேலை தமது ஆவியால் நிரப்பி அவரை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தினார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செர்பாபேலின் முன்பு நீ சமபூமியாவாய் என்று கூறி தேவன் செர்பாபேலை உற்சாகப்படுத்தினார். அதை போலவே தேவாலயம் கட்டும் பணியில் பல பிரச்சனைகள் செர்பாபேலுக்கு வந்தது. ஆனால் அவைகளையெல்லாம் தேவன் பதராய் மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து மலை போல இருக்கிறது என்று மலைத்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தமது ஆவியினால் உங்களை நிரப்பும் போது அவை உங்களுக்கு முன்பாக பதராக மாறிப்போகும். மேற்கொள்ள முடியாத பாவ அடிமைத்தனங்கள், வியாதிகள், பெரிய நஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், இவைகளினால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையால் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ள உண்டாக்கப்பட்டவர்கள்.

அதிசீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு மேளம் கொட்டலாம், த பெஸ்ட் இஸ் யெட் டு பி. வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 11:9. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையுள்ளவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாய் இருக்கும். இன்றைய மனன வசனம் வாசித்த பகுதியிலே 9 ஏசாயா 11:9, தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண் உலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். The earth shall be filled with the knowledge of the Lord as the waters cover the sea. ஒலிவமலையில் இயேசுவின் சீடர் அவரிடம், உமது வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று கேட்டனர். முடிவுக்கால அடையாளங்கள் பலவற்றை வரிசைப்படுத்திய பின்னர் ஆண்டவர், உலகெங்கும் உள்ள எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு விண்ணரசை பற்றிய இந் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பின்பு முடிவு வரும் என்று முடித்தார். இதை மத்தேயு 14:14 பார்க்கிறோம். தனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் உண்டு என்று அறிந்துள்ள பிசாசு எப்பொழுதையும் விட இப்பொழுது அதிக சினத்தோடு இருக்கிறானாம். வெளிப்படுத்தல் 12:12 அப்படி வாசிக்கிறோம். ஆத்தும் ஆதாயகர் மற்றும் சுவிசேஷகருக்கு எதிராக செயல்பட பிசாசானவன் நரகின் சக்திகள் யாவற்றையும் கிளப்பி விடுகிறான், கிளறி விடுகிறான். மிஷினரிகளை துன்புறுத்தும்படி அதிகாரிகளை ஏவி விடுகிறான். துன்புறுத்தல் என்பது எப்பொழுதுமே இருந்துதான் வந்திருக்கிறது, ஆனாலும் முடிவு காலத்தை நெருங்க நெருங்க அது அதிகரிக்கும் என்று இயேசு மத்தேயு 24:9-10 சொன்னார். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஸ்மிர்னா என்ற ஊரிலும் பிலதெல்பியா என்ற ஊரிலும் இருந்த சபைகளுக்கு கிறிஸ்து அருளிய வாக்குகளை மிஷினரி சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் யாவரும் உரிமை பாராட்டலாம். அவை யாவை தெரியுமா? உனக்கு வரவிருக்கும் துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ எவரும் பூட்ட முடியாத கதவை உனக்கு முன்னே நான் திறந்து வைத்திருக்கிறேன், இதோ விரைவில் வருகிறேன். வெளிப்படுத்தல் 2, வெளிப்படுத்தல் 3 ஐய அத்தியாயங்களிலே இதை வாசித்து பாருங்கள். மிஷினரி பணியிலே உலகமெங்கும் ஓர் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த 20 நூற்றாண்டுகளிலும் இவ்வளவு திருச்சபை வளர்கிறது போல் வேறு எப்பொழுதும்
திருச்சபை அவ்வளவு வேகமாக வளர்ந்ததில்லை. கதிர்கள் இன்னும் அறுத்து முடிக்கப்படாததால் வயலின் சொந்தக்காரர் மாலை 5 மணிக்கு கூட அறுவடையாளர்களை அழைக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மத்திய 20 அத்தியாயத்தில் உள்ள ஓமை, திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக 6 மணிக்கு காலையிலே போய் வேலைக்காரரை அமர்த்தினார், மறுபடியும் 9 மணிக்கு போய் அங்கே நிற்கிறவர்களை வேலைக்கு அமர்த்தினார், மதியம் 12 மணிக்கும் போய் அமர்த்தினார், பிற்பகல் 3 மணிக்கும் போய் வேலையாட்களை சேர்த்தார். பிற கடைசியாக 5 மணிக்கு போகிறார். 6 மணிக்கு பொதுவாக வேலை முடிந்துவிடும், 5 மணிக்கு போகிறார். நீங்கள் ஏன் பகல் முழுவதும் இங்கே சும்மா இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை ஒருவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை, வாருங்கள் எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த கடைசி மணி நேரத்தில் கூட அவர் ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டு போகிறார். அதுதான் இன்றைய நிலைமை. நாம் இப்பொழுது இருப்பது இந்த 5 மணி, 1 மணி நேரம் தான் ஒரு வேலை நமக்கு வேலை செய்ய வாய்ப்பு இருக்கலாம். பெந்தேகோஸ்தையை நாம் முன்மாரிக்கு ஒப்பிட்டால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன் எல்லா வயல்களிலும் நல்ல விளைச்சல் உண்டாகும்படி நமக்கு பெய்ய போகும் மழையை பின்மாறி எண்ணலாம். எனவேதான் சகரியா தீர்க்கன் சொன்னான் 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் மின்னல்களை கட்டளையிட்டு அவரவருக்கு பயிருண்டாக சகல வயல் நிலையங்களிலும் அவர் மழையை கட்டளையிடுவார் என்று அவர் முன்னுரைத்தார். இந்த கடைசி மணி நேரத்தில் தூயாவியானவர் தமது வல்லமையை மிக அசாதாரணமாய் நாம் விசுவாசித்தால் வெளிக்காட்ட ஆவலாயிருக்கிறார். கிறிஸ்துவின் 2வது வருகையே பவுலின் வாழ்க்கையில் நற்செய்தி பணிக்கு மிக முக்கியமான உந்து விசையாயிருந்தது. ஆண்டவரது வரவை விரும்பியதால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பை பவுல் வாஞ்சித்தார். தமது குமாரன் தீமோத்தேயுவும் இதே ஆவியை பற்றிக்கொள்ள அவர் ஆசித்தார். கிறிஸ்துவின் பேராணையை தீமோத்தேயுக்கு நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி 2வது வருகையை சுட்டி காட்டினார். அதை நீங்கள் கவனித்தீர்களோ என்னவோ, 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயத்திலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய 13வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கொள்ளும்படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன சொல்ல வேண்டும்? அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்ல அறிக்கை பண்ண வேண்டும் என்பதற்கு இந்த கிறிஸ்துவின் 2வது வருகையை அவர் முன்வைக்கிறார். மட்டுமல்ல, 2வது நிருபத்தினுடைய 4வது அத்தியாயம் 2 வசனங்களில் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. மகா பெரிய உபத்திரவம் இன்னும் திருச்சபைக்கு வரவில்லை எனினும் உலகின் நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளும் இன்னல்களும் ஏற்கனவே ஏராளம். இனிவரும் காலம் பிரியமானவர்களை இருட்டாயிருக்கிறது. தலைவர்கள் தடுமாறுகிறார்கள். தங்களது தலையை நம்பிக்கையோடு உயர்த்தி நிற்க திருச்சபைக்கு ஒன்றுமே நியாயமான காரணம் இருக்கிறது. தங்கள் கடந்த கால மேன்மைகளை குறித்தே நாடுகள் வெறுமனே பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றன. திருச்சபையோ தனது எதிர்கால மகிமையை குறித்து எதிர்பார்ப்போடு மேளம் கொட்டலாம். The best is yet to be. தந்தை பெர்க்மன் சையா அவர்கள் அருமையான ஒரு பாடல் பாடினார்கள். அதில் ஒரு கவியை நான் பாடுகிறேன்.

மேளம் கொட்டுவோம். ஏனென்றால் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். தண்ணீரால் கடல் நிறைந்திருக்கிறது போல மண் உலகு ஆண்டவரை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். The best is yet to be. எங்கள் மகாபிரிய தேவனே, எங்கள் இருதயங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற ஊக்குவிக்கிற வார்த்தைகளுக்காக, ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய திருவாக்குகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கால் மிதிக்கும் இடமெல்லாம் தருவேன் என்று சொன்னீர். மட்டுமல்ல, சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல பூமி முழுவதும் மண் உலகம் முழுவதும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க போகிற ஒரு நாளை கர்த்தாவே கற்பனை செய்து நாங்கள் கழிகூர்ந்து உமக்கு நாங்கள் கைதட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும் கர்த்தாவே, சீக்கிரமாய் வரட்டும். அது வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் உற்சாகமான ஆவியினாலே தாங்கப்பட்டு தீவிரமாய் இன்னும் வேகமாய் நற்செய்தியை கர்த்தாவே நானா திசைகளிலும் சென்று அறிவிக்க எங்கள் கால்களுக்கு நீர் விரைவை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது ஊழியத்திலே சோர்ந்து போய் நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மேலானது இனிதான் வரவிருக்கிறது. இதிலும் பெரிதானவர்களை அவர்கள் காணப்போகிறார்கள். கர்த்தாவே, உற்சாகமாய் வீறு கொண்டு எழுந்து பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசித்து அவர்களை உன் மண்டையிலே கர்த்தாவே கூட்டம் கூட்டமாக ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக சேர்க்க நீர் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், கும்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: பாஸ்டர் அற்புதமூர்த்தி, சகோதரி குளோரி அவருடைய சாட்சியை கேட்போம்.
2: வணக்கம் பிரதர் அற்புதமூர்த்தி. குளோரி, ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: என்னுடைய பேக்ரவுண்ட் பண்ண ஹிந்து பேக்ரவுண்ட் மேடம். இந்து, பூர்வீக இந்து மார்க்கத்தை சேர்ந்து வந்தேன். தாத்தா காலத்திலேருந்து, அப்பா காலத்திலேருந்து, என்னுடைய தலைமுறையிலையும் என்னுடைய குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் இந்து மார்க்கத்தில் இருந்தேன்.
2: ஓகே,
3: அதுக்கப்புறமா
2: எப்படி அந்த மாறுதல் வந்தது?
3: மாறுதல் வந்ததுன்னா, இப்போது இயேசுனாலே எனக்கு பிடிக்காது.
2: சின்னதில்
3: எனக்கு வந்தது, எனக்கு அகெயின்ஸ்ட், டெட் அகெயின்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி.
2: என்ன அந்த பிடிக்காமல் போகுது?
3: என்னன்னா, இப்போ அந்த கத்துறது, அதுக்கப்புறமா
2: அவரை பற்றி சொல்றது
3: இயேசு நல்லவர். அப்போ நாங்கள் கும்பிடுறதுலாம் தெய்வம் கிடையாதா? ஸோ அப்போ இயேசு மாத்திரம்தான் தெய்வமா?
2: ஓகே.
3: ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஒரு பயங்கரமான ஒரு விநாயகர் பக்தர் நான்.
2: ஓகே.
3: ஸோ அப்படி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அவர் ஒரு தனிப்பட்ட தெய்வத்தை வணங்குவார்.
2: ஓகே.
3: ஸோ லிங்கருக்கு போவாங்க. எங்கள் அம்மா, அவங்க ஒரு தனிப்பட்ட தெய்வம். ஸோ ஃபேமிலியில் இதுமாரி ஒரு ஒரு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருந்தேன்.
2: ஓகே.
3: பட் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது.
2: என்ன பண்ணுச்சு?
3: மரணத்துக்கு ஏதுவான ஒரு கட்டு இருந்தது.
2: சின்ன வயசுலயே?
3: இது இப்ப லேட்டஸ்ட். எனக்கு
2: இல்ல, அது இப்போ இப்போ பின்னாடி பேசுவோம். நீங்க முன்னாடி எப்படி ஆண்டவர் அப்படி வந்து வெறுத்த ஆண்டவரை நீங்க எப்படி வந்து நேசிக்கிறதுன்றது சின்ன விஷயம் இல்ல இல்லையா? ஸோ அதற்கு ஒரு மாறுதல் உங்க வாழ்க்கையில வந்திருக்கும், அதை நம்ம பேசுவோம்.
3: சரிங்க மேடம். இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல அப்படியே வந்து வாழ்ந்து இருந்தோம். பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இயேசு பத்தி கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து.
2: இல்லை, அது என்ன சம்பவம்? அதுதான்
3: அதை இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் சரீர பலவீனம், அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டர் விடுதலை கொடுத்தார். ஸோ அப்பா பிலீவ் பண்ணேன். ஸோ இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: உங்கள் தங்கை திருமணம்?
3: தங்கைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்ப்பாங்க, ரெண்டு மூணு மாப்பிள்ள பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க.
2: சரி,
3: இது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது.
2: ஓகே.
3: ஒரு முறை என்னோட அக்கா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க.
2: ஓஹோ. அவங்க எப்படி உங்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்து?
3: அவங்க எங்களுடைய முதல் அக்கா. ஸோ அவங்க திருமணமாகி பூந்தமல்ல இருக்காங்க. ஸோ அங்க இருக்கும்போது அவருடைய கணவனாருக்கு ஒரு முறை வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல ரொம்ப கூட போனவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. இவரும் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாங்க. அப்போ அக்கா வந்து ஒப்பு கொடுத்தாங்க, இது மாதிரி இயேசுவை நீங்க உண்மையான தெய்வம்ன்றீங்களே, என் வீட்டுக்காரை காப்பாத்தி நீங்க வீரோடு கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சு பண்ணவனையும் கூட போன ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஸ்பாட்ல. ஆனா மாமா மட்டும் ஆண்டுடைய கிருபையினால, அக்கா ஒப்பு கொடுத்ததுனால ஜீவனோட வந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பிள்ளை பேத்து நல்ல உயிரோட ஆண்டுக்குள்ள வர.
2: அவங்க தான் உங்க குடும்பத்துல முதலில் ஆண்டவருடைய உதவியினால உயிர் பிழைச்சதுனால அவங்க முதல்ல
3: டெடிகேட் பண்ணி
2: வந்துட்டாங்க. இப்ப அக்கா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா? அப்பெல்லாம் சின்ன வயசுல
3: இயேசு பத்தி சொல்லுவாங்க, ஆண்டரை ஏத்துக்கு அப்படின்னா. நான் சொல்ல, தயவுசெய்து நீ போயிடுமா வீட்டுக்கு வரத்துன்னா, தம்பின்ற முறையில் வந்து பாத்துட்டு போங்க, இந்த இயேசு அதெல்லாம் வந்து சொல்லாதீங்க.
2: வைராக்கியம்,
3: வைராக்கியம்.
2: சரி, அந்த வைராக்கியம் எப்படி உடைஞ்சது?
3: ஒரு நாள் என்னுடைய சரீர பலவீனம், அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து, ஆண்டர் சில வார்த்தைகள் என்னோட பேசினேன். சாந்திக்கு நான் டெடிகேட் பண்ணேன். ஸோ பேசுகிற தெய்வம்.
2: தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாத இருந்தது ஒரு பெரிய காரணம்.
3: ஆமாம், பெரிய காரணம். பெரிய வீட்டில் ரொம்ப எல்லாம் வருத்தப்பட்டோம். வயசு ஆகி கொண்டு போகுது, எல்லா பெண் பிள்ளைங்களும் திருமணம் ஆகுது, இன்னும் என் தங்கச்சிக்கு மட்டும் திருமணம் ஆகலையே.
2: அது என்ன அவ்வளவு தடைகள் வந்துட்டே தான்?
3: திருமணம் வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பட் என்ன சரின்னு சொல்லுவாங்க, போய் ஃபீட்பேக் சொல்கிறேன்னு வாங்க, பட் சொல்ல மாட்டாங்க.
2: ஓஹோ.
3: அதில் ரொம்ப பிரச்சனை. ஒரு முறை அக்கா சொன்னாங்க, ஒருவேளை சர்ச்சைக்கு கூட்டின்னு போங்க.

0: சொந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள்.
1: ஓகே, நீங்க ஒப்பு கொடுத்தோன்ன பிரச்சனைகள் வீட்டுல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா?
0: எல்லாம் பிரச்சனை.
1: அப்பா அம்மா சும்மா விட்டுருக்க மாட்டாங்கல்ல?
0: அப்பா கேட்டாங்க, என்ன எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொன்ன. எனக்கு பிடிச்சது, நான் சிறுவனாலே நான் இதுல இருந்தேன். பட் இது வரைக்கும் என்னத்தை கண்டோம்? ஒரு சமாதானம் இல்லை. ஸோ பணம் இருக்கு, நிம்மதியாக சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை, நினைச்ச காரியம் நடக்கல. ஸோ இதில் போய் பார்க்குறேன், ஒரு வித்தியாசம் இருக்கட்டும். எனக்குள்ள இருந்த சில பழக்க வழக்கங்கள், ஸோ அதெல்லாம் மாற்ற.
1: என்ன பழக்க வழக்கம்?
0: நான் ட்ரிங்க் பண்ணுவேன். நான்
1: அந்த சின்ன
0: வயசுல கண்டிப்பா இது இப்போ 26 இயர் வரைக்கும் நான் ஒரு பயங்கர ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பேன்.
1: சின்ன வயசுலயே ஆரம்பிச்சு,
0: சின்ன பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பேன் நான்.
1: என்ன
0: இது
1: பிளஸ் இந்த மாதிரி பழக்க வழக்கம் வேற.
0: ஆமா. ஸோ பட் இதெல்லாம் வந்து எனக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வம் சொல்லி அந்த வழியில் எதுவும் சொல்லலை. எனக்கு
1: சொல்லலை,
0: எடுத்து சொல்லலை.
1: அதான் கடவுள் வந்து சொல்லணும்னு நம்ம வச்சுல, நம்ம இது கெட்ட பழக்க வழக்கம், உடம்புக்கு கெடுதல், பெரியவங்க சொல்லுவாங்க தான், ஆனா அந்த உணர்த்துதல் இல்ல.
0: இல்ல, அது பாவம் தெரியாது,
1: தெரியல, உணர்த்துதல் இல்ல. சோ அப்பா அம்மா கண்டிச்சிருப்பாங்கல்ல?
0: கண்டிச்சாங்க, பட் அவங்களுக்கு தெரியாது. மேல மாடி மேல போய் படுத்துப்பேன்.
1: அது அப்படி 2 மணிக்கு பையன் வர, வேலை முடிச்சிட்டு வரல,
0: தனியா மேல போன் பண்ணி. அப்ப போன் அந்த அளவுக்கு 98ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது.
1: சோ அதுவே வாழ்க்கையா இருந்தது.
0: ஃப்ரெண்ட் சர்க்கிள் வீட்ல படுத்துப்போம்.
1: ஜே ஜே ஜே ஜே.
0: சோ அப்படி லைஃப் தள்ளிடும்.
1: அது ஒரு நிம்மதி இருக்காது தான் இல்லையா? எந்த ஒரு இதுக்கும் நம்ம அடிமையானாலே, அது பழக்க வழக்கமோ, அது ஏதோ எதுக்கு வேண்டாத விஷயத்துக்கு அடிமையாயிட்டாலே நிம்மதி போயிடும். ஸோ அது ஒரு இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தோடனே அந்த பழக்கம் எப்படி போச்சு? முக்கியமாக இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறது அந்த ஏரியா தான். நிறைய குடும்பங்கள் இல்லையா ஆண்டவர்கிட்ட வரும்போது அது விடுபட்டு போகுது. ஸோ எப்படி அந்த பழக்கம் போச்சு?
0: ஆண்டவருக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஸோ அப்போது எல்லாரையும் தேவன் மாற்றுறாரு. ஸோ என்னையும் கட்டாயம் ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீங்க உண்மையுள்ள தெய்வனா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை
1: முதல்ல இது போணும்
0: எடுத்துருங்க. சோ நான் மாறணும்னு சொன்னா எனக்குள்ள குணம் மாற பண்ணணும். சோ நீங்க மாட்டேன பையன் பாக்குறவங்க எல்லாம் சொல்லணும், மூர்த்தி இப்படி இருந்தான், இப்ப மாறி இருக்கிறான். சோ அப்ப மெயின்
1: அற்புதமா மாறி இருக்காரு, அற்புத மூர்த்தியா மாறிட்டாரு.
0: அதுல ஜனங்க அதை கண்டு பிலீவ் பண்ணி, சோ என்னமே அநேகர் உங்க கூட வரணும், இயேசு உண்மையான தேவன். அப்ப வந்து சடனா என்ன அறியாமலே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
1: ஓகே.
0: சோ என் நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க, எப்படி உன்னால முடிஞ்சது அப்படின்னாங்க. நீ இயேசு கிட்ட வந்து பாரு, நிச்சயமா அந்த ஆண்டவர் மாற்றுவார், அவரால் மாற்ற முடியும்.
1: இந்த ஒரு குடிச்சுதான் ஆகணும், அப்படியே 7 மணி ஆனாலே மடி அடிக்க வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல,
0: இல்ல, அதெல்லாம் இல்ல. அதுக்கு பைபிள் ரீட் பண்ணும்,
1: அந்த வார்த்தைகள் அவருடைய சமாதானமும் அந்த இடத்தை
0: ஃபில் பண்ணிச்சு.
1: ஓகே, ஓகே, அதனால. ஸோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க.
0: ஒப்பு கொடுத்தேன்.
1: ஓகே. வீட்டில் திட்டு அடி எந்த அளவுக்கு கிடைச்சது? திட்டு அடிக்க முடியாத வளர்ந்த பையன்.
0: ஆமாம், ஒரு முறை அப்பா அடிக்க வந்துட்டு,
1: ஓஹோ,
0: ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துட்டு ஒரு முறை கையை பிடிச்சிட்டேன். நான் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டேன், என்னை அடிக்கக்கூடாது.
1: ஓகே.
0: திருப்பி அப்புறமா நான் இது பண்ணேன், தப்பாயிடாது, அதுலேருந்து நான் அடிக்க மாட்டேன்.
1: அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது?
0: ஆண்டவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேட்டிவ் சைடு ரொம்ப இது பண்ணாங்க. அப்பா அம்மா வந்து அவங்களும் கன்வெர்ட்டட், அவங்க வந்து அதுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணல. என்ன சொல்லிட்டு இப்போ தனியா நான் வீட்டுல நான் தான் கம்பல் பண்ணுவேன். சோ எவ்ரி ஃப்ரைடேனா 15 முழம் பூ வாங்கி பூஜை பண்ணனும். அம்மா கம்பல்
1: பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன்றும் எதிர்ப்பு சொல்லலை?
0: எதிர்ப்பு எதுவும் சொல்லலை. நல்ல வேலையை பிள்ளை போகிறான். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி கெட்டு போயிருந்தா,
1: அதுதான்
0: ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தான், குடிச்சின்னு இருந்தான். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வழியில் போகிறாங்க. ஸோ அதனால் அவன் வழி நல்லா இருக்கட்டும், இது நல்ல தெய்வம் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரி பண்ணிக்கலாம்.
1: அந்த மாறுதல், அந்த பழக்க வழக்கத்துலேயும் பேச்சிலையும் நடக்கையிலையும் மாறுதல் வரும்போது தான் ஆண்டவருக்கே அந்த ஒரு இது வரும் இல்லையா? அவர் மேலே ஒரு அன்பு மரியாதையும் அவங்களுக்கு வரும். ஸோ அப்பா அம்மா பார்த்ததெல்லாம் நல்லதான். அக்காவுக்கு கணவரை வந்து மீட்டு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். திருமணமாகாத தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. உங்களுடைய பழக்கம் முக்கியமா இது பெரிய
0: பயப்படுவாங்க. நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் எப்ப புள்ள வருவானா,
1: எவ்வளவு பெரிய கவலமா அது. அந்த வயசுலயே பழக ஆரம்பிச்சா என்ன ஆறுது?
0: வந்திருக்கும்.
1: ஸோ க்ளோரி கிட்ட பேசுவோம். என்ன க்ளோரி? க்ளோரி எங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம்?
2: பூந்தமல்லி பிறந்து வளர்ந்தேன்.
1: பூந்தமல்லி தான்.

0: ஓகே. ஸோ அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா
1: இருக்காங்க?
0: இல்லை, என்ன நம்பிக்கையா உங்களுக்கு?
1: அவங்களும் விக்கிரகத்தை தான் வணங்கின்னு இருந்தாங்க.
0: ஹிந்து குடும்பம்,
1: குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு இது மாதிரி பலவீனமானது
0: என்ன ஆச்சு?
1: அவங்க நல்லா தான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க.
0: யாரு? உங்க
1: அப்பா வேலைக்கு ஒர்க் பண்ண போனாங்க. அப்போ போறப்போ சில பலவீனங்கள் சரீரத்தில் திடீர்னு ஏற்பட்டது.
0: என்ன வந்துச்சு?
1: மாதிரி அலர்ஜி, ஸ்கின்னால ஒரு மாதிரி அலர்ஜியான மாதிரி ஆயிடுச்சு.
0: ஓகே.
1: அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா டாக்டர் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கயோ கூட்டு போனோம். எல்லாம் சாமி வாடுறதுக்கு, மந்திரவாதி இடத்துக்கு எங்கெங்கயோ கூட்டு போனோம். எங்கேயுமே அவருக்கு சரியா வர மாதிரி எதுவுமே தெரியல. கடைசியா ஒரு அங்கிள் பஸ்ல பாத்துட்டு சொன்னாங்க, இங்க சர்ச் இருக்கு, இந்த சர்ச்சுக்கு வாங்க, அங்க வந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு விடுதலை தருவார். எங்க போய் உங்களுக்கு சுகமாகலையே? யா எந்த டாக்டருமே, எந்த மந்திரவாதியும், எந்த விக்கிரகத்துல இருக்கிறவங்க எதுவுமே வந்து இது இந்த வியாதி இது போலன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, இங்க சர்ச் இருக்கு, இங்க வாங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா கத்தாயம் கியூர் ஆகும், சுகம் கொடுக்க ஆண்டரோல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த வார்த்தையை நம்பி அந்த வாரமே நாங்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனாங்க.
0: சரி,
1: சர்ச்சுக்கு போனதுல இருந்து அந்த ஒரு வித்தியாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. அந்த வித்தியாசம் பரவாயில்ல, இவ்வளவு நாளா இல்லாத ஒரு வித்தியாசம், சபைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு வித்தியாசம் நம்ம சரீரத்தில் எல்லாத்துலையும் இருக்குன்னு சொன்னபோது, இனிமேல் நம்ம இந்த சர்ச்சுக்கே போகலாம், வேற எங்கே போக வேணாம் அப்படின்னு முழுமையாக குடும்பம் ஒப்பு கொடுத்து, எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே இந்து, பெரிய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அது போல் அவங்கள ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். இப்போ அவங்களே ஃபஸ்ட்டு போனதுனால எல்லாரும் வந்து எங்களெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்கே போறீங்களா, சில எதிர்ப்புகள்லாம் சொன்னா
0: இருக்கும், இயற்கையாக இருக்கும், அவங்களுக்கு புரியாது இல்லையா? எடுத்து பிள்ளைங்க நீங்கள் எத்தனை பேர்?
1: நாங்கள் நாலு பேர். அவங்களுக்கு நாலு பேரும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் விட்டுட்டு இங்கே போறீங்களே, போகாதீங்க அப்படின்னு சில காரியங்களை சொன்னாங்க. இல்லை, எங்களுக்கு சுகம் கொடுத்த தெய்வத்துக்கு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு எல்லாரையும் வெறுத்துக்குன்னு தான் சர்ச்சைக்கு குடும்பத்தோட நாங்கள் வரைக்கும் போனோம். அப்போ கூட கஷ்டம்தான். பாட்டி தாத்தா ஆயாலனா எங்களுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணணுமே, சில காரியங்களாம் செய்ய வேண்டியது இருக்குங்களே, இப்போ நீங்கள் போறீங்களே, இல்லை நீங்கள் வேணாம், எனக்கு ஜீவனை கொடுத்து, எனக்கு சுகத்தை கொடுத்து, எனக்கு விடுதலை நிம்மதியை கொடுத்ததான அந்த தெய்வம் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சர்ச்சிலேருந்து தொடர்ந்து போனாங்க. அப்பா அம்மா போனதுனால நாங்களும் தொடர்ந்து எல்லாமே கூட போனோம். இப்போ எங்கள் அப்பா சர்ச்சி உள்ள போனாங்களோ அதுலேருந்து இனிய நாள் வரைக்கும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரம்
0: இல்லாமல்
1: கத்தருடைய கிருபையினால சுகமாக இருக்குது. அநேகருக்கு சாட்சி சொல்லும்படியாக கூட கத்தர் வச்சிருக்கிறாங்க.
0: ஸோ ஓகே. ஸோ நீங்கள் கல்யாண சமயத்தில் மூர்த்தியும் ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, க்ளோரியும் வந்தாச்சு. இது என்ன அரேஞ்ச் மேரேஜா இல்லைனா உறவு முறை திருமணமா?
2: அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து சொந்தம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு படிச்ச பொண்ணா, ஸோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டில் எனக்கு மதுரையில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அவங்க நல்ல வெல் செட்டில்டு.
0: ஓகே.
2: அவங்க ஓகே, மேப்பில் பிடிச்சி போச்சு. அப்போ நான் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன்.
0: போட்டாங்க
2: மாப்பிள்ள வீட்டோட வந்துடணும்.
0: அதான் ஒவ்வொன்றுக்கும் விலையும் உண்டு இல்லை, இப்படின்னா அப்படி அப்படின்னா
2: இப்படி. மாப்பிள்ளை வீட்டோட வந்துடணும்.
0: என்ன ஒரே பொண்ணா அந்த பொண்ணு?
2: அவங்க ரெண்டு பேர் டாட்டர்ஸ். அவங்க
0: எப்படி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுப்பாங்க
2: தெரியல. அவங்க என்னன்னா மாப்பிள்ளை எங்க கூட இங்கே வந்துடணும் அப்படின்னு. சரி, அப்போ எல்லாருமே யோசித்தேன், எனக்கு என்னன்னா நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவருக்கு அப்போ நம்ம வீட்டு மேலே மந்த்லி ஒரு கூட்டம் நடத்தியிருந்தோம்,
0: ஸோ
2: ப்ரேயர் மீட்டிங். ஸோ நான் வீட்டோட மாப்பிள்ளை போயிட்டேன்னா இங்க இந்த கூட்டம் யார்
0: நடத்துறது?
2: என் தேவனை விடிய அவங்க முக்கியமா? ஸோ அந்த வைராகத்தில் அப்படின்னா நான் எனக்கு வேண்டாது.
0: ஸோ அப்படின்னு
2: விட்டுட்டாரு. விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட மேரேஜுக்கு மேடம் சொன்னபடி ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆண்டர் எனக்கு ஒரு சொப்னம் கொடுத்தாரு.
0: என்னோட
2: பைக்ல இந்த அம்மா உட்காந்துன்னு
0: வராங்க. அப்படிங்கப்பா பார்த்துருப்பீங்களே சின்ன பிள்ளைங்க.
2: இந்த அம்மா தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இவங்களை கட்டிக்க போறேன்.
0: அப்படி ஒரு நினைப்பு இல்லையா?
2: எதுவுமே கிடையாது.
0: மாமா பையன், அத்தை பையன்.
2: ஆனா வீட்டுல அவங்க சைடு மாமா சைடு நம்ம அக்கா தங்கச்சி பையனுக்கு கொடுக்கணும். அம்மா சைடு நம்ம அண்ணன் வீட்டு பொண்ணு யாருன்னு ஒன்று
0: கட்டணும்.
2: பட் யாருக்குன்னு
0: தெரியாதானே. ஸோ
2: அப்படி அந்த விஷன் வந்தோடனே வீட்டில் சொன்னேன். மேரேஜ் அண்ணனுக்கு சிஸ்டர்ஸ்லாம் முடிச்சாங்க. அடுத்த மேரேஜ் நான் தான் பண்ணிக்க வேண்டியது இருந்தது. நான் சொன்னேன் அம்மா கிட்ட, இதுமாரி இந்த அம்மா பேர் வந்து அப்போ கோமதி,
0: கோமதி ஓகே,
2: குளோரின்னு. அப்புறமா நீ வந்து மாமா பொண்ணு போய் பாருங்க நீங்கள். இல்லடா வேண்டான்னு சொல்லியிருந்தியே, இப்போ போய் பாருங்க. இல்லைம்மா எனக்கு ஆண்டர் இதை தான் சொப்பனத்தில் வெளிப்படுத்திருக்கேன். ஸோ பைக்கில் வர மாதிரி கை போட்டு சொல்கிறாங்க, அங்கிள் வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மதருக்கும் வெளிப்படுத்திருக்கிறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கும் ஸோ அவங்க எல்லாம் மூணு பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெண்டு பேர்கிட்ட கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ சரி ப்ரொசீட் பண்ணுங்க அந்த முறையில். அதுக்கப்புறம் மாமா கிட்ட பார்த்து பேசி முறைப்படி கிறிஸ்துவ திருமணம் முறைப்படி நடந்தது.
0: ஓகே. ஸோ இவருக்கு வெளிப்படுத்திட்டாரு க்ளோரி, உங்களுக்கு எதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தலையா? உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை, அத்தை பையன் தானே, அத்தை பையன்
1: இவரு கட்டிக்கணும்னா யோசிக்கவே இல்லை.
0: சரி,
1: வீட்டில எல்லாம் அப்பா அம்மாவோட ஆசை என்னன்னாக்கா தன் தங்கச்சி பையனுக்கே கொடுக்கணும், வீட்டுக்கு யார் வந்து பொண்ணு கேட்டாலும் வந்து என் தங்கச்சி பேர் கொடுக்க போறேன்னு சொல்லுவாங்க.
0: ஓஹோ,
1: அவங்களோட இது அது போல இருந்தது. ஆனா வந்து என்னோட எண்ணெல்லாம் வந்து இப்படி கட்டணும்னு. அப்புறமா இவன் ஊழியத்துல போய் கலந்ததுனால ஒவ்வொரு ஊழியமா தொடர்ந்து சண்டே கிளாஸ் ஊழியம் மற்ற சபையில சில காரியங்களை பொறுப்பெடுத்து செஞ்சதுனால எனக்கு டோட்டலி என்னோட சிந்தை எப்படி ஆச்சுன்னா கத்திற்காக தான் நம்ம வாழணும், வாலிப வயசுல எல்லாத்தையும் வெறுத்துட்டு கத்திற்காக ஏதாவது சாதிக்கணும், வாழணும், எங்க போனாலும் எந்த பக்கத்துல போனாலும் ப்ராப்ளம் எல்லாமே இதுவாக தான் இருக்குது. சரி, இது எதுக்கு இந்த உலக வாழ்க்கை, எதுவுமே வேண்டாம், நீ ஒன்று வாழ்ந்தா கர்த்தருக்காக வாழணும், கடைசி ஜீவன் இருக்கிற வரைக்குமே அது போல வாழணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் எனக்கு
0: ஒரு மனநிலை
1: அப்படியே இருந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னு வீட்டில் அப்பான சொன்னாங்க வயசாயிடுச்சு இப்படிலாம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு எங்களை நாங்கள் இருக்கிறச்சே உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு அப்பா அம்மா ஸ்டெப் எடுத்து அவங்களே வந்து பொண்ணு கேட்ட உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.
0: ஓகே, என்ன தெரிஞ்சவர் தான் பழக்கமானவர், அவரும் ஆண்டவரோட இருக்கிறாரு.
1: அப்படி அத்தை பையன்றத விட அவங்க அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் சொன்னாங்க வாலி பிள்ளைங்களை வந்து நல்லா ஜோம் பண்ணும், நீங்க எதிர்காலத்துக்காக நீங்க வந்து சில காரியங்களை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் அதன்படி உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் ஃபாஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ அந்த நேரம் வரைக்கும் அந்த அளவுக்கு தான் மேரேஜா பண்ணிக்கின்னு போகணும் அப்படிலாம் எண்ணல, கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னு எண்ணது. சரி, அப்புறம் ஒரு முறை ஒரு பாஸ்டிங் வந்து ஜோம் பண்ணும் போது இப்போ எழுதி வச்சுட்டு அப்பா அம்மா விரும்புகிற வரையும் இருக்கக்கூடாது, நான் விரும்புகிற வரையும் இருக்கக்கூடாது, எனக்கு வரவங்க உங்க சித்தம்னு சொல்ல நான்வரே உங்க சித்தம் யாரை வச்சிருக்கீங்களோ அவன் எப்படியா போட்டு வந்தாலும் தேவ சித்தம்னு சொன்னா நான் ஒப்பு மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஒப்பு கொடுத்துட்டேன். ஒரு சில காரியங்களும் எழுதி வச்சிருந்தேன் எதிர்காலத்துல கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து அதே மாதிரியே பார்த்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது நான் சொன்னாங்கன்னா அத்தை மாமா தான் மறுபடி வந்து பொண்ணு கேட்டு பார்க்கும் போது எப்படி பார்த்தாங்கனாக்கா இது மாதிரி நாங்கள் ஜோபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு பாஸ்ட்கிட்ட ஜோபம் பண்ணும்போது தேவ சித்தம் போன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் வந்திருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்த உடனே அத்தை மாமா அத்தை பையன்றத விட தேவ சித்தம்னு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் என்னோட எய்ம்லாம்னாக்கா தேவ சித்தம்னு எது சொல்றாங்களோ அதுதான் படிக்கணும்.
0: ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு நடப்பது வந்து நிச்சயமா சுகலனாகி க்ளோரி. ஒன்றும் ரொம்ப தூரத்துல இருந்து வரல, பூந்தவல்லியில இருந்து இங்க வில்லிவாக்கம் வந்திருக்காங்க அவ்வளவுதான் இல்லையா. அதுவும் இல்லாம புதிய ஒரு புதுசான ஒரு குடும்பம் கூட கிடையாது, பழக்கமான நம்ம அத்தை மாமா குடும்பம் தான். ஓகே, திருமணத்திற்கு பிறகு வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்ப நீங்க?
2: ஆமா மேடம், 2006 எங்களுடைய திருமணம் நடந்தது ஜனவரி 20
0: சரி,
2: ரெண்டாயிரம் திருமணம். அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் நான் வேலை தான் செஞ்சுருந்தேன்.
0: ஓகே,
2: வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம மந்த்லி மந்த்லி இந்த ப்ரேயர் மீட்டிங் வீட்டு மேலே நடத்தியிருந்தேன்.
0: ஓகே,
2: ஆண்டருக்குள்ள திருமணம் 2006 பார்த்தீங்கன்னா திருமணமாகி நம்ம கன்சீவ் ஆனாங்க
0: முதல் குழந்தைய.
2: முதல் குழந்தை
0: ஓகே,
2: அது பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஒரு 6 பேபி ஆபாஷன் ஆகிடுச்சு.
0: ஓஹோ, என்ன பர்டிகுலர் காரணமா?
2: அது பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பப்பை வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 அந்த கேபபிள் இல்லை, தாங்க முடியல.
0: ஆறு மாதத்துல
2: குறை பிரசவம் ஆயிடுச்சு.
0: சரி, அது ஒரு வருத்தம் தான்,
2: இதுவாச்சு. சரி, கன்வெர்ட் நம்ம மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் இது மேரேஜ்ட்டு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. இருந்தாலும் சரி, நம்மளை அழைச்சி ஆண்டவர் அவர் நடத்துவார், அவரால் முடியாத துணியும் கிடையாது. சரி, தொடர்ந்து அதை கேர் பண்ணாது, நல்ல வருத்தங்கள் இருந்தது. திரும்ப அப்படியே வேலைக்கு போகிறதும் ஆண்டவருடைய இந்த மந்த்லி இந்த ஊழியம் செய்கிறது தேவன் அப்படியே தொடர்ந்து வாழ்க்கை பயணித்தாங்க. தொடர்ந்து
0: எப்போ இந்த முடிவு, அதாவது ஆண்டவருக்காக வேலையை கூட நம்ம விட்டுட்டு முழு நேர ஊழியமாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசிஷன் லைஃப்பில், அது ஒரு பெரிய முடிவு தானே, அதை எப்படி எடுத்தீங்க?
2: 2003 மேடம்.
0: சரி,
2: எனக்கு ஒரு பெரிய விபத்து நடந்தது.
0: பைக்
2: 2003 ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்தது. பைக்ல வரும்போது ஒரு 60 ஸ்பீட்ல வந்திருக்கும் போது பேக்ல வர லாரி எடுத்து பின்னாடி அடிச்சிட்டேன்.
0: ஓகே,
2: நான் சிக்னல் இப்படி பார்க்கும் போது
0: நீங்க போய் மோதிட்டீங்களா?
2: லாரி பின்னாடி. ஸோ அந்த மோதின வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ப ஹெல்மெட்லாம் நான் போடல, தலையே செதறி இருக்கணும். பட் எனக்கு நல்ல என் பின்னாடி என்னுடைய இந்த அம்மாவுடைய தம்பி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ எனக்கு இந்த அம்மா மேரேஜ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது, மேரேஜ் ஆகல. ஸோ அப்போ இந்த 2000 எடுத்துமே பைக் பின்னாடி இடிக்கும், அந்த லாரி பின்னாடி இடிக்கும் போது வண்டி சவுண்டு கேட்டது அவ்வளோதான். சரி எனக்கு என்னுடைய லெவல் நான் தெரியுது
0: அவ்வளவுதான்.
2: பின்னாடி உள்ள போய் இப்படி போயிடுச்சு,
0: ஃப்ரண்ட்ல
2: வரைக்கும் பைக்கோட ஃப்ரண்ட் ஃபுல்லா பேக்ல உள்ள போயிடுச்சு. இப்படி நான் மட்டும் அந்த பேக்ல எல்லாரும் பின்னாடி இப்படி மோதிட்ட உடனே கரெக்டாக கீழே விழுந்தேன். எனக்கு நல்லா தெரியும் ஹெல்மெட்டும் போடல, தலை அவ்வளோதான். எழுந்த உடனே தலை மேல கை வச்சு பார்த்தேன், தலை ஒன்றும் பிரச்சனை
0: தலை முழுசா இருக்கு
2: இருக்கு.
0: தம்பிக்கு
2: தம்பி பின்னாடி இருக்கு, அவரு கீழே விழுந்து எழுந்துட்டார், அவரும் இல்லை. அதுக்கப்புறமா காதுல பார்த்தேன், காதுல பிளட் வருது,
0: ரத்தம் வருதா
2: சோதனை. அடுத்தது மூக்க பார்த்தேன், சோ மூக்கு அது மெயின் எதுவும் இல்லைன்னு, பட் இங்க மட்டும் அது கட் ஆயிட்டு இருந்து
0: வெளிக்காயம்
2: வெளியே ஓபன் ஆயிடுச்சு. அந்த பேக்ல போய் இப்படி இடிக்கோ, இது ஃபுல்லா ஓபன் ஆயிட்டு,
0: கை கால் உடைஞ்சு பிராக்சர் ஒண்ணும் இல்லை,
2: கால் அடி அது அதெல்லாம் பிராக்சர் எதுவும் கிடையாது, தேய்ச்சிக்கிச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறமா எழுந்துட்டு அந்த டைம்ல ஆண்டு ஒரு பெரிய ஒரு கிருபை, அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டுமாங்கன்னு. அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு நியூஸ் தெரிஞ்சால் வந்து பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு பைக்கில் அங்கேயே விட்டுட்டு, ஸோ நான் என்னுடைய மச்சானம் வண்டியை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி நேரம் நான் இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த மேடம் கிட்ட நல்ல பழக்கம் அவங்க சொல்லிட்டு, இதுமாரி மேடம் பைக் நான் தான் பின்னாடி எடுத்துமா இது பண்ணிட்டேன், ஸோ ட்ரீட்மெண்ட்டிங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா பைக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அன்னைக்கு ஆண்டவர் கண்டி இல்லைன்னா என் கூட அவருக்கு ஒரு வாரம் ஜோரம், பட் மறுநாளே நான் ஆண்டவர் கிருபைனால தேவ கிருபைனால அந்த ஸ்டிச்சிங்லாம் போட்டு சபையில் போய் சாட்சி சொன்னேன், இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஆனால் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நான் அதை செய்யணும்
0: சார்,
2: அன்னைக்கு டெடிகேட் பண்ணேன்.
0: ஸோ அன்னைக்கே முடிவு பண்ணது, கல்யாணம்லாம் ஆகி அதுக்கப்புறம் எப்போ அது அந்த
2: கல்யாணம் ஆகிட்டு ஒரு 7 மந்த் இருக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்துட்ட உடனே, கல்யாணம் ஒரு 7 மாதம் கழிச்சு இந்த பாப்பா இதுவாகிட்ட உடனே ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார், சபையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேசினார், உன் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நீ என்னுடைய வேலையை செய்யணும். சரி நான் என்ன பண்ணேன், இப்போ தான் திருமணம் ஆகியிருக்கு, கமிட்மெண்ட்லாம் இருக்குது, இருக்கிற அந்த மேனேஜர் போஸ்டிங் வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய சம்பளம் வாங்குகிறோம், எங்கே இந்த வேலையை செய்ய போனோம், இன்னைக்கு ஊழியெல்லாம் நம்மளாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நான் வந்து செவி கொடுக்கல.
0: ஓகே, குளோரி கிட்ட சொன்னீங்களா, பகிர்ந்துக்கிட்டீங்களா?
2: அப்போ சொன்ன நம்ப, ஆனால் இருக்கிற சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க.
0: திருமணம்
2: ஆகிருக்கு, ஸோ எனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி சூழ்நிலையை பார்த்து சரி நம்மள எதுக்கு ஆண்டர் கூப்பிட்டு போறாரு அப்படி தேவையில்லை, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரி செகண்ட் டைம் ஒரு முறை ஆண்டர் சொன்னேன், இப்போ உன் வேலையை விட்டுட்டு வா.
0: ஓஹோ,
2: ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஐயோ இதெல்லாம் சூழ்நிலை தான் நான் பார்த்தேன், ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்ன, ஸோ அதை தான் பட்ட எனக்கு அது அப்போ தெரில. ஆனால் தேர்டு ஒரு டைம் ஆண்டர் என்னுடைய சரீர பலவீனம், அப்போ சிக்கன் குனியா ஃபீவர்,
0: ஐயோ திரும்பமா எல்லாருக்கும் வந்தது,
2: எல்லாருக்கும்
0: ரொம்ப கஷ்டம்,
2: பயங்கர முடியல அந்த டைமில். நான் அப்போ தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு, சிக்கன் குனியா ஃபீவர் என் கூட ஆண்டர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமாக எல்லாருக்கிட்டே ஆஃபீஸில் எல்லாம் சார் லீவு லீவு நாங்கள் எடுத்துங்க எனக்கு ஒன்றே வரேன், பட் எனக்குன்னு பார்த்தா அந்த ஃபீவர் வந்துடுச்சு, படுத்துன்னு இருக்க முடியல. அப்போ தான் அவருடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியுது, பட் எல்லாரும் சொல்லுவாங்க கேட்டிருக்கிறேன், பட் நான் அனுபவிக்கும் போது அந்த இது எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அப்போ ஆண்டருடைய வார்த்தை வருது, இப்போ என்ன சொல்கிற மகனே என் வேலையை செய்யறியா அப்படின்னு,
0: செய்யறியா இல்லையான்னு ஆண்டவர் பிடிச்சி
2: அப்போ புரிஞ்சிட்டேன், இது வந்து தானாக வந்த இது கிடையாது. ஸோ தேவன் நினைக்கிறேன். அப்போ நேராக என்ன பண்ணேன், மறுநாள் காலையில் லெட்டர் எழுதி நேராக சார்கிட்ட கொடுத்துட்டு நேராக நான்
0: ரிசைன் பண்ணுறேன்.
2: ரிசைன் பண்ணி
0: ஆனால் அது ஒரு பெரிய டெசிஷன் இல்லை, ஆண்டருடைய துணை இல்லாமல் உண்மையிலேயே அவர் குரல் நம்மளை கூப்பிடாம அந்த தைரியமோ அந்த முடிவோ எடுக்க முடியாது.
2: டூ டைம்ஸ் தேர்ட் டைம் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக
0: எடுத்து,
2: இப்போ என்ன சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், ஆண்டர் சரண்டர், இதுக்கு மேலே என்னால் முடியாது, அதனால சொல்லி நேராக லெட்டர் எடுத்தேன், ஒயிட் பேப்பர் எடுத்தேன், எழுதி சார்கிட்ட கொடுத்தேன், பட் அவங்க அக்செப்ட் பண்ணல. சார் இதுமாதிரி நான் மினிஸ்ட்ரி போகிறேன், அவங்க திட்டின பைத்தக்காரனானி, இப்போதான் மேரேஜ் ஆகிருக்குது, மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு போகிறேன், நியூ கப்பல்ஸ் வர நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படி இல்லை சார், என் ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறாரு, பட் அவங்க சேட்டு அவங்க வந்து ஹிந்துஸ், அவங்களுக்கு
0: புரியாது, வெளியில் யாருக்குமே புரியாது, யாருக்கிட்ட சொன்னாலும் புரியாது, ஒரு சராசரி கிறிஸ்தவங்க கிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு
2: அவங்க என்னன்னா எனக்கு இது மாதிரி ஒரு ஒர்க் பர்சன் நம்மளை விட்டு போயிட்டான்.
0: நம்ம பேசிட்டு இருக்க எல்லா விஷயமே ஒரு சராசரியான கிறிஸ்தவர்களுக்கு கூட சரியான புரிஞ்சுக்க வேண்டிய மெத்தடில் புரியுமான யோசனையோடையே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் வந்து மற்ற மதத்தாரும் உலகப்படி பார்க்குறவங்களுக்கு புரியவே புரியாது. அது
2: ஸோ அவங்க என்ன பண்ணா இடியட் தான் சொன்னாங்க சார், நான் சொன்னேன் சார் என்னுடைய ஆண்டவர் வந்து எப்பவும் உண்மையை சொல்லுவார், நல்லது செய்வார், நான் போகிறேன் சார், நான் அப்போ கூட நான் விட மாட்டேன், அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ண, துணிகரமா இருக்கிற பெண்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாத அப் டு டேட் முடிச்சு கொடுத்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளால ஒர்க் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டு நேராக வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு 21 days ஃபாஸ்டிங் இருந்தோம் ரெண்டு பேரும்.
0: ஆண்டவர் 45:13
2: பிரகாரம் ஆண்டவர் பேசினேன், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் செவைப்படுத்துவேன், என் ஜன நகரத்தை கட்டி கிரயம் இல்லாமல் பருதாமல் இல்லாமல் விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அப்போ ஆண்டவர் நீதின்படி நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தை கொஞ்சம் எனக்கு ஊழியத்தில் சப்போர்ட்டாக இருந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு.
0: உங்கள் வீட்டிலேயே மாடியில் வீட்டில்
2: கீழே மேடம், முதல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மாடி
0: கட்டலை, கீழே
2: கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்தது.
0: ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு?
2: சொந்த வீடு மேடம். அது அதில் வந்து நான், அப்பா, அம்மா, நான், இந்த அம்மா, 4 பேர் தான் கூடி ஆராய்ச்சிருந்தோம்.
0: ஓகே.
2: மார்னிங் சர்வீஸ் நடத்தும், வேலை விட்டது வந்தோடனே அதுக்கப்புறமா நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன்.
0: ஓஹோ, பைபிள் காலேஜும் படித்து ஊழியம்.
2: மார்னிங் 6:00 கிளம்பி போயிடுவேன் நான், அங்கே அந்த 8:00 கிளாஸில் இருக்கணும், அங்கே முடிச்சுட்டு 4 மணிக்கு வருவேன். ஸோ 4 மணிக்கு வந்தோடனே இங்கே சர்ச் பிளான்டிங் நடந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறமா என்னுடைய சபை வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு அதுக்கப்புறமா சர்ச்சு கட்டிட்டு ஒரு பக்கம் இந்த வேலை. தேர்ட் இந்த அம்மா போகிற கன்சியூவ் வந்தாங்க.
0: அதுதான் 2வது முறை உங்களுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா? 2வது குழந்தை. அது என்ன குழந்தை?
2: பெண் குழந்தை.
0: அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு?
2: பாப்பா பார்த்தீங்கன்னா மேடம், ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இதுவாயிட்ட உடனே டாக்டர் சொன்னாங்க திருப்பி இந்த அம்மா வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டம், அப்படி கன்சீவ் ஆனா கூட பேபி வந்து பிறக்காது, அப்படி பிறந்தா கூட கன்சீவ் ஆனா கூட ஸ்டக்கின் மந்த் வந்து
0: என்ன அவ்வளவு பிரச்சனை, அது ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியலையா?
2: அது அந்த நியூட்ரிஷன் சொன்னா ஸ்டிச்சிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா நாங்க திருப்பி ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்களால முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணும்போது ஆக்சுவலா சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அவங்க டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க செகண்ட் மந்த் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்.
0: சரி,
2: ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்படி அந்த நியூட்ரஸ் ஓப்பன் இல்லைன்னா ஸ்டிச்சிங் தேவைப்படும், ஓப்பன் இல்லைனா தேவைப்படாது, ஓப்பன் தான் கண்டிப்பாக போடணும். செகண்ட் மந்த் ஸ்கேன் எடுத்தாங்க, ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சொன்னாங்க 650 grams தான் அதில் கேபபிள் பண்ண முடியும்,
0: குழந்தை வளர வளர அதில் தாங்க முடியாது
2: அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் உங்கள் ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் உமாள முடியாது என்ன அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண 6 மந்த் ஆச்சு. அப்போ நார்மல். அதுக்கப்புறம் 9 மந்த் வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா டாக்டருங்களும் ஆச்சரியப்பட்டாங்க,
0: நார்மலாக
2: 4 kgs நார்மல் டெலிவரி,
0: அது சராசரிக்கும் மேல
2: மேல டாக்டர்
0: ஒரு வீக் யூட்ரஸ் அதை தாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். எல்லாம்
2: ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல பெண் குழந்தை, நல்ல சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஒரு பெரிய தான் எழுந்ததை கரெக்டாக திரும்ப கொடுத்தமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டாக்டருங்களே கேட்டாங்க இது என்ன உங்க குழந்தைங்களா, அவ்வளோ ஃபேரா நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல எடையோட கத்தர் கொடுத்தார். ஸோ பிள்ளை நல்லா தான் இருந்தது. ஸோ 3rd month பிள்ளைக்கு என்ன பண்ணா அந்த ஊசி போட்டாங்க, தடுப்பூசி போடும்போது. அப்போ பாப்பாக்கு என்ன ஆச்சுன்னா ஃபீவர் விடவே இல்லை,
0: தடுப்பூசி போட்டதில்ல
2: 3rd month தடுப்பூசி போட்டது பாப்பாவுக்கு ஃபீவர் விடல. ஸோ அவங்க வந்து வேற டாக்டர் செக் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கு பாப்பாவுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு, பாடி ஃபுல்லாக சளியாக இருக்கு,
0: இம்யூனிட்டி லங்ஸ்ல சளி
2: சளி இருக்கு அப்படின்னு
0: சொல்லி. 3 மாசம்
2: 3 மாசத்துலேருந்து தெரிஞ்சது. அது 3rd month பாப்பா ஸ்கிப் ஆக வேண்டியது. பல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 degree தான், 30 தான் இருந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க, டவுட்டு தாங்க, எழுதி சைன்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ கூட விசுவாசம் ஆண்டவர் நீங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணும்போது கூட அதுக்கப்புறம் 14 days பாப்பா ஆன்டிபயடிக் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாங்க, அட்மிட் பண்ணி
0: 3 மாச குழந்தை
2: 3 மாச குழந்தையில பாப்பா. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க, அவர் ஒரு பிராமண டாக்டர், நீங்க தயவுசெய்து ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் பாப்பா நீங்க வச்சுக்கணும்.
0: ஐயோ, அந்த மூச்சோட சிரமமா இருக்குமா?
2: முடியல அப்படின்னாரு. ஸோ 14th day வந்து செக் பண்றாரு. அப்ப சொல்றாரு பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 86 தான் இருக்குது பல்ஸ், டவுட்டுங்க, நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்ட்டு. நைட்டு உட்காந்து ரெண்டு பேரும் ஜாம் பண்ணோம். மறுநாள் வந்து அந்த டாக்டர் செக் பண்றாரு, அப்ப பாத்தீங்கன்னா 98 இருக்குது.
0: அதோட பெரியவர்
2: அவரால் முடியாது என்ன இருக்குது.
0: ஸோ அதை இவ்வளவு நாள் அந்த மாதிரி கஷ்டம்.
2: பாப்பா பார்த்தீங்கன்னா 2.5 years வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல தான்
0: உடம்பு சரியில்லாமல்.
2: 3rd month
0: நடந்தது அந்த மாதிரிலாம் பேச்சு,
2: நல்ல பேச்சு பேச சொல்லி தான் கூப்பிடும்,
0: நல்லா பேசும். என்ன பேரு பாப்பாக்கு?
2: கிரேசி. ஒரு நாள் பாப்பா சண்டே டைம்ல ஈவினிங்ல ஒரு முறை வாமிட் எடுத்துட்டு பாப்பா என்ன ஆச்சுன்னா அப்படியே தலையெல்லாம் தொங்க போட்டுச்சு. சரி, அதுக்கப்புறமா பேபி ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு பாப்பா ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 days வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பா இறந்துச்சு.
0: ஒன்றும் அந்த ட்ரீட்மெண்ட்ல காரணம் வந்து
2: பாப்பா பிரெயின் வந்து பிளீட் ஆயிடுச்சு, பிளட் வாமிட் பண்ணதுல பிரெயின்ல ஃபுல்லா பிளட் பிளீட் ஆயிட்டு கோமா ஸ்டேஜில் போயிட்டு. ஸோ பாப்பா ஒன்றும் பண்ண முடியல.
0: இது பெரிய துக்கம் இல்ல, முதல் குழந்தை அண்டவர்கிட்ட நம்ம என்னன்னு கேட்க முடியாது. ஆனா முதல் குழந்தையும் இப்படி ஆகி ஒரு வீக் யூட்ரஸ் வேற நார்மலா இருந்தாலும் நம்ம அது சரி சித்தம் 4 kilo இருந்த குழந்தைய தாங்கி பிறந்தது நார்மல் ஹெல்த்தி பேபியா இருந்தா அது ஒண்ணுமே இல்லை.
2: அது என்ன அவ்வளவு பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு அவ்வளவு ஒரு மெச்சூர்ட பண்ணுவா. எந்த ஒரு காயில சர்வீஸ் பண்ணும் போது ப்ரைஸ் பண்ணுவா, ஹலிலுயா பண்ணுவா, பாட்டு பாடுவா, எது ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் கத்துப்பா. ஸோ இந்த பலவீனத்தை கூட நாங்கள் பார்க்கல பாப்பா, பட் ஆண்டவர் எப்படியும் நல்ல ஒரு மிராக்கிள்
0: செய்வார் நம்ம நினைக்கிறோம். சில சமயம் நம்ம நினைப்பதும் ஆண்டவர் நினைப்பதும் வேறையா இருக்கு. ஆனா கஷ்டம்தான் இல்லையா உண்மையிலேயே?
2: ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவும் ஊழியத்துக்கு அப்போதான் வந்தேன். ஸோ 2007 வந்து ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே இன்னும் ரொம்ப ஜனங்கள் ஒரு மாதிரி
0: பிரச்சனை உடல் ரீதியா இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை நிரூபிச்சிட்டார், அதையும் மீறி அவங்களால வந்து ஒரு குழந்தையை சுமந்து பெற முடியும் அப்படின்னு அவர் காண்பிச்சிட்டார். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இல்லையா?
2: அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஸோ அந்த ஃபீலிங்கில் சாப்பிட்றது கிடையாது, ஒரே கவலை. ஏன்னா எப்போ பாப்பா கூட பேர் சொல்லி கூப்பிடும், நான் பைக் சவுண்டு கேட்டாலோ இல்லை நான் வந்தாலும் அப்பான்னு. ஸோ அந்த நினைவுகள் அப்படியே நினச்சி அப்படியே படுத்துக்கு சாப்பிடாத தூங்காத அப்படியே இருக்கோ. என் சரீரம் பாதிக்கப்பட்டது, உடம்பு சரியில்லாதாச்சு. சரி நான் அப்படியே உடம்பு தானே சரியில்லை, கேஷுவலாக இருந்தேன். அதுக்கப்புறமா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணாங்க, டைஃபாய்டு இருக்குன்னா.
0: ஐயோ
2: டைஃபாய்டு ஆகிட்டு அதுக்கப்புறமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டிஸ் கொண்டு போயிடுச்சு.
0: ஐயோ
2: அதுக்கப்புறமா வைரல் ஃபீவர்.
0: ஐயோ ஒன்று
2: டோட்டலாக மூணு அப்படியே இதுவாகிடுவோன்னே டோட்டல் ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிட்டேன் அப்படியே ஃபுல்ல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து செக் பண்ணாங்க டாக்டர். அவர் பார்த்துட்டு சொன்னார் இந்த வைரல் ஃபீவர் வந்து 40 இருக்கணும், ஆனால் இவரோட பாடியில் பார்த்தீங்கன்னா 1160 இருக்குது.
0: அது நம்ம அவ்வளோ கவுண்ட் வித்தியாசம், அது என்ன மெடிக்கல் இதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் 40 இருக்க வேண்டியது
2: அந்த 1160 வைரல் ஹெவியாக அவர் தாக்கியிருக்குங்க. ஸோ அதனால் வந்து இவர் எப்படி மீண்டு வருவார் எங்களால் சொல்ல முடியல, ரொம்ப பாடி ஃபுல்லாக வைரல் எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த அம்மா இப்போ டாக்டர் சொன்னோடய ரிப்போர்ட் பண்ண அழுதாங்க.
0: க்ளோரி அது என்னம்மா அந்த நேரத்தில் வேதனையாக தான் இருக்கும், அதை நான் கேட்க வரல. ஆனால் எப்படி அதை தாங்கினீங்க?
1: ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு பக்கம் பாப்பா இழந்துட்டு ஒரு கவலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் யாருமே இல்லை, ஒன்று ஒன்று எங்ககிட்ட இருந்தது, பைபிள் இருந்தது. எங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட கைப்பிடிச்சி ஜோமனும் ஒவ்வொரு நாளும். நைட்டெல்லாம் ஒரு நைட்டு கூட அங்கே 8-10 இருந்தாங்க, ஒரு நைட்டும் தூங்காமல் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் ஜோமனும். இங்கேருந்து நாங்கள் நல்லா ஜீவனோடு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்லுவோம், சான்ஸ் கிடையாதுமா நாங்கள் எப்படி இல்லை வேற எங்கேயாச்சும் கூட்டு போய் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா, இங்கே இல்லைம்மா நீ எங்கே போனாலும் பார்க்க முடியாது, சிவியர்லி ப்ராப்ளமாக இருக்குது சொல்ல முடியாது. கலங்கின டாக்டர் பார்த்து ரெண்டு கை எடுத்துச்சு, நான் அவங்களோட கேட்டு அழுது ஜோமானு இந்த மாதிரி இருக்காங்களே எப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும் போது எந்த எங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அந்த கண்டிஷன் அவர் இருக்கிறதுனால எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் வந்தது, நாங்கள் ஜோம் பண்ணோம், எப்படியாவது சுகந்திரன் இயேசப்பா அவங்க நம்பி வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் எழுந்துட்டோம், எங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் தான் எங்களோட வாழ்க்கைக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கைவிட்டுட்டாங்க. ஒரு கண்டிஷன் பார்க்கும்போது பாடி ரொம்ப இதுவாக இருக்குது, எல்லாமே எழுந்து நிற்கிறோமே, எப்படி தான் எங்கள் வாழ்க்கை, நம்பி வந்தமாதிரி சொல்லிட்டு விசுவாசத்தோடு கூட ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்தது, அது வந்த பிறகு டாக்டர் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கின்னு பரவாயில்லம்மா இதில் வந்து என்னால் நல்லா இருக்க ஒன்றும் இல்லை,
2: எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு செக் பண்ணாங்க, அதை பார்த்து ஓகே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இருக்குது பண்ணலாம், அதுவும் கிட்ட 2 இயர்ஸ் ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா 3 டைஃபாய்ட் கியூர் பண்ணும், அதுக்கப்புறமா ஜாயிண்டிஸ் கியூர் பண்ணும், அதுக்கப்புறமா வைரல் ஃபீவரை கியூர் பண்ணும். ஸோ ஒன்று தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், ஸோ எதனா ஒன்று நம்ம பண்ண முடியும்னாங்க. பட் அதுக்கப்புறமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு முறை 8th day வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி கூப்பிட்டாங்க, செக் பண்ணாரு. அப்போ அந்த வைரல் ஃபீவர் இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கை அப்படி நீட்ட சொல்லுவாங்க, இப்படி நீட்ட சொல்லியிருக்கிறாரு, நீட்டும் போது இப்படி ஷேக் ஆகுமா.
0: ஓ அந்த அந்த வியாதியினால நோயினால
2: என்னுடைய மனைவியும் பார்த்தாரு, பார்த்துட்டு மனைவி பார்த்து கேட்டாரு நீங்க கிறிஸ்டீனா
0: அப்படின்னு.
2: இவங்க சொன்னாங்க ஆமா நான். அப்ப நீங்க என்ன கிறிஸ்டின் தான் சார், இல்ல மூர்த்தின்னு இருக்கேன், கியூர் ஆக 2 இயர்ஸ் ஆகும், அது வரைக்கும் நீங்க சேஃபா பாத்துங்க நமக்குள்ள ஒரு விசுவாசம், டாக்டருடைய நம்ம பரம டாக்டர் இருக்கிறாரு, விசுவாசமா வந்துட்டோம். அவர் 2 இயர்ஸ் டைம் கொடுத்தாரு, பட் 2 மந்த்லயே ஆண்டவர் அற்புதமா சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கிறோம், நல்ல ஒரு பிளட் ரிப்போர்ட் லேட்டஸ்டா செக் பண்ணோம், எல்லாமே நார்மலா இருக்குது, எல்லாமே
0: ஆண்டவர் கைவிட மாட்டார்னு. ஓகே, ஸோ இனி அடுத்த குழந்தை பிறக்கலாம் இல்லையா, அவங்க உடல்நிலை
2: இருக்கு மேடம். ஒரு நாள் அதான் இந்த ஃபீலிங்ல நான் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம ஐயா வந்து பாஸ்டர் முன்ன மாரி வந்து சந்தோஷமா ஆக்டிவா இருக்க மாட்டேன்றாரு, ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்றாரு அவர் துக்கமா இருக்கிறேன்னு, அப்படி இருக்கவானா அவர் சந்தோஷமா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன் சார் கிட்ட சொல்லி அமைச்சார். மேல இருக்கும் போது மோகன் சார் வந்தாங்க ஐயா கிட்ட ஆண்டவர் மாதிரி பேசியிருக்கிறாரு, அப்ப நான் சரண்டர், ஏன்னா ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன், ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர ஐயா. சோ அப்ப நான் மோகன் சார் கிட்ட சொன்னேன், உண்மைதான் ஐயா, நேற்று இரவு கூட பாப்பா என் மார் மேல படுத்து நிற்கிற மாதிரி நினைவுகள் வந்தது, அதனால ரொம்ப அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, இல்ல ஐயாக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, நீங்க அது மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா உற்சாகமா இருக்கணும், நீங்க ஆண்டவர் நிச்சயமா செய்வார்னு. சரிங்க ஐயா, கட்டாயம் நான் இருக்கிறேன். அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ப்ரேயர் லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரால் முடிய என்னுடைய வேதனை அறிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அது ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் மூலமா ஆண்டர் வந்து உறுதிப்படுத்துறேன், நிச்சயமா கத்தனுக்கு செய்வாரு. ஸோ அப்படி அதுல இருந்து ப்ரே பண்ணோம். அதுக்கப்புறமா இப்ப லேட்டஸ்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணிருக்கிறோம், ஸோ நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணிருக்கிறோம், ஸோ எல்லாமே நார்மலா இருக்குது, நிச்சயமா இந்த
0: விஷயம்
2: அதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம் கூட எனக்கு இன்னும் ஒரு படி அதிகமா இருக்கு.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். சோ இப்ப ஆண்டருடைய ஊழியம் அப்படின்றதுல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, எதிர்காலத்துல எதுவும் கனவுகள் இருக்கா, விஷன், ஒரு லட்சியம், குறிக்கோள் மாதிரி இருக்கு?
2: இந்த ஜீவன் இருக்கிறதுக்குள்ளேயே அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்டெடுத்து ஆண்டவருக்காக இது பண்ணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆண்டவருக்கு இப்போ ஜனங்கள் கடைசி காலமா இருக்கு, தையாரான்னு சொல்லுவாரு, அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு, ஸோ அதுக்குள்ள எவ்வளவு ஆத்துமாக்களை ஆண்டவர் பக்கம் ஆதாயம் பண்ண முடியுமோ அதுக்குள்ள ஆதாயம் பண்ணும். இப்ப தெரு மக்கள் ஒரு ஒரு படியா நெக்ஸ்ட் இப்ப வெளியே பிளான் பண்ணிருக்கிறேன். ஸோ இந்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 150 பேர் இந்த வருஷம் டார்கெட் நம்ம வந்து ஆத்துமா ஆதாயம் பண்ணும். ஸோ ஒரு 50 வாலிபர்கள், 100 சில்ட்ரன்ஸ்
0: இளைஞர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் அந்த பாதையில போய் வந்திருக்கீங்களே, இல்லையா, குடிப்பழக்கம், நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சிக்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய நம்ம கேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஸ்பெஷலி. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு அந்த பாதையெல்லாம் வேறு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு அதை கரெக்டாக இது பண்ண முடியும். ஸோ நல்லா செய்யுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அதே நல்ல ஒரு குழந்தைய வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நானும் மனசார உங்களை வந்து வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ நிச்சயம் அவர் செய்வார் இல்லையா, அவருக்காக உங்களுடைய வேலையை உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கும் போது அவர் இதை செய்யாமல் இருப்பாரா?
2: செய்யாமல் இருப்பாரா?
0: கட்டாயமாக செய்வார். சொன்னவர்
2: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவர். ஸோ அதனால் நிச்சயம் செய்வார். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஒரு ஞானமுள்ள தாய் தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதத்தை வாசிக்கிறேன். அன்புள்ள மகளே, வாழ்க்கைய பற்றியும் அன்ப பற்றியும் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு தாயாகிய எனக்கு கடமை இருக்குது. அதனாலதான் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுறேன். இந்த வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. நம்மளை சுற்றியுள்ள ஒவ்வொரு இயற்கை காட்சியையும் அதனுடைய அழகையும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ரசி. அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இதை படைச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லு. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச நன்மைகளுக்காகவும் தினமும் நன்றி சொல்லு. முதல்ல ஒன்ன நேசிக்க கத்துக்கோ. உன்னுடைய திறமைகளை கண்டுபிடிச்சு ஓம் மேல நம்பிக்கை வை. பிறர் அன்பு செலுத்துறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு எளிதான காரியம் இல்லை. அன்பு செலுத்த நீ அதிக முயற்சி எடுக்கணும். பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் மேல புரிதல் வேணும். உனக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட பேசும்போது திறந்த மனசோட, உண்மையோட, பரிவோட, கரிசனையோட பேசு. நல்ல ஆரோக்கியமான உறவுக்கு அடித்தளமே நம்பிக்கையும் மரியாதையும் தான். அதனால எப்பொழுதும் அடுத்தவங்கள அன்போடும் கருணையோடும் நடத்து. வாழ்க்கையிலையும் அன்பு செலுத்துறதுலையும் ரிஸ்க் எடுக்க பயப்படாத. உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. உன்னதமான குறிக்கோளை வச்சுக்கோ. உன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்காத. தோல்விகளை கண்டு பயந்துராத. வளர்ச்சியையும் ஞானத்தையும் அடைய செய்யும் படிக்கட்டு தான் தோல்வி. தோல்விகளை வாய்ப்புகளா பயன்படுத்திக்கோ. வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம் எது தெரியுமா? உன் குடும்பத்தாரோடும் உன்னை நேசிக்கிறவங்களோடும் நீ செலவழிக்கும் நேரம்தான். இதுக்கு முன்னுரிமை கொடு. பாராட்டுக்களையும் மன்னிப்பையும் அன்பையும் வாரி வாரி வழங்கு. அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்மா எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஆதரவா இருப்பேன். வழிகாட்டுவேன். நிபந்தனை இல்லாம நேசிப்பேன். நீ எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இப்படிக்கு அன்புள்ள அம்மா. ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுத்து வளர்த்தா, ஒவ்வொரு பிள்ளையும் இதன்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் மகனே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும்.